0: ஆமென் ஆமென். அருமையான வார்த்தை மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி. கடவுள் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது யாவரும் அன்போடு
1: Recording in
0: பாஸ்டர்
1: progress.
0: ஞான பிரகாசம் அவர்களை

0: வந்து உங்களோட டைமை ஒதுக்கி வைத்து அதிகாலை நேரம் அவர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் உங்களை கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி சேர்த்துறேன். யாவரும் பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை அன்போடு வரவழைப்பமாக. கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பிரேசுரா பாஸ்டர் வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
1: Thank you. God bless you. Praise the Lord. Praise the Lord. பிரசீதத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தோடு ஆண்டவரை எங்களை இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி தோஷம் நமஸ்காரம் செய்கிறோம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி இயற்கை செயற்கைகளில் உள்ள தாக்கங்கள் ஒன்றும் இல்லாதபடி சுவாமி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டதற்காக தோசரம் தோசரம் தோசரம் செலுத்துகிறோம். மூத்த ஊழியராகிய மனிதன் ஐயாவையும் ஹரியானையை கூப்பிட்டு நீங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி கொடுத்ததற்காக தோசரம். அவரையும் ஆண்டவரை இந்த முதிர்ந்த வயதில் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக பசுமையை வாழ வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஓடான கூடி தோசுறோம் சுவாமி. அதனமாக இந்த ஊழியத்தை தைரியமாக செய்கின்ற சகோதரன் டெஸ்லி ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை இம்மட்டும் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக கோடான கூடி தோற்றம் சுவாமி. அதனமாக காண்டவரை இந்த நாளிலும் கூட அவர் கையிட்டு செய்கிற காரியங்களுக்கு ஒரு விதமான இயற்கை செயற்கைகளில் தடைகள் வராதபடி அவரையும் உமது பிரசனத்தோடு மூடி கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு அவரையும் அவருடைய பாரியாரையும் பிள்ளைகளையும் பெற பிள்ளைகளையும் அவருடைய போத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்லுகிறேன். எங்களுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே எங்களால் ஒன்று செய்ய முடியாது சுவாமி. எனவே உமது பிரசனம் அவரை மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லுகிறேன். அதாவது செய்தியை கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரனையும் சுவாமி, பேசுகிறது அவர்கள் அல்ல சுவாமி, நீரே உமது ஆவியினால் பேசுகிறதற்கு தோசுரம் தோசுரம் தோசுரம். இந்த நாளிலும் கூட அரியானோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற வார்த்தையில் பேசுகின்ற வார்த்தையில் பரிசுத்தம் தேவை என்கிறதை குறித்து பேச நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர்களுடைய மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கின்றது என்றும் அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18:21 வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 18:21 நாவுதான் நாம் அதிகமாக பாவம் செய்வதற்கு மூலன ஒரு மூல காரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம். வீண் வார்த்தைகளினாலே அநேகர் பாவத்துக்குள் விழுந்து விடுகிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கையை கருத்த வாழ்க்கையிலே திரும்ப கர்த்தர் என்ன வழி கையாளுகிறார் என்பதை தியானிப்போமாக. குதிரைகள் நமக்கு கீழ்படியும்படியாக அவைகளின் வாய்களிலே அடிவாளத்தை போட்டு அவளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகின்றோம். கப்பலை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கூட கடும் காற்றினால் அடிக்கப்பட்டாலும் கூட அவைகளை நடத்துகிறவன் போகும்படியாக யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் போக சிறிதன ஒரு சுக்கானினாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் என்று யாக்கோபு 3:3-5 வாசிக்கின்றோம். பாவ வாழ்க்கையிலிருந்து மனிதனை பரிசுத்த வாழ்க்கைக்குள் புகுத்துவதற்காக தேவன் பிடிக்கின்ற அவையவகம் அவனுடைய நாவுதான். ஆகவே தாவீது சொல்கிறார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் என்று சங்கீதம் 34:13 வாசிக்கின்றோம். உன் வார்த்தைகளினாலேயே நீ நீதிமானாக தீர்க்கப்படுவாய்,

0: அது உன் வாய்களினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்று இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்து கூறினார் என்பதை நாங்கள் மத்தேயு 12:37 வசனத்திலே வாசிக்கின்றோம். பெந்தெகோஸ்து நாளிலே மேல் வீட்டு அறையிலே சீசர்களில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:4 வாசிக்கின்றோம். ஆண்டவர் எசாயா தீர்க்க தரிசியாக ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக உயர்த்தும்படியாக அவனுடைய நாவை தொட்டார் என்று எசாயா 6:5 வாசிக்கின்றோம். சிலர் நரம்பில்லாத நாவை 4 திசைகளிலும் சுழட்டி சுழட்டி 4000 வார்த்தைகளை பேசி பேசி பிறரை குத்தி புண்படுத்தி விடுவார்கள். பட்டயத்தும் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானமுடையவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:18. நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசினால் ஆரோக்கியமாக வாழ முடியும். பரிசுத்தமுள்ள வார்த்தையை பேசினால் ஒழிய பரிசுத்தத்தை உங்களால் காத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று ரோமர் 12:1 வாசிக்கின்றோம். நாம் மறுரூபமாக வேண்டுமே ஆனால் நம்முடைய நாவிலே தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். நம் தேவனுடைய குடும்பத்தாராய் இருக்கிறபடினாலே பரிசுத்தமான வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:2 வாசிக்கின்றோம். நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்த நம்முடைய நாவிலே இருக்க வேண்டிய 4 காரியங்களை குறித்து சிந்திப்போமா? சிந்தித்து செயல்படுவோம். நாவின் பலிப்பீடம். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிப்பீடத்தில் இருந்தனுடைய கையிலே பிடித்த குரட்டை ஒரு நெருப்பு தளனை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டென்று எசாயா 6:6 வாசிக்கின்றோம். என் உதட்டை தொட்டு அல்பீடத்தின் குரட்டினால் கர்த்தர் எசாயாவின் உதடுகளை தொட்டார். அந்த பலிபீடம்தான் கல்வாரி சிலுவை. பலிபீடத்தில் இருந்து வந்த குரல் தான் தெய்வீக அன்பு. பரிசுத்தமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய உதடுகளிலே கண்டிப்பாக கல்வாரியின் அன்பு காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் தேவனை தரிசிக்க விரும்பினார்களோ அப்பொழுதெல்லாம் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி சிலுவை என்கின்ற பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து பலிகடாவாக பலி ஆட்டுக்குட்டியாக தொங்கினார். அவருடைய தெய்வீக அன்பு நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். அக்கிரமத்தை நடத்துகின்ற நீங்கள் உங்களுடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் ஆக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமாக நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 6:19 யார் கர்த்தருடைய பருவத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் என்று சங்கீதம் 15:3 கேட்டுவிட்டு தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தனையான பேச்சை எடுக்காதபடி இருப்பவன் தானே என்று பதிலளிக்கப்பட்டது. அயலானின் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கூட கேட்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களை குறித்து தீமையாக பேசி உங்களுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து விடாதீர்கள். சங்கீதம் 50:19-21 வசனத்தை வாசிங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும் அன்பானவர்களே. கேட்பதற்காக கூடும் பொழுது கூட சில ஊழியக்காரர்கள் விழுந்து விட்டார்கள், பின்வாங்கி போனார்கள் என்று கூறி ஜபத்திலே அவர்களுக்கு விரோதமான காரியங்களை பேசி கொண்டே இருப்பார்கள். ஒரு ஊழியர் நாவடக்கம் இல்லாதபடி இருப்பாரே, ஆனால் அவருடைய முழு ஊழியமும் கெட்டு போய்விடும். நாவடக்கம் இல்லாமல் போனால் அவருடைய ஊழியம் கெட்டு போகும். யாராவது ஒருவர் புறங்கூறி தீ பற்ற வைப்பார்களே, ஆனால் தேவ அன்பினாலே அதை மூடி போடுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். நோவாவை நிர்வாணத்தை பார்த்து வெளியே பரசாற்றியனுடைய தலைமுறை தலைமுறையாக சபிக்கப்பட்டான். தேவன் தாமே நம்முடைய பாவத்தை மூடி இருக்கும் பொழுது நம் மற்றவருடைய பாவத்தை குறித்து பறைசாற்றுவது தகுதி அல்ல அல்லவா? பிசாசு குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் என்று தேவன் பெயர் கொடுத்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 உலகமெங்கும் இருக்கின்ற விசுவாசிகளிடையே பிசாசானவன் இந்த புறங்கூறுதல் என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி வருகிறான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் தேவையாக இருந்த பொழுது நம்மை போன்ற அதே நிலையிலே இன்னொரு சகோதரனுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து பக்கமாக திரும்ப முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவனை கிழித்து போட செய்ய ஒருபொழுது நாங்கள் செய்யக்கூடாது. ஏரியாலையன் மகன் கிண்டி விடுகிறான், எரிகின்ற அக்கினி போன்று அவனுடைய உதடுகள் இருக்கின்றது. மாறுபட்டுள்ளவன் தண்டையை கிளப்பி விடுகின்றான். கோல் சொல்லுகிறவன் பிராணனுடைய சிநேகிதனை பிரித்து விடுகிறான் என்று நீதிமொழிகள் 16:27-28 வாசிக்கின்றோம். மற்ற ஊழியக்காரர்களை குறை கூறுகிறது, பேலியானின் மகன் என்று வேதம் பெயர் சூட்டுகின்றது. இந்த கோல் சொல்லுகிறவன் மூலமாக எத்தனை பேர் தங்களுடைய அருமையான சிநேகிதர்களை இழந்திருக்கிறார்கள். சபைகளை உடைய பண்ணி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நாவுகளை கர்த்தருக்கென்று பிரதீட்சனை செய்யுங்கள். குறை சொல்லு நாவ அடக்குங்களாய். சாத்தானுடைய கைகளில் நம் ஆயுதமாக மாறிவிட கூடாது. உங்களுடைய நாவை அர்ப்பணித்து ஆண்டவரே, நான் பேசினால் அந்த வார்த்தை கல்வாரி அன்பினாலே தோய்ந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய சித்தத்தின்படி பேச வேண்டும் என நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களாக, ஜெபிப்பீர்களாக. நாவின் அக்கினி. அவ்வளவு செராபீன்கள் ஒருவன் பல பீடத்தில் அதனுடைய கையிலே பிடித்த குரட்டினாலே ஒரு நெருப்பு தளனை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என்னுடைய தொட்டு இதோ இது உன்னோட உதத்தை தொட்டதினாலே உன் அக்கிரம நீங்கி உன் பாவம் நிவர்த்தது என்றான். யாரு? யெசாயா. யெசாயா 6:6-7 ஒரு மனிதனை பரிசுத்தமாகவும் சுத்திகரிக்கவும் முதல் தொட வேண்டிய அவயவயம் நாவாகும். யெசாயா ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசிதான், எனினும் அவரை பரிசுத்தமான மேன்மையான ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக உயர்த்தும்படியாக கர்த்தர் இன்னும் அதிகமாக சுத்திகரிக்க தீர்மானித்தார். பலபீடத்திலே குரடுகளினாலே யெசாயாவின் உதவிகளை தொட்டார். அதன் ரகசியம் என்ன? அந்த பலிபீடம் தான் கல்வாரியின் சிலுவை. பலிபீடத்தில் இருந்து வந்த அக்கினி தனல் பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்தமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொரு தேவ மனிதனுடைய உதடுகளிலே கல்வாரியின் அன்பு தேவை, அக்கினி அபிஷேகமும் தேவை. கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று மத்தேயு 3:11 விவாசிக்கின்றோம். உம்மின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதையும் நாங்கள் லூகா 12:43 விவாசிக்கின்றோம். உங்களுக்கு ஜான் வெஸ்லிங்கிற ஒரு தேவ மனிதனை தெரியும், தேவனுடைய ஊழியக்காரரே. அக்கினி சூழலே இருந்து வெளித்தெரிந்து சிதறி போன ஒரு அக்கினி தணல் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரங்கள் தொடர்ந்து அந்நிய பாஷையில பேசுவதோடு ஆவியின் அக்கினியை அனலாக மூட்டிக்கொண்டே எழுப்பிக் கொண்டே இருப்பாராம். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3வது, நாவின் வல்லமை. அதாவது அதனால என்னுடைய வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினாலே உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன் பாவங்கள் நிவர்த்தியானது என்றார் என்று யாரில் வாசிக்கின்றோம். எதையா தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய இதயத்தை தொடுகின்றது. நான் ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்திலே திரும்ப திரும்ப வாசித்த ஒரு புத்தகம் ஏசாயாவின் புத்தகம் தான். காரணம், அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தையில என்னுடைய உள்ளத்தை ஆழமாக தொட்டது, ஆறுதல் பற்றியது, உற்சாகத்தின் மேல் உற்சாகத்தை கொண்டு வந்தது. அரசாங்கம் என்பதில் 2 பகுதியில் ஒன்று, ஒரு பகுதி நீக்க வேண்டிய பகுதி, மற்ற பகுதி சேர்க்க வேண்டிய பகுதி. இசாவினுடைய வாழ்க்கையிலே நீக்க வேண்டிய பகுதி இருந்தன. உதடுகளில் அசுத்தம் நீக்கப்பட வேண்டும், அதே நேரம் சேர்க்கப்பட வேண்டிய பகுதியும் உண்டு. கல்வாரி அன்பும் பரலோக அக்கினியும் உபவாசமும் ஜெபமும் சேர்க்கப்பட வேண்டும். ஒரே ஊரில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா என்கின்ற கேள்வியை நாங்கள் யாக்கோப்பு 3 அது அதிகாரத்திலே 11-12 வாசிக்கின்றோம். உலகம் எங்கு ஜனங்கள் அன்புக்காக இயங்குகிறார்கள், எங்கள் உள்ளான காயங்களை ஆறாதா என்று எண்ணுகிறார்கள். என்னுடைய கவலையை மாற்றி கண்ணீரை துடப்பவர் யார் என்று இயங்குகிறார்கள். உங்கள் வார்த்தைகளை பிரேயத்தினுடைய பிசின் தைலமாக அவர்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் வார்த்தைகள் இவ்வளவோ அன்பானவைகள், மதுரம் உள்ளவைகள், ஆற்றி தேற்றக்கூடியவைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களை இளைப்பாரத்திலே தருவேன் என்று இயேசு சொன்னார் என்று மத்தேயு 11:28 வாசிக்கின்றோம். ஏற்ற சமயத்தில சொல்கின்ற வார்த்தை வெள்ளித்தடியில வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானமாக இருக்கும் என்று நீதிமொழிகள் 25:11 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஆறுதல் படுத்துகிறதாயும் காயம் கட்டுகிறதாயும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாகவும் உங்கள் வாயிலிருந்து வெளி வரட்டும். 4வதாக, நாவின் மகிமையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மை சிரித்து அவரே மகிமைப்படுத்தி துதிக்கும்படியாகத்தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கின்றார் என்பதை நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் வீண் வார்த்தைகளை பேசாமல் இருங்கள், ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி பேசாதீர்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பி வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று நீ தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 36-37வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பதெல்லாம் ஐயா பவுல் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்துக்கு எழுதுகின்ற பொழுது, சீர்களான வீண் பேச்சுகளுக்கு விளங்கி இரு, விலகி இரு என்று எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 2:16 உன் இளமையை குறித்து உன்னை ஒருவனும் பண்ணாத படிக்கு நீ வார்த்தையினால நடக்கினாலும் அன்பினாலும் ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருபிய கிளாரிங் எக்ஸாம்பிள் என்று 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கின்றோம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கின்ற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களுக்கு முயற்சி பண்ணு என்று 1 தீமோத்தேயு 4:7 வாசிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை என்ன? வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் உள்ள தகாதவைகள் சோத்திரம் செய்தாலே தகும் என்று எபேசியர் 5:4 வாசிக்கிறோம். நாம் எவ்வளவு நேரம் சோத்திரம் செலுத்தினாலும் துதித்தாலும் ஆராதனை செய்தாலும் அதில் தவறு வரவே வராது. பக்தி வீர்த்து தான் உண்டாகும். ஆனால் மனுஷரிடத்தில் நாம் அதிகமாக பேசுவதனாலே எங்களுடைய சொற்களினால் சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று நீதிமொழியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் 10:19. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் தனியாக தோசர படியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவ பிள்ளையிலே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நாவின் பரிசுத்திற்காக மாதத்திற்கு 1 நாள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். நாவை பரிசுத்த பலிபீடத்திலே சமர்ப்பணம் பண்ணி பரிசுத்த அக்கினியினாலும் தெய்வ காண்பினாலும் நிரப்பிக் கொள்ளுங்கள். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த தலத்திலே நிலைத்து நிற்பான்? சங்கீதம் 24:3 ஒரு கேள்வி அப்படி எழுதுகிறது, தன்னாவினாலே புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலால் மேல் சொல்லப்படுகின்ற நிந்தையான பேச்சுக்களை எடுக்காமலும் இருக்கிறவன் தானே என்று சங்கீதம் 15:3 வாசிக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு ஜனம் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்றும் பூமியின் மீது இங்கு உள்ள எல்லா ஜனங்கள் மேலும் உங்களையே கர்த்தர் நமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் என்பதை நாங்கள் உபாகமும் 14:2 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நீங்களே இவ்விதமான கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனமாக வாழ்கிறீர்களா? இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்வில ஆண்டவருடைய பரிசுத்தம் ஆவியானவருடைய துணையோடு உங்களுடைய நாவு மாறி மாறி ஜெபம் செய்கிறீர்களா? பரிசுத்தராகிய ஆண்டவரால் உங்கள் வாழ்வு நிரப்பப்படும் பொழுது நாளுக்கு நாள் நீங்கள் பரிசுத்தமாக அவருக்கு பிரியமான காரியங்களை பேசுகின்ற ஜனங்களாக மாறுவீர்கள் என்று ரோமர் 12:1 வாசிக்கின்றோம். எனவே எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் உன் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாடல்களூடாக தேவனை துதிக்கின்றோம். எனவே எங்களுடைய வாயிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ளதாகவும் ஜீவன் உள்ளதாகவும் மற்றவர்களை தேவனுடைய பிரசங்கத்தில் கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறதுனாலேயே யோவான் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்று அலங்கரிக்கின்றார். எனவே எங்களுடைய வாயை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக தோற்றம் உங்களுக்கு மாத்திரமில்லை அன்பார்களவே அடியானுக்கும் அதே காரியம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சி நிற்கின்றேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அன்பின் தேவனே, இந்த தெய்வீக அனுபவத்தை சுவாமி நீர் பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்விலும் தர வேண்டும், எங்களில் காணப்பட வேண்டும், எங்களுடைய குறைகளை எல்லாம் அகற்றி இன்று முதல் உண்மை போல பரிசுத்தமாக நடக்க இமிட்டேட்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அருள் தாரும் ஆசீர்வாதத்தை தந்து எங்களை ரட்சியுங்கள். இயேசுவை நாமித்தனால் பிதாவே என்று சொல்வதோடு சங்கமம் வானிலின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகளின் மூலம் புறஜாதி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய நாமும் ஆண்டவரை பரிசுத்தப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீரே அவ்வண்ணமாக தருகிறபடியினால் உமக்கு நன்றி போஸ்டன் செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும். இந்த நித்திய வெளிச்சத்திற்குள் அவர்களையும் இழுத்துவார்கள் என்று எல்லோரும் இன்று ஒருமனப்படு தாழ்மையோடு கெஞ்சி நிற்கின்றோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய செய்தியை முடித்த ஆமென் என்று சொல்லி மறுபடியும் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். ஒரு அருமையான செய்தி பரிசுத்தம் என்று சொன்னிருந்த செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு. ஏன் பரிசுத்தம் வேண்டும் பாஸ்டர் இப்பொழுது பரிசுத்தப்படி சொல்லியிருந்தால் ஏன் பரிசுத்தம் வேண்டும்? அதாவது வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பாருங்கள், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. இந்த முடிவு நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுற ஆலோசனை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் பரிசுத்தத்துக்கு எல்லையே இல்லை. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவன் பரிசுத்த பாதையில முன்னோறு செல்ல கடவன், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து பூர்ணமிட கடவன். பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் நிதானித்து ஆராய்ந்து படித்து நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தத்து மேல் பரிசுத்தமாக்கப்படுவோம். ஏன் பரிசுத்தமாக வேண்டும், ஏன் பரிசுத்தம் வேண்டும் என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். இந்த ஊழியக்கார சுபலகத்தை கொடுத்தார். 1 தெசலோனிக்கர் 4:7 சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஆசாரி கூட்டமாய் தேவ சன்னிதானத்தில் இன்றைக்கு நிற்கும்படி அழைத்திருக்கிறார். நாங்கள் யாரப்பா? கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், நீங்கள் யார்? பரிசுத்த ஜனங்கள். நம்மில் பலர் அவருடன் ஐக்கியம் கொள்ளவும் அவருடன் பாடுபடவும் அவருடைய ஊழியத்தில் பங்குபட வளர்க்கப்பட்டிருக்கோம். பாருங்கள், சிலர் அவருடைய தீர்க்கதரிசியாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக பணிபுரியவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் பரிசுத்தமாய் ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டதுதான் அனைத்தளப்புக்கு மேலான அழைப்பு. நான் ஜெபம் வாசிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், வார்த்தையை கொடுக்கலாம், ஆனால் பரிசுத்தம் மிக மிக மிக முக்கியம். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் என்ன எழுதுறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் எழுதுவதாவது என்றா கவனிங்கள், பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்தம் எழுதுவதாவது. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதே காரணம், பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் கத்த பரிசுத்த ஆசாரியர் கூட்டமே அழைத்தார்கள். பிரதான ஆசாரியருடைய நெற்றியிலே பொன்னால் செய்யப்பட்ட பட்டையால் கத்தம் வந்து எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பரிசுத்தம் என்பது ஆசாரியருக்கு மற்றும் ஊழியருக்கு மாத்திரம் உரியது அல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கூட பரிசுத்தம் தேவை.
2: Recording stopped.
3: இன்னும் அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தாரே. அவர் மைந்தரையா கூறியபடி அவர் எங்களை அழைத்தது பரிசுத்தத்திற்கே. எங்கள் நாங்கள் கவல் நாவில் குழு
1: என்றால் எங்களுடைய சரீரத்திலே ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு, நாங்கள் ஆவியில் அணுகொண்டு ஜபிக்க ஜபிக்க துதிக்க துதிக்க அந்த ஆத்மா என்ன செய்யும்? ஆவியோடு ஒட்டுக்கொள்ளும். அப்ப ஆத்மாவும் ஆவியோம் ஆவியோடு ஒட்டுக்கொள்ளும் பொழுது சரீரம் என்ன செய்யும்? வந்து சேர்ந்துடும். அப்ப ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாங்கள் ஜபிக்க துதிக்க ஆராதிக்க ஒரு வல்லமையான பிரசங்கம் அற்புதங்கள் அடையாளம் நடக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் வேதத்தை வாசிக்காமல் துதிக்காமல் ஒரு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழும் பொழுது ஆத்மா சோர்ந்து போய்விடும். ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது என்ன நடக்கிறது? சரீரம் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆத்மா கொள்ளாத சாமான் பாருங்கோ, இந்த ஆத்மா அங்கேயும் பயன் இங்கேயும் பயன். அப்ப ஆத்மா சோர்வடைய சரீரம் உடலம் எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆவியும் சரீரம் எடுத்துக்கொள்ளும் போய்க்க ஆவி சோர்ந்து போகும். ஆவியும் ஆத்மா சரீரத்தை ஒட்டுக்கொண்டார் அம்பு, அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான். எனவே நாங்கள் உங்கள் தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. வார்த்தை சொல்லுவதை பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மை பரிசுத்த அழைப்பு, நம்ம அழைத்த தேவன் பரிசுத்த தேவன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். பாருங்கள், இசாயா ஆண்டவரை தரிசிக்கும் போது நல்ல எனக்கு பிடிச்ச வசனம், இசாயா ஆண்டவரை தரிசிக்கும் போது சேராபின் ஆண்டவரை பரிசுத்த பரிசுத்த போட்டி கொண்டிருந்தார்கள். மோசே கர்த்தருடைய பரிசுத்தையும் ஏனைய தெய்வங்களையும் பரிசுத்தை ஒப்பிட்டு பார்த்து பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாய் உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசு கிறிஸ்து தேவனே பரிசுத்த பிதாவே என்று அழைக்கிறார்கள். பாருங்கள், ஆதி
2: அப்போஸ்தலர்கள்
1: பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தால் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே இந்த பாச ஞானப்பிராசம் செய்து கொடுக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இது பொல்லாத இந்த பரிசுத்த நிலையில் தேவனை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 வாசித்து பாருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப அநேக சொல்லுவாங்க கர்த்தரை கண்டேன், தவறு. பரிசுத்தம் வேணும். ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இந்த பரிசுத்தத்தை எப்படி எடுக்க? ஆவியான உதவியெல்லாம் எடுக்கலாமே ஒழிய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க ஆவியில் அணுகொள்ளும் பொழுது நன்றா கவனிங்கள். நாங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க மட்டுமல்ல இந்த வாசிக்க தியானிக்கணும். அதான் மிக முக்கியம். உங்களை கொண்டு சொல்றேன், இந்த பிசாசுக்கு வார்த்தையெல்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆனால் இந்த பிசாசுக்கு தியானிக்க தெரியாது. எங்களுக்குத்தான் தியானிக்க தெரியும். அப்ப இந்த வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க தியானிக்க ஆவியில் கொள்ள ஆவியில் அணுகொள்ள பரிசுத்த அபிஷேகங்கள் இறங்க ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று நேரம் செயல்பட நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆமா ஆமா. அடுத்து தேவனை தரிசிக்க வேண்டுமென்றால் நமக்கு பரிசுத்தம் அவசியம். துன்மாக்கத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது, முடியவே முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்ல வசனம். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க, அந்த அக்காலத்தில் ராஜாவின் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டுமென்றால் கல்யாண உடை அவசியம். அதுபோல பரலோகத்தில் பிரவேசிக்க பரிசுத்தம் அவசியம். பரிசுத்த வஸ்திரம் தரிக்காமல் வெக்கப்பட்டு போவீர்கள். பரிசுத்தம் தேவன் வருகையிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இங்கே இசை 59:2 சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களோடு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறக்கிறது. ஆகவே பரிசுத்தரை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது பாவத்தையும் அக்கிரமத்தையும் முதல் அகற்றி போடுங்கள், அகற்றி போடுங்கள். ஏனோக்கு நோவா தேவனோடு சஞ்சரித்தார்கள், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார், தேவன் மோசியோடு முகமாக பேசினார். காரணம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தபடியினால்தான் ஏனோக்கு நோவா தேவனோடு சஞ்சரித்தார்கள், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான், தேவன் மோசியோடு முகமுகமாக பேசினான். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, அதிகாலையிலே தேவனை தரிசிப்பது பரிசுத்த வாழ்வுக்கு சிறந்தது. அதிகாலை அதான் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில இந்த சங்கம வானொலியில உபவாச துதி ஆராதனை நடக்குது, 9 மணிக்கு நாங்கள் உபவாசம் இருந்து செய்து கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மிகவும் ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் தொடர்ந்து நேரப்படி சனி ஞாயிற்றுக்கிழமையிலே டொரண்டோ 8 மணிக்கு நாங்கள் ஒவ்வொரு செய்கிறோம். இந்த துதியாதான் சரி அநேகர் கலந்து கொள்கிறார். இருக்கட்டும். அதாவது அதிகாலை தேவனை தரிசிக்கும் போது சிறந்த தாவி, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன் எழுதுகிறார். தேவனே என்னுடைய தேவன் எப்ப தேடுகிறார்? அதிகாலமே உண்மை தேடுகிறேன். கிறிஸ்துவும் அதிகாலை வேலையிலுமே வனாந்திருக்க சென்று தேவனை தரிசித்தார். அதிகாலை வேலை ஒரு முக்கியமான அமைதியான வேலை, ஜபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், நல்ல ஒரு நேரம். பாருங்கள், ஆண்டவரை தரிசிக்க முடியாதபடி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே என்ன குறைபாடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இருந்தாலும் இன்றைக்க தீர்மானத்தை அப்புறப்படுத்தவன். பாருங்கள், நெகிமியார் சொல்லி சொன்னார், எனக்கு பாவம் என்றால் என்ன? நல்ல ஒரு கேள்வியை கேட்டு என்ன சொன்னார் தோணுமோ, பாவம் என்றால் என்ன? நாங்கள் தான் ஏதோ ஒன்று சொல்லுவோம். அவர் சொன்ன காரணம், ஆண்டவரை சுந்தரச்சாராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள்தான் பாவம், பாவியம். அதுதான் பாவம். ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பாவம், அதுதான் பாவம். அதுக்கு யோவான் அதிகாரத்திலே அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அடுத்ததாக பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கின்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கின்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, இவ்வளவு வசனத்தை எல்லாம் சுத்தி சுத்தி சொல்லி என்ன சொல்றாரு? நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லி போட்டு, நீங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். அருமையான வசனம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தப்படுகிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவர்கள் கேட்கிற பிள்ளைகள் எல்லோரும் பரிசுத்த ஆலயம். கர்த்தர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதோ மனுஷத்தில் இதோடைய வாசத்தில் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த சரத்துக்கள் 1 வருஷத்துக்கு 1 மட்டும்தான் செல்ல முடியும். ஆசாரியர் நாங்கள் போயிலாம், தன்னை சுத்தரித்து கொண்டு பயபக்தியோட உள்ளே செல்வார். அந்த ஆசாரிப்பு கூடாது போய் பயபக்தியோடு போகணும், பரிசுத்தமான வாழ்வோடு போகணும். போகும் பொழுது போவான்னு அப்ப ஆண்டவர் செக்கினாமாவே அங்க தங்கி இருந்தது. பாருங்கள், ரொம்ப கவனமா இருக்கவனும். இப்ப இந்த சலமன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்ட செய்யும் பண்ணும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை இறங்கி ஆரம்பித்தது. ஆசார்கள் கூட பணிவிட செய்ய இல்லாதவர்கள் தேவனுடைய பரிசுத்த மகிமை எடுப்பார். கேள்வி கேட்கிறேன், தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்திலே இறங்கினு வேதம் சொல்லப்படுகிறார். ஏன் இந்த மகிமை இன்றைய காலத்திலே சபைகளில் இந்த மகிமை இல்லை? ஒரு கேள்வி, நீங்கள் தான் பதில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த இங்கே சொல்லியிருக்க ஆலயத்திலே ஒரு சக்கரா மகிமை இறங்கிச்சான், துதித்து ஆராய். இப்ப ஏன் ஆலயத்திலே நாங்கள் துதித்து ஆராய ஒரு மகிமை இறங்கவில்லை? காரணம், பரிசுத்தம் இல்லை. மக்களிடம் விசுவனிடம் பரிசுத்தம் இல்லாவிட்டால் மகிமை இறங்கவே இறங்காது, அது திரும்பி மேலே போயிடும். கேட்டுக்கொள்ற சகோதரி சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் நம்மையே அவருடைய ஆலயமாயிருந்து கொண்டு நம்மில் வாசம் பண்ண இருக்கிறார். தேவனாய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளார். கேட்டுக்கொண்ட சகோதரி பாருங்க, ஒன்று குறைந்தது 6:19 வாசி கேட்கல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாயிருக்கதென்றும் நீங்கள் உங்களையோட அல்லவென்றும் அறிவித்த அருமையான ஒரு வசனம். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைய அந்த வாசிங்க, 1 Corinthians 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமாக இருக்கிறதும் நீங்கள் உங்களோட என்று என்று அறிவீர்களா? சிஸ்டர் ஹெபிஸ் டேவி சொன்ன, நீ யார், நீங்கள் யார்? கேள்வி கேட்டா அருமையான கேள்வி. உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல, நன்றாக கவனிக்க வந்து, சரீரம் எங்களுடையதில்லை, உங்களை சிருஷித்து மாத்திரமில்ல அவரே இருத்த கிரியை செலுத்தி மீட்டுக் கொண்டார். சரீரத்தில் குடியிருக்கும்படி அதை உங்களிடம் கொடுத்து, ஆகவே உடலை சீற்றிமங்களை விட்டு கொடுக்கூடாது. இந்த சரீரம் தேவன சரீரம் ஐயா, நாங்கள் முந்தி விற்கிற வழிபாட்டில் கேட்க அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சரீரம் அவருடையது. பாருங்கள், இந்த இயேசுவானவர் ஜெபாலயத்துக்குள் வந்தபோது அங்கிருந்து புறா விக்கிறவர்களையும் காசுக்காக சவுக்கனாரை துரத்தினர். ஜெபவீட்டை கல்லர் குயா மாற்றி விட்டீர்களே. இப்போ பாருங்கள், சபையில் சில பேர் வந்தால் செவிலியர் வந்தால் சீடி விற்கிறதுக்கு முன்பு வச்சுருவார்கள். அவர் தேவனுடைய வார்த்தை கொடுக்க தான் வந்தார், பிஸ்னஸ் வரைக்க சீரியல் புத்தகம் வந்து முன்மேசையில் பரப்பி விட்டுருவார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நடக்கிற சம்பவம் தான். தானியலை பாருங்க, தானியல் தன் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாகவும் ஜீவ பழியாகவும் கர்த்தருடைய கை ஒப்பு கொடுத்ததினால் பாபிலோன் தேசத்து ராஜாவின் திராட்சரத்திலும் ராஜபோதம் தீட்டுப்படுத்தவில்லை. இப்போ தானியலுக்கு ஒரு விசேஷ ஆவியது, நான் யோசித்தேன், பரிசுத்த ஆவியில் எல்லாருக்கும் உண்டு தானே, உங்களுக்கும் ஆவியான எனக்கு அது என்ன விசேஷித்தாவி, சிந்தித்து பார்த்து ஆனால் மூளை கட்டவில்லை. காரணம், சில வார்த்தைகள் சில தேவ வார்த்தை எங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. பசு தாவியினால் விளக்கத்தை கொடுத்தாலும் எங்களை மண்டையில் ஏறாது. தானியலுக்கு விசேஷ தாவி, எல்லாருக்கும் ஒரே ஆவி, தேவன் பச்சைவாதம் இல்லை அவர் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆவி உங்களுக்கு ஒரு ஆவி, ஒரு ஆவிதான், ஆனால் அவர் விசேஷ தாவியை கொடுத்தாலும் தானியல் அது சிந்திக்கிறேன், இதுவரை எனக்கு விடை கிடைக்கவில்லை. இது கட்டும் அர்த்தவார்கள் ஆட்டி குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெபித்தார்கள். முடிவில் நாம் பரிசுத்தமுறையாய் ஜீவித்தால்தான் சாத்தானை ஜெபிக்க முடியும். சில பேர் சொல்றார்கள், உபவாசம் இருந்தால்தான் சாத்தான், அது உபவாசம் வேணும்தான், இல்லை என்று இல்லை, வேற இருக்கு. ஆனா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா ஜீவித்தால் சாத்தானை ஜெபிக்க முடியும். பிசாசும் குணங்களான விபச்சாரத்தையும் அருவறுப்பையும் துன்மார்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு பிசாசை எடுத்துக்க முடியாது. தேவன் அருளும் பரிசுத்தமே நாம் பார்த்துக்கலாம். எங்குள்ள ஒரு பரிசுத்தமான ஜீவன் வரும் பொழுது எங்களுடைய முகத்தோர் ஒளி பிரகாசம் வலிக்கிடும். நான் சில நேரம் பார்ப்பேன், சில ஊழியர்கள் சில நேரம் முகத்தோர் ஒளி ஒன்று தோணும், ஒளி. அப்போ எனக்கு விளங்க எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வேதத்தை தியானிக்கிறதை கண்டுகொள்ள முடியும். வச்சோம் பாருங்க, அதாவது சாட்சி ஜீவன் தான் பரிசுத்த ஜீவியம். சாட்சி ஜீவன் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப என்னுடைய கருத்து என்ன, பரிசுத்தமான வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும். பாருங்கள், யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார். அப்படி என்றால் அற்புதம் செய்ய வேண்டுமானால் பரிசுத்தம் இருக்கணும். நான் சொல்ல வேதம் சொல்லு, யோசுவா 3:5, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் நடுவிலே அற்புதங்கள் செய்வார் என்றார். பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தால்தான் தேவனத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். ஒரு அந்த அநேக ஊழியக்காரர் பாருங்க, பெரிய அற்புதங்கள் நடக்கிற அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை. வேதம் என்ன சொல்வது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்ற எல்லாரும் கொடுக்கப்படும். பாருங்கள், ஆகவேதான் ஜோசுவா ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது, கானான பார்த்தீங்களா? பரிசுத்த வாழ்வு வாழும் பொழுது, பரிசுத்தமான வாழ்க்கும் பொழுது நீங்கள் பெரிய சமுத்திரத்துக்கோ கடலையோ கடற்கையோ எல்லாம் விட்டு தரும், ஹைவே மாதிரி நீங்க நடந்து போகலாம். வேதம் சொல்லு, ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் கொண்ட போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பி, அவர் ஜபிக்கே இல்லை, துதிக்கே இல்லை, வேதம் வாசிக்கே இல்லை, இதுக்காக இல்லை. அவர் என்ன, பரிசுத்தமாக இருந்து போகும்போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது. பாருங்க, இந்த பரிசுத்தின் வல்லமை எவ்வளவு உண்டு. இப்ப உங்களுடைய குடும்பம் ரசிக்கப்படவில்லை என்று கலங்குகிறீர்களா? பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமாக சோர்வுல செய்யும். பாருங்க, அதிக பிரச்சனை, எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிடலாம். கோடீஸ்வரன் வீட்டிலையும் பிரச்சனை தான், வறுமையில் வாழ்கிறவன் பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு. யாருக்கும் சோமில்லா வேணும், ஏதாவது ஒன்று இருக்கு. சந்தோஷமா சமாதான பிசாசு விடான், கட்ட சிவரை விடான், வியாதியை கொடுப்பான். நீங்க வார்த்தையை கொடுத்து பாருங்கோ, வார்த்தையை கொடுக்குறான், அதையாவது கொண்டு வந்துடுவான். ஐஸ்கிரீம் குடிக்க சொல்லுவான், தொண்டாட்டு போ பாருங்கள். வானத்தில் தொனிக்கிற தொனி என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இதுதானேயா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரம் இங்க வானத்தில் தொனி தொனிக்கிறது, வேதாமத்தில் இருக்கு, வெளிப்பாட்டில் 22:12. பரிசுத்தம் மிக முக்கியம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுரந்து கொள்ள. தானியேல் 7:8, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ராஜ்யத்தை சுரந்து கொள்வார்கள். பரலோக ராஜ்யத்தை வேதம் பரிசுத்தவான்கள் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. அங்கே திரியக தேவன் பரிசுத்தத்தை காணலாம். பரிசுத்தம் உள்ள தேவதூதர்கள், கேருபீங்கள், சேராபீங்கள் மற்றும் ஆயிரக்கான பழைய மற்றும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அங்கே காணலாம். அசுத்தங்கள் அங்கே நுழைய முடியாது. அசுத்தங்கள் நுழைய பரிசுத்தம் உள்ளவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போய். இப்ப சொல்லுங்க, பரிசுத்தம் இருந்தால் தான் போகலாம் என்றால் பரிசுத்தம் இல்லாட்டி அம்போ, அதே கதிதான். வெளிப்படுத்த 21:27 வாசித்து பாருங்கள். தீர்த்துள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபுத்திரம் எழுதப்பட்டவர்கள் மாத்திரை பிரவேசிப்பது. ஆட்டுக்குட்டியான ஜீவபுத்திரம் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்தோன்னா நான் ஜீவபுத்திர பேர் எழுதிட்டேன் பிரதர், என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அவர் தவைக்கு போறையில துதிக்கிறையில ஆராதிக்கிறையில ஞானஸ்தானம் எடுத்தால் அவற்ற பேர் அங்க எழுதப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? இந்த போதைகள், தவறான போதைகள், இந்த சபைகளிலே, அதாவது இந்த வார்த்தைகளை தெளிவாக விளங்காத காரணத்தினாலே, அது மாதிரி சபைக்கு போனா தானே வார்த்தை கேட்கறது. பரலோகம் என்பது குப்பை தொட்டி அல்ல. மனம் போல் அருவறுப்பாய் வாழ்ந்துவிட்டு பரலோக ராஜ்யத்தை சுரந்து கொள்வேன் என்று ஒரு நினைத்தால் அவன் தன்னை தானே மாற்றிக் கொள்ளுகிறான். கவனம் கவனம், சங்கீதம் 15:1 வாசித்து பாருங்கள். யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த கேள்விக்கு விட என்ன சொல்லு பாவம்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறவன் தானே. நல்ல வசனம். யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து, பொய் சொல்லக்கூடாது, நீதியை நடப்பித்து மன சத்தியத்தை பேசுறோம், சத்தியத்தை பேசத்தான். சங்கீதம் 24:3 வாசித்து பாருங்கள். யார் அவருடைய பரிசுத்தத்தை நினைப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. கேட்டீங்களோ? பாச ஞானப்பிராசன் சொன்னதை தொடர்கிறார். அவர் பரிசு தொடர்ந்து பரிசுத்தம் தொடருது ஐயா. பரிசுத்தம் தொடர தொடர நீங்க மின்ன போறீங்க. பாருங்கள், இந்த பரலோகத்தில் பிரவேசிக்க விடாமல் சாத்தான் உலக ஆசை செயலை காண்பித்து பாதாத்தில் இழுக்கிறான். இந்த பரலோகத்துக்கு போக பிசாசு விடாது. பாருங்க, எங்களை விட பிசாசுக்கு நல்ல மூடு இருக்கு. பிசாசுக்கு வேதமெல்லாம் தெரியும். அப்ப பரலோகத்துக்கு பிரேசுகிற சாத்தான் உலக ஆசைகள் இச்சைகள், உலக ஆசை இப்ப வந்து பிசாசு அதை தான் கொண்டு வரான் உலகத்துல. எவ்வளவு செய்திகளை கேட்கிறோம், பயனர் வந்து சிறுமிக்கு நடக்கிற காரணங்கள். 11 வயது ஐயா, எவ்வளவு விபச்சாரங்கள் நடக்கின்றது, சொல்ல முடியாத கண்ணாலே பார்க்க முடியாத சம்பவம் நடக்கிற காரணம் என்ன? பிசாசு கிரியை செய்கிறான். அவன் இழுத்துக் கொள்கிறான். இழுத்து எங்க கொண்டு போறான்? எங்க கொண்டு போறான்? பாதாளம் அக்னி கடலுக்கு தாங்க போ அனுப்புறான். இழுத்து கொண்டு போறான். அவனுக்கு சந்தோஷம். ஒரு விசுவாசி மனம் திரும்பாமல் உலகத்தை நோக்கி போனா நல்ல சந்தோஷம். அவன் கொண்ட தண்டை கூட்டுக்க போட்டு பாதாளத்தை டான்ஸும் ஆட்டம் நடக்கும். நான் அந்த ஆத்மாவைக்கா பெற்று விட்டேன். ஆடுங்க ஓடுங்கணும். ரொம்ப கவனம் இது பிசாசு. பரிசுத்தத்துக்காக முயற்சி செய், முயற்சி போராடுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓடத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கூடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியில நியாயபதி என்றனாலே அதை எனக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டு சகோதர சகோதரி, என்ன ஆட்டம் நீங்க ஆடுங்கோ, ஆனா உங்களோட வாழ்க்கையிலே வார்த்தை வேணும், ஜபம் வேணும், துதி வேணும், பரிசுத்தான அபிஷேகத்தால் இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். முடிய மற்றும் படி போக முடியாது. ஆமேன், ஆமேன். பாச வந்துட்டி, பிளீஸ் கோல் பாச. பாச வந்துட்டார், கூப்பிடுங்கள்.
2: Recording stopped.
3: நன்றி ஐயா, அருமையான
2: recording in progress.
3: ஆசீர்வதி இருக்கால் அம்மே, அவர் பரிசுத்தமா இருக்கப்பட நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே ஆண்டவர் விரும்புகிறார். நன்றி அம்மேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
3: அம்மேன் பாஸ்டர், வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். God bless you.
4: ஆமென். நாங்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தையும் நித்திய சுவிசேஷத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை தந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். இது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையுமாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட நேரங்களோடு இருந்து உதவி செய்யும்படியாக, அவர்களுடைய குருடான கண்களை திறக்கும்படியாக, அவர்களுடைய இதயத்தில உம்முடைய விருதியமாக மாற்றும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை இழுத்து கொள்ளும்படியாக உம்மை அழைக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். நீரே தொடக்கம் முதல் முடி வரை என்னை வழி நடத்தும் கேட்கிற ஒவ்வொருவரோடும் இடப்படும் துதிகன மகிமை உண்டானமைத்தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் இன்றைக்கு தியானித்துக் கொடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோசனப்படவில்லை. இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ ஊடாக தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இது தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம். அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு பந்தியை வாசிக்கும் பொழுது அந்த அதுல ஒன்று ரெண்டு வசனங்கள் உங்களை தொடும், உங்களுக்கு ஒரு உணர்வை தரும். அது பரிசுத்த ஆவியானவர் தருகிற உணர்வு. அந்த வசனத்தை நீங்கள் அன்றைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளவும். இதுதான் என்னுடைய மன்னாவாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற வார்த்தைகள், கவலை கண்ணீரை எடுத்து போடுகிற வார்த்தைகள். இதை நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மதுரம் போற தேனை போன்றது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அது ஒரு தேனிலும் இனிமையாக இருக்கும், ஒரு ஔஷதமாக இருக்கும். பாருங்கள், 1 Samuel 16:23 சொல்லுகிறது, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை வாழி. Hallelujah, thank you Jesus, glorify your name, glory to God. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்கள், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது, நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். எங்களுடைய உபத்திரவ காலம் குறைக்கப்படுகிறது. பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு நாமம். அப்போ சிலர் 4:12 சொல்லுகிறது, இயேசுவினாலே அன்றே வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கும்படி வானத்துக்கு கீழங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு நாமம்தான் எல்லாம். அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு மதங்களால ரட்சிப்பு கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே நாமம்தான் லட்சிப்பை கொடுக்கிற நாமமாக இருக்கிறது. ஆதலால் இந்த கடைசி காலத்தில நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பிலிப்பியர் 2:6 இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்து மனுஷர் சாயலானால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார். பாருங்கள், அவர் தாழ்மை உள்ளவராக இந்த 33 வயதிலே மாறிப வயதிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தார். நாங்கள் பிறந்திருக்கிறோம், மேக்சிமம் 80 120 வருடங்கள் வாழுவதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் இயேசு இயேசுவனுடைய மிஷனரி ரிப்பில அவர் 33.5 வருடங்களில 30 வருடங்கள் தயார்படுத்தி 3.5 வருடங்கள் ஊழியங்களை செய்து பாவம் இல்லாத இயேசு பாவமாக மரிக்க வேண்டும், சாபம் இல்லாத இயேசு சாபமாக, மனுக்குலத்தின் சாபத்துக்காக அவர் சாபமாக மாற வேண்டும், பாவம் இல்லாத இயேசு பாவமாக மாற வேண்டும். எங்களுக்காக உங்களுக்காக ஒவ்வொரு விசேடமாக

பரலோக பிரஜையாக மாற்றி இருக்கிறான். நாங்கள் போகிற தேசம் பரலோகம், எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவன், எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். எங்களுடைய பெயரை அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அதை கிறுக்கி போடாதபடி முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 3:30 சொல்கிறது, இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். பாருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். நாங்கள் தாழ்மைப்பட்டு தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் எங்களில் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், அவர்தான் எல்லாரிலும் மேலானவர். யோவான் 3:31 சொல்கிறது, உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமிக்கு அடுத்தவர்கள், பூமியில் இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பாருங்கள், இந்த பூமியில இருந்து உருவானவர் ஆதாம் ஏவாளின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு புத்தர், காந்தி யாராக இருந்தாலும், இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும், நாங்கள் எல்லோரும் பாவிகளாக, எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:23 நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி வாழ்ந்தோம். ஆனால் இயேசு மட்டும் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பந்தடித்து பரிசுத்தமாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் பாவமுள்ள மனிதன் அந்த வார்த்தையை மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து போனகை கிறிஸ்தியனாக மாறி வார்த்தையின்படி வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும். அந்த அவருடைய பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் வாழ வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த மத இனமாக இருந்தாலும் இன்றைக்கு எந்த மத மக்களையும் இயேசு நேசிக்கிறார், எங்களுடைய தேவன் நேசிக்கிறார். அதற்காக தான் 2வது கற்பனையில உன்னை போல் உன் அயலானை நேசி, பிறனை நாங்கள் நேசிக்க வேண்டும். எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், குணங்கள் இருக்கிறது. மரங்கள் வச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவற்றுகளுக்குள்ள உவங்களுக்குள்ளே ஒரு ஆவிகள் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள், அந்த ஆவிகளை அவர்கள் விரட்டி விடும் பொழுது, இப்படியாக மதங்களில் வாழுகிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும். அந்த மதத்தில் இருக்கிற துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், எங்களுடைய போராட்டம் மனிதனோடும் போராடுவதில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகள். பாருங்கள், கொலை செய்கிற ஆவிகள் எல்லாம் சில மனிதர்கள் இருக்க, அந்த ஆவிகள் அகன்று போய்விட்டால் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். பாருங்கள், இந்த பல புஸ்தகங்களை எழுதின பவுல் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்பப்படுத்தினான். சோவானை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தான். ஆனால் அவனோட இயேசு இடப்பட்ட பொழுது முள்ளு குதைப்பது கடினம் என்று உணர்ந்து கொண்டான். இயேசுதான் ரட்சகன், இயேசுதான் தேவன் என்று அவன் அறிந்து கொண்டார். அவர்தான் ஜட்சியாக வரப்போகிறார். ஆதியும் அந்தவமானவர், தொடக்கம் முடிவுமானவர் இயேசு அவனோடு இடைப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்வு மாறுகிறது. கடின இருதயம் சதையான இருதயமாக மாறுகிறது. இப்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவனிடத்துல வருகிறது, நல்ல குணங்கள் வருகிறது. ஒவ்வொரு மனிதரும் ரட்சிக்கப்படும் பொழுது பாருங்கள், நாங்கள் லூக்கா 19வது அதிகாரத்துல சகையோ என்ற மனிதனை பார்க்கிறோம். இயேசு இடப்பட்ட பொழுது அவனுடைய அரவாசியை இப்போ அரவா என்னுடைய சொத்தின் அரவாசியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
நாலு மடங்கை நான் யாரிடமும் அநியாயமாக பெற்றிருந்தால் நாலு மடங்கு பணத்தை கொடுக்கிறேன். இதுதான் இயேசு எங்களுடைய இருதயங்களில் செய்வது. நீங்கள் இந்த மத இனத்தில் இருந்தால் உங்களுடைய பொல்லாத ஆவிகள், பிசாசினுடைய ஆவிகள், தீமை செய்கிற எண்ணங்கள், இயேசு வரும்பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் அகன்று போகிறதாக இருக்கக்கூடிய இருதயம் மாற்றப்படுகிறது. ஒரு இருதய ஆபரேஷன் பாருங்கள், இருதயத்துல

சில மாட்டிச்சு சிகிச்சையை டாக்டர் செய்வார்கள். ஆனால் தேவன் செய்கிற சிகிச்சை உங்களுடைய கடின இதயத்தை, உங்களுடைய டஃப்பான இதயத்தை, இரக்கமில்லாத இதயத்தை எடுத்து போட்டு ஒரு இரக்கமுள்ள இதயத்தை தருவது, ஒரு சதையான இதயத்தை தந்து, அவருடைய நவமான ஆவியை தந்து மற்றவர்கள் நேசிக்க, மற்றவர்களை நேசிக்க. அது இரண்டாவது கற்பனையின்படி புறரை நேசிக்க, அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்க. அவருடைய பரிசுத்த ஆவி முறைந்தது வந்து விட்டால் அந்த பரலோக சந்தோஷத்தில உங்களுடைய இதயம் அப்படியே மாறி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சினிமா சீரியல்கள் இந்த பாடல்களை தான் எங்களுடைய ரேடியோக்களில போடுவோம், எங்களுடைய கசட்டுகளில. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முத்திரை போட்ட பொழுது எங்களுக்கு அதெல்லாம் அந்த தீமையான காரியங்களாக, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமாக, இன்னைக்கு சினிமா சீரியல்கள் பார்ப்பது, அந்த பாடல்களை ரசிப்பது எல்லாம் எங்களுக்கு அந்த தேவனுடைய காரியத்திலே இருந்து, பரலோக பாதலே இருந்து இழுத்து இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. அதுகளில் இல்லை, எல்லாம் பிசாசின் கிரிகைகள், தீமைகள் அந்த இடங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எங்களுடைய நேரங்கள் காலங்களை தேவனுக்கு பிரியமாக, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், 1 பேதுரு 1:12 பர்லோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருந்தார்கள். பாருங்கள், பழைய ஏற்பாடு காலத்துல அவர்கள் கூட அந்த ஏஞ்சல் தூதர்கள் இயேசுவை பார்க்க, பாருங்கள், இயேசு எங்களுக்கு கிருபையை, தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களுக்கு கிருபையையும் சத்தியத்தை தந்து எங்களை, அவர் எங்களுக்காக அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார். யோவான் 6:47 சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு, இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. நீங்கள் ஒன்றான மெய்த்தேவனாகிய தேவனிடத்தில் வந்துவிடவன், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள நீங்க உங்களுக்கு இன்மைக்கு பின்பற்றும் அருமையில நித்திய காலத்துல நித்திய வெளிச்சத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை இழந்து விடக்கூடாது. நித்திய சுவிசேஷத்தை பெற்று இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வு. யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பாம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பாம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே. பாருங்கள், ஜீவ அப்பம் நானே. பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். ஆனால் இந்த இயேசுவின் அப்பத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொண்டு நினைவு கூறும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது. இந்த மரணம் முடிவல்ல, மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வில இயேசுடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. 1 தெசலோனிக்கேயர் 5:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், சுவிசேஷத்தின் வசனங்களில வல்லமை இருக்கிறது, ஒரு வல்லமை வெளிப்படும். பாருங்கள், ஜபிக்கும் பொழுது அந்த வசனங்களை சொல்லி ஜபிக்கும் பொழுது வல்லமை புறப்பட்டு சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 127 சொல்லப்படுகிறது, அவர் தனது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். பாருங்கள், அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியும் அதோடு இருக்கிறது. ஒரு பவர் ஒன்று இருக்கிறது, ஒன்று
அப்போ சில ரொண்டு என்று சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் இந்த பெலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த வார்த்தை அற்புதம் செய்கிற வார்த்தையாக இருக்கு. யார் யார் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த வார்த்தை நோய்களை குணமாக்குறதாக இருக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலேயும், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசுதாமே தம்முடைய சரீரத்திலே எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய ஆத்மாவிலே இருதயத்திலே போய் உங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து விடுகிறதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு உங்களுடைய ஆத்மாவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய இருதயத்தில வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை தருகிறது. நீங்கள் வார்த்தையை நீங்கள் மறந்து விட்டீர்களாக இருந்தால், இன்றைக்கு இன்டர்நெட் பெருகின காலத்துல நீங்கள் கூகுள்ல போய் எனக்கு இன்னைக்கு துக்கமாக இருக்கிறது, பைபிள் வேர்சஸ் ஃபோர் சொரோ, எனக்கு பயமாக இருக்கிறது, பைபிள் வேர்சஸ் ஃபோர் ஃபியர், அந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயம் வரும்பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், பிசாசு தருகிற ஆவி கன்ஃபியூஸ் ஆவி, குருட்டாகிற ஆவி, எந்த சரியான வழியை பிசாசு தராது, கன்ஃபியூஸ் பண்ணுவான், டவுட் ஏற்படுத்துவான். எங்களுடைய தேவன் தருகிறது தெளிந்த புத்தி உள்ள. நீங்க தெளிந்த புத்தி இல்லாவிட்டால் ஒரு பல ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்தால் கன்ஃபியூஸ் ஆகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் நம்பிக்கையற்ற வார்த்தைகளாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை அது ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தைகளாக, அது வல்லமை உள்ள வார்த்தைகளாக, பரிசுத்த ஆவியின் உதவியோடு அந்த வார்த்தைகள் வாழ்வழிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. சங்கீதம் 96:2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்கள், எங்களுக்கு தந்த ரட்சிப்பு இந்த ஒரு சமாதானம் எங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த உலகத்து மக்களுக்கு சங்கீதம் 4 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அந்த உலகத்துக்கு மக்களுக்கு திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்திலே, பாருங்கள், அவர்கள் தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு பரிசுத்தாவியை பெற்று எங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம், அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கிலும் எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை எங்களுடைய தேவன் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் உலக மக்களை விட நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு சமாதானத்தை பாருங்கள், எங்களுக்கு விசேடமாக இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் திகையாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய வார்த்தையின்படி எங்களுக்கு சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, பயம் வெளியேறி விடுகிறது, பிசாசின் ஆவிகள் கன்ஃபியூஸ் பண்ற ஆவிகள் எல்லாம் அகன்று போகிறதாக இருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்த வேண்டும். அவருடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்ற அந்த ஒவ்வொரு ரட்சிப்பை சுவிசேதமாக மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த மக்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த வார்த்தை மனித வார்த்தைகள் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக கேட்க கேட்க உங்களுடைய வார்த்தை உங்களுடைய இதயத்துல படிய வேண்டும். இதயத்துல உங்களுக்கு இதயத்துல நீங்கள் அசை போடுவது போல மெடிடேட் பண்ணி அந்த வார்த்தையை உங்களுடைய இதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இதயத்தின் நிறைவினாலே அந்த வார்த்தை உங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த வார்த்தை அதிகாலையில் எழும்பும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வர வேண்டும். பாருங்கள், இப்படியாக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இதயத்துல திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்கள், யோசுவாவை பார்க்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னுடைய இதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் தியானமாயிரு,
பாருங்கள், சங்கீதம் ஒன்றிலே மகனம் படி செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். சங்கீதம் ஒன்று சொல்லியிருந்த துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்கார்ந்து உட்காராமலும் வேதத்தை பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அவர் செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் அவருக்கு மகிமையை செலுத்தி மற்றவர்களுக்கு நாங்கள் விவரித்து சொல்ல வேண்டும். அவருடைய சங்கீதம் 96:3 அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் தோத்திரப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இந்த தேவர்கள் வணக்கம் எல்லாம் விக்கிரகங்களின் வணக்கமாக இருக்கிறது. பாருங்கள், விக்கிரகங்களை கீழே அவர் தகடுகளை வைத்து விசாசுகள் தீமையான ஆவிகள் அந்த தகடுகளுக்கூடாக விக்கிரகங்களுக்கூடாக மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி துடைத்தனம். அதிகாரத்தின் ஆவிகள் அப்படியே அவர்களை இழுத்து நரகத்துக்கு செல்கிறது. இதற்காகத்தான் இயேசு வேண்டும். இயேசு தெளிந்த புத்தியை தருகிறார். பிசாசு தருகிற ஆவி அது பொல்லாத ஆவிகளாக, கன்ஃபியூஸ் பண்ற ஆவிகளாக, நம்பிக்கையற்ற வாழ்வாக அவர்களுடைய வாழ்வு ஒரு இருண்ட வாழ்வுதான். அவருடைய முகங்களில பார்த்தாலே இருண்ட முகங்கள். பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் ஏதோ முகங்களில பூசி நெத்தியில பூசிக்கொண்டு அவருடைய முகங்கள் ஒரு கவலைக்குரிய முகங்கள். பாருங்கள், இப்படியாக அவர்களுடைய முகங்களில ஒரு வெளிச்சம் இருக்க மாட்டாது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக் கொள்ளும் பொழுது இருதயத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அது முகத்துல உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அவர்களுடைய முகங்களில பல இந்த மதங்களில் ஐடியல் வர்ஷிப் இந்த வழிபாடுகளை செய்கிறவர்களுடைய இதயம் கடினமாக இருக்கும். பாருங்கள், அவர்களுடைய முகம் துக்கம் உள்ள முகமாக இருக்கும். பாருங்கள், சகல ஜன சங்கீதம் 96:5 சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். பாருங்கள், தேவர்களால ஒன்றும் உருவாக்க முடியாது. மனிதர்களின் கைவேலியால மனிதர்களை பிசாசு குருடாக்கி கைவேலைகளினாலே அந்த சிலைகளை செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேவன்தான் கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். நாங்கள் எரேமியா 14:22 பாருங்கள், எங்களுடைய தேவன் தான் மழை பரலோகத்தை திறந்து மழையை வர்ஷிக்கப்படுகிற தேவன். இந்த தேவர்களால இது செய்ய முடியுமா என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவர்களால, வீணான தேவர்களால மழையை வர்ஷிக்க முடியுமோ என்று பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். Amos 4:12 சொல்லப்படுகிறது, காற்றை சிருஷ்டித்தவர் எங்களுடைய தேவன், ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு தந்து இன்னைக்கு உயிரோட வைத்திருக்கிறவர் எங்களுடைய தேவன். இன்றைக்கு பல மத மக்களுக்கும் உயிரை கொடுத்தவர் இயேசு, அவர்களை உருவாக்கினவர் இயேசு. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்து மதமாக இருக்கலாம், மற்றும் மதங்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாரையும் உருவாக்கினவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். ஆனால் அவர்களுக்கு இல்லை இருக்கிற அந்த கடின இதயம், அவர்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அகற்றப்படும் பொழுது, இயேசுடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் நரகத்துக்கு மீண்டுமாக போய்விடுகிறது. அவர்களை விட்டு போய்விடுகிறது, அவர்களை விடுதலை ஆக்குகிறது. இதற்காகத்தான் 1 Corinthians 17:17 கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் தான் எங்களுக்கு விடுதலை, லிபரேஷன். எங்களை முதல் ஒவ்வொரு மனிதரும் விடுதலை ஆக்கப்படும் தேவனுடைய ஆவினால, பரிசுத்த ஆவினால, சத்திய ஆவினால. சத்தியத்தை அறிய அறிய சத்திய ஆவியானவர் உங்களுக்கு செயற்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஊழியம் செய்கிறவர்களை தேவன் பாருங்கள், அவர்கள விருப்பத்தை அவர் காண்பிக்கிறார். பாருங்கள், சமாதானத்தை குறி சுவிசேஷத்தை அறிவிப்பது முதலாவது நாங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு சமாதானம், அந்த வீட்டுக்காரர் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சமாதானம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த காலில் தூசியை தட்டிவிட்டு நாங்கள் மறு பட்டணத்துக்கு மறு இடத்துக்கு போய்விட வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்வில
அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான மரங்களும் பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் இருந்தால் வருகிறது. நீங்கள் மதங்களை நம்பினீர்களாக இருந்தால் பாருங்கள், தீமைதான் உங்களுக்கு வருகிறது. ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களின் நன்மைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சாபம் மரணம் இதுகள் பிசாசு இடத்திலிருந்து வருகிறது. மரணம் மரணத்துக்கு அதிகாரி தான் பிசாசு. எங்களுடைய ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததன் நிமித்தம் பாருங்கள், ஆதாம் ஏவாள் மரணத்துக்குள்ளானார்கள். இயேசு அந்த மரணத்தை வெற்றி சிறந்து எங்களுக்கு எங்களை உயிர்ப்பித்து, எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ எங்களை உயிர்ப்பித்து அவரோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிறவனாக இருக்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி எங்கள் தேவன் ராஜதீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. நாங்கள் போகிற பட்டணம் சியோன் மலையில எங்களுடைய தேவன் இருக்கிறார். ஜோவான் 4:24 கர்த்தரோ கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாருங்கள், எங்களுடைய எங்களுடைய தகப்பன் ஆவியாக இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் எங்களுக்கு உலக அப்பா இருக்கிறார்கள். ஃபிளஷ் ஃபாதர் எங்களுடைய தேவன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கிறார். பாருங்கள், அவர் தம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவில் ஊழியம் செய்கிற அனைவருக்கும், கேட்கிற பலருக்கும், எல்லாருக்கும், அதிகமானவர்களுக்கு ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் ஏசாயா 61:1 சொல்கிறது, கர்த்தரே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கிறது. முடி உங்களால் முடியாத காரியங்களை அந்த அபிஷேகம் முறித்து விடுகிறது. துக்கத்தை அந்த அபிஷேகம் முறிக்கிறது. கவலையை முறித்து விடுகிறது. பாருங்கள், இயேசு பிலிப்பியர் 4:19 என்னை பல்லப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. அவர் பரிசுத்த ஆவியினால பலத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற காரியங்களில அவர் உங்களை உற்சாகத்தின் ஆவியை தந்து உங்களை நடத்துவார். அத்தோடு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றத்திற்கும் அவருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்திலே ஏசாயா 61:2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாருங்கள், ஆறுதல் இழைப்பாறுதலை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாரப்பட்டு சுமக்கிறவர்களே என்னிடத்தை இயேசுவிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். பாருங்கள், நீங்கள் சுமந்து கடின வேலைகள் செய்து ஒரு ஆசீர்வாதம் இல்லாம வாழ்கிறீர்களா, இயேசு இடத்துல வாருங்கள். அவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான். பாருங்கள், துயரத்துக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஆனந்த தைலத்தை தருகிறார். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை தருகிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு மத்தேயு 4:23 இயேசு கலிலேயா இன்னும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து மன திரும்பங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பாருங்கள், அதை நாங்கள் விசுவாசித்து பரிசுத்த ஆவி எங்களிடத்துல வந்திருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது. பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் படைந்த அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வந்திருக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சுகம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், குருட்டு

0: பார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக தைலத்தை அபிஷேக அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து, அச்சார ஆவியை தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். பாருங்கள், இந்த மத்தேயு 24:14 வசனத்திலேயும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுதுதான் முடி வரும். இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற இந்த நித்திய ஒளிஞ்ச சங்கம ரேடியோவுக்கு கூட எப்படி ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை 5 கண்டங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர் எல்லாரையும் இழுத்துக் கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், மாற்கு 15 வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மதம் மாறுவதில்லை, மனதை மாற்றிக் கொள்வது, பரிசுத்தாவியானவரை பெறுவது, எங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்வு, பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்த வாழ்வை வாழ்வது. பாருங்கள், பெத்தானியாவிலே சீமோன் வீட்டிலே இயேசு பந்தி இருந்தார். மகதலேனா மரியாள் அந்த தைலத்தை, வெளியேற பெற்ற தைலத்தை கொண்டு போய் அவருடைய தலையிலே ஊற்றினார். அவளே ஊற்றினாள். அவர் மரிக்க போகிறார் என்பதை அந்த மகதலேனா மரியாள் உணர்ந்தவராக இயேசு கிறிஸ்து அவளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், அவள் பாவம் செய்து பாவத்துக்கு மன்னிப்பை பெற்று விட்டாள். இப்படியாக மன்னிப்பு பெற்று அவளுக்கு உணர்த்தி இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அவள் அந்த தைலத்தை ஊற்றி அதன் பின்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இவள் தன்னால் என்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இப்படியாக அவள் அந்த மகளையும் தேவன் இந்த சுவிசேஷம் பரவப்படுகிற எல்லா இடத்திலையும், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இப்படியாக அந்த பந்தியில இருந்து அடுத்த வசனத்தில பார்க்கும் பொழுது 14:10 பன்னிருவர் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்துல போனான். பாருங்கள், அன்றைக்கு அந்த பந்திக்கு பின்பு யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான். மகதலேனா மரியாள் இந்த தைலத்தை அடக்கத்திற்காக இந்த காட்டி கொடுக்கப்பட்டு இயேசு சிலுவையில மரிப்பார் என்பதை முதல் நாள் மரியாள் அறிந்து அந்த காரியத்தை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலனை கொடுக்கிறது. பாருங்கள், உபத்திரவம் வரும் பொழுது சீடர்கள் சிதறி போனார்கள். இந்த சிதறி போனவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சுவிசேஷத்தை அந்தந்த இடங்களிலே பிரசங்கித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:16 வசனத்திலேயும், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கிடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாயிருந்தால் எனக்கு ஐயோ. நாங்கள் பெற்ற நன்மைகளை ஒவ்வொரு கிறிஸ்தவரும், பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. பிரசங்கிக்காவிட்டால் பாருங்கள், தேவன் நாங்கள் எங்கள் இயேசு பிறருக்கு நாங்கள் இதை கொடுக்கப்பட்டு நாங்கள் பெற்ற இன்பத்தை, நாங்கள் பெற்ற சமாதானத்தை, நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இந்த பிசாசானவன் மனிதர்களை இந்த மதங்களுக்கூடாக குருடாக்கி வைத்திருக்கிறான். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கும் பொழுது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். பாருங்கள், இப்படியாக நாங்கள் இறுதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 14:6 வசனத்தில், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமன்றி அந்த மெய்யான தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். பாருங்கள், அதுதான் இறுதியான இந்த தூதனுடைய எச்சரிக்கையாயிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த தேவனை தான் தொழுது கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்தாவிய பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உம்முடைய கட்டளையை எங்களுக்கு தந்து விட்டு போயிருக்கிறேன். நீ மறித்து உயிர்த்தெழுந்து சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகித்து அவர்கள் இந்த சுவிசேதத்தை பிரசங்கிகள் என்று ஆண்டவரே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் எங்களை உயர்த்தாதபடி தாழ்மைப்படுத்தி உம்முடைய வசனத்தை நீர் எப்படி பிரசங்கித்தீரோ அதே போல் நாங்கள் பிரசங்கித்து உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை மற்றவர்களுக்கு அறிவித்து ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் அற்புதம் செய்கிறவர், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் நன்மை செய்கிறவர், இயேசுதான் ஒரே வழி, இயேசுதான் நித்திய சுவிசேஷத்தை தந்து நித்திய வாழ்வு கலைந்து செல்கிறார் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கடுக்கால் அளவு போதாது, புலங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரம்பி இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நீர் இடைப்படுவீராக, பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பீராக, உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர் அன்றன் ராஸ்தன், அருமையான செய்தி, கற்கக்கூடிய செய்தி. உங்களுடைய செய்தியில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மிகவும் ஆசுகமாக இருந்தது. மறு ஒளிபரப்பில் இந்த செய்தி பொழுது அநேர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாரோ. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். கோட் பிளஸ் யூ மகேந்திரர், உங்களுடைய செய்தியிலேயும் நான் கற்றுக் கொள்கிறேன். கோட் பிளஸ் யூ மகேந்திரன், கோட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஒரு முக்கிய அறிவித்தல், நாளைய சனிக்கிழமை டொரண்டோ நேரப்படி காலை 8 மணியிலிருந்து 9 மட்டும் துதி உபவாசை ஆறாவது ஜபம் செய்து கொடுப்பவர் சனிக்கிழமை சிஸ்டர் அகலியா ஜெர்மனி, ஞாயிற்றுக்கிழமை செய்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுளோ ஸ்ரீலங்கா. சனிக்கிழமை காலை 8 மணிக்கு டொரண்டோ நேரப்படி ஆரம்பமாக செய்து கொடுப்பவர் அகலியா ஜெர்மனி முதன் முதலாக செய்து கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுளோ ஸ்ரீலங்கா செய்திருக்கார். கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது, கலந்து கொள்ளுங்கள். ஆம் சிஸ்டர்,
0: நான் சனிக்கிழமை ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிக்கு போறேன். மார்னிங்
1: ஓகே ஓகே,
0: ஸ்காப்ரோ டவுன் சென்டர்ல ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி. காட் பிளஸ் யூ மகேந்திரன், ஞாயிற்றுக்கிழமை இட்ஸ் ஓகே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ பிரதர். ஹே மேம்,
1: சிஸ்டர் டாரி
2: பேசுறாரியா? அமேன், அமேன். அருமையான வார்த்தை மூலம் கத்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அமேன். இவ்வளவு நேரம் இங்க கூட இருந்து அவட பரிசுத்தமான ஆவி எங்களுக்குள்ள இல்லாவிட்டா அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் வார்த்தையில, ஆவியோடும் உண்மையோடும் அவர்களை தொழுந்து கொள்ளும்படியாக. ஆமேன். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக அங்க கூட இருந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உங்களுக்கன்று ஜீவித்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்து. யாவரையும் உங்களோட கரத்தை ஒப்பு கொடுக்கிற அவர்களுக்கு இருக்கிற இடத்துல அப்பா, நீங்க இன்னும் அதிகமாக உங்களுடைய ஊழியத்தை அவர்கள் நடப்பதற்கு செய்வதற்கு ஆண்டவரே அவர்களை இன்னும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மறுபடியுமாக சிஸ்டர் கிரேஸ் துதி ஆராதனை பாடலை எடுத்து வார்த்தையில எடுத்து வந்த வேதத்தை வாசித்து அதில் தெளிவாக ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு எங்களுக்கு விளக்கி கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் அவனுக்கு குடும்பத்தாரே உங்கள் கூட இருங்க, அவங்க கூட இருந்த ஆண்டவரே அவர்களை அவருடைய போக்கிலும் பெறத்திலும் இருந்து இன்னும் அதிகமாக புதிதான பாடல்களையும் துதிகளையும் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் இன்னும் அதிகமாக அவங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா பிரதர் நெஹோமி நெஹேமியா ஜெர்மனியில் இருந்து கொடுத்த வார்த்தை ஆண்டவரே அம்மா என் ரட்சிப்பு எவ்வளவு அதிகமான அந்த வல்லமை நிறைந்ததா இருந்தது ஆண்டவரே அப்பா. நீங்க அந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்கு சுகம் கொடுத்து எங்களையும் உற்சாகப்படுத்துற அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க செய்யற ஊழியத்தையும் அவங்களுடைய போக்கிலையும் வரத்திலிருந்து அவங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று அப்பா நீங்க உலகம் அங்கும் உங்களோட ஆவி உலாவி திரிகிறது. அதன்படி ஆண்டவரே யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசின் மீளம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே அப்பா. பிரதர் லெஸ்ரி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காண்டி சாரி மகேந்திரன் ஐயா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காண்டி ஜெபிக்க வந்து அதிகமாக அவங்களோட வார்த்தைகளையும் பகிர்ந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்களுக்கு இருந்துட்டு களைப்பும் பலவீனமா இருந்த போதிலும் உங்களோட வார்த்தைகள் அதை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து அவருக்கு உங்களோட பலனை கொடுத்து ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக உங்களோட ஞானத்தையும் அப்பா கிருபையும் கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருந்து அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எனக்கா ஒன்று ஆண்டவரே ஜபிக்க தெரியாம இருந்த என்ன இவர்கள் மூலமாக நீங்க என்னை ஆசீர்வதித்து கொண்டு வந்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாத அப்பா அன்போடு எங்களை அழைத்து இந்த நித்திய விழித்த சங்கம வானொலியில எங்களை ஆண்டவரை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஜப ஆவில உற்சாகமாக ஜபிப்பதற்கும் அப்பா மற்றவர்களுக்கு ஜபிப்பதற்கும் தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் ஒருவராலும் பறிக்க முடியாத ஆண்டவரே அன்னபடியா நன்றி செலுத்துறேப்பா. உங்களோட வலக்கரத்தால எங்களை காத்து வர கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். மற்றும்படியா காண்டவரே சிஸ்டர் மெகலா அவர்களுடைய செய்திக்கு நன்றி செலுத்துறேன். அமைய அருமையான செய்தி கொடுத்தார்கள் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஒன்றென்றாலும் முன்பாத வண்ணமாக அவர்களை இன்னும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க போக்கிலையும் வரத்துல இருந்து அவங்களோட குடும்பத்தில் வேண்டிய தேவை எல்லாற்றையும் சந்தித்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பாஸ்டர் ஞான பிரகாசத்துக்கான வருகிறேன் ஆண்டவரே. அவர் கொடுத்த வார்த்தையில் ஆண்டவரே ஆமேனப்பா அருமையான வார்த்தையை எங்களுக்கு பயந்து கொடுத்தார் ஆண்டவரே ஆமேன். வீணான வார்த்தையினாலே நேரத்தை நாங்கள் விளக்கி காத்து எங்களோட நாவை காத்து கொள்ளவனும் உன் நாவை பொல்லாப்புக்கு விளக்கி காத்து கொள்ளவனும் சொல்லி அதிகமான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். ஏசாய 6:6 நீதிமொழிகள் 12:18 ரோமன் 11:2 அப்போஸ்தலர் 6:13 சங்கீதம் 13:8 அப்படி அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதி என்னது கண் திறந்தது எனக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் இன்னும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமா ஆக்குறதுக்கு தந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் செய்யற ஊழியத்தை கூட இருந்து அவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க. உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களால செய்யாத காரியங்கள் ஒன்றுமே இல்லாண்டவரே. நீங்க மன தாழ்மை உள்ள தகப்பன். அதே போல எங்களையும் நான் மன தாழ்மையாக்கி நாங்க நீங்க பரிசுத்தமா இருக்கு போல எங்களை இருதயங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கி எங்களோட கிரிகையிலையும் செய்கையிலையும் வார்த்தையிலும் எல்லா விதத்திலையும் ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்து. பாஸ்டர் அண்டன் ராசன் நாயம் அவர்களை அவருடைய ஊழியத்தில் கூட இருந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி என்னவா இருந்தாலும் அங்கே வர்ற ஆத்மாக்களையும் ரசிப்பதற்கு இவங்க பகிர்ந்து கொடுக்க போகிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கற்றுத்தந்த ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாத வண்ணமாக எங்களே நாங்கள் தாழ்த்தி உங்களை உயர்த்துவதற்கு தந்த இந்த மக்கா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்கள் பார்க்குறீர்கள் ஆண்டவரே. 24 மணித்தியலமாக அவர்கள் உங்களுக்கு மறைவில் இருந்து செய்கிற ஊழிய ஆன்லைனில் அப்பா எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் அவைகளை காற்று அவங்க கூட இருந்து வழிநடத்துகிற மக்கா பிரதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமே, நீங்கள் உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் தேவ.

துயாவொளி விளக்கும் அவரே, ஜீவனாலேத்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலேத்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின்

0: மகபரிசுத்தல மதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீட்கின்றதே. அம்மனப்பா, எங்கள் துதிகள் மூலமாக எங்கள் பாதங்கள் ஆண்டவரே, எங்களோட பாதங்கள் உங்கள் உங்கள் உங்கள் பாதத்திடையிலே வந்து நிற்கக்கூடியதாக எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியினால அபிஷேகித்து எங்களை உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து எந்த விதமான தீங்கு அணுகாத மன்னமாக உங்களுக்கென்றே ஆண்டவரே நாங்கள் ஜீவிப்பதற்கு உங்களுடைய அபிஷேகத்தினாலே இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடமும் நிறக்க படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாளைக்கு சாட்டர்டே சண்டேயும் அப்பா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற உபவாச அந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆணையரை கொண்டு உங்களோட வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்படவனும் என்று எங்க கூட இருந்து நடத்தின கிருபைகளுக்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி எங்களுக்கு ஊழியக்காரர் கொண்டு பெரிதான காரியங்களின் ரகசியங்களையும் அறிவித்து எங்களுக்கு எங்களை உற்சாகப்படுத்துகிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமேன் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: இன்றைய நாளிலே மிகவும் அருமை தேவ செய்திகளிலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவனுக்கு நன்றி சொல்லும். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் தொடக்கம் முதல் முடியும் வரை சிஸ்டர் அருந்ததி, சிஸ்டர் மேகலா கேட்டுக்கொண்டிருந்தார். உண்மையில் ஒரு ஆசிரியம், காரணம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அது முடியும் வரை கேட்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அப்படியாக நான் மீண்டும் மீண்டும் சிஸ்டர் அருந்ததிக்கும் சிஸ்டர் மேகலாக்கு நன்றி சொல்றேன். மேகலாவை அருமைப்படுத்தது சிஸ்டர் அருந்ததிதான். அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. நாளை சனிக்கிழமை காலம்பரை சிஸ்டர் அகலியா ஜெர்மனி செய்து கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சாமுவேல் ராஜ் செய்து கொடுக்கிறார். மேகலா, நீங்களும் பற்றிக்கொள்ள, அவரும் பற்றிக்கொள்ளதான் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க, மைக்கை ஓன் பண்ணுங்கள். ஓகே,
0: என் ஆத்மாவே சொல்லுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் அருமையாக வழி நடத்திய சகோதரி டாலி, சகோதரன் மகேந்திரனையா, அவங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். பொறுமையாக இதுவரை நேரம் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த சகோதரி அருந்ததி, சகோதரி மேகலா அவர்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். தேவ செய்தி எடுத்து வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அந்த தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த வானொலி கூட கேட்டுக்கொண்டிருந்த இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அதே வழியிலே மறுவழியில் யூடியூப், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முன்னதாகவே கூறிக்கொண்டு இந்த காரியங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிற பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கும் கத்தரை அறியாதவர்களுக்கும் நிச்சயம் பண்ணுங்கள். கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே ஒரே ஒரு கிளிக் தான், கிளிக் பண்ணி அனுப்பிவிடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சௌரி மகேந்திரனையா, சௌரி டோலி, சிஸ்டர் மேகலா, சிஸ்டர் அனந்ததி அவர்கள் நாளை காலை வழியில் திரும்பவும் சந்திப்போம் கர்த்தரை சித்தமானால். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியனவன் நாமத்திலாலும் வாழ்த்துகிறோம். எங்களுக்கு இரவு நேரமாக இருக்கிறான சுகமான நித்திரையை தருவாராக. சௌரி டோலிக்கும், சௌரி சௌர மகேந்திரனையாக்கும், சௌரி அருந்ததிக்கும் சுகமான நித்திரையை கொடுப்பாராக. அதே வேளையிலே புதிய நாளிலே சனிக்கிழமையில் இணைந்திருக்கிற சௌரி மேகலா அவர்களும் அவர்களுக்கும் புதிய நாள் புதிய நாள் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஐயா, காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமீன். நன்றிகளை வாழ்த்துக்களை குறிப்பிட வருகிறோம். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
3: அவருடைய சேவனமே நல்லார் மேல் பொல்லார் மேலுக்கு மேலும் மழையை பெய்ய பண்ற சேவன் ஐயா. அப்படியான வறட்சியான இடத்திலும் உங்களால் தான் ஐயா மழையை பெய்ய பண்ண முடியும், பின்மாறி முன்மாறி ஊட்ட முடியும், அவளுடைய பசியத்தை இருக்க முடியும், தாகத்தை தீர்க்க முடியும், உங்களால் முடியும். அவளுக்கு வாழ வழி இருப்பிடங்களை அமைத்து கொடுக்க உங்களால் முடியும். இப்படிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் போய் ஆண்டவரே எப்படியோ உங்களுடைய அன்பை பரிமாற வேணும் என்று தங்கட வசதியான இடங்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு போய் இப்படிப்பட்ட இடங்களில் பிள்ளைகளுக்காக உங்களுடைய அன்பை பரிமாற வேணும் என்று ஆண்டு தண்ணீர் வசதிகளை உண்டு பண்ற பிள்ளைகளுக்காக, கூடாரங்களை அமைத்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, இருப்பிடங்களை அமைத்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, உடுக்க உடுப்பு கொடுக்கிற மக்களுக்காக அப்படிப்பட்ட ஊழியம் செய்யும் உங்களோட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டு அவர்களை நீங்கள் ஊனாயை மத்தியில் அனுப்புகிறீங்களா, அந்த ஊனாய்கள் அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. என் நன்மையை செய்ய வேணும் என்று உங்களை அன்பு வெளிப்படுத்த வேணும் ஏது விதத்தில் என்று அப்படி ஊழியம் செய்யும் பிள்ளைகள் எந்தெந்த தேசத்தில் இருந்தால் இருந்து செய்தாரோ அவர்களை உங்களோட பிறந்த நகரத்தினால் தாங்கி உங்களோட சிறகினால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ரத்த கூட்டைகள் பார்த்து காத்துக்கொள்ளுங்க. திரும்பவும் அவர்கள் சுபத்திரமாக அவருடைய குடும்ப மத்தியில் சம மத்தியில் அவருடைய தேசங்களுக்குள் உங்களால் குணம் சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரையும் கூட கடந்த காலங்களையும் கூட அன்பை எப்படி எப்படி கூட அன்பை அறியாத தேசங்களில் உங்களுடைய அன்பை அறிந்து இன்றைக்கும் என்கிற பரமச ஆண்டவர்கள் சந்ததிகள் உங்களை அறிந்ததுக்காக எங்களது ஆண்டவரை உங்களை அறிந்து உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் சந்தோஷத்தினோ சந்ததிக்கும் போது நீங்கள் தொட்டு பால் நடத்தினதுக்காக நன்றி சொல்கிறோம். அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பை உன்னை போல் பிறந்த நேசி என்று அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய அன்பை பெறமாறும் ஒவ்வொரு ஆத்மாவையும் எங்கெங்கு தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பாவிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் எந்த தேசத்தில் எங்கிருந்தவர்கள் கடமை செய்தாலும் அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. சந்ததி சந்ததியாக காத்துக்கொள்ளுங்க, கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா. இன்னும் இன்னும் அப்படிப்பட்ட அன்பை பெறமாறுவதற்காக ஆத்மாக்களை எழுப்பி ஆண்டு வல்லமையை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து உங்களை அறியாத இடங்களில் உங்களோட அன்பை அறிவிக்கத்தக்கதாக உங்களால் அவர்களை ஆயுதங்களாக பாவித்து உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். உங்களால் முடியும் எல்லா முழங்காலம் முடங்கும் எல்லா நாமம் அறிக்கை செய்யும் என்ற வார்த்தை இப்படிப்பட்ட நன்மைகளுக்கூடாக, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கூடாக, இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கூடாக நீங்க செய்து கொண்டு மாற கிருபைக்காக செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் பண்றங்க தூய தேவனே உங்களை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதிக்க துதிக்க துதிக்க எந்தெந்த அந்த எப்படி எரிகோம் அதுல விழுத்து நீங்களோ அது ஐயா உங்களை பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கும் எரிகோம் அதுகளே உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கும் எரிகோம் அதிலேயும் உங்களோட சபை உங்களை நேசிக்கும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் சபை எரிகோம் அதிலேயும் நொட்டிக்கு தள்ளி உங்களை ஆண்டு ஜீவன் உள்ள தேவனை ஆவியோடு முன்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட மகிமையை கண்டடையத்தக்கதாக உங்களால் செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிப்போம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக நீங்க செய்ய வல்ல தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன். அதுக்காக உயிரோடு இருந்து நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கிறதுவன் திரும்பவன் ராஜாதி ராஜனாக வரப்போகிற இருக்கிறதுவனே, இந்த மீதியான சங்கம மொழியலை நீங்கள் பொறுப்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக ஒரு தடதாமதமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி இவனுள்ள உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக இருக்கிறோம் தாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கடத்திலே ஒப்புவிக்கிறோம். வாஞ்சியோடு எல்லா ஜபங்களையும் கத்தரனை ஒப்புவித்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தனிமையின் பாதையில் இருக்கின்ற பொழுதும் கத்தர் தாமே பாதுகாப்பாக துணையாளனாக இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு உங்களையும் உங்கள் சந்ததியையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சுகம் பலன் ஜீவனை கத்தர் கத்தர் கட்டளையிடுவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
3: ஆமேன்.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து இவங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம்.
4: Recording in progress.
2: நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேலிருந்து. அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தை ஒப்புவிப்போம். பேசலோ பாஸ்டர். நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
5: ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவரை அனுதினமும் ருசித்து பார்ப்போம், அவருடைய வார்த்தைகளை ருசித்து பார்ப்போம். இன்றைய நாளில் அவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய திட்டம். நீரே வார்த்தையாக இருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை பூரணமாய் வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அதை செய்யத்தக்க ராணி பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். லூக்கா 11:4 நாலாம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்திலே ஜபம் பண்ணி முடித்த பின்பு, கவனியுங்கள், இயேசு ஜபம் பண்ணி முடித்த பின்பு, இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அவர் மூலமா யாவும் உருவாக்கப்பட்டது. அவர் தான் மாமிசமாக, அந்த வார்த்தை தான் மாமிசமாக நம்மத்திலே கடந்து வந்து இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்தார், ஜபம் பண்ணுகிறவராக, இன்னொரு விதத்திலே சொன்னால் பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராக, ஜபத்தின் மூலமாய் இணைக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது, அந்த வார்த்தை நம்மத்திலே கடந்து வந்தது வந்திருக்கிறது. ஜோவான் 1:1 இவைகளை நாங்கள் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய சொந்த குமாரனாயிருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் அதிகமாய் ஜபம் பண்ணுகிறவராய், பிதாவை தேடுகிறவராய், பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராய், பிதாவினுடைய சித்தத்தையே தேடுகிறவராய் அவர் இருந்தார். ஆமேன். அப்ப அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது, ஜபம் பண்ணும் பொழுது என்றால் என்ன சொல்லுகிறார், இதொரு சாய்ஸ் அல்ல, இதுதான் எங்களுடைய ஜீவனாக இருக்கிறது. என்றைக்காவது நீங்கள் ஜபித்தால் என்று அவர் ஆரம்பிக்கவில்லை, ஜபம் பண்ணும் பொழுது. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் ஜபம் பண்ணுகிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன். அவர் தடியாக இருக்கிறார், நாங்கள் கொடியாக இருக்கிறோம். ஆகவே கொடி எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஆமேன். ஆகவே இவைகள் தேவனுடைய சித்தம். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் அவருடைய பிள்ளைகளாய் எங்களால் செயல்பட முடியும். ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோ என்ன செய்கிறார், துதிக்கிறார். அநேக வேளைகளிலே நாங்கள் தேவனை துதிக்க தவறுகிறோம், நன்றி செலுத்த தவறுகிறோம். ஏனென்றால் அவர் செய்து முடித்தவைகளை அறியாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் இவ்வளவு பெரிதான மேன்மையான மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். நமக்காக யாருமே தங்களுடைய உயிரை கொடுக்கவில்லை, மாறாக குமாரன் நாங்கள் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படும்படி, என்றென்றைக்கும் மீட்கப்படும்படி, என்றென்றைக்கும் சுகத்தோடு இருக்கும்படி அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகவே அவர் செய்த இந்த காரியம் எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் சின்ன சின்ன ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த மாதத்திலே எனக்கு ஒரு $200 கனடியன் டாலர் அல்லது பவுன்ஸ் எனக்கு சம்பளம் அதிகமானால் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறோம். 500 கிடைத்தால் இன்னும் சந்தோஷப்படுகிறோம். 1000 pounds போனஸா கிடைத்தால் அதிகமாய் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இலவசமாக இனாமாக நாங்கள் கிரியை செய்யாமல் அவர் கிரியை செய்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு ஈஸியாக இனாமாக கொடுத்திருக்கிறாரு என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவராய் துதிக்கிறவராய் இருப்போம், துரிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். அப்ப முதலாவது ஜபத்திலே அவர் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார், முதலாவது நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி செலுத்துங்கள், பெற்றுக்கொண்டவைகளை நினைத்து பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை வாழ்த்துங்கள். ஆமேன். அப்ப அப்படி நாங்கள் வாழ்த்தும் பொழுதுதான் நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஆமேன். நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமானால் முதலாவது அவர் செய்த காரியங்களை நினைக்க வேண்டும். ஆமேன். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்காவிட்டால் நாங்கள் அதிகமாய் அவருடைய சமூகத்திலே வர முடியாது, துதிக்க முடியாது. ஆகவே தேவன் செய்து முடித்தவைகளை அதிகமாய் தியானியுங்கள். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப முதலாவதாக ஜபத்திலே நன்றி செலுத்துதல், வாழ்த்துதல், துதித்தல் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக கவனியுங்கள், மிக முக்கியமான காரியத்தை அங்கே பேசுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப நாம பெற்றுக்கொள்வது எல்லாமே அவருடைய ராஜ்யத்திலிருந்துதான். ஆமேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எப்படி உம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே ஆளுகை செய்கிறதோ அப்படியாக உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியை ஆளுகை செய்வதாக. ஆமேன். பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற பூமி தேவனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆமேன். தேவனுடைய விடுதலை ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பு ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய மகிமை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமேன். தேவனுடைய வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக கவனியுங்கள், அழுது குளறி கண்ணீர் வடிக்க சொல்லும்படியாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கவனியுங்கள், நீங்கள் சின்ன காரியத்தை கேட்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஜபத்துக்கு வரும் பொழுது அல்லது ஆலயத்துக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், முதலாவது பாவ மன்னிப்பு கேட்போம் என்ற சிந்தியோடு வருகிறோம். ஏனென்றால் பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்காவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் Mark 2:5 நீங்கள் வாசிப்பீர்களானால் திமிர்வாதக்காரன் அங்கே கொண்டு வரப்படுகிறான் இயேசுவுக்கு முன்பாக. இயேசு அவனை பார்த்து உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார்.

ஒருவர் வந்து என்ன சொல்லுகிறார், தாவீதின் சகோதரி வந்து தன்னுடைய மகளுக்கால் மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள், அவள் குணமடைய வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க கூடுமோ என்று சொன்ன பொழுது அந்த அம்மா, ஆமா ஆண்டவரே, நான் பாவியிலும் படம்பெறும் பாவி ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே என்னை முதலாவது மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கவில்லை. மாறாக, ஆமா ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தான், ஆனாலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களையும் மேற்கொள்ளும் என்று அங்கே சொல்லுகிறார். அதுதான் விசுவாசம், தேவனுடைய அன்பை குறித்த விசுவாசம். உம்முடைய அன்பு எங்களையும் மேற்கொள்ளும், எங்களுடைய தவறான நிலைமை அல்லது நாங்கள் இருக்கிற நிலைமை அல்லது எங்களுடைய தகுதியின்மை உம்முடைய அன்பை தடுத்து நிறுத்த முடியாது, உம்முடைய கிரியையை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த சகோதரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்ப கவனிங்கள், தேவனிடத்திலே வரும் பொழுது அவர் இருக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவரிடத்தில் வருகிறவனை ஒரு பொழுதும் தள்ளுகிறவர் அல்ல என்ற எண்ணத்தோடு நாங்கள் வர வேண்டும். இங்கே ஜெபத்தை குறித்து கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் முதலாவது எங்கே இருந்து ஆரம்பிக்கவில்லை, முதலாவது பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் பிதா உங்களுக்கு பதில் அளிப்பார். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிப்பீர்களானால் அவர் கேட்கவே மாட்டார் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக கவனியுங்கள், அவர் துதிக்கும்படி சொல்லுகிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது வந்து மிக பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. சாதாரண ஜபம் அல்ல, சாதாரண வேண்டுகோள் அல்ல, ஆண்டவரே ஒரு நல்ல வீட்டை தாரும், நல்ல காரை தாரும், நல்ல வேலையை தாரும் என்கின்ற காரியம் அல்ல. உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யட்டும், வருவதாக, பூமியை வந்து மேற்கொள்ளுவதால் மாத்திரமல்ல என்று சொல்லி அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள். தேவ இரக்கத்துக்காக, தேவனுடைய தேவன் இறங்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரை இறங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அவர் சொல்லவில்லை, மாறாக தைரியமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வந்து அவரிடத்திலே கேளுங்கள். சாதாரண காரியம் அல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதா, உம்முடைய ராஜ்யத்திலே என்ன இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, பிசாசின் தொல்லை இல்லை, பில்லி சூனியங்கள் இல்லை, மாறாக உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தில் விடுதலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அப்ப அவருடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப எப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும், எப்பொழுதும் உம்முடைய ராஜ்யம் என்னை, குடும்பத்தை, தேசத்தை, சபையை மேற்கொள்ளுவதாக, உம்முடைய ராஜ்யம். ஆமென். மாத்திரம் அல்ல, கவனியுங்கள், இரண்டாவதாக உம்முடைய சித்தம், மூன்றாவதாக பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. இது மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே. நாங்கள் அநேக தேவனிடத்திலே வருகிறோம், தேவன் அன்பாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எங்களுக்கு வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் மாறாக அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்குத்தான் அநேக வேளைகளிலே ஜபித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் கவனியுங்கள், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, நம்முடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதால். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, பூமி அனைத்திலும் உம்முடைய சித்தம் மாத்திரம் மேற்கொள்ளுவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்னத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். அப்ப வேதத்தை படிக்கும் பொழுது என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை நோக்கித்தான் நான் ஓட வேண்டும்.
ஆனால் அநேக வேளை

0: விஷயங்களிலே நாங்கள் எங்களுக்கென்று சில திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்துக் கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக தீர்மானங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தீர்மானங்கள் திட்டங்களில் இன்னும் ஓடாமல் செயல்படாமல் ஆரம்பிக்காமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், காணிக்கை தசபாகம் கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் அது தவறு, அப்படி அல்ல. நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே அதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியைக்கு வர வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். நாலாவதாகத்தான், கவனியுங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றும் எங்களுக்கு தார். ஆமென். அப்ப ப்ரையோரிட்டி லிஸ்ட்ல நாலாவதாகத்தான் எங்களுடைய தேவைகளை குறித்து ஜபியுங்கள் என்று சொல்லுகிறார். 4-5 இதுவைகளிலே நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தார். ஆனால் இன்னொரு வசனம் இருக்கிறது வேதத்திலே, அவரை சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போனதில்லை, அவருடைய சந்ததி ஒரு பொழுதும் பிச்சை எடுத்ததில்லை. ஒரு பொழுதும் அதிலே தமிழ் பைபிளிலே கயிறங்குறதில்லை என்று வார்த்தை சொல்லப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஆங்கிலத்திலே they will never beg என்று பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. ஏனென்றால் தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர். தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கவனியுங்கள், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பெற்றுக்கொள்வோம், எண்ணத்துக்காக வாழ்வோம் என்பதை குறித்து அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. ஆமென். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தாரும். ஐந்தாவதாக, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மணி. இப்பதான் வருது பாருங்க, பாவம் மணி, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மணியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். ஆறாவதாக, பிசாசின் கிரியைகளில் இருந்து, பிசாசின் சோதனைகளில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப 6 காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த 6 காரியத்திலும் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனை துதிக்க வேண்டும், இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆமென். கவனியுங்கள், லூக்கா 22:42 இப்படியாக சொல்லுகிறது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். எசாயாவிலே வாசிக்கிறோம், உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் இந்த பூமியில இருப்பது எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அல்ல. ஆமென். இன்னும் சில வார்த்தையில வாசிப்போம், கவனிங்கள், ரோமர் 12:1-2 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமும் பிரியமுமான அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்ன? தேவ சித்தம் செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி செயல்படுவதே. ஆமே, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு போகிறார்கள், உழைக்கிறார்கள், தங்களுடைய இஷ்டத்தை செய்கிறார்கள், அவர்களுடைய தெய்வங்களை எண்ணத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதிலிருந்து என்ன செய்கிறார்கள்? சம்பாதித்ததிலே அந்த தெய்வங்களுக்கு காசுகளை காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். மாத்திரம் அல்ல, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், அன்னதானம் எல்லாம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் பரலோகத்திலே என்றைக்காவது ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் 100% தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படிக்கே தங்களுடைய தேவனை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்களோ அப்படி செயல்படாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை அழைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை புதிதாக்கினவர், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதை மாத்திரம் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் பிரியமும் நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மன புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்னென்று அறிந்து இந்த உலகத்தின்படி நடவாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24-25 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். நாம் தேவனால் பிழைத்திருந்தால் தேவனுக்கேற்ற பிரகாரமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நடக்க கடவோம். ஆமேன். கலாத்தியர் 2:19 19-20 இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி என்று இங்கே இருக்கிறது, தேவனுக்கென்று வாழும்படி, அதுதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. நியாய பிரமாணத்திற்கு மறித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு, அல்லது உலகத்தை போல நானும் என் குடும்பமும் என்று சொல்லி குடும்பத்துக்காக 24 மணி நேரமும் ஓடுவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவின் சித்தம் செய்யும்படிக்கே நான் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருப்பாரானால் அவர் ஆருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்? பிதாவினுடைய சித்தத்தையா அல்லது நம்முடைய இச்சை ஆசைகளையா என்பதை நாங்கள் நிதானிக்க வேண்டும். நான் இப்பொழுது மாமிசத்தில், கவனியுங்கள், இது முக்கியமான வசனம், நான் இப்பொழுது மாமிசத்தில் புழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே குமாரனுடைய சித்தம் செய்கிறவனாக பிழைத்திருக்கிறேன். ஆமென். அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய அழைப்பின் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய சித்தத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்றால் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். 1 Corinthians 6:19-20 உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களாம். அப்ப நம்முடைய சுய கிரியை செய்வதற்கு, நம்முடைய சுய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தேவனை நாங்கள் பயன்படுத்தாமல் யூஸ் பண்ணாமல் நாங்கள் மறித்தோம், இனி நாங்கள் அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? பிரிய தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப எப்படி நான் மகிமைப்படுத்த முடியும்? எப்படி தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும்? நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் எங்கெல்லாம் மற்ற ஜனங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் நடந்துச்சோ அந்த இடத்திலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்து. அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகள், ரட்சிப்புகள் இவைகளினால் தான் தேவன் மகிமைப்படுவாரே அல்லாமல், நாங்கள் சபைகளிலே வந்து ஒவ்வொரு நாளும் மகிமை உமக்கல்லோ என்று பாடுவதனால் அல்ல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். கவனியுங்கள், தேவனுடைய வாஞ்சி என்ன, திட்டம் என்ன, தீர்மானம் என்ன? மத்தேயு 9:36-32 இப்படியாக சொல்லுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போகிறவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. ஆனால் அறுப்பு மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அறுப்புக்காக, அறுவடைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அறுப்பு மிகுதி ஏற்கனவே திரளா இருக்கிறது அறுப்பு என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஆண்டவரே அறுப்பு உண்டாயிருப்பதாக ஜெபிக்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை ஒண்டிக் கொள்ளுங்கள் என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் புறப்பட்டு போய் அறுவடை செய்யவில்லை. அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணுங்கள், தேவழைத்த பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் போய் அறுவடையை செய்வார்களாக. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை விடுவியுங்கள். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் தேவ சித்தத்தை செய்யாதபடி. ஆகவே அவர்களை விடுவியுங்கள் என்று சொல்லுகிறதை இந்த இடத்திலே நான் பார்க்கும். பிரியமானவர், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகள். ஆகவே நம் மூலமா அவர் இந்த பூமியை விடுவிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். ஆமென். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆகவே தயவு செய்து இந்த காரியத்தை, அவருடைய அழைப்பை சீரியஸா எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இதற்காக செயல்படுவோம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம், ஜபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய சித்தத்தை செய்யும்படி அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நீர் எங்களை
1: அழைத்திருக்கிறது. வழி நடத்துவையா, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தப்படி ஜெபிக்க,
0: உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவே. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி எங்களுக்கு உதவி செய். எங்களோடு இன்னும் அதிகமாய் பேசு, எங்களோடு இன்னும் அதிகமாய் இடைப்படும். எங்களுடைய சித்தங்கள், தீர்மானங்கள் இல்லாமல் போவதால் உம்முடைய தீர்மானங்கள், திட்டங்கள் மாத்திரம் எங்களை மேற்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் எண்ணியற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக தெளிவுபடுத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன் மூலமாக செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம். ஆமீன், ஆமீன். வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் பாஸ்டர். அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவலை செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் தெளிவுபெற்றுக் கொள்வாரலாக. வேதத்திலிருந்து அதிசயங்களை ஆராய்ந்து பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாசர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: ஆமேன்.
2: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமீன். ஆமீன்.
3: அருமையான
2: நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டரி ஊழியர்களோடு இணைகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
4: வல்லமை தேவனே, எமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே, ஆவியானவரே, ஹலெலூயானவரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொரு நாளும் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உடைய வாழ்க்கையில் துணையாளர் அருந்தீரே சுவாமி. ஆண்டவரே, இணை இல்லாத ஆண்டவரே மனவாளராகவும் இருந்தீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆனாலும் கூட தகப்பனே, ஆவியானவரே, நாங்கள் கண்டவரே சுவாமி, உண்மை விட்டு விலகும் நேரங்கள் எல்லாம் ஆவியானவரே, உண்மை விடுதலித்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களை நீர் ஒதுக்காத படிக்கு, சுவாமிகளை தள்ளி விடாத படிக்கு, நேரங்கள் கரங்களை பிடித்து சேர்த்து அணைத்துக் கொண்டதவனா இருக்கிறேன் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. தாவே, உமக்கு என்ன உடைய ஊழியங்களுக்கு என்ன உம்முடைய காரியத்தை செய்ய ராஜாவே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. Oh, hallelujah. நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே.

0: தகப்பனே, ஆவி ஆண்டவரே, நேரங்களை அழைத்ததினால, ஆண்டவரே, நேரங்களை தொட்டதினால தாண்டவரே, சுவாமி ராஜாவே, நாங்கள் இவ்வளவு நாள் ஆண்டவரே மட்டுமாய் ராஜாவே உடைய கரத்தை பிடித்துக் கொண்டே வருகிறோம் தகப்பனே. நேர் இல்ல நாள் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் அழிந்து போயிருப்போமே ராஜாவே, ஆவி ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போயிருப்போம் சுவாமி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் இல்லை ஆண்டவர் தகப்பன, எங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது ராஜா, எங்களுக்கு விடுதலை ஒன்று இருந்திருக்க அது தகப்பன. ஆனாலும் கூட ராஜா, எங்கள் மேல் நீர் இறக்கம் பாராட்டிய சுவாமி, தாவே எங்கள் நீர் அன்பு கொடுத்து ராஜாவே, எங்களை மட்டும் ஆய் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க சப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, எங்கள் உன்னதரையோ மக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, உம்முடைய உன்னதரே சுவாமியுடைய வலது கரத்து நாள் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற தகப்பனை மக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்ததான எல்லா வாக்கு தத்தங்களினாலும் மனவரே, கர்த்தாவே சுவாமி ராஜா, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் மட்டும் தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய குறிகளை நீர் நடப்பிட்டு கொண்டிருக்கிற தேவனாயிருக்கு ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஆவியானவரே முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், முழு பலத்தோடும் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி, ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி சுவாமி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வழியிலும் கூட நாங்கள் கொடுக்கப்பட்டதான் இந்த விண்ணப்ப ஜெபத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அன்பு மறக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வழியிலும் கூட ராஜாவே, ஆவியானவரே சுவாமி, இலங்கை தேசத்துக்காக உங்களுடைய தாய் நாட்டுக்காகவரே ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆவியானவரே சுவாமி, நீர் நல்லவரும் வல்லவரும் மெய்ப்பெரும் மெய்ப்பெருமா இருக்கிற ராஜாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாம உம்முடையப்படினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயாவே சுவாமி, கர்த்தாவே சுவாமி, விண்ணப்பத்தோடு கூடிய செபங்கள் அனைவரும் தகப்பன இடத்தில் நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே, எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா அனைவரே சுவாமி செபங்களுக்கும் பதில் கொடுக்க அனைவரே சுவாமி, வல்லவராயிருக்கிறேன் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே, கர்த்தாவே சுவாமி, நிறைவே கேட்டாலும் ஆண்டவரே பிதா குமார் ஆண்டவர தகப்பனே சுவாமி, ஆண்டவர தகப்பனே மகிமைப்படும்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ தர நல்லவராயிருக்கிறேன் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே சுவாமி, உமக்கு நன்றி ஆவியானவரே, எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆவியானவரே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே, கர்த்தாவே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அனைவரும் நீர் அனைவரை நிறுத்துகிறதவன் ஆவியானவரே சுவாமி, இப்ப இருக்கிறதான அனைவரும் தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆட்சி தகப்பனே சுவாமி, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் பெயர் ஆண்டவர் தகப்பன, எல்லா காரியங்களும் சரியாய் நடக்க கிருபை செய்ய ஆவியானவரே ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே சுவாமி, எல்லா பொருளாதார வீழ்ச்சிகளில் இருந்த ஆண்டவரே எங்களுடைய மக்கள் என்ன தேசத்தை அன்றவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, ஆவியானவரே தகப்பன, ஒரு ஆண்டவர் ஆண்டவரே ஒரு ஒருவராகிலும் கூட சுவாமி ஆண்டவரே தகப்பனை பசியால் ஆண்டவரே பட்டினி ஆண்டவர் வாடாது படிக்கிறாச்சாவ ஆண்டவரே, நீர் போஷிக்கிறதவனா இருக்கிறீ தகப்பன, மக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே, ஆவியானவர் சேஷம் ஆண்டவர் இலங்கை தேசத்துல ஆண்டவர் தகப்பனே, ஆவியானவரை நடக்கிற கொடுமைகள் தகப்பனே, வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு என்னென்னவோ ஆண்டவர கொடுமைகள் சீரழிவுகள் தகப்பனே ஆண்டவரே தகப்பன, அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி கேட்க முடியாத படிக்க ஆண்டவரே தகப்பனே, எவ்வளவா ஆண்டவரே தகப்பனே இருக்குது ராஜாவே சுவாமி, ஆவியானவரே தகப்பனே ஜீவனுள்ளதவனே ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே ஒரு ஆத்தும் ஆண்டவர் அழிவது கூட உடைய சித்தம் அல்ல ஆவியானவரே, அப்படி இருக்கும் போது ராஜாவே எத்தனையோ சிறு பிள்ளைகள் ராஜாவே கர்த்தாவே சுவாமி தங்களுடைய அந்த தகப்பனே சுவாமி, தங்கள் இருக்கிற இடங்களை விட்டு கூடவே சுவாமி, இதுங்களுக்கு என்ன என்று கூட தெரியாத படிக்கு ராஜாவே அந்த சூழ்நிலைகள் இருக்கிறாங்க ஐசப்பா, ஆவியானவரே தகப்பனே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே, நீர் ஒரு வயசு அவர்களை கண்ணோக்கி பாருங்க ராஜாவே, இந்த அனைவரும் நாச மோசங்களை செய்ய தூண்டுகிறதான சத்துக்களை இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அனைவரே நான் கட்டி செபிக்கிறேன், கடிந்து செபிக்கிறேன், கடிந்து செபிக்கிறன் ஆவியானவரே சுவாமி, நீ ஜீவனை கொடுக்கிற தேவன் ஆவியானவரே, ஹல்லேலூயா ஆவியானவரே சுவாமி, வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே இந்த அன்றைய திருக்குணங்கள் ராஜாவே, ஆவியானவரே இந்த கெட்ட காரியங்களை ஆண்டவரே சுவாமி செய்ய தூண்டுகிறதான சத்துருக்களின் போராட்டங்கள் ராஜாவே, ஆண்டவரே எந்த நபரை ஆண்டவரே சுவாமி அண்டிக் கொள்ளலாமோ என்று ஆண்டவரே சுவாமி சத்துரு வகை தேடி கொண்டு இருக்கிறான் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட திருக்கரத்துல புகொடுக்கிறேன் தகப்பனே. நீர் ஒரு விசை மனம் இறங்கி ராஜாவே, ஆவியானவரே அந்த பாவங்களிலிருந்து கர்த்தாவே, ஆவியானவரே இயேசுவாமி எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே இயேசுவாமி எல்லாண்டு தகப்பன அடிமைத்தனங்கள் இருந்து விடுதலை கொடுங்க. ஆவியானவரே அநேக வாலிப பிள்ளைகள் தகப்பனே, ஆவியானவரே அநேகமான அன்பரை காரியங்களுக்கு அன்பரை அடிமையா இருக்கிறாங்க சுவாமி, அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க சப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா காரியங்களிலிருந்து அன்பரை தகப்பனே கர்த்தாவே அந்த அடிக்டான காரியங்களிலிருந்து விடுதலை பெற கர்த்தாவே கிருபை செய்யுங்க ராஜாவே. ஆவியானவரே அது மாத்திரமல்லாமல் சுவாமி ஆண்டவரே எல்லா பொருளாத பிரச்சனைகள் வந்து விடுதலை கொடுங்க. எல்லாருடைய ஆண்டவரே சுவாமி கட்டணத்துல பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே குடும்ப பிரிவுகள் ராஜாவே ஆண்டவரே தகப்படே சுவாமி ஆண்டவரே குடும்பத்துக்குள் ஆண்டவரே சுவாமி பிரிவுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கட்டிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி ராஜாவே டிவோர்ஸ் என்கிறதான பேச்சுக்களோ ஆவியானவரே சுவாமி எல்லாம் இன்றைய நாள்ல கூட இந்த காலகட்டங்கள் அனைவரே சுவாமி ஒரு சர்வசாதாரணமா இருந்திருக்கு இயேசப்பா. இயேசப்பா ஆனாலும் கூட நீர் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் இயேசப்பா, இயேசப்பா இனியும் ஆண்டவர் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே இந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி நாங்கள் கேட்கிற அளவில் எதுவும் இல்லாதபடி கேசப்பா நீர் இலங்கை தேசத்தை அனைவரே முற்றிலுமாய் சுவாமி காத்து கொள்ளுங்க. எல்லா வஞ்சனைகளின் ஆவிகள், எல்லா பொறாமையின் ஆவிகள், எல்லா வெறித்தனங்கள், எல்லா குட்டி வெறிகளை கொண்டு வருகிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன். எல்லா அனைவரையும் தகப்பனே அனைவரைய சொரூப ஆவிகள் அனைவரே சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி ஆவியானவரே சுவாமி ராஜாவே தற்கொலையின் ஆவிகள் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் கடிந்து செவிக்கிறேன். ஆவியான கடிந்து செவிக்கிறேன் சுவாமி இயேசப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. வல்லமைந்தவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே நீ நிரந்தரங்களுக்கு வாய் கொடுத்த அந்த தேசம் ராஜாவே சமாதானமா இருக்க வேணும் இயேசப்பா. ஆண்டவரே சுவாமி ஒருவன் சுவாமி ரட்சிக்கப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டான ஒரு அனுவரே சுவாமி ஒரு தேசமா அனுவரே மாறணும் தகப்பனே. ஆவி அனுவரே சுவாமி கடைசி காலங்களிலும் அனுவரே தகப்பன வாலிபர்களை மூப்பர்கள் எழுப்புவேன் என்று சொன்னேன். அந்த வனமா அனுவரே தகப்பனே இயேசுவே நீர் ஒரு கணம் அனுவரே தகப்பனே அனுவரே இலங்கை தேசத்தில் அனுவரே தகப்பன நடக்கிற கொடுமைகள் எல்லா போராட்டங்கள் அனுவரே சீரழிவுகள் அனுவரே இயேசுவே நாமத்தினாலே நீர் ஒரு கணக்கு நோக்கி பார்த்து விடுதலை கொடுக்கத்தக்கதா செவிக்கிறேன் ஆவி அனுவரே. அலையலூயா அலையலூயா அலையலூயா அவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போல ராஜாவே. அவியானவரே சுவாமி நீர் அனைவரே தகப்பனே அவியானவரே சுவாமி ராஜாவே மக்க நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே மக்க நன்றி நன்றி நன்றி நன்றி அவியானவர் எல்லா பாவங்கள் எல்லா சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஒரு கணவரே சுவாமி நிறங்கி ராஜாவே மன்னித்து தகப்பன இல்லைங்க தேசத்துக்கு விடுதலை கொடுங்க ராஜாவே. நீர் சொன்னீரே என் நாமத்தறிக்கப்பட்ட ஜனங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அனுவரே சுவாமி எங்கள் முகத்தை தேடி தங்களுடைய புலாத வழிகளை விட்டு திரும்பினார். அந்த நேரம் அனுவரே சுவாமி பல்லோகத்தில் இருக்கிற நீராட்டி கேட்டு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தராச்சாவே நீ தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரேன். அவ்விதமா அனுவரே எங்களுடைய இலங்கை தேசத்துல இருக்கிறதான் எல்லா பாவங்கள் அனுவரே சுவாமி இதுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். இயேசுவே ஒரு சேமம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு சேமம் ஒரு விடுதல் ஒரு பாதுகாப்பு வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜாவே. ஆவியானவர் இலங்கை தேசத்துல இருக்கிறதான் எல்லா பிரிவினைகள் நீங்கட்டும் ஆவியானவரே. எல்லோரும் சமாதானத்தோடும் ஒருமனப்பாடோடும் சிந்தனவர் ஒருமனப்பாட்டான அனைவரும் அந்த சிந்தையோடும் வாழ்ந்த கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க ராஜாவே. ஆவியானவரே இலங்கை தேசத்துக்கு அனைவரே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் தேவை ஆவியானவரே. எல்லா வறுமைகள் எல்லா பஞ்சங்களும் நீங்கே சுவாமி மக்கள் எல்லாரும் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே பசி இல்லாமல் தகப்பனே வாழ் ஆண்டவரே, இந்த தேசத்தை இந்த மாதிரி செழிப்பாய் நீர் மாற்றுங்க ராஜாவை, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜாவை. ஆண்டவர் இல்லைங்க தேசத்தை வழி நடத்துகிறதான அந்த ஜனாதிபதி தகப்பனை, எனவர் அவர் ஆண்டவர் இந்த பிரதமர் ஆண்டவர் அவர்கள் உட்பட இருக்கிறதான அதிகாரிகள் யாவரும் தெய்வீக ஞானத்தோடும் கூட ஆண்டவரே சுவாமி நல்ல நீதியோடும் உடைய நீதியோடும் ஆண்டவரே நேர் நியாயத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவர் அந்த நாட்டினர் வழி நடத்த கர்த்தாவின் கிருபைகளை கொடுங்க கர்த்தாவே. அப்படி ஆயினை செய்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. என்னமா இல்லைங்க தேசத்துல ஆண்டவர் தகப்பனே ஆண்டவரே சுவாமி இருக்கிறதான எல்லா சபைகளுக்காக செவிக்கிறேன் எல்லா போதகர்கள் எல்லா ஊழியர்களும் கருத்துல போடுகிறேன் அவர்கள் ஊடாக தேசம் எங்கும் ராஜாவே உங்களுடைய நாமம் ஆண்டவரே
1: கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலியின் டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி கூடாக எடுத்து வர ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ சிஸ்டர். எவ்வளவு நேரம் எடுப்பீங்க?
2: 2 hours சிஸ்டர், 4:30 to 4:45 வரை. இணைந்திருக்கிறவான்கள் யாவருக்கும் கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கத்தராய் இயேசு வாரம் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 வருகையை கொண்டாட, 2 வருகை அறிவிக்க, சமூகத்துக்கடுத்த செய்திகளை பிரசங்கிக்க, தேவன் தந்த தரிசனம் நிறைவேற்றப்பட, குடும்ப பிள்ளைகளுக்குரிய புருஷர்களுக்குரிய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவர்கள் ஜெயம் கொள்ளும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தேவன் அனுதினமும் ஜெயம் தந்து நம்மை நடத்தும்படி தொடர்ந்து மக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து இருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சர்வ வல்லமை உள்ள பராக்கிரமும் உள்ள கர்த்தர். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசகளை, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சேனைகளின் கர்த்தரானங்கள் மகிமையின் ராஜாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இந்த சங்கீதம் 24:1 தொடக்கம் 10 வரையிலான வார்த்தைகளின்படி இந்த நாளும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்திலே கபடாய் ஆணையிடாமல் மாயைக்கு தன் கைகள் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்தும் அவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று அந்த இறுதி நாட்களிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய நீதி நியாயம் உள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுத்தி நம்முடைய சுயமத்துக்காக நம் தேசத்தலைவர் உலகத்தலைவர் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் பெரியோர் யாருடைய சுயமத்துக்காகவும் பூமியையும் அதன் நிறைவையும் உலகத்தையும் அதன் குடிகளையும் கத்தியுடையதாய் கொண்ட தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம், நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கர்த்தருடைய பர்வதத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருக்க கூடியவன் ஒருவன் உண்டு, அவன்தான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயை கோப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, இப்படியாய் கபடாய் ஆணையிடாதபடி மாயை காத்துமாவை ஒப்புக்கொடாதபடி கைகளில் சுத்தம் உள்ளவர்களாய் இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்கும்படி இன்றைய நாளிலும் நாம் ஒரு விசை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவிட சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். நம் கைகளில் ரத்தம் கடிந்திருக்கிறதா? இரத்த பழிகள் இரத்த சிந்துவதற்கு ஏதுவான கிரிகள் நம்மிடத்தில் உண்டா? அல்லது நம் கரங்கள் சுத்தம் உள்ளதா இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக நாம் இன்றைய நாளும் ஆராய்ந்து பார்ப்போம். இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நவமான இருதயத்தையும் சதியான இருதயத்தையும் ஏக இருதயத்தையும் தருகிற தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுத்தி நம் இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் காக்கப்படும்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கர்வத்தில் தம் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன் மாயை எல்லாம் அநீதி எல்லாம் பாவம் மாயைக்கு உள்ள ஒப்பு கொடாதபடி மாயையின் கிரிகளை சிக்கி கொள்ளாதபடிக்கு மாயையாய் ஆத்மாவை ஒப்பு கொடாமல் காக்கப்படும்படியாய் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, கபட்டு வசனிப்பாய் இல்லாதபடிக்கு உண்மை உத்தவமாய் கத்தரை பின்பற்றும்படி கபடாய் ஆணையிடாதபடிக்கு கபடம் இல்லாதவர்களாய் மாம் அந்த அப்போஸ்தலத்தில் பார்க்கிறோம். எப்பொழுதும் கத்தோட சமூகத்திலே ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களுடைய அநியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் ஜெபம் சபை கூடுதலும் ஜெபம் கூடுதல் ஜெப கூடுகையிலும் வீடு வாசல்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் கூடி கத்தரை துதித்து கத்தரை மகிமைப்படுத்தி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் காண்கிறோம். அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கத்தா. அப்படியாய் கபடி இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துறோம் கத்தாவை, நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்த அவர்கள் அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிடிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரித்திருந்தார்கள். எல்லோரும் பயமுண்ட அவர்கள் அப்போஸ்தலர்களாய் உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிடிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரித்திருந்தார்கள் என்று உறுதியாய் தெரித்திருக்கும்படி கத்தோட வார்த்தையில சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படியாய் பெந்தகோஸ்தா இருக்கு இந்த வசந்தம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவரும் தேவையானதற்கு தகுந்ததாக இவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் பூஜனம் பண்ணி இப்படியாய் சங்கீதம் 24 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கபடாய் ஆணையிடக் கூடாது என்று இங்கே கபடமில்லாத இருதயத்தை குறித்து அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 46 வசனம், இப்படியாய் விசுவாசிகளுக்குள்ளே கபடம் இல்லாதபடிக்கு ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருக்களாய் வீடுகள் தோறும் அப்பம் விற்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, வஞ்சிக்கப்படுகிறாதபடிக்கு இறுதி நாட்களிலே கபடம் இல்லாதபடிக்கு வஞ்சகம் இல்லாதபடிக்கு சூது இல்லாதபடி அநியாயம் இல்லாதபடிக்கு அநீதி இல்லாதபடிக்கு அக்கிரமம் இல்லாதபடிக்கு அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ரட்சிக்கப்படும் ஜெயம் கொள்ளவன் நம்முடைய பரமபிதா சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவனும் சத்தியத்தை அறிகிற அறிவடைவன் நித்திய ஜீவனை சொந்தரிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு தனியே ஜீவ பலியாக எங்களுக்காக தந்திருக்கிறார். த்ரூ கிரைஸ்ட் ஓவர் கமிங் விக்டரி இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தாழ்வு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பர்வளை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டு வந்தார். இந்த காரியம் இன்று வரை இந்த 26 மே மாதம் 27 இன்று வரை 28 இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய நாமத்திலே. ஆனாலும் இன்று வரை நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த காரியங்கள் கபடம் இல்லாதபடிக்கு மாயில்லாதபடிக்கு பரிசுத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை தேடும்படிக்கு தேவனை சேவிக்கும்படிக்கு தேவனை மகிமைப்படுத்தும்படி சகோதர சிநேகமும் சகோதர ஐக்கியமும் சகோதர அன்பும் ஏக இருதயமும் தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளே தருவாராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நமக்குள்ளே ஒரு மனம் நாம் நித்திய ஜீவனை சொந்தரிக்க போறவர்கள். எங்கள் பிதாவாகிய தேவன் நமக்காக யாவை செய்து முடித்த தேவனுடைய சமூகத்திலே ஜெயம் கொள்ளும்படிக்கு அவருடைய வருகை பரியந்த நிலை நிறுந்து கனி கொடுக்கும்படி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவரையும் கத்தோட இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, தேவனுடைய ஓங்கிய கரத்திலும் பலத்த புயத்திலும் பெரிய காரியங்களை செய்யும்படி தொடர்ந்தும் வந்து மகிமைப்படுத்துகிற தேவ மகிமைக்காய் நன்றி செலுத்தி பரிசுத்தாவின் நிறைவிலும் பரிசுத்தாவின் பிந்தின மகிமையிலும் எழுப்புதல் மகிமையிலும் திருச்சபையானது வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்கும்படி பெந்தெகோஸ்தே நாளில் முதலாம் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறது. அப்படியா இறுதி நாட்களுக்குரிய பெந்தெகோஸ்தே நாள் 2 மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் பொழிந்தள்ளப்படுகிற தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை நாங்கள் எதிர்பார்த்து இன்றைய நாளில பெந்தெகோஸ்தே நாளின் 2 கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இந்த 2 எழுப்புதலை காணும்படிக்கு கரைதிரையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணுகிற பரிசுத்தவான்களாய் திகழும்படிக்கு தேவட அழைப்பிலும் தேவடைய முன்குறிப்பிலும் தேவடைய தெரிந்து கொள்தலிலும் தேவனுக்கு சமூகத்திலே கனி கொடுக்கிற பரிசுத்த ஜீவியத்தில நிலைத்து இருக்கும்படிக்கு தாழ்மைப்படுகிறோம். நான் முதலாவது எனக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள் யாவருக்காக, உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துகள் யாவருக்காகவும், சௌரசர்கள், இனத்தார், ஜனத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட, சர்வபூமியும் ரட்சிக்கப்பட, சகல தேசங்களையும் சகல நாடுகளையும் சகல கண்டங்களையும் சர்வ பூமியை சுதந்திரமாக கொண்டிருக்கிறங்கள் தேவனாகிய கர்த்தர். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் குடிகளுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். தேவடைய மனதுருக்கமும் தேவடைய இரக்கமும் தேவடைய நீடிய சாந்தமும் தேவடைய மிகுந்த கிருபையும் மனுக்குளம் மனம் திரும்பி செவி கொடுந்தி செவி கொடுத்து கனி கொடுத்து சாட்சியாக வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தம். ஒருவனை கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் பரமபிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட சகல ஜாதிகளின் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்காக அனுதினமும் கிறிஸ்துவின் சத்துவத்தின் வலிமையிலே பலப்படவும் திடப்படவும் நிலைநிறுத்தப்படவும் கனி கொடுக்கவும் தேவன் நம்மை அழைக்கிறார்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவேரி கரபஷூர பதிலரி. ஹலிலூய, நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவேரி கரபஷர பதிலரி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் மகத்துவங்களை முக்கியங்களின் தேவனே, கோடி கோடி நன்றிகளை செலுத்தி எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. கூடார மீதில் இறங்கிய மேகம் தேவாலத்தை நிரப்பிய பிந்தின மகிமை, மேல் வீட்டில் வந்தோர் பலத்தக்கினி கூடி வந்தோரை நிறைத்த தேவாவியே. தேவன் தமது சபை கட்டுகிறார், அபாலத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பாவியின் வல்லமை அனைவரிலும் இறங்க, ஜீவன் பெற்ற கற்களாயெழும்ப. கட்டுவார் சபையை மாளிகையாக, மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேலே. அக்னியாவில் எழுப்பும் வரங்கள் சத்திய சபைக்கு தருவார் தேவன். அற்புதம் வெளிப்படும் அப்போஸ்தலரால் கர்த்தர் இயேசுவின் கிருபையில் நிறைந்தே. கிறிஸ்துவின் நிறைவு வளர்ச்சி பெறவே சபையை சீர் பெறுவார் பரிசுத்தவான்கள். பக்தி விருத்தி அடைவதே வாக்கியம் பரமதேவனின் தாசர்களாலே. கிறிஸ்துவின் நிறைவில் வளர்ச்சி பெறவே சபையில் சீர் பெறும் பரிசுத்தவான்கள். பக்தி விருத்தி அடைவதே வாக்கியம் பரமதேவனின் தாசர்களாலே. தேவனின் தானங்கள் கொண்டு சேர்ந்திடவே தேவாதி தேவனின் மகிமையை காண உத்தமையிவாள் உயருமே ஊழியம் சித்தமே செய்வாள் சிவசாராக்கி உத்தமையிவாள் உயருமே ஊழியம் சித்தமே செய்வா சிறந்தவராக்கி இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே ஹல்லேலூயா க்ளோரி டு காட் 21st century சபைகள் எல்லாம் ஏகமாக ஒரு முகமாய் கூடி பரிசுத்தாவின் மாமிசமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற அந்த எழுப்புதலின் பிந்தின மகிமைக்காய் உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடு கத்தட பாதத்தில் காத்திருக்கிற குற்றமற்ற கருதலேற்ற கவலற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணும்படி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும் உண்மை உள்ளவன் இன்னும் உண்மை ஆகட்டும் என்று உண்மையிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்கும்படி ஜெயம் கொள்றவன் எல்லாவற்றையும் சொந்தரிப்பான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவனின் குமாரனாயிருப்பான் என்று கர்த்தருடைய சமூகத்திலே குமாரராய் குமாரத்திகளாய் ஜெயிக்கும் ஜெயம் கொள்ளவன் நம் தேவன் நம் ஒவ்வொருவரை நடத்துவாராக ஹல்லேலூயா க்ளோரி டு காட் கர்த்தருடைய சபையாய் கர்த்தருடைய மாளிகையாய் கர்த்தருடைய பண்ணையாய் கர்த்தருடைய ராஜாக்களாய் கர்த்தருடைய ஆசாரியராய் கர்த்தருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் கனி கொடுக்கும்படி தேவன் நம் ஒவ்வொருவரை நடத்துவாராக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவி நன்றி செலுத்துகிறோம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர்

அவை எந்தென்று மாறாதவர். நன்றி செலுத்துறோம் அடையன். என்றைக்கு மாறாததேவன் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உயிருள்ள சர்வ வல்லமுள்ள தேவன், உலகத்தின் முடிவர்ந்தம் சகல நாட்களில நம்ம ஒவ்வொருவரையும் காண்கிற காக்கிற ஜெயம் கொடுக்கிற உயிருள்ள தேவனாய் இருக்கிற உயிர்த்தெழுந்ததோட சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பர்வத்தின் தேவன் மைமைப்படுவீராக. பரிசுத்த பரனாகிய கர்த்தாவே, மகத்தான நாமம் மைமைப்படும்படி உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதுவரை சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாதென்று அறிந்து உங்கள் பரலோக தேவனை மைமைப்படுத்துகிறோம். உண்மை சத்தியமுள்ள மைமையின் தேவனை மைமைப்படுத்துகிறோம். அலேலூயா. சிக்கர பதலர கூறபரி அந்தூர பதலர கஷந்தே. அலேலூயா. குளோரி டு காட். தேவன் தந்த திட்டங்கள், தேவன் தந்த சித்தங்கள், தேவன் கொண்ட நோக்கங்கள் ஒவ்வொரு மனுஷரிலும், புருஷரிலும், ஸ்திரியும், வாலிபரிலும், கன்னியரிலும், பெரியோரிலும், சிறியோரிலும் நிறைவேற்றப்பட பரிசுத்த பிதாவே, உம்முடைய கரத்தில் அபயமிட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த மனுஷனை பார்த்தாலும், எந்த ஸ்திரியை, புருஷனை, பிள்ளையை, யாரை பார்த்தாலும் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நாம் அவர்களுக்காக பரிந்து மன்றாடி ஜெபித்து ஜெயங்கொள்ளும்படியாய், புருஷர்கள், ஸ்திரிகள், வாலிபர்கள், கன்னியர்கள் யாவரும் ஜெயிக்கும்படி ஜெயங்கொள்ளும்படி மனம் திரும்பி குணப்படுங்கள் என்ற குணப்படுதலுக்குள்ளாக சகல ஜனம் கடந்து வர மாயை இல்லாதபடி, அநியாயம் இல்லாதபடி, அக்கிரமத்தை இல்லாதபடி, அநீதி எல்லாம் பாவங்களை தொழிலுக்கு அநீதியான காரியங்கள் இல்லாதபடி, நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே நீதிக்காக, நியாயத்துக்காக, உண்மைக்காக, செம்மைக்காக, முன்பாக நாமும் தாழ்மைப்பட்டு தேவனே நீர் உம்மை தாழ்த்தி மனுஷரை பார்க்கிறீர். ஒரு விசை நீர் இறங்கி வருகிறீர் கர்த்தாவே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அதே போல நாமும் உம்மை தாழ்த்தி மனவாளனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. புதிய வானம்

Alleluia, alleluia, alleluia, alleluia, alleluia, alleluia, alleluia, புதிய வானம் தோன்றுதே, புதிய பூமியும் காணுதே, பழைய யாவும் ஒளியுதே, புதிதாயாவும் மாறுதே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்துல புதிய பூமியில வாசம் பண்ணும்படிக்கு இந்த 21st century மணமக்கள் தேவனுடைய சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்மைப்பட்டு எல்லா மனுஷருக்கும் எல்லா தேசங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா கண்டங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் நீதிபதியாய் உலக இரட்சகராய் ரத்தம் சிந்தி மறித்துவி தந்து சம்பாதித்து தந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஜீவ ரத்தம் பரிந்து பேசி கர்ப்பபூமியின் குடிகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெயம் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் வேதத்தில் அநேக இரண்டாம் வரிக்குரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் பரிசுத்தவான்களுடைய தொகை பெருகும் போது நீதிமான்களுடைய தொகை பெருகும் போது உபத்திரம் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளையும் நாங்கள் அநேகருக்கு அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் நீதிமான்களாய் திகழ இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு வீசை மூடும்படி கழுவும்படி கனி கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று எங்களை குறித்து சொல்லும்படி. நீங்கள் என்ன சோப் உடுப்பு துவைக்கிறது பாவிக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ரத்தத்தினாலே வஸ்திரத்தை கோய்த்து வெளித்தவர்கள் என்று நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் இப்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த மகிமையின் வஸ்திரங்களினாலே ஜெயங்கொண்டவர்கள் அணிவிக்கிற வெண்வஸ்திரங்களினாலே இன்னும் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அனுதினமும் மூடப்படவும் கழுவப்படவும் வலுவாதபடி காக்கிறவரும் தம்முட மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றோராய் நிறுத்துறவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனந்த ஞானத்துக்குள்ளாக தாழ்மைப்படுவோம். என் பிள்ளைகள் மாசற்றோராய் நிறுத்தப்படுவன் என் புருஷர்கள் ஸ்திரிகள் வாலிபர்கள் எங்கள் உற்ற உறவர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகள் யாவரும் கத்தருக்கு முன்பாக மாசற்றோளாய் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மணவாளனுடைய சமூகத்திலே நீதியை வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் சஞ்சரிக்க பாத்திரவான்களாய் திகழும் படிக்கு கரைதிரையற்றவர்களாய் கபடற்றவர்களாய் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் திகழ அநீதியாய் விசுவாசத்தில் வராததெல்லாம் பாவம் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபத்தில் அவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்வோம் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கனடா தேசத்தை எழுப்புவதற்காக நன்றியோடு கூட சிந்திக்கிறோம், நன்றியோடு கூட சிந்திக்கிறோம், கோனாவின் நாட்களிலே ஆண்டவரே ஏசப்பா முழு பட்டணமும் ஆண்டவரே மனம் திரும்பி 165,000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாமே ஏசப்பா. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட மனம் திரும்பி குணப்பட்ட முதலாவது பெரிதான எழுப்புதல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இரண்டாவதாக அப்போஸ்தலர் நாட்களிலே 3,000-5,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி ஐந்த இறுதி நாட்களிலே தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவல்

ஆவியான வாக்குத்தத்தம் பண்ணினப்பட்டவர் வந்தார். அதே போல இப்பொழுதும் பரிசுத்தாவில் பொழுந்தருளப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரிவைவலை நாம் இன்னும் காணவில்லை. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், நம்மில் இருக்கிறவர் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அருந்தி அழைப்போம் கர்த்தரா இயேசுவே வாரும் நம் உள்ளத்தில் தங்கும், நம்மை நிலைநிறுத்தும், வழி நடத்தும். உமது சமூகத்தை நாம் நினைத்திருந்து கனி கொடுக்க நம் ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும். ரத்தம் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஏழு ஏழு தலைமுறை பாவங்கள் ஆயிரம் ஜெனரேஷன் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கை உண்மையை இரக்கத்தையும் காக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே உண்மையும் இரக்கமும் தயமும் காக்கப்படும்படிக்கு கிருபையின் தேவன் இந்த கிருபையின் காலம் முடிந்து விடும் முன்னே சகல ஜனங்களும் மனம் திரும்பி குணப்படும்படி கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். கிபெக், ஒன்டாரியோ, ஒட்டோவா, அல்பேட்டா, ஹலிஃபேக்ஸ், த்ரீ டெரிட்டோரிஸ், நார்த் வெஸ்ட், நியூயார்க், வான்கூவர், நியூ பிரவுன்ஸ்விக், வினிபெக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நியூஃபவுண்ட்லேண்ட், அட்மின்டன், சாசக்ஸ்வான், மினிடோவா போன்ற எல்லா பகுதிகளையும் ஒப்பு கொடுக்க அல்பேட்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லா பகுதிகளையும் ஒப்பு கொடுத்து சமாதானத்தை தேவடி எழுப்புதலை இந்த சமர நாட்கள் இந்த ஸ்பிரிங் நாட்களிலே ஆண்டவரே பலத்து எழுப்புதல் உண்டாக காட்டு தீகங்கள் பட்டணம் காக்கப்பட இந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிமான்கள் நிமித்தம் இந்த பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நிமித்தம் அழைக்கப்பட்டவர்கள் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் ஆண்டவரே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவல் உண்டாக ஆண்டவரே கனடா தேசத்தில் எழுப்புதல் பற்றி பிடிக்க அவியானவரே 266 தேசத்து குடிகள் வாழுகிற ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரி கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே பரிசுத்தாவிட அபிஷேகம் பரிசுத்தாவிட மகிமையும் பரிசுத்தாவிட ஜெயங்கொண்ட ஜீவியமும் எல்லா மனுஷருக்கும் உண்டாகும்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பரிசுத்த ஜீவியம் உண்டாகும்படி அநீதி எல்லாம் பாவமாய் விசுவாசத்தில் வராதெல்லாம் பாவமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் மாற்றப்படும்படி விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அபயமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறோம். இல்லாமல் இந்த சகலத்தை உருவாக்கின எங்கள் ஏவோ இந்நாட்களில மனுஷர் மத்தியில என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ அத்தனை குறைவிலும் இயேசுவின் நிறைவை கூறி ஜெபிக்கிறோம், இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கூறி ஜெபிக்கிறோம். பூமி மதன் நிறைவும் உலக மதன் குடிகளும் கர்த்தருடைய நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ராஜ்யதிகமும் ராஜ்யபாரமும் ராஜ்ய மேன்மையும் விளங்கும்படியாய் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்ன நித்யாந்தல் சக்கராதிபதி ஏகசனாகி எங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் அபயமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே இந்த கிடைத்திராத அற்புதங்களை கட்டவிழ்கிறோம், விட ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை கட்டவிழ்கிறோம், விட எண்ணி முடியாத அற்புதங்களை கட்டவிழ்கிறோம். யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவன் ஆகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க செயல்களை கட்டவிழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட். ஹல்லேலூயா. கோடா கொடி நந்திகள், கோடா கொடி நந்திகள். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறைமை பாதைகள் பிணிகள் பீடைகள் பிள்ளிசுனியங்கள் சேனைகள் மாந்தியங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் விக்கிராராதனைகள் கஞ்சாக்கள் அபினிகள் டிரக்ஸுகள் மதுபோதைகள் சிகரெட்டுகள் சினிமாக்கள் நாடகங்கள் இன்னுமாய் அருவறுப்புகள் அக்கிரம செய்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்தத்துக்கு கர்த்தரோடு கூட பங்குள்ளவளாய் மாற்றப்படும்படியாய் பரலோக தேவனே சொத்துக்களுக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களை கண்டிருக்கிறோம், பிசினஸ்களுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களை கண்டிருக்கிறோம். ஆசியும் ஐஸ்வர்யமும் கர்த்தரால் சமூகத்திலே காணப்படுவர்களை கண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் சேர்க்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தேவனுடைய வார்த்தையிலே கனி கொடுக்கும்படி நிலைத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே ரபதலர கூரபதலர கஷந்தே அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தேடு இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ

நீக்கி துயரங்களை போக்கி பயமெல்லாம் நீக்கி நம் பாவம் எல்லாம் போக்கி எமக்காக வந்தீரே வாழ்வை நீர் மாற்றி தந்தீர். நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே, நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்தீர்.

கையாதே எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தீர் இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தீர் இயேசுவுக்காய் எழும்பிடு நீ வறுமையும் வறுமையும் நீங்கியே போகும் வேதனையும் சோதனையும் ஓடியே போகும் சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்கிடாதே சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்கிடாதே எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தீர் இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தீர் இயேசுவுக்காய் எழும்பிடு நீ நோய்களும் பேய்களும் பயந்தோடி போகும் ஒரு வார்த்தை சொன்னாலே ஓடோடி போகும் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம் எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தீர் இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தீர் இயேசுவுக்காய் எழும்பிடு நீ தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கே ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி உனக்கே எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தீர் இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தீர் இயேசுவுக்காய் எழும்பிடு நீ போய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் ஆவியில் மகிழ்ந்திட ஆவியில் அசைந்திட ஆவியாடு நிறைவு பூர்ணமாய் சம்பூர்ணமாய் மகிழ்ச்சியை ஆனந்த கழிப்பும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வரும்படி தேவ பிரசன்னத்தின் மகிமை தேவ சமூகத்தின் நிறைவு ஆவியின் அசைவு சகல ஜனத்தை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கெல்லாம் துன்பங்கள் காணப்படுகிறதோ எங்கெல்லாம் துயரங்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய துயரம் நீக்கி கழிப்பாக்குற ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் தேவனை துதிக்கிற மன நிறைவும் சம்பூர்ணமும் உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா நீர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்த தேவன் ஒவ்வொருவருக்காக மறித்து வைத்திருந்த நீ சம்பாதித்து தந்த ஜெயம் கொண்ட ஜீவியம் சகல ஜனங்களை ஜெயிக்க வைக்க போதுமானதாய் இருக்கிறது கர்த்தருடைய நாளுக்கு சென்று சுப்புரமானவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கும்படி கர்த்தருடைய நாள் பெரிய கருதறையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் கனி கொடுக்கும்படி இந்த நாளிலும் மனவாளன் வருவார் என்று எதிர்பார்த்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கெல்லாம் வறுமை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை கூறுகிறோம் ஐயா சுவிசேஷத்தினாலே நித்திய ஜீவன் ஆண்டவரே வெறுமை எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் நிறைவை கூறுகிறோம் அப்பா கர்த்தருடைய நிறைவு வரும்போது குறைவெல்லாம் ஒளிந்து போகுமே வேதனை எங்கெல்லாம் சோதனை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நீதியை கர்த்தருடைய நியாயத்தை கர்த்தருடைய நிழலையும் பிரசன்னத்தை மகிமையை கூறுகிறோம் தேவாவி நிழல் பூர்ணமாய் நிரப்பொப்பு கொடுத்து செபிக்கிறோம் வேதனை நீங்கி சோமாயிரு என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை கூறி வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி போக உன்னத பலன் உயிர்த்தெழுந்த பலன் ஆவி நிறை வாவியாடு
மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம். சோர்வுகளோடு, அதரியங்களோடு, பலவீனங்களோடு, குறைவுகளோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி என் பிள்ளைகள் ஜெயிக்க, என் புருஷர்கள் ஜெயிக்க, என் நான் ஜெயிக்க, இணைந்திருக்கிற யாவரையும் ஜெயிக்க, எல்லா அமைச்சரும் ஜெயிக்க, கர்த்தர் சமூகத்திலே ஜெயம் கொள்றவள் எல்லாவற்றையும் தரிப்பான். நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று ஜெயிக்கவும் ஜெயம் கொள்ளவும் வருகிற கத்தருக்காய் நன்றி செலுத்துறோம். கத்தருடைய சமூகத்திலே மாதாளத்தை மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவ ஜெயம் கொண்ட வல்லமை மனுக்குளம் ஜெயிக்க வைக்க போதுமானதாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நோய்களாய் பேய்களாய் எங்கெல்லாம் காணப்படுறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல, இயேசுவின் நாமத்தை சொல்ல அவைகள் ஓடி போகும். பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலங்க வேண்டாம். உமக்காக வந்த தேவனுடைய ஜெயம் கொண்ட ஜீவியத்தை விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். தோல்விகள் எங்கே காணப்படுறதோ அவைகற்றில் ஜெயத்தை கூறுகிறோம். நம்முடைய கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். துக்கங்கள் எங்கே காணப்படுதோ அங்கெல்லாம் சந்தோஷம், பரலோக சந்தோஷம், நித்திய சந்தோஷம், தேவனுடைய சமூகத்தின் பேரின்பத்தை கூறுகிறோம். ஜெயமுண்டு, ஜெயமுண்டு வெற்றி நமக்கு என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கூறி ஆசீர்வதிக்கிறோம். உமக்காக வந்த தேவனை ஜீவன் மேல் ஆணையிடுகிறோம். தம்மில் தாமே ஜீவனையுடைய தேவன், ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் தந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி கோடி துதிகள், கோடி கோடி புகழ்ச்சிகளை செலுத்தி நமக்காக ஜெபிக்கிற, நம்மை சுமந்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி, நாமும் மனுக்குலத்துக்காக பிதாவின் சித்தம் செய்யப்பட எல்லா அமைச்சம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஒருவனை கட்டு போகக்கூடாது என்பது பிதாவின் சித்தம். சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்றது கட்டளை. இந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தாரம், மாம்சமான யாருடன் மேலும் கத்தோடி ஆவியான புனிதரப்படுவார். யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பர்சுத்தாவியன் அப்பசன் இரண்டாம் அதிகாரத்தில் புனிதரப்பட்ட பர்சுத்தாவின் ஒரு பகுதி இந்த இறுதி நாட்களிலும் சர்வ பூமியிலும் பொழிந்தரப்படும்படி, இயற்கொலிகள் செயற்கொலிகள் இருந்து பூமியானது நீங்களாக்கி ரட்சிக்கப்படும்படி, வருகையின் பிரசன்னத்தினாலும் ஆவியின் நிறைவினாலும் ஜனங்கள் காக்கப்படும்படிக்கு பரிசுத்த சமூகத்திலே தேவனுடைய சட்டுகளுக்குள்ளே மறைந்து கொண்டு கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா ஐரோப்பா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, ஆசியா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமம் இயேசுவுக்கே, குவைத், டென்மார்க் இயேசுவுக்கே, கட்டார் இயேசுவுக்கே, ஸ்வீடன் இயேசுவுக்கே, பங்களாதேஷ், நேபாள் இயேசுவுக்கே, பாகிஸ்தான் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, சர்வ கண் ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல தேசங்களும் இயேசுவுக்கே, மனுக்குளம் இயேசுவுக்கே, சர்வ ஜாதியும் இயேசுவுக்கே, சகல பாஷ்யக்காரரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, மாமிசமான யாவேரும் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ பூமியும் இயேசுவுக்கே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரே இரத்தத்தில் சகல ஜாதிகளையும் தோன்ற பண்ணின உன்னதமான அதி உன்னதமான தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சாட்சி வைத்து, இலங்கை இயேசுவுக்கே, நோர்த்தன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, சவுத்தன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, ஈஸ்டர்ன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, வெஸ்டர்ன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, சென்ட்ரல் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, உவா பிரவின்ஸ் இயேசுவுக்கே, நோர்த் சென்ட்ரல் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, ஐந்து கண்டமம் இயேசுவுக்கே, சர்வ பூமி இயேசுவுக்கே, சொந்தமாக்குவோம், சுந்தரிப்போம், இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, எங்கள் தமிழ்நாடு இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராஜம் ராமச்சர் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கத் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசிம் சிக்கிம் இயேசுவுக்கே, நவக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திரிபுரா இயேசுவுக்கே, மேகாலயா வெங்கட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் தீபுகார் இயேசுவுக்கே,
நிக்கோபார் இயேசுவுக்கு, லட்சத்தீவுகள் இயேசுவுக்கு, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கு, சர்வ பூமியும் இயேசுவுக்கு. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். உன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தையுடையவனாயிருந்து கர்த்தருடைய சுவிசேஷம் யார் யாருக்கு வேதம் சொல்லுகிறது? பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது. சகல கோத்திரங்களுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது. சகல பாஷைக்காரருக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது. சகல ஜனக்கூட்டத்தாருக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது. அப்படியான நித்திய சுவிசேஷத்தை உடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியை சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அல்லேலூயா. வெளிப்படுத்த 14:6-7 கர்த்தருடைய சமத்தில் 6:7 வார்த்தைகளின் படி கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த அவரை செவிக்க அவரை தொழுகொள்ள காலமா இருக்கிறது, பிரயோஜனமா இருக்கிறது. எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தர் நீரே என்று சொல்லி ஏசாய 48:17 படி நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதிப்பாராக, தேவன் உணர்த்துவாராக, சொப்பனங்களிலே தரிசனங்களிலே வருங்காரியங்களை தேவன் முன்னறிப்பாராக, பேசுவாராக, திடப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, திடன் கொண்ட பலமனதை தேவன் தருவாராக, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்ற வார்த்தையின்படி சிங்கத்துப்புக்கான மன உறுதியும் மன வலிமையும் மன திடனும் உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே மன உறுதியும் உண்டாகும்படி சகல கர்த்தத்துவங்களும் உண்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டிருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட தேவன், நமக்கு இருக்குமாறு கொடுக்கப்பட்ட அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வ வலிமையுள்ள தேவன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்ற அவரோட வார்த்தையின்படி ஆலோசனை கர்த்தராய், நித்திய பிதாவாய், சமாதான பிதாவாய், சர்வ வலிமையுள்ள தேவனாய், எவர்லாஸ்டிங் ஃபாதராய் இருக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே எவர்லாஸ்டிங் ஜோயை கர்த்தவிழ்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தத்துவத்தை தோளின் அசைவுடைய சர்வ வலிமையுள்ள தேவன், 4,500 கர்த்தத்துவங்கள் பூமியிலே உண்டு, ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தத்துவத்தின் தோளின் அசைவை உடைய சர்வ வலிமையுள்ள தேவனாய் எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில வாசம் என்ற சகல ஜனத்துக்கும் உரியவர். கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜனத்துக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தியாயிருக்கிறது. அப்படியாய் கிறிஸ்துவின் வருகையும் மனவாண்ட வருகைக்கு மனவாட்டிக்குரிய ஆயத்தமும் கம்பீரமும் ஆர்ப்பரிப்பும் உண்டாகும்படி சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷியக்கார உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 7:14 படி தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரிகத்துக்காய், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்காய், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீகத்துக்காய், மகிமைக்காய் நன்றி செலுத்தி, தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தத்துவத்துக்காய் நன்றி செலுத்தி, அது சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷியக்காரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜரீகத்தின் மகிமைக்காய் நன்றி செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாய் சர்வ பூமியின் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து தொழுது கொள்கிறோம். பிதாவின் சித்தம் ஒருவனை கெட்டு போக கூடாது, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற மனதுருக்கத்தை உடைய எல்லா மனுஷரையும் நோக்கும்படி வானத்திலிருந்து கண் நோக்கி பார்த்து தன்னை தாழ்த்துற தேவனுக்கு முன்பாக நாமும் ஒரு விசை முழங்கால் படியிட்டு எங்கள் சுயமம், எங்கள் பிள்ளைகளின் சுயமம், எங்கள் பேர பிள்ளைகள் மருமக்கள் உறவினர்கள் யாவுடைய சுயமத்துக்காக தாழ்மைப்பட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனவாளனே, ராஜாக்கள், அதிகாரிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர், பெரியோர் யாவருக்கும் வேண்டிய நித்திய ஜீவனையும் சுயமத்தையும் பாவமணி பிரிச்சயத்தையும் பரிசுத்த வாழ்வையும் அளிக்கத்தக்க தேவ கிருபையின் காலமாக ரட்சிப்பின் ஆண்டவரே, ரட்சணிய நாளாய் இக்காலம் இருக்கிறபடியா எல்லாமும் ரட்சிக்கப்படும்படி கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கு, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஒருவனும் கதவை பூட்டாதபடி கிறிஸ்துவன் இதோ வாசல்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கிறிஸ்துவோடு போஜனம் பண்ணும்படி, கிறிஸ்துவ போஜனம் பண்ணும்படி இப்படியாய் உணவு பற்றாக்குறை உள்ள தேசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு வழியை திறந்து, கர்த்தருக்கு கதவை திறந்து சுவிசேஷத்தினாலே மனுஷனுக்கு பிழைப்பு உண்டாகும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிற, நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற
சூசியஸுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்குது என்று சர்வ பூமியிலும் சீஷத்துவத்தின் பூர நிறைவுண்டாக சூசியஷம் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிகாதிகமாய் மிகுதியாய் திறத்தல்லாய் பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் எக்கச்சகமாய் பிரவேசிக்க பிரசங்கிக்கப்படும்படி கத்தடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிரியத்தை செவிக்கிறோம். கத்துடைய நாமம் மகிமைப்பட கத்துடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி கடிவாரப்படுத்த அவையெல்லாம் பொறுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசியங்கள் அப்பொழுது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வே என்று சொல்லப்படுகிறது. இப்படியா பிதாவே நீர் மகிமைப்படும்படி உங்களுடைய சமூகத்தில் 21st century இந்த 2026 மக்களையும் ஆண்டவரே மனுக்குலத்தை உங்களுடைய சமூகத்தை உங்களுடைய நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படி உடைய நித்திய சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் கொண்ட ஜீவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொல்லவும் அழிக்கவும் திடம் வஞ்சிக்கம் வருகிற பிசாசன் பிடிவிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கி உலகத்தின் அதிபதி விருராட்சியத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சேனைகள் இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் கள்ளத்தி கசின் ஆவிகள் பொய்யின் ஆவிகள் லூசுபரன் ஆவிகள் பாகல் வணக்கங்கள் பாகல் சிலைகள் பாகல் மாந்திரியங்கள் பாகல் பாடல்கள் பாகல் ஆராதனைகள் இப்பாகல் பலிபீடங்கள் இப்படி எல்லாம் அற்று மனுஷ வணக்கங்கள் மனுஷ சிலைகள் மனுஷ காரியங்கள் அற்று உருவாக்கின தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற மனுக்குலமாக உண்டான மெய்தவனை அறிந்த மனுக்குலமாக மனுஷ ஜாதியாக பரிசுத்த பிதாவின் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு நடத்த உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீ சிந்தின திருரத்தத்தை உடைய ஜீவனை உடைய ஆவியையும் உடைய சாட்சியின் வசனத்தை உடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சாட்சி வைத்து ஒவ்வொரு மனுஷருக்கு ஒவ்வொரு முகரூபத்தை ஒவ்வொரு சாயலையும் தந்திருக்க தாவே. அதே போல ரட்சிப்பின் சந்திப்பின் வேலையை நீர் வைத்திருக்கிறேன். உம்முடைய சந்திப்பின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நானும் கட்டுப்போக கூடாது, என் பிள்ளைகளும் கட்டுப்போக கூடாது, இணைந்திருக்கிற யாவரும் கட்டுப்போக கூடாது, பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒருவரும் கட்டுப்போக கூடாது. நாம் யாவரும் கிறிஸ்துக்கு சீஷர்கள் என்று அறிக்கை செய்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மனவாளுடைய வருகையின் நாற்பரியந்தமும் கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிறுதி மத்தியப்பட்டு புரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்ட உன்வசமாக திரும்பும் ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாயா 65 ஜாதியோட பலத்த சேனை கத்தடத்துக்கு வர கத்தோட சமூகத்துல இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை கூறி பெந்த கோசை நாளின் 2nd கூறி எழுப்புதலை கூறி கத்தோட சமூகத்திலே திறந்து கொள்ளப்பட்டாலும் அழைக்கப்பட்டாலும் உண்மை உள்ளலும் பரிசுத்தவான்களாய் சகல ஜனிகளும் கடை கொடுக்கும்படி பிதாவே உடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபம் பண்ணி துதித்து நிற்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்துகிறோம். மாமிசமான யாவரும் கத்தடத்தில் வரும்படி சங்கீதம் 65:2 சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம். சகல ராஜாக்களும் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உண்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்களின் கர்த்தரை சேவிக்க சகல ராஜாக்களின் கர்த்தரை பணிந்து கொள்ள சகல ஜாதியரின் கர்த்தரை சேவிக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஜனங்களும் பூமியின் நிறைவும் அதன் உலகமும் குடிகளும் கத்தையுடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கத்தையுடையது. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்தி கத்தோடைய நாமத்திலே சர்வ ஜனங்களுக்கு கத்தையுடையவர்கள் என்று கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்காக பலியாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர்கள் மேல் பணிந்தள்ளப்பட ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஓர் அபஷக்கரபதிலரி சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துற சத்திய ஆவியாடைய தேற்றவாளுடைய கண்டி துணர்த்தி வழிநடத்துற மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எங்கள் எல்லோருக்குள்ளும் எங்கள் எல்லோரோடும் இருக்கிறவர். பேசியர் 4:6 சொல்லி நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரே தேவனை மகிமைப்படுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமானவர். 1 யோவான் 5:20 மெய்யான தேவன் நித்திய ஜீவனமான எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினர். எபேசியர் 1:23 எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி கர்த்தோட சமூகத்திலே
தாழ்மைப்படுத்தி நன்றியோடு துதிக்கிறோம். 2026 வாக்கு தத்தமாக சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். சங்கீத 119:91 பியின்படி சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 கர்த்தருடைய சமூகத்திலே சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்திலே சகலத்தையும் ஒப்புவித்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகலமும் அவராலும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமீன் என்று. உண்டானதெல்லாம் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானதெல்லாம் நல்லதென்று கண்ட தேவன் இந்த 21st century 2026 நல்லதென்று சொல்லி எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, ஏசாயா 37:16 பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவ நீதியும் தேவ அன்பும் தேவ ஐக்கியமும் ஒற்றுமையும் ஒருமணமும் மேக சிந்தையும் பரிசுத்தமும் பக்தியும் விளங்க நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, 5:11 பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனானவரை பரிசுத்தம் பண்ணி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா, குளோரி டு காட். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூவின் சகல குடும்பத்தாருக்கும் தமது கிருபையை உண்மையை நினைவு கொண்டார். பூவின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அல்லேலூயா, பூமியின் எல்லைகள் எல்லாம் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை கண்டது என்று சொல்லி வார்த்தை வருகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 98:1-2-3-4 வார்த்தைகளின்படி, இந்த வார்த்தைகளின்படி கர்த்தருடைய சமூகத்திலே பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. சங்கீதம் 33:8 நன்றி செலுத்தி வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் எங்களுக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அதுதான் நீதிய வாசமாயிருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும், தேவனுடைய வாசஸ்தலம். தேவனிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்முடைய சீஷர்கள் மாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம், அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம், நீதிமான்கள் மாத்திரம் வாசமாய் இருக்கும்படி பிதாவாகிய தேவன் நமக்காக கட்டி வைத்திருக்கிற, கட்டி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்காய், நீதிய வாசமாயிருக்கிற புதிய ராஜ்யத்துக்காய், அசைவில்லாத அழிவில்லாத நித்திய ராஜ்யத்துக்காய் அதை சொந்தரிக்கும்படி தேவன் நம்மை அழைக்க நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? இந்த வார்த்தைகள் நமக்கு உப்பாகுதா, நமக்கு செட் ஆகுதா? இந்த வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேட்டுக்கொள்வோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், வீரன் ஜனங்களாயிருப்பீர்கள். லேவியராம் 26:11 கர்த்தரும் தேவன் நாம் அவர் ஜனம். பரலோகத்திலே மேலும் பரலோகத்துண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:1-3 வார்த்தைகளின்படி தேவன் எங்கள் பிதாவாய், நாம் அவர் ஜனமாய், அவர் நம்மில் வாசம் பண்ணும்படி நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் திறந்து கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு உண்மையாய் கனி கொடுக்க பத்திர சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். ஆண்டவரை நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து மக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 86:9 நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி விசுவாசத்திலும் ஜெபத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் கபடமில்லாத மனத்தோடு போஜனம் பண்றதிலும் வீடுகள் தோறும் சபைகள் தோறும் நிறைந்திருந்தது போல இப்பொழுது உறுதி நாட்களிலும் தேசங்களாய் கண்டங்களாய் நாடுகளாய் பட்டணங்களாய் கிராமங்களாய் உலகங்களாய் கர்த்தரை சுவிப்பதற்கு கூடிக்கொள்ள ஒருமனப்பட்டு விண்ணப்பத்தோடு மன்றாட்டோடு கனி கொடுக்கும்படி உபவாசத்தோடு செபத்தில் உறுதியாய்த்திருக்க இஸ்ரவேல் ஜனங்களிலே எகிப்தை விட்டு புறப்பட்ட கானானுக்கு புறப்பட்ட ஒருவரிடத்திலும் பலவீனம் காணப்பட்டதில்லை. 600,000 புருஷர்கள் புறப்பட்டார்கள், அந்த 600,000 புருஷர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்படியாய் திருச்சபையானது பாதைகளை பிணிகளை பீடைகளை போக்குற பிசாசின் பிடிகளை
பிடிகளை பிடிகளை நீக்கிற கோமளிக்கிற வல்லமையை அளிக்கிற திருச்சபையாய் ஜெயங்கொண்ட திருச்சபையாய் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லாதபடி எல்லாரும் நீதிமான்களாய் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் எல்லோரும் பரலோக பிரஜைகளாய் திகழும்படி நான் இன்று உனக்கு விதிக்கிற உந்தவனாகிய கர்த்தரின் கட்டைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்டவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைக்கும்படி நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கர்த்தர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் தன்னண்டை இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியாய் கர்த்தர் எல்லோரையும் தம்மண்டையிலே வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளும்படிக்கு தகுதிப்படும்படி இன்றைய நாளிலும் பிறந்து மண்டாட அடியாளுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:22 மத்தேயு 22:37-40 ரோமர் 11:33-36 எபேசியர் 1:14-23 கர்த்தருடைய சமூகத்திலே சகல ராஜாக்களுக்கும் சகல அதிகாரிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் சகல பாஷ்யக்காருக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் மாமிசமான யாவேருக்கும் நித்திய ஜீவனை அளிக்க வலிமுள்ளதோட சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். இந்த இது மாதம் முழுவதும் சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற மாதங்களை கர்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டுகளையும் 300 ஆண்டுகளையும் இட இரத்த கூட்டங்களை வைக்கிறோம். நல்ல காலங்களை எதிர்பார்க்கிறோம், நல்ல நாட்களை எதிர்பார்க்கிறோம், நல்ல வருஷங்களை எதிர்பார்க்கிறோம். நல்ல மனுஷராய் நன்மை செருளாய் நன்கனிகளை கொடுக்கலாய் பிதாவே. நீ மிகுந்த சுத்திகரிக்கிற திராட்சை செடிகளாய் திராட்சை கொடியாய் உம்மில் படுற மெய்யான திராட்சை செடி ஆகிய உம்முடைய சமூகத்திலே படர்ந்து கொடி விட்டு பிரகாசிக்க ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெரியோர் சிறியோர் யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேசம் அனைத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதிமான் ஆக்கும்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று விசுவாசித்தார். உள்ளத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி. ரட்சிக்கப்படுறவன் விசுவாசம் உள்ளவர்களா ரட்சிக்கப்படும்படி இந்த நாளும் சர்வ ஜனத்தை ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். கர்த்தாவே, கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி நல்லூத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, ரிகரபதிலரி நந்தியோடு கூட துதிக்கிறோம். 5 கண்டத்திலும் ஆண்டவரே ஏற்கல்கள் சேற்கல்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே எழுப்புதல் என்றும் ரட்சிப்பு என்றும் வாசல்கள் தோறும் குடும்பங்கள் தோறும் தேசங்கள் தோறும் கண்டங்கள் தோறும் பட்டணங்கள் தேறும் கன்வென்ஷன் என்றும் குருசைடு என்றும் ஓப்பன் ஏர் மீட்டிங் என்றும் ஜனங்கள் கர்த்தரை தேடுவதற்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தரை சேவிப்பதற்கு கூடிக்கொள்ளும்படியாய் கோபாக்கினைக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு உபத்திரவ நாட்களுக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு மகா கோபாக்கினைக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு மகா உபத்திரவ நாட்களுக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு எல்லோரும் மனம் திரும்பி செவி கொடுத்து கனி கொடுக்கிற சீஷர்களாய் மாற்றப்பட பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் அபயம் விடுகிறோம். இன்னும் வரும் காலங்கள் நல்ல காலங்களாய் நல்ல நாட்களாய் நல்ல மனுஷர் நிமித்தம் நீதிமான்கள் நிமித்தம் பிதாவே உபத்திரங்களை குறைத்து அக்கிரமங்களின் மிகுதினால் அன்பு தணிந்துவோம் என்ற அக்கிரமத்தை நிவர்த்தி செய்த கிருபாதாரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் ஜீவன்கொண்ட ஜீவத்துக்குள்ளாக நீதிகளை அழித்து அக்கிரம செய்களை அபபக்திகளை நிவர்த்தி செய்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமை நேசித்தும்படி ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கவும் பிறந்த மனுக்குலம் ஆளவும் ஆர்ப்பரிக்கவும் பிறந்த மனுக்குலம் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டு கொள்ளும்படி கர்த்தருக்கு முன்பாக சர்வகல சாதிகளின் சீஷத்துவ பூரணம் நிறைவு உண்டாகும்படி தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹய நன்றி செலுத்துகிறோம். ரீகர ஷக்கூர பதலர கூர பதலர கரதிலரி ஓலரப சந்தூர பதிலர கூர பதிலரி நிறைவான ஆவியானவரே நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே,
ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவானே ஆவியானவரே. நாம் ஒவ்வொரு நிறைவை வாஞ்சிப்போம், தேவடைய சம்பூர்ணத்தை வாஞ்சிப்போம், தேவடைய மன ரம்யத்தை வாஞ்சிப்போம், மன நிறைவை வாஞ்சிப்போம், மனோவருத்தியை வாஞ்சிப்போம், மன வலிமையை வாஞ்சிப்போம், பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம், கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக கூடிக்கொள்ளும்படி, சேர்ந்து கொள்ளும்படி, உபவாசத்திலும் விண்ணப்பத்திலும் மன்றாட்டிலும் கத்தரை கூடி தேசத்தையும் மூன்று நாள் குடியாமலும் புசியாமலும் கத்துட பார்த்திருந்து ஜபித்தார்கள். ஆமாவுடைய சதி திட்டத்துக்கு குலம் காக்கப்பட்டது. நாம் மனுக்குலத்துக்காக பிதாவின் சமூகத்திலே நிற்கிறோம். அப்படியா உலகத்தின் அதுவதி மிருகராஜ்யத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சேனைகள் பிரபஞ்சத்தில் லோகாதிபதியின் கிரியைகள் அந்திகிருசினார்கள் கள்ளத்திகசினால் வஞ்சனையின் ஆவிகள் கொல்லவும் அழிக்கவும் திடம் வருகிற சகல பிசாசன் ஆவிகளும் எரிக்கப்பட்டு அக்னியில சுட்டெரிக்கப்பட்டு ஏங்கொண்ட மனுக்குலமாய் மன ஒன்றாய் கூடி தேவனை சேவிக்கிற நீதிமான்களாய் திகழும்படி தேவனுடைய நிறைவே பெற்ற மனுக்குலமாய் பரிசுத்தாவின் பிந்தின மகிமையை பெற்ற மனுக்குலமாய் மகிமை மேல் மகிமை அடைகிற மறுபம் அடைகிற பரிசுத்தாவின் கூட நிறைவே பெற்ற மனுக்குலமாய் தேவனாகிய கத்தை நம்ம ஊரை நிரப்பி நடத்தும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. Glory to God in the highest. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அடியாளுக்கும் ஜெபத்தை இன்றைய நாள் வரை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தேன். தொடர்ந்து உம்முடைய ரகசிய வருக பரியந்தமும் ஜெயங்கொண்டு ஜீவிக்கிற ஜெயத்தை தாரும் கர்த்தாவே. கண்ணின் மணியை போல காத்தரலும் கர்த்தாவே. அடியாளும் கடன் பாரங்கள், வீட்டு லோன்கள், கிரெடிட் கார்டு லோன்கள் எல்லாம் கட்டி முடித்து கர்த்தாவே, எல்லாம் கடன் இல்லாதபடி, வியாதி இல்லாதபடி, பகை இல்லாதபடி கனி கொடுக்கிற உத்தம ஜீவனத்தை அடியலுக்கும் தாரும், இணைந்திருக்கிற யாவருக்கும் தாரும், அனுக்குலத்துக்கும் தாரும் கர்த்தாவே. மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்பாத எல்லாவற்றையும் நீக்கி முற்றிலும் உமக்கு பிரியமாய் சகல ஜனங்களையும் மாற்றும். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் உமக்கேற்ற பரிசுத்தராயிருக்கும்படி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இந்த பரிசுத்தத்துக்குள்ளே மகிமைப்பட இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட இரண்டாம் வருகைக்குரிய நல்வார்த்தைகள் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 21st century கத்தருக்கு, இந்த 2026 கத்தருக்கு, சகல ஜனங்களுக்கு கத்தருக்கு என்று அறிக்கை செய்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்த நாமம் ஊதியத்தி பாடி உம்மை ஆராதிப்போ, உந்த நாமம் ஊயத்தி பாடி உம்மை

இமைக்கெல்லாம் என்றென்றும் பார்த்தீரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ.

கும்மாராகுமே உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ ஐஸ்வர்ய

உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ.

உம்மா ஆகுமே உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. ஆண்டவரே, இப்படியான பாடல்கள் எல்லாம் பாடி துதித்த ஊழியர்களை தேசங்களை நினைத்தல்லும் கேட்டாவே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, எந்த மனுஷனையும் விடுவித்திடம்மாள் ஆகும், காரணமுட கரத்தில் மகத்துவமும் பேர் புகழும் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அம்மாள் ஆகும். ஆண்டவரே, இந்த மனுக்குலத்தை மேன்மைப்படுத்தும். மனுக்குலம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் தூரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இரட்டிப்பாய் மகிழ்ச்சியாக்கும். அனைவரும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் கிறிஸ்துவின் ஜெயங்கொண்ட வல்லமையை சாட்சி வைத்து கர்த்தோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தினாலும் ஆனந்தத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் கேட்டாவே. சத்தியமும் ஜீவனும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அந்த சத்தியத்தினாலும் ஜீவனாலும் பூரணப்படுத்த கேத்தாவே. தம்மில் தாமே ஜீவனை உடைய தேவன், ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படும். அந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணம் பூர்ணமாய் எல்லா ஜாதிகளையும் பாஷ்யக்காரை கோத்திரத்தாரை மாமிசமான யாவேரை நிரப்பும்படி தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் கேத்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் கோடா கோடி புகழ்ச்சிகளும் கோடா கோடி கீர்த்திகளும் செலுத்தி நந்தியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற தேசம் எப்படிப்பட்டது? அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் பூமியாம், நாம் வாஞ்சிக்கும் பூமியாம்,

அல்லேலூயா உன்னதத்தில் ஓசன்னா. அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். தேவகுமாரன் ஜோதியில் ஜோதியாய், தேவனை வெளிச்சமாய், தேவனை பிரகாசமாய், தேவனை மகிமையாய் விளங்குகிற நித்திய வெளிச்சமாய் இருக்கிற கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவில்லை, பலகை இல்லை, ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்பு மையம், அன்புள்ளோர் செல்லும் இடம் ஒன்று, அன்பின் கட்டளை கை கொண்ட உண்டவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு, முழு மனதோடு அன்பு கொண்டு உன்னை போல் புறரை நேசி என்று ஒவ்வொருவரையும் நேச கற்பனைக்குட்படுத்தி நேசித்து கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே அன்புள்ளோர் செல்லும் இடமாய் நாம் அன்புள்ளோராய் காணப்படுவோமாண்டால் நித்திய ஜீவியின் நித்திய ஜீவ காலமாய் தேவனோடு சேவிக்கும்படி அவர் உண்டாக்கின புதிய நாட்டிலும் புதிய தேசத்திலும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கனி கொடுக்க நாம் தகுதிப்பட்டவர்களாயிருப்போம். பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி நிறம் ஜாதி பற்றுடையோர் எங்களிடத்தில் இப்படியான பற்றுகள் உண்டா? மொழி பற்றுண்டா? ஜாதி பற்றுண்டா? இனப்பற்றுண்டா? தேசப்பற்றுண்டா? இப்படியான பற்று இல்லாதபடிக்கு மொழி நிறம் ஜாதி பற்றுடையோர் எவருமே அங்கில்லை. அப்படிப்பட்டவர்கள் அங்கே போக முடியாது. அன்பே மொழியாய், அன்பின் கட்டளையை கை கொண்ட மனுஷராய், அன்பே இது பிரதானம் என்றதோட வார்த்தையின்படி அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி அன்பில் பூரணப்பட நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் இரத்தத்தால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போர் இப்பூமியில் எவரும் வேண்டாம் என்று கிறிஸ்து இன்றைக்கு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து மனு குலத்தையும் பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒப்புரவாக்கி கொண்ட தேவன் பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல ஜனங்களையும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் கர்த்தோட நாமம் பாத்திரம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தோட நாமம் தரிக்கப்பட்டவர்களாய், கர்த்தோட இரத்த சித்தனாலே மூட கழுவப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்து நாவிலே முத்திரிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரை வலது பரிசத்தில் வைக்கப்பட்டவர்களாய் ஜெயிக்குள்ளாய் ஜெயங்கொள்ளும்படி வர்த்தகங்கள் தொழில்நுட்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட, தானிய விதைகள் தானியங்கள் ஆசிர்வதிக்கப்பட, விளைச்சல்கள் ஆசிர்வதிக்கப்பட, பூமியின் பயிர் வகை விளைச்சல்கள் ஆசிர்வதிக்கப்பட, யுத்தங்கள் ஓய கொள்ளை நோய்கள் இல்லாமல் போக, பஞ்சங்கள் பட்டயங்கள் இல்லாமல் போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் பரலோக பிரஜைகளும் பூலோக பிரஜைகளாய் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனை சேவிக்கிற காலங்கள் வருகிறது. வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோர் யாவருடைய முழங்காலிலும் முடங்குற அதியுன்னதமான நாமமா உங்கள் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல ஜனங்களின் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் நாவல் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று வார்த்தையை சொல்றது. 21st century மக்களுடைய நாவை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து அது கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய வாயாய் ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு கரத்தில் நிழலால் மறைக்கப்பட்டு உங்களோட வாத்தி அருளப்பட்டு ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கவும் கர்த்தர் முன் செல்லும்படி எவ்வளவு சமூகமும் பிரசன்னமும் முன் செல்லும்படி பரலோக மகிமை பிரகாசிக்கும்படி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சிறப்பில் நீக்கு ஒருவனை தேடினேன், என் பிள்ளைகளுக்காக நிற்கிறேன், என் பேர பிள்ளைகளுக்காக நிற்கிறேன், மருமக்களுக்காக நிற்கிறேன், நுற்றா உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகள் சௌர சருகள் இனத்தாய் தாய் தவப்பன் சௌரர்கள் இனத்தாய் உற்றார் சொந்த பந்துகள் யாவருக்காய் நிக்கிறேன், மனு குலத்துக்காய் நிக்கிறேன். அப்படியா நீங்களும் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்தவர்களாய் நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஏக இருதயமுடையவர்களாய் ஜெயம் கொண்ட ஜீவியத்துக்காக எல்லாமீஸ்வருடைய ரட்சிப்புக்காக சர்வபூமியின் சமாதானத்துக்காக சகல ஜனத்தின் எழுப்புதலுக்காக அறுவடைக்காக ஜெயத்துக்காக வெற்றிக்காக சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக கிருபைக்காக நன்மையும் கிருபையும் பின்தொடருகிற தேவனுடைய நன்மையின் கிருபையிலே பூர்ணப்பட்ட மனுக்குளமாய் மகிழ்ந்து களி கூற நலமான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாடத்திலிருந்து இறங்கி வருகின்ற வார்த்தையின்படி ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜீவனுள்ளோருக்கு பிதாவே, உண்மை உள்ள பிதாவே, பரிசுத்த பிதாவே, நித்திய பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து சகல ஜனத்துக்கு வந்திய ஜீவனும் சுவாசமும் சகலமும் வரலப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம்.
மாமிசமான யாவுடைய ஆவிகளை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக இலங்கை தேசத்து ஜனங்கள் மாத்திரம் அல்ல, ஐந்து கண்டத்தில் வாழுகிற சகல ஜனத்தின் ஆவியும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அநீதியாய் ஒன்றும் இல்லாதபடி, பாவம் இல்லாதபடி, கதாதபடி நீதியும் நியாயம் செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததென்று தரிசு நிலம் பண்படுத்தப்பட சுத்த நிலமாய் சுத்த இறுதியமாய் கனி கொடுக்கும்படி நீதியை தட நீதியை கை கொள்ள கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு முழு சிந்தோடு முழு மனதோடு அன்பு கூர்ந்து கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ரிகலர சக்கர பதில கரதிலரி தங்கப்பு முழியங்கள், கோஸ்பல் எஃப்எம் முழியங்கள், பிரேயர் எஃப்எம் முழியங்கள், மியூசிக் எஃப்எம் முழியங்கள், ஆமேன் எஃப்எம் முழியங்கள், வல்லமனாளிகள் ஊழியங்கள், ஏஞ்சல் டிவி ஊழியங்கள், ஜி ஃபேன் எஃப்எம் முழியங்கள், ஆமேன் கத்தராக இயேசுவே வார் முழியங்கள், ஸ்கைப்ரே இன்டர்ஷியல் ஜபக்குழுக்கள், யுனைடெட் பெந்தெகோஸ்ட் சர்ச் ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலடெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வாரிநாதா ஊழியங்கள், புதுவால் ஊழியங்கள், கெஸ்தமணி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மனவாட்சி ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், இன்னுமாய் கேத்தாவே ஜீசஸ் கோல் ஜீசஸ் ஜீசஸ் மீன்ஸ் ஜொப்பத்தோனி ஊழியர் இன்னமாய் கர்த்தாவே சுவிசேஷ சபை கத்தோடைய சபை சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜொபிக்கிறோம். கத்தலிக்கஸை ஒப்பு கொடுக்கும், மூமெண்ட்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம், பெந்தகோசை ஒப்பு கொடுக்கிறோம், வர்ணஸ் ஒப்பு கொடுக்கும், ட்ரினிட்டேரியன் ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே செவன்டே அட்வான்டேஜ் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் நடுவில் உங்களை ஆசிர்வதிப்பேன் சொன்ன தேவனே, எங்கெல்லாம் அது நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவ மகிமை விளங்கும்படி, தேவ பிரசன்னம் விளங்கும்படி, தேவ அற்புதம் விளங்கும்படி, தேவோட அதிசயம் விளங்கும்படி, பயபக்தியோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுகிற மனுக்குலமாய் மனுஷ ஜாதியாய் ஆனாய் பெண்ணாய் சிசித்த இயேசு கிறிஸ்துவின் சிருஷ்டிப்பின் மகிமையிலே மனுக்குலம் கனி கொடுக்கும்படி முந்தின மகிமைக்குள்ளே பிந்தின ஆவிக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்ட மனுக்குலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் உம்மை மறவ தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.

மை மறவா தெய்வம் நீரே, நந்தியோடு உம்மை துதிக்கிறோம். வருடங்கள் காலங்களாய் எம்மை வலுவாமல் காத்தீரையா.

ஒரு நாடு மொமை மறவ தெய்வம் நீரே, நந்தியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மனுக்குலத்தின் எதிர்காலமும் கையில கேத்தாவே. அழிவு நாசங்கள் எல்லைகள் கேட்கப்படாதபடி, பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பட்டயங்கள் வராதபடி, அழைக்கப்பட்டவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உண்மை உள்ளவளும் பரிசுத்தவான்களாய் பூமி நிரம்ப, பூமி பரப்ப, பூமி நிறைய, பூமியை சுதந்திரிக்க பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே பெஸ்ட் விஷயத்தை கூறி ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சித்தம் என்று சுத்தமாகும் அனுகுலமே, ரீகரபா ஷக்கரபா என்று சொல்லி நீர் ஆசிர்வதிப்பீராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்காக யாவை செய்து முடிக்கிற எங்களோட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் எங்கள் ஜெபத்தில் இவர்களெல்லாம் கேப்பீர்களோ, அவளெல்லாம் பெறுவீர்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி ஐந்து கண்டத்தை மனு குலத்தை உடைய சமூகத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. ஒருவனாய் பெரிய காரியங்களை செய்யற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே சர்வ பூமி ஜெயங்கொள்ள ஜெயிக்கும் தேவ சமூகத்திலிருந்து கனி கொடுக்கவும் ஆண்டவர். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்தி, இன்னும் சுவிசேஷத்தினாலே மீட்கப்படுகிற பாக்கியம் உண்டாகும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி 146 தேசங்களில் ஒளிபரப்பாகிற இந்த ஊழியம் மிகுதியாய் பெருக மிகுதியாய் பரவ தேவனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ சாயிலும் தேவ ரூபத்திலும் தேவ ஜீவனிலும் தேவ வல்லமையிலும் தேவ ஆவியின் மறுபத்திலும் பலனடைய திடனையடைய தைரியம் அடைய ஸ்திரப்பட நிலைநிறுத்தப்பட மறுரூபமாக்கப்பட வாழ்த்தி ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட், ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓரப சந்தூரபதலரக்கூரபதிலரக்கரதிலரி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ரீக்கரப ஷக்கரபதிலரக்கரதிலரி அந்தலரதிலரி. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ரீக்கலர சந்தூரபதிலரக்கூரபதலரக்கரதிலரி. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் உபவாசத்துல இருந்து கர்த்தருடைய பாதத்தை தேடுகிற ஒவ்வொரு பரிசுத்த வான்களுக்கு கிருபையும் பலமும் சத்துவமும் வலமையும் உண்டாக ஆண்டவரை. இன்னும் பலப்படைய, இன்னும் திடனடைய, இன்னும் தைரியம் அடைய ஆண்டவரை. சாத்தான் வெக்கப்பட்டு போக அது மனுக்குலத்துக்கு விரோதமாய், மனுஷ ஜாதிக்கு விரோதமாய், தேசங்களுக்கு விரோதமாய், சௌருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், புருஷர்களுக்கு விரோதமாய் கொண்டிருக்கிற சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட, திரியவாரக்காரருடைய துர் ஆலோசனைகள் அபத்தமாக்கப்பட, தேவடைய யோசனை, தேவடைய தீர்மானம், தேவடைய திட்டம், ஒவ்வொரு மனுஷரை குறித்திருக்கிற தேவன் கொண்டிருக்கிற அனாதி தீர்மானமும் நிறைவேற்றப்பட தேவட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரப ஷக்கர பதலர ஷக்கர பதிலர கரதிலரி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரீகலர செந்தூர பதலர கூற பதலர கரதிலரி. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோகதேவன் ஆகிய கர்த்தரவர் பரிசுத்தர் என்று பரலோகதேவோட பரிசுத்த அலங்காரத்தினாலே வஸ்திரத்தின் தொங்கலினாலே பூமி நிறைய, பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைய, பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைய, தேவனையுடைய மகிமை பிரகாசிக்க பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகம் மகிமை பூமியை நிரப்ப, பரலோகத்தின் சத்துவங்களை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் பொக்கிஷங்களை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் நலமான ஈவுகளை கட்டவிழ்த்து பரலோகத்தில் செய்யப்படுவது, பூலோகத்திலும் ஒவ்வொரு ஜாதிகளிடத்திலும் ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் ஒவ்வொரு பாஷைக்காரிடத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்தாரிடத்திலும் ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் செய்யப்பட தேவனுடைய கிரை திராத அற்புதங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேனைகளின் கர்த்தராகிய
தேவனை எம் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாபாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம்,

Parisotter, parisottere. Ah, ah, ah, parisotter, parisottere. Adio, mandemu, mane, veri, vert. Alfa, vum, omega, vum, mane, veri, vert. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் கத்தறிவர்.

usted, París usted, París usted, ajá, París usted, París usted. எல்லாம் நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம் துதிகன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம்

Parisuttar Parisuttare. Ha, Parisuttar Parisuttare. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கொடுத்தால் ஊழியம் செய்வோம், கொடுக்காட்டி விட்டுட்டு போம் என்றில்லை. கொடுத்தாலும் கொடுக்காட்டும் கர்த்தரை பின்பற்ற, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை செவிக்க, மறுமைக்குரிய ஜீவியத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. இம்மையில எங்கள் ஆசீர்வாதங்களை மனுஷர்கள் தடுத்து வைக்கலாம், ஆனால் மறுமையிலே கர்த்தரோடு நித்திய காலமாய் சதா காலங்களும் அரசாடுகிற அந்த பாக்கியத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. காரணம் அங்கே சாத்தான் இல்லை, துன்பாக்கர் இல்லை. ஹலேலூயா. நீதிமான்கள் மாத்திரம்தான் பருவத்தில் வாசமாயிருப்பார்கள். துன்பாக்கரும் தன் துன்பாக்கத்தில் மறித்து போவதோட சித்தமில்லை. துன்பாக்க கிரிகளை விட்டு மனம் திரும்பி குணப்படுவதை தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அதனால் எல்லோரும் மனம் திரும்பி குணப்பட நித்திய ஜீவனை சுந்தரிக்க கர்த்தராயேசுவின் தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பிலும் முன்குறிப்பிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹலேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹையஸ்ட் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தை புதிதாக்குற தேவனுடைய புதிய சிருஷ்டிப்புக்குள்ளே, புதிய வானத்தின் மகிமைக்குள்ளே, புதிய பூமி நிறைவுக்குள்ளே, பூமி மத நிறைவு உலகம் மதன் குடிகளும் கத்தோடையது என்று சொல்லி கத்தோடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவோட அன்பின் கட்டளையும் அந்யோன்யமும் ஐக்கியமும் ஒருமணமும் ஏக சிந்தையும் நன்மையும் கிருபையும் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் அழைக்கப்பட்டவளாய் உன் குடிக்கப்பட்டவளாய் பரிசுத்தவான்களாய் திகழ அதிசயமான ஒளிமய நாடாக பூமியாக கனி கொடுக்க பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனாகிய கர்த்தரே பூமியின் பலனை ஆசீர்வதிப்பார்.

பட்டணங்களே கிராமங்களே, தேச தலைவர், உலக தலைவர், அதிகாரிகள், சிறியோர் பெரியோர் யாவரையும் நிரப்ப தேவனுடைய நிறைவுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கோடி கோடி நந்திகளை, கோடி கோடி சோத்திரங்களை, கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு ஆர்ப்பரித்து ஆராதிக்க எந்த கோஸ்தே நாளின் இரண்டாம் நாள் வந்து விட்டது என்று சொல்லி வாய்பர் மேலும், கன்னியர் மேலும், குமாரர் மேலும், குமாரத்திகள் மேலும், முதியோர் மேலும், சிறியோர் மேலும், பெரியோர் மேலும், ஊழியர்கள் மேலும், ஊழியக்காரிகள் மேலும், எல்லோர் மேலும் தாராளமாய், ஏராளமாய், சம்பூர்ணமாய், அதிகாதிகமாய், பரிபூர்ணமாய், நிறைவாய் நிறைவாய் பரிசுத்தாவியானால் பொழிந்தருளப்பட, பரிசுத்தாவின் நிறைவிலே மீட்கப்பட்ட மனுக்குலமாய், மனுக்குலம் காக்கப்பட, இயற்கழிகள், செயற்கழிகள், பொல்லாங்குகள், அநீதிகள், அக்கிரமசைகள், அவபக்திகள் இல்லாதபடி அன்பின் கற்களே கை கொண்ட ஒன்றான மேய்தவனுக்கு கனி கொடுக்கிற பரிசுத்தவான்களாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேற்றுகிற காலமாய் இக்காலங்களை கர்த்தருடைய நாமத்திலே நாட்டில் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. Glory to God in the highest. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி என்று கோடா கோடி நன்றிகளும், கோடா கோடி சோத்திரங்களும், கோடா கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து வந்து மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்களை அழைத்து வாருங்க. தாவி தர்ச்சிக்காய் சோதரம் சோதரி ஆசிர்வதியும் சோடைய பிரயாணங்களோடு கூடையிரும், போக்குவரத்தோடு கூடையிரும், ஊழியங்களோடு கூடையிரும், மகிமையா வெற்றி சிறக்க, வெள்ளமையா வெற்றி சிறக்க, பூமி எங்கும் சர்வ சிருஷ்டியும் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே கடந்து வரும்படி ஊழியர்கள் ஏராளமாய் தாராளமாய் கடற்கரை மண்ணத்தனி அதன் அணக்கலத்தனியாய் கட்டட கட்டளையும் கற்பனை நியமங்களையும் மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கேத்தாவே இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றியோடு முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும்

عليك مدتي المجيم كل بوم نم لن بكندي நம்மை நடத்திடுவார் அவன் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம் மனுக்குலத்துக்கு கத்துடைய நாமம் சரிப்பிக்கப்பட்டதென்று கத்துரு முற்றுமாய் விலகி போக கத்துடைய நாமத்திலே கத்துடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கத்துடைய நாமத்தினாலே ஜெய கத்தரை தொழுது கொள்றவனப்பனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கத்துடைய நாமத்தை தொழுது கொள்றவர்களாய் கத்துடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் சேனையாய் கிறிஸ்துவின் சீஷர்களாய் கிறிஸ்துவின் ஆதாரியர்களாய் கிறிஸ்துவின் ராஜாக்களாய் கிறிஸ்துவின் பரம சேனையாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே சந்திக்கிறார் இயேசு சந்திக்கிறார் அவளாய்

பலவீனப்பட்டவர்கள் இல்லாதபடி, வாதியர்கள் புனிகள் குடிகள் இல்லாதபடி, பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்க, பூமியின் குடிகள் வியாதிப்பட்டிருக்கு என்று சொல்வதில்லை, அதன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று பூமியின் அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சாட்சி வைத்து பூமியை கெடுக்காதபடி சேதப்படுத்தாதபடிக்கு உத்தரை போட்டு காக்கப்பட பரிசுத்த பிதாவே உட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சந்திக்கிறதோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடுவாய் நீ, பெரிய காரியங்களை செய்திடுவாய், பெரிய காரியங்களை செய்திடுவாய் நீ, பெரிய காரியங்களை செய்திடுவாய். தேபோராளி எழும்பி வா, எரிகோவை தகர்க்கவா, பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய் என்று ஜாமக்காரராய், தேபோராளாய், அவிசிஸ்தராய், பரிசுத்தவான்களாய் கனி கொடுக்கும்படி ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஆமேன். சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக இன்னைக்கு 21st century வரையும், 2026 வரை பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. சகல ஜனம் ரட்சிக்கப்படும்படிதானே கர்த்தருடைய நாள் தாமதித்து வருகிறது. அந்த நாளுக்குரிய ஆயத்தமும் வலுப்புதலும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்றதோட வார்த்தையின்படி தேவாவியானுடைய பலத்திலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் நிலைத்திருந்து கனி கொடுக்க பயப்படாதே, திகையாதே. நானும் தேவன், நானும் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் ஒவ்வொருவருக்கும் வலது கையை பிடித்து துணையின் துருவம் கேடவுமாயிருந்து நடத்துவீராக. ஒன்று சேதப்படுத்தாதபடி வேலையடைத்து காத்துக் கொள்வீராக. சாத்தானின் முகங்கள் முறிக்கப்பட்டு உண்மாக்கட கயிறுகள் அறுக்கப்பட்டு பிரியவாரக்காருடைய அக்கிரம செயல்கள் அவபக்திகள் அநீதங்கள் அநீதத்தின் குழி குலைக்கிற துன்மாக்கூட கயிறுகள் அறுக்கப்பட்டு நீதி நியாயம் விளங்க, உண்மை சத்தியம் விளங்க, மாசில்லாத, கரை இல்லாத, கபடில்லாத, வஞ்சகம் இல்லாத, சூதில்லாத, அநியாயம் இல்லாத நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் பிரவேசிக்க பாத்திரவான்களாய் திகழப்பண்ணுற தேவடைய மறுப மகிமையின் பிரசன்னமாகுதல் இந்த நொடி பொழுதில் இருக்குமானால் நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கூட மறுபமாக எடுத்துக் கொள்ளப்பட பாத்திராக போடுவோம் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உறுதியோடு கூட அனுதினமும் கர்த்தரை தேடி விசாரிக்கிற காலமாய் இக்காலங்களை நடுக்கத்தோடும் திகிலோடும் ரட்சிப்பின் நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தையின்படி யுத்தங்கள் எங்கெல்லாம் நடக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு யுத்த நிறுத்தம் உண்டாக பூமி எங்கும் கர்த்தருடைய நீதி நான் நிறைந்திருக்க மகிமை நான் நிறைந்திருக்க கனி கொடுக்க தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா. சிக்கரப சக்கூர பதிலர கஷந்தர பதிலரி. வாக்கு தத்தம் பண்ணின மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். தோந்து போகாதே நீ, தளர்ந்து போகாதே, தோந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நாமும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சுவிப்போம் என்று, நாமும் மனுக்குலவுமோ என்றால் கர்த்தரை சுவிப்போம் என்று. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் இன்றைக்கு பூமியை சுந்தரிக்கும் குடிகளும் கர்த்தர் நட்ட கிளைகளும் கர்த்தர் மகிமைப்படும்படி தெரிந்து கொண்ட மனுஷருமா இருப்பார்கள் என்று கர்த்தருடைய சமூகத்திலே மனுக்குலம் கர்த்தருடைய அலைலூயா சிவ பக்தி உள்ள ஜனங்களாய் கனி கொடுக்க சிவன் வாசம் பண்ணி ஒவ்வொருவரை நடத்தும் என்று நடத்தலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெரியவரும் பலத்த சத்துவமும் வலிமையும் உள்ளதோட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஷிக்கரப ஷக்கர பதலர கஷந்தர பதிலர கரதிலரி. அழிலூய நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். காலங்களாய் வருடங்களாய் ஆண்டுகளாய் கர்த்தருடைய சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தர்றபடியால் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கும் பிள்ளைகளின் ரட்சிப்பு, புருஷனுடைய ரட்சிப்பு,
உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகளுடைய ரட்சிப்பு சகோதர சகோதரர் இனத்தா ஜனத்தா யாவுடைய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதித்திருக்கிற இவருடைய உன்னதங்களின் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கர்த்தருக்காக லாபமான அனைத்தை நஷ்டம் குப்பையுமாய் விட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அவர்கள் தேடித்தேச்சது எல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறதற்கென்று நியமிக்க ஆண்டவரே இயேசப்பா பத்தில் ஒரு பங்கு அல்ல முழுமை கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முழுதாய் கர்த்தருக்கு கொடுத்து ஜனங்கள் தப்புவிக்கப்படுகிற இந்த சுவிசேஷம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மலைக்கப்பட்டவர் உண்மை உள்ள பரிசுத்தவான்களுடைய தொகையை பெருக்கிற பரப்பி நீதிமான்களுடைய தொகையை பெருக்கிற ஊழியம் பூர்ணமாய் நிறைவேற்றப்பட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிரியத்தை செபிக்கிறோம் எங்கள் அன்பு பீதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். சிஸ்டர் சூமின்ஸ் பொறுங்க வாரன்.

Anche il teletro che c'è, bisogna fare mandare là, a praia, per una telepidave, un dezzamuoto, lo può fare, non di ori, pure tu dicono, so te dicono che c'è, non mi ricordo che c'è, non mi ricordo che c'è, non mi ricordo che c'è, non mi ricordo che c'è, இவட மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை வலது பரிசுத்தில் வைத்து கர்த்தருக்கு முன்பாக முன்னேறி செல்ல தேவ சமூகம் தேவ பலனும் தேவ கிருபையும் திடப்படவும் பலப்படவும் ஸ்திரப்படவும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசுவைத்து செபிக்கிறோம் அன்பு பிதாவே. அமேன், அமேன், அமேன்.

0: Oh, Jesus coming soon. Katra Yesu Christ Sikra Barura. Yesu Christ Viene Brendo. Senya Yesu Christ Arivitravit. Baradings Badas. Yesu Sam Seitaka Ibanin. Benivineva. Jesus Victor Income. Barukaba Bishim Adonai. Elmasi Jendi Karim. Tili Abdeli Kup Tateri. Elsibes Todos Ipsiba Sidoma. சகல மொழிகளிலும் சகல தேசங்களிலும் சகல ஜனங்களிலும் சீஷத்துவத்தின் பூரண நிறைவும் இரண்டாம் வருகைக்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் மறுபடியும் உண்டாக பெந்தேகோஸ்தே நாளின் இரண்டாம் நாளின் ஆசுவாதத்தை கூறி தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்ட கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனமினமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி ஆசுவைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒவ்வொரு மிக இருதயம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் அற்புதத்துக்காக காத்திருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். தேங்க் யூ சிஸ்டர், தொடர்ந்து நடத்துங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் தேர்சி.
1: ஆமேன், ஆமேன். தேங்க் யூ சிஸ்டர் அகிலா. காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ டு.
1: ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனங்கள் பல தேசங்கள் நாடுகள் நகரங்கள் சபைகளில் இருந்து பின்னணியில் இருந்து வந்து தேவ சமூகத்திலே நின்று துதித்து ஜபித்து ஆராதிப்பது, ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்குவது, அது எத்தனை பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஊழியமாய் இருக்கிறது. எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் இந்த உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து கர்த்தரை துதிக்கும்படியாக நமக்கு ஜீவன் தந்தவர், உயிர் தந்தவர், உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி நம் ஒவ்வொருவரையும் தேவன் கூட்டியை சேர்த்திருக்கிறமை காய். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமைகளையும் இந்த இரவிலே செலுத்துவோம். இந்த ஐரோப்பா இஸ்ரேல் தேசங்களுக்கான இந்த ஜப இணைப்பிலே வந்து இந்த இரவிலே தேவனை துதிக்க ஜெபிக்க ஆராதிக்க தேவன் எனக்கு இந்த நாளிலே தந்த சுகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று என்னை உயிரோடும் ஜீவனோடும் வைத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று தந்த பலத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். பகல் தேவ சமூகத்திலே நிற்க, இரவு தேவ சமூகத்திலே நிற்க, ஜெபிக்க தேவன் கொடுத்திருக்கிற அளவில்லாத கிருபை என்று சொல்லுவேன். அவருடைய அளவில்லாத இந்த கிருபை காய்க்கத்திற்கு நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், ஆன்லைனிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் இயேசுவே உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே கடந்த 24 மணித்தியாலங்களும் உடைய பாதத்திலே வந்து நின்று ஜெபித்து துதித்து ஆராதித்து பாடி வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து திறப்பிலே நின்று கடந்து சென்றதான ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அப்பா, விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மஞ்சுளம்மா திருச்செல்வம் ஐயா அடைய குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இணைப்பிலே நின்று ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசப்பா உங்களுக்கு நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை நன்றி உருதயத்தோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. அப்பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, பூமி அனைத்திலும் கண்ணோக்கமாயிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் இயேசு தெய்வமே, இயேசு ராஜாவே, உங்களை நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு, நன்றி உணர்வோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பான தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்தில் வந்து ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த தேசங்கள் நாடு நகரங்கள் எடுக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூயாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்ற வாழரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கட்டாதி கட்டாவி ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்கள் நாச மோசங்களுக்கும் அழிவுகளுக்கும் ஆண்டவரே விபரீதங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சத்துருவின் கைகளுக்கு பொல்லாங்கனின் கைகளுக்கு பலவீன இனங்களுக்கு சுகவீனங்களுக்கு அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே உங்களுடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. ஒரு குடும்பங்களையும் மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே குடும்பத்து அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்கள் ராஜா. என்னென்ன விண்ணப்பங்களுக்காக ஜபித்து கடந்து சென்றார்களோ என்னென்ன விண்ணப்பங்களை உடைய பாதத்தில் வைத்தார்களோ ஆண்டவரே ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொருவரின் விண்ணப்பத்துக்கும் கர்த்தாவே நீங்கள் பதில் கொடுத்தருளுங்கள். ஆண்டவரே இயேசுவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஒவ்வொரு எஸ்பிஎம் குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே வந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய கரமும் கிருபையும் கூட இருக்கற்ற காஸ்பல் டிவி அம்மையாக்காக ஆண்டவரே சங்கமம் வானொலி அம்மையாக்காக ஆண்டவரே அப்பா திருச்செல்வி ஐயா மஞ்சுளம்மாக்காக ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்கள் மத்தியில செவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நிமித்தமாக பாடுபட்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

அப்பா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் ரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ஜீவிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகியேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கிருபை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் கிருபை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மீட்பர் உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், அருமையானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்பமான தேவனே, இனிமையானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் நிமித்தமாய் பாடுபட்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆராதனையின் வேந்தனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம், அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை அப்பா உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம் அப்பா. பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஜீவிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதா என்று ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா உங்களை அழைத்து ஆண்டவரே அப்பா பிதா என்று உங்களை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம், உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, உங்களுக்கு நன்றி. ராஜாவே, உங்களுக்கு நன்றி. இரட்சகரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி, உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் தேச சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அப்பா, எல்லா யூத ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி எல்லா யூத ஜனங்களும் கர்த்தாவே உங்களை வந்து துதிக்கவும், யூத ஜனங்கள் எல்லாம் உங்களை நமஸ்கரிக்கட்டும் ஆராதிக்கட்டும். எல்லா யூத ஜனங்களுடைய முழங்கால்களும் உங்களுக்கு முன்பு முடங்கட்டும். நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா, அந்த தேசத்திலே தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்களை கத்திர எடுத்து போட்டு ஆண்டவரே, அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள், ஜாதிகள், பிரபுக்கள், ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே அப்பா, இராணுவங்கள், இராணுவ தலைவர்கள், யுத்த வீரர்கள் என்று எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறுவலுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு தேசங்கள், நாடுகள், நகரங்கள் தலைவர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலை பார்வோனின் கையிலிருந்து மீட்டெடுத்த தெய்வம் அல்லவா, இந்த நாளிலும் இஸ்ரவேலை பாதுகாத்து அதுக்குள்ளாக எந்த அக்கிரமும் பாவமும் அநியாயமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக
யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலிலே தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே, அப்பா தேவாதி தேவனே, எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா தெய்வமே, அந்த தேசம் கர்த்தருக்கு பயந்த தேசமாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிவுள்ள தேசமாய், உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேசமாய் ஆண்டவரே, நீங்கள் தேசத்தை மாற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும், யுத்தங்கள் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிற தேசங்கள் ஆண்டவரே, அப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்களிலெல்லாம் கத்தாவே யுத்த சத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே, யுத்த சத்தங்கள் ஓய்ந்த எல்லா ஜனங்களும் கத்திரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும், புற ஜாதிகளும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா ஆண்டவரே இஸ்ரவேலை சுத்தி நாடுகள், ஈரான் ஈராக் ரஷ்யா ஒப்பு கொடுக்கிறோம், மத்திய கிழக்கு தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஜோர்தான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அமெரிக்காவுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, எந்தெந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறதோ அந்த தேசங்களையும் தேச தலைவர்களையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே அங்கு ஒரு சமாதான சூழ்நிலை உருவாகட்டும் ஆண்டவரே. யுத்தங்கள் ஏற்படும் போது அது ஒரு நாட்டுக்கல்ல, பல நாடுகளுக்கும் உலகத்துக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணுகிறது ஆண்டவரே. இப்படியான பாதிப்புகள் இல்லாதபடிக்கே தேசங்கள் ஒற்றுமையாய் வாழ, சமாதானமாய் வாழத்தக்க சூழ்நிலைகளை அப்பா நீங்கள் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. தேசங்களுக்கு சமாதானம், சபைகளுக்கு சமாதானம், குடும்பங்களிலே சமாதானம், கணவன் மனைவிக்குள் சமாதானம், சகோதர சகோதரிகளுக்குள் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சமாதானத்தை கட்டளி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இப்படியாக உலக நாடுகளுக்காக, உலக தலைவர்களுக்காக, பிரபுக்களுக்காக, ஞானிகளுக்காக, அதிகாரிகளுக்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மத்தியிலும் ஒரு
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனோடு பண்ணுங்க. ஒற்றுமையோடு வாழ கத்தர் உதவி செய்தருளுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் எங்கள் இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் எங்கள் இயேசு ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் எங்கள் ராஜாதி ராஜனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சமாதானத்தின் பிரபுவே, தேசங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் ராஜா. இப்படியாக கர்த்தாவே, இந்த ஐரோப்பா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பா தேசங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐரோப்பா தலைவர்களை, அதிகாரிகளை, பிரபுக்களை, ஆளுகை செய்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம். இயேசப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு தெய்வமே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே, இந்த ஐரோப்பா தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும், தலைவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஐரோப்பாவிலே வாழ்கிற எல்லா மக்களும் கிறிஸ்து இயேசுவே தெய்வம் என்று அறிந்தே, இயேசுவே நீங்களே ஒரே மெய் தெய்வம் என்பதை அறிந்து உங்களை துதிக்கட்டும். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா ஐரோப்பா தலைவர்களும், அதிகாரிகளும், பிரபுக்களும், ஞானிகளும், நீதியரசர்களும், ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பு முழங்கால் படி இடுத்தும் ஆண்டவரே, எல்லா வாலிபர்களும், யுவதிகளும், சிறியோர்களும், பெரியோர்களும் கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வாழுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே நன்றி சொல்லுகிறோம், வல்லவரே நன்றி சொல்லுகிறோம், வாக்கு மாறாதவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ராஜா. உங்களை தூத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஐரோப்பாவிலே ஆண்டவரே வாழ்கிற எல்லா தமிழ் மக்களும் ரட்சிக்கப்படட்டும். தமிழர்கள் எந்தெந்த தேசத்தில், நாடு நகரங்களிலிருந்து வந்து ஐரோப்பாவில் இருக்கிறார்களோ ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்கட்டும், துதிக்கட்டும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லட்டும். எல்லாருடைய முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பு முடங்கட்டும். நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளையும் கட்டாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் சுத்திகரிங்க. சபைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகள் பரிசுத்தமா ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆவியோடு உண்மையோடு சபைகள் உங்களை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்த சபைக்கு வருகிறவர்களை புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராவது பின்மாற்றமாய் போய்விடாத படிக்க வழி தவறி போய்விடாத படிக்க ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு கர்த்தாவே உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா பிதாவே உங்களை துதிக்கிறோம். அருமை இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இயேசுவே நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர். உங்களை துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உங்களை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதத்தின் தேவனே உங்களை துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஐரோப்பா முழுவதிலும் எழுப்புதல், ஐரோப்பா சபைகளுக்குள் எழுப்புதல், ஜனங்களுக்குள் விசுவாசிகளுக்குள் எழுப்புதல் வரட்டும். ஒவ்வொருவரும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்கிற வாழ்க்கை வளர்த்தும் ஆண்டவர். ஒவ்வொரு விசுவாசிகளும் புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒருவராவது பின் மாற்றமாய் போய்விடாதபடி கத்தரை விற்று தூரமாய் போய்விடாத படிக்கே ஒவ்வொருவரும் கத்தர் பாதத்திலே வந்து ஆவியோடு உண்மையோடு கத்தரை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கத்தர் நீங்கள் எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. நீங்க விசாரிக்கிற கத்தராயிருக்கிறபடியினால் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களையும் பாதத்திலே வைக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அருமை இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தெய்வமே ராஜாவே எஸ்பிய மூலியங்களுக்காக ஜபிக்கிறோம். உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து ஆண்டவரே ஜனங்களை கூட்டி சேர்த்தருளுங்கள். ஆண்டவரே ஜனங்கள் வந்து ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே.
பல பாஷைக்காரர்கள் ஜாதிக்காரர்கள் வந்து எங்களோடு இணைந்து உங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இந்த மாத கடைசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நடக்கிற ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே அப்பா இந்த ஸ்தோத்திர பலிகளிலே வந்து கத்திருக்கு ஸ்தோத்திர பலியிடத்தக்கதானவர்களை தேவன் கூட்டி சேர்த்திருங்க. எந்தெந்த இடத்திலே யாரும் இல்லாத நிலைமை இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திர பலி செல்வதற்குண்டானவர்களை கத்திருந்த உலகத்தின் பல நாடுகளிலிருந்து சபைகளிலிருந்து தேவனே நீங்கள் கூட்டி சேர்த்தருளும் படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கட்டாதி கட்டாவே உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை நன்றி இருதயத்தோடு துதித்து நன்றி உள்ளத்தோடு துதித்து உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமே அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு சபைகளிலே இருக்கிற வாலிபர்கள் யுவதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் யுவதிகளும் ஆண்டவரே சத்தியத்திலே நடக்க சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளுங்க. ஒருவராவது வழி தப்பி போய்விடாத படிக்க ஆண்டவரே சாட்சி இல்லாமல் போய்விடாத படிக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இயேசப்பா உடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஒரு வாலிப பிள்ளைகளும் சத்தியத்திலே நடக்கவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா குடுவுக்கும் மதுவுக்கும் பொதுவத்துக்களுக்கும் அடிமையாயிருக்கிற அநேக வாலிபர்கள் ஓரின சேர்க்கைக்கு அடிமையாயிருக்கிறவர்கள் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையாயிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உயிருள்ள வார்த்தை உன்னதமான வார்த்தை அல்லவா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்ப
படிந்து உங்களுடைய வார்த்தையை நிலைத்து நிற்க என் தேவன் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், என் ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரையாவது சத்துரு பட்சித்து விடாத படிக்க நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தாவீது சொல்வது போல என் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே, நீங்கள் மிகவும் பெரிய தேவன் ஆண்டவரே, மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாயும் மாற்றுகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோமரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலிகளாய் மாற்றுங்க ஆண்டவர், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே ஆவிக்குரிய அக்னினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைந்து கர்த்தரை துதிக்க உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக என் தேவனே நீங்கள் யுத்தம் பண்ணுகிற தேவன், நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்ன தாவீதை போல அப்பா நாங்களும் எங்களுடைய சத்தங்களை இயேசு தெய்வமே உங்களிடத்தில் உயர்த்துகிறோம் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் தேவ நடத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் சத்தமிடுகிறோம் அபயமிடுகிறோம், எங்கள் ஜபத்தை நீங்கள் கேட்டு அற்புதம் செய்வீர்கள் என்று நம்பி இருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்தின் நாட்களிலே உங்களை நாங்கள் தேடின போது ஆண்டவரே அப்பா எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த தெய்வமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், நான் தேவனை நினைத்த போது அலறினேன் என்று. ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்திலே அழுது கலறி ஆண்டவரே அப்பா தேவனே தங்கள் வேதனைகளை துக்கங்களை துயரங்களை சொல்ல முடியாமல் அலறுகிறார்களோ, யாரெல்லாம் தூங்காத படிக்கு அழுகையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ ஆண்டவரே கட்டாவே எல்லாரையும் உடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் இரக்கம் செய்கிற தெய்வன் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய செய்கைகள் மகத்துவமானது அற்புதமானது அதிசயமானவை, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ஜனங்களுக்குள் வல்லமையான காரியங்களை செய்ய தக்க தெய்வமும் நீங்க தான் ஆண்டவரே இயேசுவே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே ராஜாவே நீங்கள் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், அதிசயங்களை நினைக்கிறோம், அற்புதங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே கல்வாரி நாதரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெருவு நேரத்தில் ஒவ்வொரு வியாதியத்திற்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசு தெய்வமே நன்றி. இயேசு ராஜாவே நன்றி நன்றி. இயேசு கர்த்தரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி பிதாவே, உங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி. இரட்சகரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய பாதப்படியில வைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு வியாதியத்தர்களையும் உங்களுடைய கருத்துக்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பிதாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஹிருதயத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பத்தாவே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி அப்பா. எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, கஷ்டங்களோடு, வியாதிகள் சுகமடையாத படிக்கிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. டாக்டர்களாலே கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. டாக்டர்களால் சுகப்படுத்த முடியாதவர்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையிலே செய்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், என்னென்னமோ வியாதிகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பான ஆண்டவரே அப்பா, இந்த நோயாளிகள் எத்தனையோ பேர் வேதனையில இருக்கும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களின் உடல் மற்றும் மன வேதனைகளை நீங்கள் அறிந்த தேவன் ஆண்டவரே, உங்களுடைய பரிபூரண கருத்தை அவர்களுக்கு ஆண்டவரே தந்து உங்களுடைய

அவர்கள் எல்லாரும் விரைவிலே பரிபூர்ண குணம் அடைய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டு அவர்களை ரட்சித்தருளுங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஜபம் பெணியாளிய ரட்சிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி விசுவாசமுள்ள ஜபம் பெணியாளிகளை ரட்சிக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை எழுப்புவார் என்று சொன்னபடி எங்கள் ஆண்டவரே நம்பிக்கையின் நங்குறமே இறக்கமுள்ள தெய்வமே, இந்த நோயாளிகளை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் தொட வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய காயங்களினாலே ஒவ்வொரு நோயாளிகளும் குணப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம், தங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நினைத்தருளுங்கள்.

பரிசுத்தரே நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்தியபடி ஆகலாம். வியாதிய திரளையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். உடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அதே போல பாதாள குழுக்கள், ஆவா குழுக்கள், வாழ்வெட்டு குழுக்கள், பயங்கரவாத தீவிரவாத குழுக்கள், கொள்ளை கொஸ்டி குழுக்கள், கொலையாளிகள் ஆண்டவரே, தற்கொலையாளிகள் ஆண்டவரே, சுவாமி ஒவ்வொருவரும் உடைய பாதப்படியிலே வைக்கிறோம். சுவாமியே இயேசு தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் படைத்த தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜபங்களை அங்கீகரிக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நல்லவரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி உன்னதமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உயிருள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்த ஆண்டவரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமைகளை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த உலக உலகத்தை நீங்க ரட்சித்து, உலக தலைவர்களை ரட்சித்து, உலக ஆளுகை செய்கிறவர்களை ரட்சித்தருளுங்க சுவாமியே. ஆண்டவரே வல்லரசு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், கனடாக்காக, அமெரிக்காவுக்காக, பிரேசிலுக்காக, லண்டனுக்காக, ஆஸ்திரேலியாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வல்லரசு தேசங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியில அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்

ஒவ்வொரு வல்லரசு தேசங்களையும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே முழுமையான வல்லரசுக்கு ஆண்டவரே அப்பா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களுக்காக இராணுவம் ஆண்டவரே, இராணுவ

தளபதிகளை இராணுவ பற்றாக்குறை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தின் அடிப்படையிலே சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகளாவிய செல்வாக்கு மிக்க முக்கிய நாடுகளாக திகழ்கின்ற நாடுகளை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாடுகள் கத்தரை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்கா பொருளாதாரங்கள் இராணுவத்திலே ஆண்டவரே, தொழில்நுட்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, கலாச்சாரங்கள் உலகளாவிய ஆண்டவரே ஆதிக்கத்தை கொண்டுள்ள நாடு, அந்த நாடு முழுவதும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. சீனா நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடு ஆண்டவரே கர்த்தாவே. வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே ஆண்டவரே அப்பா தெய்வமாக வேகமாக முன்னேறி வருகிற நாடு, இந்த நாடு முழுவதும் இயேசுவை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே தெய்வம் என்று கூக்குரல் எழ வேண்டும். எல்லா ஜாதிகளும், சீனர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும், அமெரிக்கர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும், ரஷ்யர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும், எல்லாரையும் கத்து நினைத்து நீங்க ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வல்லரசு நாடுகளையும் உடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா, கனடா தேசம் முழுவதையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அங்கிருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வளர்ந்து வரும் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஆண்டவர் இயேசுவை அறிய வேண்டும் ஆண்டவரே அப்பா. இந்த தேசங்களில் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் பெருகிய நாளுக்கு நாள் ஜனங்கள் கிறிஸ்து அன்னிலே வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தாவே நீங்கள் பழுக செய்து பெருக செய்ய வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஜப்பானுக்காக, சவுத் கொரியாக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பிதாவே தெய்வமே. தென்கொரியாக்காக ஜபிக்கிறோம், உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாங்காக்காக ஜபிக்கிறோம், தாய்வான் தாய்லாந்துக்காக ஜபிக்கிறோம், சிங்கப்பூர் மலேசியா கோலாலம்பூருக்காக ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிலிப்பீன்காக, இந்தோனேசியாக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பர்மாக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களெல்லாம் கத்தரை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், கத்தரை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் பெருக வேண்டும், ஆவிக்குரிய மக்கள் பெருக வேண்டும். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஜனங்களை சபைக்கு கூட்டி சேர்த்தருளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

0: ஹல்லேலூயா. அப்பா நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியிலே ஆகும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மூடப்பட்ட கதவுகளை திறக்க பண்ணட்டும் ஆண்டவரே, மூடப்பட்ட இருதயங்களை திறந்தருளுங்க, கதவுகளை திறந்தருளுங்க, உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கட்டாவே நீங்க ரட்சித்தருளுங்க. ஒருவராவது நரகத்துக்கு போக கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராவது இருக்கக்கூடாது. கத்திற்கு விரோதமானவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராவது இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கத்திரை தொழுது கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கத்திரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில், விசா இல்லாதவர்களுக்கு விசா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, சுகவீனமாயிருக்கு வர்களுக்கு நல்ல சுகத்தை கத்தர் கட்டளையிடும்படி ஆய்கூட செபிக்கிறோம். பலவீனமானவர்களுக்கு கத்தர் பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்கூட செபிக்கிறோம். ரவியை உடைய கரத்திலே கொடுக்கிறோம், சிகர் தம்பி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நேடிய ஆயுளையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கட்டுகளில் இருந்து உடைய பிள்ளைகளை, ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய மனைவிமாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலவீனத்திலே தேவன் பலன் கொடுங்க, சுகவீனத்திலே சுகம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த குழந்தைகளை கற்பழிக்கிறவர்கள், பெண்களை நாசப்படுத்துகிறவர்கள், பெண்களை கொலை செய்து கற்பழித்து கொலை செய்கிறவர்கள் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே இப்படியான ஆண்டவரே காம கொடூரர்களுக்கு நல்ல தண்டனைகள், நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு எல்லா தேசத்திலும் நீதி கிடைக்க வேண்டும். ஐரோப்பாவிலே பெண்களுக்கு நீதி கிடைத்திருப்பது போல ஆசியா தேசத்து பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை ஆண்டவரே. குழந்தைகளுக்கு நீதி இல்லை, குழந்தைகளை கொள்ளுகிறார்கள். குழந்தைகளுக்கு என்ன தெரியும் ஆண்டவரே, அவைகளை கடத்தி சென்று ஆண்டவரை நாசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனாலும் இவர்களுக்கு சரியான தண்டனைகள் ஒன்றும் கிடைப்பது இல்லை ஆண்டவரே. கட்டாவே நாங்கள் நீதியுள்ள தேவ கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாச மோசங்கள் வீணாக மனிதர்களை கொள்ளுகிறவர்களும், பெண்களை நாசப்படுத்துகிறவர்களும், சீதன கொடுமைகளும் பிரிவினைகளும் ஆண்டவரே. கட்டாவே அப்பா தெய்வமே, எங்கெல்லாம் கொடுமைகள் நடத்தப்படுகிறதோ, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு வேலை ஸ்தலங்களில் எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ, எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபித்து அப்பாவின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடு அருமை ஆண்டவரே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க. நினைத்தருளுங்க, எங்களுடைய ஜெபங்களை நினைத்தருளுங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு கதறி அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்களோ, வழியினாலே யாரெல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்களோ, வறுமை கோட்டில் இருக்கிறார்களோ, ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, குழந்தைகளுக்கு பால்மா இல்லாமல் உணவில்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த தாய்மார்கள் ஆண்டவரே குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வழி இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க. நரிக்குறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஜிப்சிஸ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், தலித்தின மக்களுக்காக, திரு நங்கைகள், இன்னும் துப்புரவு தொழிலாளி, வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அந்தந்த இடங்களிலே தேவன் உயர்த்தி உயர் அடைக்கலத்தில் வையுங்க. இவர்களுக்கும் நல்ல பாடசாலைகள் கிடைக்க வேண்டும், நல்ல தொழில்கள் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. இவர்களும் படித்து நல்ல ஆண்டவரே அப்பா நல்ல போஸ்டுகளுக்கு இவர்களும் வர வேண்டும் ஆண்டவரே. இவர்களையும் கத்த நினைத்து ஆசீர்வதிங்க. நல்ல தலைவர்களை தேசங்களுக்கு கொடுத்தருளுங்க. நீதியுள்ள தலைவர்கள், நீதி செய்கிற தலைவர்கள், ஜனங்களுக்காக நீதி செய்கிற தலைவர்களை தேவன் எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இலங்கையிலே பௌத்த மத பிக்குமார்கள் கடந்த அநேக மாதங்களாக ஆண்டவரே அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் செய்து வருகிறார்கள். பௌத்த நாடு, பௌத்த நாடு என்று சொல்லிக்கொண்டு பௌத்தர்கள், அதுவும் ஆண்டவரே அப்பா சுவாமி ஆண்டவரே, இந்த மத பௌத்த மத போதகர்கள் தவறும் தப்பு அநியாயமும் செய்து வருகிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே இயேசுவே, நீங்க நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்யுங்க. இங்கெல்லாம் சுவிசேஷத்துக்காக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கதவுகள் திறந்து கொடுங்க, இருதயங்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அதே இடத்திலே சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படட்டும். அநேக சுவிசேஷர்களை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களை எழுப்பி தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிர் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். இதோ மிகுதி கால வேளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மற்றும் ஜபித்த ஜபங்களை நீங்கள் கேட்டமைக்கு நன்றி, பதில் தந்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே நான் என்னுடைய தாயாருக்காக ஜபிக்கிறேன். 96 வருடங்களும் நடத்தி வந்த தேவனே, அவர்கள் சரீரத்திலே கஷ்டப்படக்கூடாது, ஆத்மாவிலும் துக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் கூடிய சீக்கிரத்திலே சென்று என் தாயாரை காணவும் ஆண்டவரே. அந்த ஆத்மா துக்கம் இல்லாமல், துயரம் இல்லாமல், சரீரம் எந்தவித கஷ்டமும் படாத படிக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆத்மா உடைய சமூகத்திலே வர வேண்டும் ஆண்டவரே. நான் சென்று என் தாயினுடைய இடத்திலிருந்து ஜபிக்க போகிறேன். ஜபத்தை கேட்டு என் தேவன் உங்களுடைய சித்தத்தை என் தாயினுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்தருளுங்கள் ஆண்டவரே. அதே போல எங்கெல்லாம் தாய் தப்பன்மார் இருக்கிறார்களோ, வயது சென்றவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாருக்காக ஆண்டவரே நான் உங்களிடத்திலே மன்றாடுகிறேன். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வீதியோரங்களிலும் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லாம் ஒரு வழி திறக்கப்படட்டும் ஆண்டவரே. குழந்தைகள் எத்தனையோ பேர், தாய் தகப்பன் பிள்ளையான உறவுகளினாலே பிறந்த குழந்தைகள், அல்லது கள்ள காதல் நிமித்தம் ஆண்டவரே, கள்ள தொடர்புகளை நிமித்த பிள்ளைகளை விட்டு சென்றிருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் என் தேவனுடைய கண்களிலே தெய்வம் கிருபையும் மனித தெய்வம் கிடைக்கட்டும். ஒரு குழந்தை கூட அனாதை என்று நிற்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என் தேவன் கிருபை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் குழந்தைகளை அடிமைப்படுத்தி வேலை வாங்குகிறார்களோ, அடிமைத்தனத்தில வைத்திருக்கிறார்களோ, அங்கெல்லாம் என் தேவன் நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. யாருக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதோ, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, என் ஆண்டவரே நீங்கள் நீதியுள்ள தேவன் அல்லவா நீதி செய்ய, நீதி செய்ய, நீதி செய்ய, நீதி செய்ய, நீதியின் வழக்கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம், ஹில்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஹில்டாவின் வாழ்க்கையிலே உடைய சித்தத்தை நீங்க செய்தருளுங்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் புற்று வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சுகப்படுத்துகிறவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறட்டும். இதோ அப்பா உங்க கரத்திலே நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவே, உடைய கரத்திலே வைத்து எல்லா விண்ணப்பங்களும் ஆண்டவரே கட்டாவே. நாங்கள் ஜெபித்த அத்தனை விண்ணப்பங்களையும் பரலோக பிதாவே, பரலோக தேவனே, உடைய பொற்பாதப்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சித்துகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமும் கடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா, க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். உமது வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலை சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நிரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பது முன்ன மாணவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வினையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினேர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். அல்லேலூயா. என் கொம்மை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும். எனக்கு விரதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது கேட்கும். நீதிமான் பணியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக, உயிருள்ள வார்த்தைகளுக்காக, உன்னதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவுக்கே நன்றி. வெளிப்படுத்தல் 11:11. பின்பு வைக்கோலுக்கொப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அழகாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வத்திரம் முடித்து கொண்டுள்ளவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினை புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாது படிக்க வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, க்ளோரி டு தி நேம் ஆஃப் தி லார்ட். அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்ற தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் வாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளிலே வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால் அவர்கள் நிமித்தம் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நிற்பார்கள். அவர்களை பார்த்தவர்களும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெருஞ்சத்தத்தை அவர்கள் கேட்டு வேதத்தில் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சினாலே அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்றுதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதனை காலம் மோதியதான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களில் ராஜ்யபானம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களை உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா தேவரீர் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மறித்தோர் நியாயத்தில் படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியுமாயிருக்க இருக்க பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேலே பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பள்ளி பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்திலே ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பற்றி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருமலைகள் சத்தமும் முழங்கின. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். மட்டுமாக தேவாதி தேவனை படியாக வரப்போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் செய்ய போற அற்புதங்களுக்காக அருமதைகள் யுத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே நாங்கள் நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி ராஜாவே. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு எல்லா துதி கன மகிமைகளையும் செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி சுவாமி.
1: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அவைகளை எண்ணி எண்ணி துதித்தாலும் நமக்கு நாட்களும் காலங்களும் போதாது. 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் போதாது கர்த்தரை துதிக்கத்தக்கதான நேரங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இன்று நம்மை உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு தந்த சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் குடும்பங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்தாரே, அதற்காய் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நமக்கு கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். நாம் தாழ்ச்சியடையாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை சுற்றி பலமாய் நிற்கிறார். நம் பலவீனத்தில் அவர் நமக்கு பலன் கொடுத்து நம்மளை நடத்துகிறார். அதற்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, கிருபை நம்மளை தாங்கி வருகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று புலம்பல்காரர் சொல்கிறார். ஆனால் நமக்கு காலை மாத்திரம் அல்ல, காலை மாலை பகல் மத்தியானம் நாள் ஜாமம் நடுஜாமம் அதிகாலை எந்த நேரத்திலே நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்படி கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இன்று நடந்து முடிந்த ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஹிருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். நாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஆராதனை என்று நினைக்கிறோம். ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு இந்த பூமியில ஆராதனைகள் செலுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஜனங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், கர்த்தரை ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு நேர காலங்கள் தான் வித்தியாசம், ஆனாலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதி எப்பொழுதும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோதரிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். அன்பானவர்களே, அவர் ஆராதிக்க வல்ல தேவன், அவர் துதிக்க வல்ல தேவன். நம்முடைய இருதயத்திலிருந்து துதி வரட்டும், உதறுகளினால் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், துதி, கன மகிமைகளை செலுத்துகிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற பரிசுத்தமுள்ள அப்பா பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரா இருக்கிற தெய்வமே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கட்டாதி கட்டாவே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரா இருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு நன்றி, ராஜா உங்களுக்கு நன்றி, இரட்சகரே உங்களுக்கு நன்றி, பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி, படைத்த தெய்வமே உங்களுக்கு நன்றி. துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றருவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா அப்பா அப்பா, நன்றி இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி அப்பா. நீங்க தந்த சுகத்துக்கு நன்றி, பலத்துக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீங்க தந்த சமாதானத்துக்கு நன்றி அப்பா, நன்றி. எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தந்தவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை மட்டுமாய் பாதுகாத்தவரே, உங்களுக்கு நன்றி. ராஜா ஆபத்திலிருந்து விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டவரே, நன்றி. சத்துருவின் கரங்களிலே நாங்கள் விழுந்து விடாத படிக்கு எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா நன்றி, நன்றி. ஆண்டவரே, இருளின் ஆதிக்கங்களுக்கும் பயங்கரங்களுக்கும் எங்களை பாதுகாத்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி உங்களை கூப்பிட புத்திர சுவிகாரத்தை தந்த தெய்வம் அல்லவா உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, படைத்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். நான் உங்களை திக்கத்தவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி எங்களை திக்கத்தவர்களாக விடாது படைக்கே ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்து, அம்மாவாக இருந்து, நல்ல நண்பனாக இருந்து ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தந்து, சுகவீனத்தில் எங்களுக்கு சுகம் தந்து, எங்களை பாதுகாத்தமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையில்லப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நாமங்களுடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். பிதா குமாரர் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளுக்காக இந்த பூமிக்கு வந்தவரே இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே பலியானீங்களே ஸ்தோத்திரம். சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தில் எங்களை மீட்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவ அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்களை இரத்தத்தினாலி கழுவி சுத்திகரித்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நரக அக்கினியிலிருந்து நித்திய ஜீவனுக்கு எங்களை மீட்டெடுத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்தில் அழிந்து விழுந்து நாசமாய் போகாதபடிக்கே பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ரட்சித்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தில் இருந்து ஜபிக்கத்தக்கதான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு தெய்வமே. உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இயேசு ராஜாவே. உங்களை ஆராதிக்கிறோம் நன்றி இருதயத்தோடு நன்றி உள்ளத்தோடு. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மனித தயவுகளை எங்களுக்கு பெற்று தந்துவரே. அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க செய்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா. இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்திலே அப்பா சுகப்படுத்திய ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் வியாதி கட்டுகளை அறுத்து சுகப்படுத்தி நீங்க நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி. அநேகர் இயேசுவே மனம் திரும்பி உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு தெய்வமே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்தவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருந்த எங்களை ஜீவனுள்ள தேவனை துதிக்கும்படி தெரிந்து கொண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம். நல்லவரே உங்களை துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்குமாறாதவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நன்றி உணர்வோடும் உங்களை துதிக்கிறோம். அளவில்லாத கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறமைக்காக நன்றி. ஒவ்வொரு ஆன்லைன்களுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்களுக்கு பொறுப்பாயிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

quiero

உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க

உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நுழைக்கப்பட்ட

ஆண்டவரே அப்பா, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருகிறது, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. உங்க கிருபை எங்களை நடத்தி வருகிறது, அதற்காக உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் அப்பா. பவுலுக்கு நீங்க சொன்னீங்க, பவுலே என் கிருபை உனக்கு போதும் என்று. உங்களுடைய கிருபையை நீங்கள் பவுலுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த கிருபையினாலே பவுல் உங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து இரத்த சாட்சியாக மரித்தார் ஆண்டவரே. அப்பா, உடைய அளவில்லாத உடைய கிருபை இருந்தது போல எங்கள் மேலும் உடைய அளவில்லாத கிருபைக்காக உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உடைய கிருபை எங்களை தேற்றுகிறது, உடைய கிருபை எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. உடைய கிருபை நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டது. நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை தேற்றினதப்பா. உங்களுடைய அளவில்லாத கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்கு பயந்த பிள்ளைகளை சுற்றி உடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மேலே ஆண்டவரே இவ்வளவாக அன்பு பொழிந்து இத்தனையாய் கிருபை பொழிந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, பரிசுத்தா ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி ராஜாவே, நன்றி இரட்சகரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி அப்பா. எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் நீங்க. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. என்னை விட்டு கொடுக்கிறோம்.

என்னை உயர்த்தி நடத்தினீர், என்னை உயர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்தபோதும் உம் கிருபையாலே மன்னித்து விட்டீரே. உம்மை

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை விட்டு கொடுக்கவில்லை. ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம். சாத்தான் கையிலையும் விட்டு கொடுக்கல, மனித கையில விட்டு கொடுக்கல, பொல்லாதவர்கள் கையில விட்டு கொடுக்கல, வியாதியின் படுக்கையில எங்களை நீங்க விட்டு கொடுக்கலை. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்தீங்களே. ஆண்டவரே, நாங்கள் வழி தவறி போகும் போது வழிகாட்டியா வந்தீங்களே இயேசுவே, வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, எங்களுக்கு முடியாது என்று சொன்ன போது, பலவீனம் என்று சொன்ன போது, ஆண்டவரே தோளிலே தூக்கி சுமந்தவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, எதிரிகள் பெருகும் போது யுத்தம் பண்ணி நீங்களே சத்துருவின் கிரியைகளை முடியடித்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாழரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே, உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் தலை குனிந்த போது எங்கள் தலையை தூக்கி விட்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தலை குனிந்த இடத்துல எங்களை தூக்கி நிறுத்தினவரே, இயேசுவே தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் எங்கள் வேண்டுதலுக்கு பதில் தந்தீங்களே ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் எங்களுக்கு வாய்க்க பண்ணி நீங்களே ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வதித்தீங்களே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே, உங்களை துதிக்கிறோம். நல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்குமாறாத தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமொச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அப்பா அப்பா அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் எங்கள் பாவங்களை பார்த்திருந்தால் ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போயிருப்போம், நிர்மூலமாக இருப்போம். எங்கள் பாவங்களை பார்க்காமல் அவைகளை மன்னித்து ஆழ்கடல எரிந்து போட்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எத்தனை முறை உங்களை மறுதளித்து போனோம், எத்தனை முறை

ஸ்தோத்திரம், உடைய அரவணைப்புக்காக ஸ்தோத்திரம், உடைய பலத்துக்காக சுகத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய ஆசீர்வாதங்களுக்காக பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகலவற்றையும் உண்டாக்கியவரே, உருவாக்கியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கேராபீன்கள் செராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். 12 விதமான கற்களை எங்களுக்காக அமைத்து வைத்திருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜீவ விருட்சத்துக்காக, ஜீவ கனிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவரே என் தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. நீதியாக நியாயம் செய்கிறவரே ஸ்தோத்திர, அவன் அவனுக்குரிய பலனை கொண்டு வருகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. உங்களுக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. பொய்யுரையாத தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், வல்லவரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை, பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, மருமக்கள், பேர பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தின் நிமித்த எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே ஸ்தோத்திர, உயிருள்ள தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரங்களை, துதிகல மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மெய்ப்புறாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம், ரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். குளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம், ரட்சகரே உங்களை துதிக்கிறோம். அப்பா எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே, இந்த 10 வருடங்களும் தேவன் நடத்தி வந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் இன்னுமாக செய்ய போகிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா. குளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே நீங்கள் துதிக்கு பாத்திரப்பா, நீங்கள் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியையும் படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா படைப்புகளும் உங்களை துதித்து கொண்டிருக்கிற வேளையிலே நாங்களும் உங்களுடைய பாதப்படியாகி இந்த பூமியில் இருந்து கொண்டு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

glory to the name of the Lord. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி, நன்றி. அன்பானவரே உங்களுக்கு நன்றி, அருமையானவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவரே, உங்களை நாங்கள் நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு துதிக்கிறோம். ராஜா, நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் வல்லவர் அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றும் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம், ராஜாதி ராஜனை நாங்கள் துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கே எல்லா துதிகன மகிமைகளையும் செலுத்துகிறோம். உடைய படைப்புகள் உங்களை துதித்துக் கொண்டிருக்கிறது ராஜா. எல்லா படைப்புகளும் உங்களை துதிக்கும் போது எல்லா சிருஷ்டிகளிலும் நாங்கள் சிறந்தவர்கள் அல்லவா சுவாமி? நாங்கள் உங்களை எப்படி துதிக்காமல் இருப்பது ராஜா? உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களே, கர்த்தரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, கர்த்தரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடுவது. கர்த்தர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்தவனியே, மூடுவனியே, கர்த்தர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா, glory to the name of the Lord. ஆம் ஆண்டவரே, அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானங்களில் உள்ளவைகள் உங்களை துதிக்கிறது ஆண்டவரே. அப்பா தூதர்கள் உங்களை துதிக்கும் போது நாங்கள் இந்த பூமியிலிருந்து உங்களை துதிக்கிறோம். சூரியரும் சந்திரரும் உங்களை துதிக்க வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்லுவது போல, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று அதே தாவீது சொல்லுவது போல, ஆண்டவரே கேராபின்கள் செராபின்கள் உங்களை துதித்து கொண்டிருக்கிறார்களே. எல்லா ஆண்டவரே தேவ தூதர்களும் எல்லா சிருஷ்டிகளும் உங்களை துதிக்கிறது ராஜா. இயேசப்பா, நாங்களும் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உங்களை துதிக்க வேண்டும். சகல ஜனங்களும் பிரபுக்களும் நியாயாதிபதிகள் எல்லாரும் உங்களை துதிக்கணும். எல்லா ஜனாதிபதிகளும் உலக தலைவர்களும் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. முதிர் வயது உள்ளவர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் என்று அனைவரும் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜாதி ஜனங்களும்
உங்களை துதிக்க வேண்டும். நீங்களே சர்வ வல்லமையில தேவன் என்று உங்களை துதிக்க வேண்டும். இயேசப்பா, உங்களை தவிர ஒரு தெய்வம் இல்லை என்பது எல்லா ஜாதி ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசப்பா, நீங்கள் நீதியா நியாயம் தீர்க்க வருகிற தேவன் என்று ஜனங்கள் அறிய வேண்டும். இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இஸ்ரவேல் உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே, யூதர்கள் எல்லாரும் உங்களை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா ஆப்பிரிக்கா தேச கண்டங்களும் உங்களை துதிக்க வேண்டும். எல்லா ஆசியா தேச கண்டங்களும் ஜனங்களும் உங்களை துதிக்க வேண்டும். நீங்களே சர்வ வல்லமையுள்ளவர் என்று உங்களை துதிக்க வேண்டும். நீங்களே ரட்சிக்க வல்ல வந்த தேவன் என்று உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஐரோப்பியா தேச கண்டங்களும் உங்களை துதிக்க வேண்டுமே ஆண்டவரே. அப்பா, எல்லா மத்தியக்கிழக்கு தேசங்களும் உங்களை துதிக்க வேண்டும். எல்லா இடத்திலும் கத்திற்கு துதி எடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்கந்தினேவிய நாடுகளும் கத்திரை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. வல்லரசு நாடுகளும் கத்திரை துதிக்க வேண்டும். எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் வாசைக்காரர்களும் கத்திரை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. சிறியவர்களும் பெரியவர்களும் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வியாதியின் படுக்கையிலும் ஜனங்கள் உங்களை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நிறுத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்பி ஊழியங்கள் மூலமா உங்களை துதிக்கிறோம் ராஜா. மஞ்சளம்மா குடும்பத்துக்காக, திருச்செல்வம் ஐயாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அடைய சகோதரர்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆன்லைன்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஊழியர்காரர்களுக்காக, ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக ஆண்டவரே, ஒவ்வொரு விதவை தாய் தப்பன்மாருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உங்களை துதிக்கிற சிறியோருக்காக பெரியோருக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் காத்தவரே, இந்த கிழமை முழுவதும் எங்களை காத்தவரே, 24 மணித்தாலும் உங்களை காத்துவரே. நன்றி. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே, இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் உறங்காமல் தூங்காமல் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். பேச்சரவாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம். உயிர் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிற தெய்வமே, நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். இயேசப்பா, உங்களுக்கு நன்றி. இயேசப்பா, உங்களுக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பரலோகத்தின் ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இருகுள்ள பறவைகள் எல்லாம் உங்களை துதிக்கிறதே ராஜா. நாங்களும் உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

யோவேலு சிறந்தவனா சிருஷ்டிகள் யோவேலு சிறந்தவன்.

0: ஆண்டவரே, இயேசப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம். இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். எங்களை படைத்தவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். அன்பானவரே உங்களை துதிக்கிறோம். அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நேரத்தில் எஸ்பிய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை பழக செய்ய, பெருக செய்ய. ஆண்டவரே, பல நாடுகள், நகரங்கள், தேசங்கள், பட்டணங்களில் இருந்து ஜனங்கள் வந்து எஸ்பிஎம்ல இணைந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இன்னும் எந்தெந்த நாடுகளில் இருந்து ஜனங்கள் வர வேண்டுமோ ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வந்து இணைந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அநேக ஊழியர்களை, ஊழியக்காரர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை, வரம் பெற்றவர்களை ஆண்டவரே நீங்கள் கூட்டி வரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த உலகத்தில் எத்தனை பாஷைகள் இருக்கிறதோ அத்தனை பாஷைகளிலும் ஜனங்கள் வந்து இந்த இடத்திலே உங்களை துதிக்க வேண்டும், உங்களை ஸ்தோத்தரிக்க வேண்டும், உங்களை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்கள், யுவதிகள், கன்னிகைகள் இயேசுவே உடைய பாதத்திலே வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்களையும் யுவதிகளையும் ஆண்டவரே எங்களோடு கொண்டு வந்து இணைத்தருளும்படி ஆய்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைன்கள் மூலமாய் கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும், இயேசுவே உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைன்கள் மூலமாக உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்தெந்த நாடு, நகரங்களுக்கு, ஜனங்கள், ஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான வாசல்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக மிஷனரிகளும் அப்போஸ்தலர்களும் எழும்பி உலகம் முழுவதிலும் சென்று இயேசப்பா உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மார்க் 16:15 படி அப்பா இயேசுவே உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்கள் நாளுக்கு நாள் சபைகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படட்டும், இணைப்புகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படட்டும். நாளுக்கு நாள் விசுவாசிகள் மனம் திரும்பி இயேசு வண்டியிலே வரட்டும். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தெற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, படுகட்டும், பெருகட்டும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் விசுவாசிகள் சபைகளிலே சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்பி சபைக்கு வரட்டும். ஆண்டவரே, அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சி ஆய்வாளர் ஆண்டவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே உங்களை துதிக்கிறோம். வல்லவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வந்து ஜெபித்து கடந்து சென்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா உன்னதமானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, நாளை நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாளை தினத்திலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தடையில்லாத படிக்கூட சமூகத்திலே வரட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தடைகளை எடுத்து போட்டு கூட்டி செத்தருளுங்க. அப்பா ஸ்தோத்திரம், நாளைய தினத்துல எந்தெந்த இணைப்புகளிலே யார் யார் வர முடியாமல் இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரை ஆழ்த்தப்படுத்தும்படியாய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தன நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றுகிறவரே உங்களை துதிக்கிறோம், எங்களை தேற்றும் தெய்வமே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், அருமையானவரே உங்களை துதிக்கிறோம், இன்பமானவரே இனிமையானவரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே ராஜாதி ராஜாவே ஒவ்வொரு இணைப்புகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த இணைப்புகளிலே வந்து ஜெபிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே அப்பா அந்தந்த இணைப்புகளிலே ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபங்களுக்கு டென்மார்க் தேசங்களுக்கு பெரிஸ் தேசங்களுக்கு ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆகமத்தியர்களுக்கு தேசங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் எந்த தேச இணைப்புகளுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்தந்த இணைப்புகளுக்கு ஆண்டவரே நீங்கள் ஜனங்களை ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை ஊழியர்களை கூட்டி சேர்க்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்க நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவரே. எங்களுக்கு ஜெபிக்கிறவங்க வேணும் ஆண்டவரே, துதிக்கிறவங்க வேணும் ஆண்டவரே, நாளுக்கு நாள் வந்து உடைய சமூகத்தில் நின்று உங்களை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெப வீரர்கள் எங்கள் எங்களுக்கு அதிகமாய் வேண்டும் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். பல பாஷைக்காரர்கள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உலகத்தில் எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு எங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்களோ அந்த தேசங்கள் கதவுகளை திறக்கட்டும். சவுதி தேசம் ஆண்டவரே உங்களோட சுவிசேஷ தேசமாக மாறட்டும். சவுதியிலிருந்து அநேகர் ரட்சிக்கப்படட்டு, சவுதியிலிருந்து அநேகர் கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்பட்டு, மக்கா மதீனாவிலிருந்து அநேகர் சாட்சிகள் உருவாகட்டு, முஸ்லிம் தேசங்களிலிருந்து கர்த்தருக்கு வல்லமையுள்ள சாட்சிகள், பௌத்த தேசங்கள் இந்து தேசங்களிலிருந்து கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிற வல்லமையுள்ள சாட்சிகள் எழுப்பித்தாங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், ஜபத்துக்கு பதில் தருகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தாவே நீங்க ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்க கூடாது படிக்கும் கரம் குறுகவில்லை என்று சொன்னவரே கர்த்தராகியேசு கிறிஸ்துவை விசுவாசியே, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுலடியார் சொல்வது போல எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களை எல்லாம் நீங்க கிருபையினாலே ரட்சித்தருளுங்க. கணவனை ரட்சிங்க, மனைவியை ரட்சிங்க, பிள்ளைகளை ரட்சிங்க, பெற்றோரை ரட்சிங்க ஆண்டவரே, சகோதர சகோதரிகளை ரட்சிங்க ஆண்டவரே. குடும்ப குடும்பமாய் உங்களை துதிக்கிறவர்கள் எழும்பி வரட்டும், ஆராதிக்கிறவர்கள் எழும்பி வரட்டும் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரராய் இருக்கிற உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இருந்து வல்லமையில சாட்சிகள் எழுப்புங்க, மிஷனரிகள் அப்போஸ்தலர்கள் எழுப்புங்க ஆண்டவரே, கத்திருக்கிறத சாட்சிகள் எழும்பட்டும் கர்த்தாவே. உங்களை ஆராதிக்கிறவர்கள் குடும்பத்தில் இருந்து எழும்பட்டும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் கண்ணியர்கள் சிறுவர் பெரியோர் எல்லாம் கத்திருக்கெல்லாம் எல்லாரும் கத்திருக்காக எழும்பட்டும். கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்கள் இருக்க கூடாது, அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கிறவர்கள் இருக்க கூடாது. எங்கள் குடும்பத்தார் அனைவரும் கர்த்தரை தான் நமஸ்கரிக்கணும், கர்த்தரை தான் துதிக்கணும். எஸ்பிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும், குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மீட்பரே, உங்களை துதிக்கிறோம். ரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்கள் ஜபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறமைக்காக, எங்கள் ஜபங்களுக்கு நீங்கள் பதில் தந்து கொண்டு இருக்கிறமைக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே, உங்களுக்கு நன்றி. இயேசு பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
1: இவற்றும் கைவிட நின்றேன்.

ஆண்டவரே, அப்பா இயேசு தெய்வமே, நன்றி நன்றி. எங்களை தாங்குகிறவரே நன்றி. எங்களை தப்பு விக்கிறவரே நன்றி. எங்களை ஏந்துகிறவரே நன்றி ராஜா. மட்டும் எங்களை கைவிடாது தாங்கி வந்த தேவனே, இனிமேலும் எங்களை தாங்கி எங்களை தப்பு விக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். துதிகளை செலுத்தி ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாய் இருக்கிற தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தெய்வமே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசப்பா உங்களுக்கு நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், லட்சம் கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டு இருக்கிற தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். அப்பா மட்டுமாய் உங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஜபிக்க, ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. மிகுதி நேர காலங்களையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் இயேசு ராஜாவுக்கே செலுத்தி ஆண்டவரே உங்களுக்கு எல்லா துதிகளையும் செலுத்தி ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி அப்பா.

ஆமீன். கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சொங்கம் வளரிக்கூடாக. மாலை நீரே நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியில் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சொங்கம் வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரே நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கேட்ட தந்த நாள் இதிலே கலை உண்டு மக்களை கத்தரங்களுக்கு இந்த மாலை பொழுதை உருமப்படுத்தி ஒருமனப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவாய் தேவன் கொடுத்த இந்த கிருபையின் தருணங்களுக்காக சோசரித்து ஜெபித்து திரோப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, தகப்பனே, இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. சுஷமாக சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த தேசத்துல இந்த வானொலியை முன்குறித்தீரே, தீர்தர்சனங்களை கொடுத்தீரே, வெளிப்பாடுகளை கொடுத்து அப்பா இந்த நிமித்த இந்த ஊழியத்தை உங்களோட திருத்தரத்துல தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரித்து அந்த கிருபிகளுக்காக நன்றி. இந்த ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமான ரசிபிரதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கருத்துக்குள்ளாய் எல்லாரையும் பேர் பெயராய் குடும்பமாய் சபை ஊழியங்களை ஆசிரித்து தரும்படியா ஒப்புக்கடிச்சு பீக்கிரன் தகப்பனே. அதே போல மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவை உடைய கருத்து தருகிறோம். நித்திய வெளிச்சத்தின் தொகுப்பாளர் ஊழியருமான மைந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க. ஊழியங்களை எல்லைகளுக்கு சாலப்படுத்தி கொடுங்கப்பா. உறவுகளை ஆசிர்வதிங்க. இன்னும் இந்த முதல் வயதின் கனிதந்து புஷ்டி பசுமையுமாக இருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடி செபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கும் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் திருத்தலத்தில் தருகிறோம். அவர்களை பெற்றிருக்கப்பட அன்பு நேர்களுக்கான் செபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. என்னென்ன பாரத்தோடு தேவையோடு இந்த வானொலியை கேட்கின்றார்களோ அவர்கள் இன்னும் விடுதலையை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு பலத்தோடு அப்பா உமக்குள்ளாய் இன்னும் ஆயுசை கூட்டி கொடுத்து நீர் ஆளுகை செய்யும்படியாய் உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க அவர்கள் ஐயா இந்த சங்கம் வானொலி கூடாக பெரிய அறுபடியை காணத்தக்கதால் இக்கிருவை பாராட்டும். தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியாக எழுப்பித்தாங்க தகப்பனே. கடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ற கத்திரத்தில் ஒப்பு கொடுக்கன் கத்தாவே. இந்த நாளும் அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து நாமத்தை மகிமைக்காக பயன்படுத்தும்படியாக ஒப்பு கழிச்சு ஆசீர்வதியும் அடியாலையும் ஒப்பு கொடுக்கன் கத்தாவே. இந்த வேலை முதல் கத்தாவே தொடக்கம் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தை ஆளுகை செய்யுங்க அப்பா. பலன் சுகம் வல்லமை தந்து ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிறன். குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. பார்த்து கொடுக்கும் போது அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கத்தாவே. எப்படி செய்யணும் எவ்வாறு செய்யணும் கற்றுத்தாங்க ஆவியானவரே. நம்முடைய வல்ல கருத்துக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தை செபம் கேட்கிறேன். செபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கத்தர் நல்லவர். இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துறவர் தேவனே. சங்கீதம் 18:32 வசனம் இப்படி சொல்வது, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை சுவைப்படுத்துறவர் தேவனே. நிச்சயமாக இந்த நித்திய வெளிச்சத்தின் வழியை சுவைப்படுத்துறவர் தேவன். அவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம். அவரே நம்மை பலப்படுத்தி எங்கள் வழியை சுவைப்படுத்தி அவருடைய நாமத்தின் வழிகளாக விளங்க செய்வார். ஆமீன். நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளும் நிகழ்ச்சிகள் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இந்த நாளும் 7 மணி தொடக்கம் நாங்கள் 8 மணி வரைக்கும் துதி பாடல் செபங்களுக்கூடாக கடன் செல்ல போறோம். 8 மணியில இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடன் செல்ல போறோம். இந்த நாளும் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தை செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். இரண்டாவதாக தேவ செய்தி எடுத்து வரும் சுபாலங்கு அவர்கள், உங்கள் சகோதரி. மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தை தேவ செய்தி எடுத்து வருவார்கள் பாஸ்டர் அன்ஜன் ராசநாயகம் அவர்கள். இதனால முடிவு சிவமாக நாங்கள் நன்றி சிவத்தை ஏறெடுத்து நாங்கள் மார்க ஒளியிற்போடு இணைவோம். இதனாலும் சத்திரந்த பாராயண கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபித்து துதிப்போமா. இணையுங்கள் அழியுங்கள். உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க நேற்றைய வெளிச்சத்தின் நேரடி மாலை நீர் ஒளிபரப்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வருவோம் அந்த நாமத்தை உயர்த்தும் துதி பாடல்களோடு. அந்த நாமத்தை உயர்த்துவோம், துதிப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி. எல் ரோயே உமக்கு நன்றி. என்னை காண்பவரே உமக்கு நன்றி. உமை காப்பவரே உமக்கு நன்றி.
கைவிடாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய காரியத்தாலங்களை இணைத்துக் கொண்டீர். அனாத சிநேகத்தாலங்களை சிநேகித்தவரே. அன்பின் கயிறுகளாலங்களை அணைத்துக் கொண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். நிவழில் நன்றியோடு நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோமப்பா. துதிக்கு பாத்திர தூயவரே. அனலோடு உண்மை ஆராதிக்க, அவையோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க, புத்தி உள்ள ஆராதனை செய்ய தகப்பனே முடி. நாம் மையப்படும் பாத்திரங்களை எங்களை விளங்க செய்ய உயவன் நீங்க கள்ளிமண்ணானங்களை வனைந்திருவைய விட்டு கொடுக்கிறோம், அபு கொடுக்கிறோம், ஆளுகை செய்யும் ஐயா. துதிக்கு பாத்திரரே மையத்துறோம், அந்த தூயவரே மையத்துறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரே, அப்பா சவாமி உள்ளவரே, நன்றியோடு இதோ மறைத்த சதா காலம் உயிரோடு இருக்கன்னு சொன்ன தேவன், இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், நம்மை மரண பரியந்த நம்மை நடத்துற தேவனப்பா. நன்றி ஆண்டவரே.

அனலாய் இருக்க வேண்டுமேன், ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமேன், வழிபிடத்தின் அக்கினி அணையாமல் எப்பொழுது எரிந்து கொண்டேன் இருக்க வேண்டும், என் வழிபிடத்தின் அக்கினி அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டேன் இருக்க வேண்டும், அணைவாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் வழிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும், இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் வழிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும், அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே, அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் அனலாய் இருக்க

ஆனவரே, ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமாப்பா, இந்த நாளும் அனல் முற்றி எழுப்புமா, அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாமான், அனலோடு உமை ஆராதி வல்லமையோடு இன்னும் எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கத்தரி மகிமை உன்மேலுத்தது என்று சொன்னீரியப்பா. அந்த வெளிச்சம் எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, திருபை தாங்க வெள்ளம் தாங்க தன்று எளியாவை தட்டி எழுப்பின வல்லமை, அப்பா கிதியோனை எழுப்பின வல்லமை, இருக்கிற பலத்தோடி போன்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட எழுப்பு உண்டாட்டுமையா, நல்ல இடத்தின் வல்லமை எடுத்து பயன்படுத்த, ஒரு அசை உண்டாட்டு, மேல்விட்டு அறையில் அசை உண்டானது, இந்த வானொலி அலைக்குள் ஒரு அசை உண்டாட்டுவன், ஒரு எழுப்புதல் எங்க ஆனனு ஆண்டவரே, எங்கள் அக்கினி பற்றி எறியட்டும் ஆண்டவர், எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க, திருபை செய்யுங்கப்பா, உமை துதிக்கிறோம், உமை சோசரிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் வல்லமை உள்ள தேவர், நீர் மகத்துவம் உள்ள மகிமை ராஜா, மாறாவை கூட மதுரோ மாற்றின தேவர், மங்காத வழியே உமை நன்றியோட நன்றியோடு சுவாசிக்கும் இணையசரே, உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு. அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுவேன். அற்புதரே சோஸ்ரம், அதிசயமே உமை சோஸ்திரி, அப்பரே என் கண்ணலையே உமை சோஸ்திரக்கும், என்

ആരാധനയുമൊക്കെ.

يقرا ذكرى مات من أنت يورسوس ذكرى مهمي راتشاوي ني فريور يوصني الفريور سيلا مغطو ملا برالو سي أتشري مانا அப்பா மக்கள் சொல்லுவோம் கதா அச்சரியமான காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையில செய்வதே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே எங்களை பொன்னாக விளங்க செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. உடக்கரத்து நிலங்களை மறைத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. கோடி கோடி சோசரின்தாவே உமை நன்றி ஒரு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இதுவரை நடத்தினே வினேசன்

உண்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உண்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன்.

நன்றி அப்பாம் ஏசப்பாம், நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்றி அப்பாம் ஏசப்பா, நன்றி அப்பா.

0: Pam, essa pam. Allah tu di kena mahima ke tarera. Yesu bin nama til nalla pidave. Amin, amin. Adat dah engkau tu di padal pade engkau tu susu kris sebelah ni pilih kerahal. Alat tu kondu bandi nanggal tu di pom. Praise the susu.
1: Praise the Lord, praise the Lord. Thank you, sister. Thank you.
0: Praise the Lord. Adat tu ada susu. Amin.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவரே நித்திய நித்தியமான அந்த வெளிச்சம் தகப்பனே ஒவ்வொருவருக்கூடாகவும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க இருள் பூமியையும் காரருள் ஜனங்களையும் மூடுமான உங்கள் மேல் கத்தருதிப்பார்னு சொன்ன அந்த வெளிச்சம் ஒவ்வொருவரும் பரவும்படியாக அநேக ஜனங்கள் ஆண்டவர் இந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி வெளிச்சத்திடத்துக்கு தேடி வரத்தக்கதாக இந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை கண்டுகொள்ள நீர் ஐயா இந்த ஊழியங்களுக்கு ஊடாக ஆண்டவரே பரவி செல்லுற ஆறுகளைப் போல ஆண்டவரே எல்லா இடம் பரவ நீர்க்கிருபை செய்யறபடியாக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய பரனே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யற வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உடைய நாமம், முழங்கால் ஜாவும் உடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் ஜாவும் நீர் கத்தர் என்று அறிக்கை பண்ணும் என்று சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு தரும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே முழங்கால் ஜாவும் முடங்கும் தகப்பனே நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே, ஹாலேலூயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரேம், பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் எம்மை வைத்தீரேம், பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை

இயேசுவே என் இயேசுவே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது எம்மை தப்புவித்திரே, உந்த நன்பினாலத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே, உலகத்தினாலத்திலே மூழ்கிடாது எம்மை தப்புவித்திரே, உந்த நன்பினா

நீரன்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரன்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேன்.

ஆராதிக்க சிறந்தவரே இயேசுவே உன்னதத்தில் உயர்ந்தவரே உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே பரிசுத்தம் நிறைந்தவரே பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. ஆமா ஆண்டவரே, உம்மையே எங்களுக்காய் ஆண்டவரே சொந்த குமாரன்னு பாராமல் அவரையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த தேவன், உலகத்தில் எல்லாம் மூழ்கூடாத எங்களை தப்புவித்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. வானமுந்தன் சிங்காசனம் பூமியுந்தன் பாதபடி, வானமுந்தன் சிங்காசனம் பூமியுந்தன் பாதபடி, உந்தன் பாதத்தில்

உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. கெருபீன்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர், கெருபீன்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர், துதிக்கும் போதங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்கின்றேர். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கே பாத்திரரே. அல்லேலூயா. உம்முடைய மகிமை, மகிமையின் ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபையே, கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுதே புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே,

படேர் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என்பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை.

0: நான் கைவிடப்படுவதில்லை, நாம் கைவிடப்படுவதில்லை. நன்றி ஆண்டவரே, நீரங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடப்படுவதும் இல்லை. ஆண்டவரே, மலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார் சொன்ன தேவன் பலங்கொண்டு திடமனதாய் எங்களோடு கூட வருகிறவர், பெரியவர், நித்தமும் நடத்துகிற தேவன். உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வந்த ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஆண்டவர் அந்த வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் இயேசு என்றதை கண்டுகொள்ளும்படியாக இந்த இருதயத்தை எப்பொழுதும் ஆண்டவர் இந்த இருதயத்தின் நினைவுகள், இருதயத்து யோசனைகள் தேவனோடு இணைந்து இருக்கும் போது அவர் சரியான வழியை காண்பிச்சு வெற்றி பாதை காட்டுகிற தேவனா இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதிய ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து உயர்த்தி மகந்தீர்களப்படியாக உயர்த்தி துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. அதில் சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வைத்து சமாயத்தை கூறுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்த நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாங்க.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபம் பாடல் துதிக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். கதனா ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியற்ற ஒன்று நேரம் 7:30. நாங்கள் அடுத்ததாக வார்த்தை தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதியானது நீதிமொழிகள் புஸ்தகம் 28 நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 28 வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மாக்கர் ஓடி போறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறியும் உள்ள மனுஷனாலோ அது நச்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போற மழையை போலிருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மாக்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறிவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யனாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். ஓஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேர் இறங்குறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி கொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மாக்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். என் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கட்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தீரனா இருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீக்க ஆயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சணியம் நல்லதல்ல, முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அந்நியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வன் ஆகிறதுக்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புறவன் மூட ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள். ஆமியே இடத்துல கர்த்தரை நோடு பேசின வார்த்தை, கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். நிச்சயமாக நானும் நீங்கள் அவளை நம்பியிருக்கும். நிச்சயமாக வாழ்க்கையை செழிப்பாயிருக்கும். நிச்சயமா வார்த்தை வெறுமனை திரும்புவதில்லை. இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை செழிப்பாகும். அதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன், அந்த உண்மையுள்ள மனுஷனாக நானும் நீங்களும் இருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறலாம். அந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, உண்மையாய் நாங்கள் நடக்க ஒடுக்கிறோம்னு சொன்னா, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்க பண்ணி அதை வெட்டி விட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றோம்னு சொன்னால், நிச்சயமாக அந்த உண்மை உள்ள மனுஷனால் நானும் நீங்களும் மாற முடியும். இதைத்தானே அந்த இளையகுமாரன் செய்தான். நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு தகப்பனே உமக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய பிள்ளை என்று சொல்ல நான் பாத்திரனல்ல, உடைய வேறக்கால் ஒருவனாக என்னை எண்ணும் என்று சொல்லி அங்கே எளிய குமாரன் மறுபடியுமா தகப்பிடத்துல வந்து தன்னை ஒப்பு கொடுத்தான், பாவங்களை அறிக்கை செய்தான். ஆனா அப்பாவோ மன்னித்து கட்டி அணைத்து முத்தம் செய்து அவன் என்னெல்லாம் தான் இழந்தானோ எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அப்பா உதிரத்தை கொடுத்தார், வஸ்திரத்தை உடுத்து வைத்தார், பாதரட்சி அணிந்துட்டார், மீண்டும் தன் மகனாக பிள்ளையாக அணைத்து கொண்டார். கொண்டாட்டம் உண்டான மனம் திரும்ப ஒரு பாவியினை விட்டோம். அந்த பரலோகமே சந்தோஷப்படுகிறது. அதான் அந்த உண்மை உள்ள ஆசிரம், அதான் அந்த கரிபூர்ணமான ஆசிரம். அந்த ஆசிரமத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி அவரண்டையில இன்னும் நெருங்கி சேருவோமா? அதான் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நாங்கள் எடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலியோ இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் உங்களோட ஒரு மனப்படி.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து வெளிச்சமாக எங்களுக்குள்ள பிரகாசிக்கிறவங்க ஜீவன் உள்ள பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே, அதுக்கான நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவாங்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிறவர் மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமேனப்பா, நாங்கள் பாக்கியவாங்கள். நீங்கள் எங்களை பேர் சொல்லி அழைத்தீரப்பா. அப்பா, அந்த அழைப்புக்கு பாத்திரராக நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்களை நேசிக்கிற தகப்பனா இருக்கப்படியா? நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பேர் சொல்லி ஆண்டவர் எங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிற அந்த அந்த அற்புதமான கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உயிரோடு இருப்பது தான் ஆண்டவரே உம்மோடு, சாரி, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இருதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன் அப்பா. உங்களை நீங்க எங்கள் முன்பாக எங்களை எங்களுக்கு தேவையானவர்களை சந்தித்து இந்த நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பேர் சொல்லி அழைத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தகப்பனே, நீங்கள் ஜீவன் உள்ள தகப்பன். நானும் வழியும் சத்தியமும், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆசீர்வதித்த அந்த மகா பெரிதான ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்க வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தை உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை அப்பா உங்க ரத்தத்தினால மூடி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்றைக்கு புதிதான கிருபையின் மூலமாக புதிதான வார்த்தையிலும் உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுக்கு புதிதாக பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரை நம்பி சாரி கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசியாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமேனப்பா, நாங்களும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பதற்கு எங்களுக்குள்ள உங்களோட அன்பான இந்த கிருபையை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தினால நிலைநிறுத்தி வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் மறுபடியும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

எல்லாமல் அலைகந்தமா தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா நம்பி

0: ஆமேன் அப்பா. உங்களை மட்டுமே நாங்கள் நாடி வந்திருந்தோம், உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே ஆண்டவரே, ஒரு இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. நீங்கள் நிழலாக அவர்களுக்கு முன்பாக நின்று அவர்கள் போக்கிலும் வரத்திலும் எந்த நிமிடத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரே அவங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்துக்கும் உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரியது என்று கூறி உங்களோட நாமத்தை மாய்மைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நான் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. கூடியிருக்கா பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அருமையான பாடல் எடுத்து தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்து ஊழியர்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். தேவசமாதத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
0: ஆமேன். God bless you sister Subha.
1: ஆமேன். God bless you too. ஆமே, நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு நாய்க்கணம் செல்கிறோம். சரியா 1:43 அலையுங்கள், இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமேன். இந்நாளிலும் அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்தின் நீருக்கான ஜெபத்தை எடுக்கோம், துதிக்கோம். எங்களோட மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். சொல்லட்டையா?
2: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. இந்த சங்கம வாணி உலகத்திலே அநேக தேசங்களிலே அநேக தேவப்பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கம வானொலியை நடத்துகின்ற லெஸ்ஸு பிரதர், சிஸ்டர் ரீட்டா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக செபிக்கும் சுவாமி. அநேக ஊழியர்கள் ஆண்டவர் ஓடோடி வருகிறார் சுவாமி. காரணம், நான் உண்மையாய் உத்தமமாய் ஊழியர்க்கென்று ஜெபம் செய்யும் பொழுது கத்தாவே எங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் உலகம் எங்கும் இருளான உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், இருளான குடும்பங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். இந்த சங்கம வானொலியை தந்திரே சுவாமி, அந்த கிருபைக்கு நன்றி. எங்களுடைய தாளந்துகளை இரவு பகல சமர்ப்பிக்க இந்த சங்கம வானொலியை தந்தவரே மீண்டும் உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஐயா, அதை ஆசீர்வதிக்க வேண்டுமாக சேப்பிக்கிறோம். உலகமுள்ள எல்லா தமிழர்களும், எல்லோ தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த நித்திய வெளிச்சத்தை நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஆவியானவரே, நீரே இந்த வழியை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா.

ஜலத்தின் மேல் அசை வாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், சிம்சோன் மேல் பலமாயிறங்கிய ஆவியானவர், ஜலத்தின்

ஆயுவங்கிய ஆவியானவர் நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ எங்களோடு உல

0: ஆவியானவர். ஆமா, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருக்கு. கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோடு கூட இருக்கு. சங்கமா வானொலி நிலையத்திலும் கூட இருக்கு சுவாமி. தொடர்ந்து செய்திகளை கொண்டு வரும் பிள்ளைகளோடு கூட இருக்கு சுவாமி. இன்றைய நாளே சுவாமி ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு நித்திய வெளிச்சத்தை கண்ட நாளாக, இருளிலே இருக்கு மக்கள் வெளிச்சத்தை கண்ட ஒரு தினமாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கற்றுண்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சிறப்பற்றவர்கள் சிறையாக வேண்டுமாண்டவரே. உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ராஜா இட்டவு பகலா கண்ணீரோடு நாங்கள் பாடுகிற பாட்டை கண்ணோக்கி பார்க்கிறதே. இந்த நிகழ்ச்சி அனைத்தை நீர் ஆசீர்வதிக்கு சுவாமி. அந்த கிருபைக்கு அனுப்பி ஐயா, அந்த திங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச ஜெப கூட்டத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கு சுவாமி. சனி ஞாயிற்றுக்கிழமை அநேக ஊழியர்கள் நான் செய்து கொடுக்கிறேன், நான் செய்து கொடுக்கிறேன் என்று ஓடோடி வருகிறார் சுவாமி. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இலங்கை, இந்தியா, ஜெர்மனி இருந்து கூட சுவாமி தேவரே ஐயா எனக்கு ஒரு நேரத்தை தாருங்கள், நான் வார்த்தை கொடுக்க வேண்டும், உலகமெங்கும் வார்த்தை விதைக்க வேண்டும். தாகத்தோடு வாங்கி ஒரு ஓடுவதற்கு காரணம் அவர்தான் நான் உண்மையான ஜெபம் சுவாமி. இந்த நித்திய வெளிச்சத்திலே சங்க மாநில இருக்கிற ஜெபங்கள், தேவ பிள்ளைகள் இதோ போல இருக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தேவன் சங்கம் அவாதரி அவரு விதமாக ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். இந்த சங்கம வானொலி நிலையம் உலகம் அங்கும், உலகத்திலே எங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த இடமெல்லாம் இந்த சங்கமா வானொலியின் தோணி ஊடுருவி செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். காரணம் உண்மையாய் உத்தமமாய் வர ஊழியக்காரர்கள் வார்த்தையில கொடுக்கும்போது அந்த வார்த்தையில் அக்கினி மயமாக ஒரு அம்பாக ஒவ்வொரு உள்ளத்திலும் ஊடுருவி செல்லும் பொழுது ரச்சிக்கப்படாத ஜனங்கள் ரச்சிக்கப்படுவார் சுவாமி. ஆவில் சோர்ந்து போன ஆவில் அறம் கொள்வார் சுவாமி. அப்படியாக இந்த நித்திய வளத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீ நடந்த ஆசீர்வதிக்கிற தேவனே நீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. முது பிள்ளைகள் உலகத்திலே இருந்து வேறு பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. உமக்கு தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள், முது பாதபடியில ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு ராஜா உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக்க செபிக்கிறேன். ஆவியானவரே, அக்கினி ஆவனவர் அபிஷேகம் இறங்கட்டும். யார் யார் என்று செய்து கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும்போது சுவாமி இந்த அக்கினியாக அந்த வார்த்தையில் வெளிப்படட்டும் சுவாமி. ஆமராஜா வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட வேதனையோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கும்போது சுவாமி நீர் அந்த குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லுக்கு. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி. உம்மாலே முடியும் ஆண்டவரே. உம்மாலே நீர் எங்கே உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்கு ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர் ஆண்டவரே. ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர் ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆம் சுவாமி, இன்றைய நாளை கையெட்ட செய்ய தொடர்ந்து வரும் ஒவ்வொரு செய்தியிலே ஆசீர்வதித்து இந்த செய்திகள், இந்த பாடல்கள், இந்த துதிகள் மறு ஒளிப்படை கேட்கும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. வானொலி ஆசீர்வத்து நீருக்கான ஜெபத்தேரெடுத்து அப்படியாக உங்களுடைய ஆசிரியத்தை துதித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். உயர்த்தி துதித்து ஜபித்த உங்களையும் உங்கள் குடும்ப ஊழியங்களையும் கைட்டுச்சு எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிப்படுத்துவோம். தேவ சமயத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததாக ஒரு சிறிய கவிதையை பார்ப்போம். வெளிச்சத்தை குறித்தான கவிதை. ஆமேன், வெளிச்சம், புதிய வெளிச்சமாய், நித்திய வெளிச்சமாய், நித்தமும் உதித்து நினமும் நினைத்து நின்று, நித்திய வெளிச்சமாய் புதிய வெளிச்சம் நிலைத்து நின்று நிலைத்திருக்க செய்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள் வெளிச்சம் காண, அந்த வெளிச்சத்துக்குள் நாங்கள் வெளிச்சம் காண நிலைத்திருக்கிறது. நில் கவனி செல் என்று சொல்லும் வெளிச்சமே நீ, நில் கவனி செல் என்று சொல்லும் வெளிச்சமே நீ. மங்காத ஒளியே, மலராத வெளிச்சமே, மாறாத வழியே, மேலானது அபிஷேகமே. அங்காத ஒளியே, மறையாத வெளிச்சமே, மாறாத வழியே, மேலான அபிஷேகமே, நீ மிருகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தும் வெளிச்சமே, மிருகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தும் வெளிச்சமே, என் கால்களுக்கு அது தீபமாயிருந்தது, என் பாதைக்கு அது வெளியரங்கமாய் வெளிச்சமாயிருந்தது, என் கால் இருக்கிறது தீபமாய், என் பாதைக்கு அது வெளிச்சமாய், பாதையே வெளிச்சமாக்குற வெளிச்சமே, என் பாதையே வெளிச்சமாக்குற வெளிச்சமே, இரவு இரவை பகலாக்கி விடுதலை வெளிச்சமாக்கி, இரவை பகலாக்கி விடுதலை வெளிச்சமாக்கி, துக்கத்தை சந்தோஷமாக்கி, என் புலம்பலை ஒரு ஆனந்த களிப்புமாய் மாற்றிய வெளிச்சமே, என் புலம்பலை ஆனந்த களிப்புமாய் மாற்றின வெளிச்சமே, உலாவுகின்றாய் உலாவுகின்றாய் நித்திய வெளிச்சமே, உலாவுகின்றாய் நித்திய வெளிச்சமே, சங்கமத்துக்குள் சங்கமிக்க, சங்கமத்துக்குள் சங்கமிக்க, ஒரு பகுதியாய் வெளிச்சமாய் எழுந்தருள், ஒரு பகுதி வெளிச்சமாய் எழுந்த, முழுவதுமாய் உம்மை நினைத்தாய், முழுவதுமாய் உம்மை நினைத்தாய், சங்க வானொலியை வெளிச்சமாக்கினாய், சங்க வானொலியை வெளிச்சமாக்கினாய், வெளிச்சத்துக்குள் வெளிச்சங்கான சங்க வானொலியே வெளிச்சமாக்கினாய், எனக்குள் என் வாழ்வுக்குள் என் வீட்டிற்குள் என் எல்லா வழிகளுக்குள்ளும் வெளிச்சம், எனக்குள் என் வாழ்விற்குள் என் வீட்டிற்குள் என் வழிகளுக்குள் வெளிச்சமானாய், வெளிச்சமாய் சங்கமத்துக்குள் சங்கமிக்க வைக்கின்றாய், வெளிச்சமாய் சங்க வானொலிக்குள் சங்கமிக்க வைக்கின்றாய், புதிய வெளிச்சமே அது நித்திய வெளிச்சமே. ஆமே கதனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக சோஸ்ரம். சரியற்ற ஒன்று நேரம் 7:56. கத்தர் நல்லவர், உங்களுடைய காரியங்களை செய்கிற தேவன் என்று நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாடலை பாடித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். கத்தருக்கு சோஸ்ரம் பாடுவோம். அமீன். உம் அழகான கண்கள் ஏ உள்ளத்து அசைக்கிது, எங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே

ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன

நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர்

0: இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. ஆமீன். கர்த்தநாமத்தை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் முதலாவது திவச செய்தியை கொண்டு வருகிறார்கள் சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா அவர்கள். இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ்டோ சிஸ்டர் ஏமி. பிரைஸ்டோ சிஸ்டர் ஏமி, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. இணைப்புகள் வாருங்கள். அழைப்பை துண்டித்து விட்டு மீண்டுமாக இணைப்புகள் வாருங்கள். எல்லாவற்றால் மக்கி எடுங்கள். நாங்கள் வார்த்தைகள் ஸ்ரீமி நாமத்தினாலும் சங்க வானொலி கூட வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கோம் சிஸ்டர். அப்படி எண்ணில் யார் M19 இணைந்திருக்கிறீர்கள்? M9 இணைந்திருக்கிறீர்கள் யாரு
1: சிஸ்டர்?
0: ஆமே, உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் பாடுவோ துதிக்க வந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு நேரத்தை தருகிறேன். நாங்கள் ஒரு செய்தியை கேட்டதன் பிற்பாடு நாங்கள் உங்களுக்கு அந்த நேரத்தை தருகிறேன். நீங்கள் இணைப்பில் இருங்கள். நாங்கள் இப்போது ஏமி புஷ்பராஜாவிடம் வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ஏமி எடுத்து வாருங்கள். வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்க சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா.
2: ஆமேன் ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன்.
2: அருமையான தேவண்டை பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்சம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் ஜப விண்ணப்பங்களோடும் நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் மிகுதியான நேரங்களை சகோதரி சுபாலங்கவுடன் ஒப்படைப்போம். அவர்கள் மிகுதியான ஊழியர்களை அழைத்து தொடர்ந்து நடத்துவார்கள். அதற்கு பிற்பாடு அருமையான தேவண்டை பிள்ளைகளே, இந்த வானொலியிலே நீங்கள் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பை கேட்க முடியும். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கத்தாவே சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், வானொலியை கேட்கின்ற ஊழியர்கள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே சுவாமி, இந்த நேரத்தை கொடுத்ததுக்கா எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசங்களிலே இருந்து மக்கள் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறார்களோ ராஜா, அவர்கள் எல்லோரையும் நீங்கள் பெல்லப்படுத்தி ஆசீர்வதிக்க வேணுமாய். அவர்களுடைய குடும்பங்கள், தேசங்கள், சபைகள் செழிக்க வேணுமாய். உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
3: போதுமே சோதனை செய்து கேட்டாலும் போந்து போகாமல் முன் செல்லுவே. உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னருவே. உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் ஏது போதுமே போதுமே ஏது போதுமே போதுமே நிலையிலுமே நிலையிலுமே வாழ்வில் இல்லை
2: இரக்கத்தில் ஐசரியம் உள்ளவரே, நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கத்தாவே, என்னை மறைத்து நீங்கள் பேச வேண்டுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழிபாடுகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தாவே. சுவாமி கேட்கிற உறவுகளுக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் சென்றடைய வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உங்களுக்கு சாட்சிகளாய் உலகெங்கும் சென்று ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளாய் மாறுவணுமாய் ஆண்டவரே. எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட 23 சங்கீதத்திலே இருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக் கொள்வோம். ஆண்டவரே நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23 சங்கீதம் என்றதும் எங்களுக்கு முதலிலே நினைவுக்கு வருகின்றதானது ஒரு காரியம். நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நாங்கள் சண்டே ஸ்கூலிலே ஆரம்பத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் இந்த சங்கீதத்தை வேதாகமத்தை பார்க்காமலே நம்மால் அநேகராலே அந்த சங்கீதத்தில் உள்ள 6 வசனங்களையும் எங்களாலே ஞாபகமாக சொல்லக்கூடியதாக நாங்கள் அப்படியாக சிறிய வயதில இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதுனாலே அது எங்களுடைய மனதிலே எல்லோருடைய மனதிலேயும் கூட ஒரு ஆழமாக பதிந்த ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 விதமான ஆசீர்வாதங்களை இந்த 6 வசனங்களிலே வைத்திருக்கிறதையும் நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது நாங்கள் அதையும் கூட நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முதலிலே நாங்கள் பார்ப்போமே, ஆனால் இந்த முதலாவது வசனம் இந்த சங்கீதத்திலே ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றதே. என்னென்று சொன்னால் தாவீது ராஜா அந்த இடத்திலே சொல்லுகின்றார், கர்த்தர் என் மேற்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றபடியாக அவர் சொல்லுகின்றார். அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த இடத்திலே கர்த்தர் எங்கள் மேற்பரா இருக்கிறார் என்று சொல்லவில்லை, அவர் அந்த இடத்திலே கர்த்தர் என் மேற்பரா இருக்கிறார் என்று அந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே அருமையானது வெண்டே பிள்ளைகளை, நாங்கள் தாவீது ராஜாவுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அவர் சின்ன சிறு பையனாக இருந்த பொழுது அவருடைய வேலை வந்து ஆடுகளை மேய்க்கின்றதான ஒரு வேலை தான் அவருக்கு அந்த நாட்களிலே இருந்தது. அது தகப்பனாருடைய அந்த ஆடுகளை அவர் அந்த வயல் வழிகளிலே மேய்த்து வருவார். அப்படியாக அந்த ஆடுகளை மேய்க்கின்ற வேளையிலே அந்த மேய்ப்பனாக இருந்த அந்த சின்ன சிறிய தாவீது அந்த நேரங்களிலே ஒரு வாத்திய கருவி ஒன்று அவரிடம் இருக்கும், அதாவது அந்த கிண்ணாரம். அந்த கிண்ணாரத்திலே ராகங்களை வாசித்து ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பாடல்களை பாடி ஆண்டவரை ஆகிய இயேசுவை துதித்து ஸ்தோத்திரித்து அந்த இடத்திலே அவர் ஜெபம் பண்ணி அந்த இடத்திலே அப்படியாக தன்னுடைய ஆடுகளை மேய்த்து வருவார். அப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் சின்ன சிறு வயதிலேயே தாவீது ராஜாவுக்கு வந்து அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசுவோடு ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் இருந்ததை நாங்கள் மறந்து விட முடியாது. அப்படியாக இருந்ததனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலும் சரி, கஷ்டமான நேரங்களிலும் சரி, சந்தோஷமான நேரங்களிலும் சரி, இன்னமாக ஆசீர்வாதங்களாக ஆசீர்வாதங்கள் இருக்கின்ற வேளையிலும் சரி, அவருக்கு சத்ருவாக்களால நெருக்கடி வருகின்ற வேளையிலும் சரி, எல்லா வேளையிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வலது பாரிசத்திலே வைத்திருந்த ஒரு மகனாய் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுத்து அப்படியாக அந்த சின்ன சிறு வயதிலேயே அவர் நடக்க ஆரம்பித்ததை நாங்கள் மறந்து விட முடியாது. அதோடு கூட அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் அந்த இடத்துல இருந்தது, அவர்களுக்கிடையே நல்ல உறவு இருந்தது. அதனாலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவை அவருடைய வாழ்க்கையிலே உயர்த்தி வைத்தார். அந்த இடத்திலே இஸ்ரவேல் தேசம் அனைத்துக்கும் அரசனாக அந்த இடத்திலே தாவீது ராஜாவை அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கூடாக அங்கு அபிஷேகம் பண்ண பெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே தாவீது ராஜா அரசனான பொழுதிலும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து விடவில்லை. அந்த இடத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா காரியங்களிலும் முன் வைத்தவராய் அந்த இடத்திலே ராஜ்ய பாரம் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையிலே அங்கு தாவீது ராஜாவுக்கு பல யுத்தங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டது. ஆனாலும் அந்த யுத்தங்களுக்கு அவர் போவதற்கு முன்பதாக அங்கு ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பதிலை பார்த்து அந்த இடத்துக்கு தான் போகலாமா என்று அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே விசாரித்து தான் அவர் அந்த இடங்களுக்கு அதிகமாக செல்லுவது வழக்கம். அப்படியாக இருந்ததனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி கிடைத்தது. அதோடு கூட தாவீது ராஜாவுக்கு ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் சத்துருக்களால் அவருக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, சவுலால் நெருக்கங்கள் வந்தது. ஆனால் சவுல் பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்திருந்தான் தாவீது ராஜாவை கொல்லுவதற்காக. அப்படியான அந்த காலகட்டங்களிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா ஆண்டவரை மறந்து விடவில்லை. அந்த இடத்திலே அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது ராஜா எப்படியாக இருக பற்றி கொண்டிருந்தது போல நீங்களும் நானும் எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நாங்கள் நடக்கின்றோம் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையானது அவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம், எல்லா காரியங்களிலும் அவரை நாங்கள் முன்வைத்து நடக்கின்றவர்களாக இருக்கின்றோமா, எல்லாவிட்டால் ஒரு சில காரியங்களிலே மாத்திரம்தான் நாங்கள் முன்னுக்கு அவரை வைத்திருக்கின்றோமா, எல்லாவிட்டால் அவரை முன்னுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வைக்காமல் அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் தள்ளி எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் முடிவுகளை எடுத்து எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றோமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த இடத்திலே பாருங்கள், தாவீது ராஜா சொன்னதொரு காரியம், கர்த்தரை நான் என் வலது பாரிசத்திலே வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அப்படியாக தாவீது ராஜா அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன் என்று அப்படியாக தாவீது ராஜாவை போல உங்களாலும் என்னாலும் இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன சிறிய தாவீது அந்த நாட்களிலே ஆண்டவரோடு கொண்ட ஐக்கியம், அந்த உறவு அப்படியாக தாவீது ராஜாவை ஒரு நல்ல ஒரு பதவியிலே இருத்தியது. அதாவது அந்த இஸ்ரவேல் முழுவதையும் ராஜ்ய பாரம் பண்ணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்து அந்த இடத்திலே வழி நடத்தி வந்தது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இன்றைய நாளிலே எப்படியாக எங்களுடைய உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அந்த இடத்திலே தாவீது ராஜா என்ன செய்வார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பார், அந்த இடத்திலே ஜெபிப்பார், அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்படியாக தன்னுடைய கஷ்ட காலங்களிலும் நேரங்களிலும் கூட அப்படியாக ஆண்டவரை நோக்கி அவர் துதித்து அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்திலே அவர் காரியங்களை செய்வது வழக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு கடினமான பாதையிலே போகும் பொழுது நாங்கள் எங்களால் அவரை துதிக்க முடிகின்றதா, எங்களால் ஆராதனை செய்ய முடிகின்றதா என்பதை கூட நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமோ ஒரு வேதனையோ ஒரு பிரச்சனையோ ஒன்று வந்துவிடும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் எங்களால் ஜெபம் பண்ண முடியாமல் தடுமாறுகின்றோம், ஆண்டவரை துதிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம். இன்னுமாக இதேனா ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை அனுமதித்தார் என்று கூட நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக நாங்கள் இருந்து விடுகின்றோம். அருமையானது வந்தே பிள்ளைகளே, நாங்கள் அடுத்த

அந்த இடத்திலே யோபு வந்து ஆண்டவருக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த இடத்திலே அவர் சொன்னதானது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்திலே யோபுவை போல எங்களால சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே எல்லாவிட்டால் எங்களுடைய குடும்பங்களிலே ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட நாங்கள் சில வேலைகளிலே நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். இது சில வேலைகளை ஜபிக்க கூட முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் எவ்வளவோ கடினமான பாதையிலே போன பொழுது கூட அவர்கள் ஜபித்தார்கள், துதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அதோடு கூட அதிகம் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கையும் குறித்தும் எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு பிறந்த ஒரு பிள்ளை ஆபிரகாமுக்கு. அந்த வயது சென்ற வேளையிலே தான் ஈசாக்கு பிறந்தார். அப்படியாக இருக்கிற பொழுதும் கூட அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கை தகன பலியிட சொன்ன பொழுதும் கூட அந்த இடத்திலே தயங்காதவராய் அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவராய் அந்த இடத்திலே ஈசாக்கை அந்த மலைக்கு கொண்டு போன சம்பவத்தையும் நாங்கள் மறந்து விட முடியாது. அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்களும் கடினமான பாதையிலே போன பொழுது அங்கு ஆண்டவரை துதித்தார்கள், ஜெபித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அப்படியாக ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாமுடைய நாட்களிலே அப்படியாக அந்த ஈசாக்கை அந்த மலைக்கு கொண்டு போன பொழுதிலும் அந்த தகன பலிக்காக ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்டு அந்த இடத்திலே ஈசாக்கை பலியிடாதபடிக்கு அந்த இடத்திலே தேவதூதனு கூடாக தடுத்து நிறுத்தி அந்த இடத்திலே ஒரு ஆட்டை பலியிடும்படியாக செய்தது மாத்திரமல்ல, அதற்கூடாக ஈசாக்குடைய சந்ததி அப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய கீழ்ப்படிதல். அந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுது ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நாங்கள் முன்னுக்கு வைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து நாங்கள் அவரோடு கூட நடக்கும் பொழுது இப்படியாக எங்களுடைய சந்ததியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23 சங்கீதத்திலே ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 1 பார்க்கும் பொழுது அங்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பனாக, தனக்கு ஒரு வழிகாட்டியாக, தனக்கு ஒரு தகப்பனாக, அந்த எல்லா இடத்திலேயும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னுக்கு வைத்து நடந்ததனால் தான் அந்த வசனத்தை அவர் அப்படியாக அவராலே ஆழமாக எழுத முடிந்தது. அதோடு கூட தாவீதுராஜா அநேக சங்கீதங்களை எழுதி இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகள் கூடாக கடந்து போகும் பொழுது எப்படியாக ஜெபிக்கிறார் என்பதையும் கூட நாங்கள் வேதத்திலே நாங்கள் ஒவ்வொரு சங்கீதங்களையும் படிக்கும் பொழுது நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் பார்க்க முடியும். அப்படியாக அவர் ஜெபிக்கும் பொழுது அதுவும் கூட அந்த ஜெபங்களிலும் கூட ஒரு நேர்மை காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய உள் உணர்வை எல்லாம் ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்தி அப்படியாக அவர் ஜெபித்த அந்த ஜெபங்களை நாங்கள் ஒவ்வொரு சங்கீதத்திலே வாசிக்க முடியும். அதே போல தான் நீங்களும் நானும் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் கூட அப்படியாக ஆண்டவருக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஜெபமும் அப்படியாக நேர்மையாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவரை விடுவித்தது போல உங்களையும் என்னையும் என்ன விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, கஷ்டங்களா இருந்தாலும் சரி, மலை போல வெள்ளங்கள் வந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கை பகுதியிலே அது என்ன கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு இலகுவான காரியம். அவரால முடியும், அவரால எங்களுக்கு உதவி செய்வது என்பது அவருக்கு ஒரு லேசான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நீங்களும் நானும் தாவீது ராஜாவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்ப்பனாய், ஒரு வழிகாட்டியாய், நாங்கள் அவரோடு ஒரு நல்ல உறவு கொண்டு நாங்கள் அவரோடு நடக்கும் பொழுது
அவருடைய நாமம் என்றே எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை.

0: செயல்படுவது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி
1: ராஜாகும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமேனக்கு போதுமையா, ராஜாகும் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமேனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் பாடுகிறேன், ஆர்வமுடன் ஆ

உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா.

0: ஏமி பிரைஸ் தி லார்ட், மியூட்ல போயிட்டு அன்மியூட் பண்ணிட்டு வாங்க சிஸ்டர், மைக் எடுத்து பிரைஸ் தி லார்ட். ஏமி மியூட்ல போயிட்டு அன்மியூட் பண்ணி வாங்க, மைக் எடுத்து விடுங்க ஏமி. ஏமி பிரைஸ் தி லார்ட் தொடருங்க.
1: இறக்கமுள்ள தாப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை தந்தவரே சோத்திரம், இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் எங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் விளைக்கரம் கூட இருந்ததுக்காய் நன்றி தாப்பனே. அதே போல ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் இந்த தேசங்கள் ஆண்டவரே உலகம் அனைத்துக்கும் பரவ வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மகளோடு கூட இருந்து ஆண்டவரே சுவாமி இந்த நிகழ்ச்சி முடியும் வரையிலும் கூட இருந்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். வரப்போகின்ற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியர்களோடு நீங்கள் பேச வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு.
0: ஏமி அன்மியூட் பண்ணுங்க, திரும்ப மேக்கு போயிட்டுது. ஏமி உங்களோட மியூட்டுக்கு போயிட்டு திரும்ப அன்மியூட் பண்ணுங்க.

0: மகளையும் கடக்கிறோம், மருமகளையும் கடக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். குளிர் தேவாந்திகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஷியாமி ஒப்பு கொடுக்கிறோம், அவருக்கு நல்ல சரீர சுகத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை கரம் அவரோடும் கூட இருக்க வேணுமா? இவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸோடு கூட இருக்க வேணுமா? ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அருமையான துதியை பாடலை பாடிதோட நாமத்தை உயர்த்தினீர்கள். தாவீது கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டபடினார். கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடினார். அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவே ஆண்டார், ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அருமையான வாழ்க்கை வரலாறை கூறி அவருடைய வாழ்க்கையில கத்தர் செய்த பெரிய காரியங்களை நமக்கு எடுத்து விளக்கினீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அப்படியாக ஜபித்தீர்கள் எல்லாருக்கும் பாரப்பட்டு அமீன். அப்படியா ஜபித்து துதித்து வார்த்தையை கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டுச்சிற எல்லா காரியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருந்தால் கத்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
0: நன்றி. உங்களையும் உங்களை ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, ஆமீன். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியாற்றோண்டோ நேரம் 8:26. கத்தர் பெரிய காரியங்களை செய்யறார். நிச்சயமாக தாவீது உளவாய் கத்தரை முன்பாக வைத்திருக்கிறார். இந்த அவர் சுகத்தில் சொல்கிறார், கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கு, அவரின் வலது பார்சத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் முன்னாக வச்சதால கத்தர் அவரை முன்னாக உயர்த்தி விட்டார், அவர் ராஜாவாக உயர்த்தி விட்டார். தாவீது கொண்ட உடன்படிக்கை உறவில அங்கே நிலைச்சிருந்தார், நிலைக்க வச்சு விட்டார். அப்படி சாதாரண ஒரு மெய்ப்பெனை உயர்த்துறது சாதாரண காரியம் அல்ல, ஆனால் சத்தரால் எல்லாம் ஆகும். அதுதான் அங்கே இருக்கிற காரியம். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நன்றியோ சொல்வார், திவரி நீ சகலம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்படியாக அவர் செய்ய நினைத்தது தாவீதை கொண்டு என்ன செய்ய நினைத்தோ அதை நிறைவேற்றினார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமையும் நாங்கள் தொடர்ந்தும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். உங்கள் சகோதரி இணைகிறேன், என்னோடு இணையுங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். ஆமையேன் கத்தப்பாளன், இந்த கிருபையின் தருணத்துக்காக இந்த வாய்தோரை சோசரிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் செவிப்போம் கத்தப்பாளன் கிருபைக்காக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை தந்து இந்த ஒளியை தந்த கிருபைக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்ரம். தாவப்பினேனே பாருன கிருபை கொஞ்சமல்ல கதாவே. இந்த நாளிலும் கதாவே நீர் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு அடியாளர் கொடுத்த நல்ல சலாட்சியத்துக்காக, இந்த களத்துக்காக, இந்த தளத்தை உங்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீர். இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். கோடி சோஸ்ரம் செலுத்துறோம் ஆண்டு. வானொலி சாபரும் ஊழியருமானதுக்காய் நன்றி செலுத்தும். கொடுத்த தரிசனங்களுக்கு, அவளைப்பாடுகளுக்கு, ஒத்தாசைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி, அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதி, குடும்பமாய் ஊழியங்களை, சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தின் செபிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஆசீர்வதி தரும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே ஊழியரையாக்கா செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம் கதாவே. அவர்களை தனிப்பட்ட ஊழியங்கள், சபை ஊழியங்கள், கைட்டு சில எல்லா காரியங்களையும் கத்தர் நீர் நிறைவு ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்தும் கரத்தில் ஒப்பி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கதாவே கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறு ஒழியப்பை கேட்க போற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வதாக. உங்களுடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லையே கத்தாவே. அவையோடும் வல்லமையோடும் உள்ள வார்த்தைகள் கத்தாவே. உனையும் கணக்கலை வேறு இருக்கிற வார்த்தைகள், இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போன்ற வார்த்தைகள், பேதியை ஞானியாக்குற வார்த்தை, ஆத்துமா உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். விடுதலையாக வெளிச்சத்துக்குள்ள கொள்வார். அறியாத விட்டாதும் வழிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிக்கிய செய்யும்படியா ஒப்பு கொடுச்சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படியா கத்தாவை அடிமையும் ஒப்பு கொடுச்சபிக்கிறேன். அவன் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீ எவ்வளவு பெருகணும் நான் சொருகணும். கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். எத்தனா ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். ஆமீன். எத்தனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக. சோஷம் சோஷம் அப்பா, நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. சோஷம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சோஷம் ஆண்டவரே. எத்தனாமும் என் புகழிடமே கருத்தோடு துதி தேடுவீர். எத்தனாமும் என் புகழிடமே கருத்தோடு துதி தீடுவேன். யெகோவா நிசை என்னாலும் ரட்சி தருவீர். யெகோவா நிசை.

பா நாங்க காலங்காலப்பா எத்தன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் மாம்.

0: புகலிடமே கருத்தோடு துதித்திருவீ. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவீன். அமீன். நாமம் எங்கள் புகழிடம், கத்திரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்படியாக அவருடைய நாமத்துக்குள்ள எங்களுக்கு நமக்கு அடைக்கலம் உண்டு. இதனால நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்குள்ள கடன் செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக சொன்னபடி நடந்தது, சொந்த மொழி விளங்கியது. சொன்னபடி நடந்தது, சொந்த மொழியில் விளங்கியது. என்ன சொன்னபடி நடந்தது, ஏந்து சொந்த மொழியில் விளங்கியது என்று சொன்னார். அவர் கடும்பரவென்று இறங்கிய விதம், அந்த வல்லமை மலர், அங்கே மொழி விளங்கியது. இதை சொன்னபடி நடந்தது, எப்படி சொன்னபடி நடந்தது என்று சொன்னார். அங்கே யோவேலின் புஸ்தகம் முதலாம் இரண்டாம் அதிகாரம் அங்கே 28 வசனத்துல சொல்லப்படுது. அதுக்கு பின்பு நான் மாம்சமான சாபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்ப மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி சொன்னுவேன். அப்பே அங்க சொன்னபடி எங்கே நடந்தன்னு சொன்னார், அந்த பெந்தெகோஸ்து நாளில் நடந்தது. அதுதான் அங்கே புதிய மழை பொழிந்தது, அபிஷேகம் மழையாய் மாறினது, பெலன் கொள்ள செய்தார், புது மொழியை கொடுத்தார், புதிய வழியை திறந்தார். அங்கே திறக்கப்பட்ட ஒரு புதிய பாதை உருவானது. அப்ப இங்கே பாத்தீங்கன்னு சொன்னாய், அவ்வளவு நாளும் அவ்வளவு இயேசு அங்கே உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு வெளிப்படும் மட்டும் அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தார்கள். சீஷர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தின்படி அவர்கள் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். அந்த சொன்ன வாக்குத்தின்படி போய் கூடியிருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்க எருசலேமே ஜூதேயா முழுதலும் சமாரியா பூமியின் கடைசியும் பரியந்தவும் எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியாக அவர்கள் கூட்டி இருந்தார்கள். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 14 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் கூடியிருந்தார்களாம். சொன்னபடி நடக்க அங்கே இயேசுவின் தாய் மரியா கூட கூடியிருந்தார்களாம். அவர்களுடைய என்ன செய்தார், சீஷர்களோடு உருமனப்பட்டவர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் சில சூழ்நிலையில் கூடுகிறோம். எப்படி கூடுகிறோம், நம்மளுடைய சொந்த பேச்சு பேசும், நம்முடைய சொந்த காரியங்களை ஷேர் பண்ணும், நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல, மற்றவர்களிடத்துல இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா, இதை சொன்னா இவர்கள் ஏதாவது எங்களை தருவார்களா, செய்வார்களா, பதிலை கொடுப்பார்களா, எங்களோடு இவர்கள் நேரத்தை செலவழிப்பார்களா, இந்த நேரத்தை இவர்களோடு இப்படியா கழித்து விடலாமா என்று சொல்லி நாங்கள் ஒரு அந்த நேரத்தை எப்படியாவது போக பண்ணணும் என்று சொல்லித்தான் நாங்கள் கூடுவோம். எங்களுடைய சுயம் அங்கே வெளிப்படுகிறது, எங்களுடைய தேவை, அதாவது இவர்களோடே இந்த நேரத்தை செலவழிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் மாம்சு பலத்தில கூடாதபடிக்கு நாங்கள் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டவாய் தேவ சமூகத்தில் நாங்கள் உண்மையான முழுதத்தோடு கூடும் பொழுது அங்கே சொன்னபடி நடக்கும். என்ன நடக்கும், நான் ஊற்றுவேன் என்று சொன்னவர் மாம்சமான சாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னதேவர் அங்கே ஊற்றினார், சொன்னபடி ஊற்றினார், நடந்தது. சொந்த மொழியில விளங்கியது, இங்க சொந்த மொழியில விளங்கினா அங்கே அவர்கள் பேசுற அந்த வார்த்தையும் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்திலே அங்கே 6 வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம், அவர்கள் வேல் விளங்கின அந்த வல்லமை நாவிய நாவில கொடுத்த சத்தம், அந்த நாவில தொனித்த சத்தம் அங்கே என்ன செய்யலாம், தொனிக்க சத்தம் உண்டாகுது. எப்படிப்பட்ட சத்தம் தொனிக்குதுன்னு சொன்னா பாஷையின் சத்தம். எந்த பாஷையின் சத்தம், சொந்த மொழியில விளங்கி கொள்ற அளவுத்துக்கு அந்த பாஷை விளங்கப்படுத்துற சத்தம், வெளிப்படுகிற சத்தம், வெளிப்பாடு கூடிய சத்தம், அவர்களே கலக்கமடைய செய்கிற சத்தம், அவர்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியான அவர்களுக்குள்ள ஒரு அசைவை கொடுக்க சத்தம் தான் துணிக்குது. கூடியிருந்த இடம் இடத்துல இப்படி மாற்றம் அசைவு உண்டாகுது, இப்படி அசைவு உண்டாகுது. அவர்கள் அப்பொழுது பாருங்க, பெந்தெகோஸ்தின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது இரத்த காற்று அடிக்கிறது, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதிய சத்தங்கள் உண்டாகிறது. உட்கார்ந்து வீடு முழுவதை நிரம்பிட்டு இது வெளியரங்கமான அசைவுகளை காண்கின்றார்கள். வெளியரங்கமாய் நடக்கிற அசைவுகளை காண்கின்ற கூட எங்கள் கால்நடைகள் காற்றினால் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது காற்று ஊ ஊ என்று சொல்லி சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. இடையிடையே எங்கள் இணையதளங்கள் அசைகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறார். அப்ப ஒரு வெளியரங்கமான அடையாளத்தை பார்க்கின்றார்கள். ஆனா ஆவிக்குள்ளான வளர்ற மனுஷன் ஆவிக்குள்ளாய் நடத்தப்படும் சகலத்தை அறிவான். அங்கே என்ன செய்தார்கள், அவர்கள் பெண்ணத்தை அறிகிறார்களாம், அவர்கள் விளங்கிக்கிறோம். அப்ப தங்களுக்குள்ளே ஒரு அசைவு, என்ன அசைவு உண்டாகிறது அவர்களுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கும் போது, தங்கள் பாஷைகள் அவரவர்கள் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால், அப்ப செவிகள் எதை கேட்கிறது, அவர்கள் தங்கள் தங்கள் பாஷைகள் அப்ப சொந்த மொழியில அவர்களுக்கு விளக்கம் உண்டா, வெளிச்சம் உண்டாகிறது அவர்களுக்கு. ஒரு அந்த பாஷை விளங்குகிறது. இன்றைக்கு எத்தனையோ பாஷையில் பேசுற இந்த தேசத்துல, எத்தனையோ மொழியில, எத்தனையோ ஜனங்கள் பலதரப்பட்ட கலாச்சாரத்துல வாழ்ற இந்த நாட்கள்ல, ஒரு மொழியாகி ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் அங்கே பேசும் பொழுது அநேகர் விளங்கிக் கொள்கிறார்கள். அநேகர் ஆங்கிலத்துல பேசும்போது அறிந்து கொள்கிறார்கள், பிரெஞ்சில பேசும்போது பிரெஞ்சுக்காரர்கள் அறிந்து கொள்கிறார்கள், எங்கள் பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அதை கற்றுக்கொண்டபடினால்தான் அவர்களுக்கு விளக்கம் வருது. அந்த பாஷையை கற்றுக்கொண்டதுனால, அவர்கள் படித்ததுனால அதற்குரியான விளக்கங்கள், அதற்குரிய தரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அதனால அவர்களுக்கு என்ன செய்தது, காரியங்கள் விளங்கி கொண்டு காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அங்கே வந்தவர்கள் அவர்கள் விளக்கம் விளங்கும்படியாக, அவர்கள் விளங்கிக் கொள்ளும், வந்தவர்களை வந்த வண்ணம் திரும்பாதபடிக்கு அவர்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்தது என்று சொன்னார். விளங்க செய்தது அவையான, சொன்னபடி நடந்து செய்தது கத்தர். வாக்கினார் சொன்னதை கரங்கள் நான் நிறைவேற்ற தகப்பர். அப்ப என்ன, உள்ளாந்த மனுஷன் ஒரு மாற்றம் உண்டானது, வெளியாந்த அடையாளமும் வெளிப்பட்டது, ஒரு புதிய பலனும் உண்டானது, புதிய பாஷையும் உண்டானது. அப்ப ஒருமுகப்படுத்தினது யாரு சொன்ன, அந்த ஆவியானவர், எத்தரே ஆவியானவர், அத்தனை ஆவியான அங்கே அங்க விடுதலை உண்டு. அவ ஆவியானவர் அங்க அசைவு, அவ சொன்னபடி இந்த மாம்சமனை ஜாவரமே ஆவி ஊற்று ஊற்றினார். இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றினார். அவரை உண்மையாய் திறக்கும்போது எங்களுடைய உடல் எங்களுடைய உள்ளம் அசைகிறதை நாங்கள் உணரலாம். உங்கள் உதடுகள் தனிய பாஷையில பேசி துதிக்கிறத நாங்கள் உணரலாம். எங்களுடைய பிரசன்னத்தால நாங்கள் மூடுகிறத அறியல். அப்ப உள்ளாத மனுஷனுக்குள்ள மாற்றம், வெளியான பிரசன்னத்தின் மகிமை பிரசன்னம் எங்களை என்ன செய்து மூடுகிறது. அப்ப மூடும் பொழுது எங்களை நாங்கள் என்ன செய்யறோம், நீ பாஷையில பேசி பேசி தேவனுடைய உறவில நாங்கள் அங்க என்ன செய்யறோம், வலுப்படுகிறோம். அது நமக்கு பலனாய் மாறுகிறது, பலனாய் மாறுகிறது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலனா, புத்த காண்டவர் கொம்பின் பலனை கொடுக்கிறது, புத்த காண்டவர் கொம்பின் பலன். அப்ப அந்த உன்னத பலன் நமக்குள்ள ஊற்றப்படுகிறதால நம்ம எப்படி இருக்கிறோமா, அவருக்கு கொளுத்த கன்றலை போல இருக்கிறோம். இந்த உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்து விட்டவன் சொல்லும்படியாக, எழும்பி பிரகாசிக்க, எழும்பி நிக்க, எழுந்து பிரகாசிக்க ஒவ்வொரு சீஷர்களையும் வைத்தது. அப்ப இங்கே பாருங்க, வெளியான ஒரு தோற்றத்துல சத்தங்களும் கேட்கிறது, ஆனா உள்ளான தோற்றங்களுக்குல மாற்றங்கள் காணப்படுது. விளங்க வைக்கிறது மொழி, புரிய வைக்கிறது பாஷை. இன்னைக்கு அந்நிய பாஷையில சில பேர் பாடி செவித்து விட்டா இன்னைக்கு சபையில உண்மையிலே அநேகருக்கு அது விளங்க முடியா, அவர்களை அந்நிய பாஷையில பெற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை, அவைக்குள்ளாக வளரவில்லை, அதுவும் உண்மை. அப்ப என்ன செய்யறார்கள், அப்ப அதுக்காக குற்றம் இல்லை, அவர்களும் அதை வாஞ்சிக்க வேண்டாம். எல்லாரும் நிரப்பப்பட வேண்டும், நாங்களும் இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்னொரு தாகத்தோடு சபையில கூட வேண்டும். அப்பொழுது அங்கே நிச்சயமாக பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் பார்க்கிற தேவன் இல்ல, அவர் எல்லாருமே இருந்தார். மாம்சமான சாவர் மேலிருந்தார். என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக ஊற்றுவார். அப்ப இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள், அதை கேட்டு கலக்கம் அடைகிறார்கள். ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த குழப்பம்? இவர்கள் ஒரு சாதாரணமானவர்களே, ஒரு சாதாரணமானவர்களை என்ன செய்தார் தேவன்? அசாதாரணமாக்கி விட்டார், ஒரு ஒரு வல்லமையாய் கொடுத்து விட்டார். அப்ப இவ்வளவு காலம் அவர்கள் பார்த்தது இவர்களை எப்படி ஒரு சாதாரணமான மக்கள். இன்றைக்கு அப்படித்தான் எங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்றார், இவர்கள் ஒரு சாதாரண மக்கள், இவர்கள் சரியான பட்டத்தில இல்லை, சிங்க தேசத்துல வந்து படிக்கல, உயரில ஒன்றுமே இல்லை, இவர்களுடைய இவர்களுடைய பின்னணிகளையும் ஒன்றுமே இல்லை. அப்ப எங்களுடைய பின்னணியை பார்க்கிறார்கள், முன்னணியை பார்க்கிறார்கள், இருக்கிற விதங்களை பார்க்கிற, வாழ்ற விதங்களை. ஒருவள் அப்படியாக மற்றவர்களுக்கு அதை என்ன செய்யுது? கலக்கத்தை கொடுக்கலாம், குழப்பத்தை கொடுக்கலாம். ஆனா நம்மை ஏற்றுற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை குறித்தான் அவர் முன்குறித்த திட்டங்களை வச்சிருக்கிற தேவன், அவர் செய்ய நினைச்சது தடைபடாம அங்கே நிறைவேறும். அது நிறைவேறும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு குழப்பமாயிருக்கும், மற்றவர்களுக்கு ஒரு கலக்கம், மற்றவர்கள் அதை ஆச்சரியப்படும்படியாத்தான் நம்மை தேவன் நடத்துவார். எப்படி இவர்களுக்கு உண்டாகும்? அதை சொல்றாங்க, தங்களுடைய சிறையிருப்பை திரும்பும் போது அது சொற்பனம் காண்றது போல இருந்ததா. அப்ப தான் இப்படி சொற்பனம் காண்றன்னு சொன்னா சொற்பனம் எப்படி வரும்? நிச்சயமாக நாங்கள் நல்ல ஒரு உறக்கத்துல போகும்போது தான் அந்த சொற்பனத்தை கத்தர் நமக்கு வெளிப்படுத்துவார், அதன் மூலம் தன்னுடைய தேவ ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் பொழுது அந்த சொற்பனம் என்ன செய்யும்? ஒரு கொஞ்ச நேரத்தில் அது முடிவடைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்ப, அந்த சிறையிருப்பே ஒரு சொப்பனம் காண்ற போல இருக்குமான்றா. அப்ப தேவனுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று சொல்லி சற்று செஞ்சு பாருங்க பிரியமானவர்களே. நிச்சயமாக அவருக்கு ஒரு காலமோ தடை இல்லை, நேரமோ அவர் கணிக்கிறது இல்லை. அவர் ஏற்ற வேலை என்ன சொன்னார் அது செய்வார், என்ன சொன்னார் எந்த வேலையில செய்வார் அவர் திட்டமிட்டு இருக்காரோ, அவர் எதை குறிச்சு அந்த குறித்து வச்சிருக்காரோ, அந்த நேரத்துல அது நடக்கும். அது நம்முடைய பார்வைக்கு அது ஆச்சரியமா தருங்க, நம்முடைய ஜனங்களுக்கு அது கலக்கமா தந்திருக்கும், மற்றவர்களுக்கு அது குழப்பமா தந்திருக்கும். அவர்களால் ஆச்சரியப்படும்படியாத்தான் தேவன் செய்வார், நிச்சயமாக தேவன் செய்வார். அங்கே பார்வோனையும் சேனையும் கொண்டு நிறுத்தினார், சிங்கத்துக்கு முன்னால ஜனங்களை நிறுத்தினார். முன்னுக்கு தடை, தேவன் ஏற்கனவே என்ன செய்து இருக்கலாம்? சேனையே பார்வோன் செய்த முன்பெரு முன்னமே இவர்களை சிங்கத்துல பிளந்து போயிருக்க செய்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன செய்து விட்டார்? இந்த தன்னான் அழைத்து வந்த ஜனங்களும் என்ன எப்படி நிற்கிறார்கள், எப்படி நிக்கிறார்கள், தன் கைவல்லமை மகிமை எப்படி வெளிப்படும் என்று தேவன் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார், தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தன்னுடைய நாமம் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் இந்த வேளையில் என்பதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் தேவன் என்ன செய்யறார், அந்த வேளையில மோசைய சொல்ற, கைய நீட்டு கோலை உயர்த்து என்று சொல்லும் போது மோசை உயர்த்துறான், அவன் நாமத்தை கடல் பிளக்குது. தன்னுடைய ஜனங்களை அவர் அழகாக பாதையை திறந்து கடக்க பண்ணுகிறார். ஆனா எதிரிய என்ன செய்யறார், அதே பாதைக்குள்ள வழி காணாம் அதுக்குள்ளேயே மூழ்கடிக்கும்படியா மூழ்கடிக்க செய்கிறார். பாருங்க எப்படிப்பட்ட வல்லமை அங்கு வெளிப்படுகிறது, எப்படிப்பட்ட ஜனங்கள், ஜனங்கள் எப்படி குழப்பமடைந்து கலக்கமடைந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் இது அவ்வளோ, அதுதான் அங்கே என்ன எமீரியா வர்ஷிப் லீடராய் அங்கே வர்ஷிப் பண்ணுகிறார், தேவனை துதிக்கிறார், நன்றி செலுத்த ஆச்சரியமாய் நம்ம என்ன செய்யற தலைமை செய்யற வெற்றி சிறக்கச்சின குதிரை வீரர்கள் மூழ்கி அடிச்ச எவ்வளவு ரதங்களோடும் ராணுவ பலத்தோடும் அந்த பார்வன் தொடர்ந்தாலோ அவ்வளத்தையும் மூழ்கி அடிச்ச பார்வனை பார்வையில நாங்கள் வெல்லலாம் ஜெயிக்கலாம் என்று பார்வன் நினைச்சிருக்கான், சேனை நினைச்சிருக்கும். ஆனா தேவ சேனையும் தேவனும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்து விட்டது, அந்த சேனையும் மாத்திரம் எம்மாத்திரம் தொடர்ந்து வந்த சேனை உன்னை இந்த கடலுக்கு நான் மூழ்கடிப்பேன், மூழ்கடிச்ச தன்னுடைய வல்லமைக்குள்ளார். அப்ப இந்த வல்லமை எப்படிப்பட்ட கிரியை செய்யறது என்று சொன்னா, அவர் சொன்னபடியே செய்கிறார், சொன்னபடியே செய்யறார். நீ எவ்வளவு பெரிய ரதமாயிருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய வீரனாயிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளாயிருக்கலாம், வழி தோற்றத்துல வெறும் பெரிய பாதை பலமாயிருந்தாலும் தேவ பலத்துக்கு முன்னால, தேவ வல்லமைக்கு முன்னால, தேவன் கொடுத்த காலத்துக்கு முன்னால, அவர் கொடுத்த நேரத்துக்கு முன்னால எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்க போதும், இல்ல, நாங்கள் வீணாய் குழப்பமடைந்து வீணாய் பயன் கொண்டு வீணாய் பலவீனப்பட்டு வீணாய் நம்முடைய மாமிசம் சோர்ந்து போய் எடுக்கிற முடிவுகளும் வீணாய் போகாதபடிக்கு தேவ சமூகத்துல தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அவர் பாதத்துல நாங்கள் அமரும் பொழுது, நிச்சயமாக எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் யாவும் அவருக்கு நேராய் திருப்பும் பொழுது அந்த ஒரு மனம் அங்கே என்ன செய்து ஒருமனப்பட்ட ஜெபம் அங்கே பெரிய ஒரு அடையாளத்தை செய்கிறது, பெரிய ஒரு வல்லமை வெளிப்படுகிறது, புதிய பலத்தை தருகிறது, புதிய விடுதலையை தருகிறது, வெளிச்சமாய் மாறுகிறது எங்கள் பாதைகளை. அதை என்ன செய்து வெளிச்சமாக்குகிறார். அவர் கூடியிருந்தார்கள், ஆனால் அங்கே வந்த கூட்டமோ, அங்கே பெரிய கூட்டம், திராண சனங்கள் நான்கு திசையிலும் இருந்து ஒரு கொண்டாட்டத்தின் நாட்டில் அவர்கள் கூடி வந்தார்கள். ஆனால் கூடி வந்தவர்கள் எல்லாரும் வெறுமனே திரும்பாதபடிக்கு அங்கே தம் மொழியில கேட்கும்படியாக அவர்களை ஆவியானவர் செவிகளை திறந்து கேட்க வைக்கிறார். தன்னுடைய பாஷையை, தன்னுடைய மொழியை விளங்க வைக்கிறார், விளக்கி வைக்கிறார். இதுதான் விளக்கம், இதுதான் இந்த பாஷைக்குரிய மொழியில் அர்த்தம். அங்கே கூடி வந்த ஒவ்வொரு மேலும் இருந்த அவ்வளவு பேர் நிரப்பினார். ஒருவர் பேதுரு அப்போஸ்தலன் என்று சொல்லி பார்க்கல, அங்கே மிச்ச சீஷர்களையும் என்று பேர் சொல்லி பார்க்கல. யாரெல்லாம் கூடியிருந்து ஒருமனப்பட்டு வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று இருந்தார்களோ எல்லாருமே வம்சமான ஜாவர்மே நாவி ஊற்று என்று சொன்னது ஊற்றினார், நிரப்பினார், பயன்படுத்தினார், வெளிப்படுத்தினார், பலத்தை கொடுத்தார், எழும்பி பிரகாசிக்க செய்தார். இதான் உண்மை பிரியமானவர்கள். இப்படிப்பட்ட அசைவ பல மாற்றத்தை நானும் நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெந்தைக்கோசை நாளாத்தான் மாறணும், பெந்தைக்கோசை நாளாத்தான் இருக்கணும். ஏ எங்களுடைய கூடி வருத, நாங்கள் எப்படி தேவனுக்காக ஒரு நிறத்தை எப்படி கொடுத்து அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறோமோ, எப்படி பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வாஞ்சிக்கிறோமோ, அந்த வாஞ்சியின் தகத்தையும் கத்தர் அறிவார், கத்தர் அறிவார். என்ன நிரப்பலையே, என்ன பயன்படுத்தலையே, எனக்கு இது தெரியலையே, எனக்கு இது விளங்கலையே என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுற விட, அப்பா அடியே நீ ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்க என்னோட பேசுங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க இந்த நாளை தந்திருக்கிறீங்க, இது நிமித்தமாக நீங்க மகிமைப்படுங்கப்பா, உங்களுடைய வெளிச்சத்தை நான் காரணம்னு சொல்லி நிச்சயமாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக கூடுவோமா. இந்த அந்த இடம் அசையும், அவருடைய பலன் கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஆலோசனை எங்களை தருவார், அவர் எங்களை நடத்துவார். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அங்கே பாத்தீங்கன்னா கூடியிருந்த ஜனங்களை பாப்பீங்கன்னா, அங்கே பம்பரியா ஈத்து தேசத்து ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அது மாத்திரமில்லை, அங்கே என்ன சில எல்லாம் ஒவ்வொரு தேசத்தின் திசைகள் இருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். எத்திசையில் வந்தாலும் அங்கே பாருங்க, கிரேத்தரும் அரபியரும் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். அப்போ அவர் செய்கிறது இது ஆச்சரியப்பட வைக்கிற செயல்கள், அவரங்களின் மூலம் நடப்பிக்கிறது தன்னுடைய நாமம் மகிமைக்கென்று, தன்னுடைய நாமம் விளங்கும்படியாக, தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை உணரும்படியாக, உணர்த்தும்படியான கிரியை தேவர் வெளிப்படுகிறார், வெளிப்படுகிறார், வெளிப்பாடுகளாய் வெளிப்படுகிறார். எல்லாரும் பிரமித்து என்ன செய்தார்கள், சந்தேகப்பட்டு அந்த வார்த்தை சொல்லுவது பாத்தீங்கன்னா, எல்லாரும் 12 வசனத்தை வாசிக்கிறேன், அங்கே அப்போஸ்தல புஸ்தகம் 2 12 வசனம், எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்ன கேட்கிறார், இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள், சொல்லி கொண்டார்கள். என்னமாய் முடியுமோ, அது நன்றாய் முடிச்சது. நிச்சயமாக அந்த நாள்ல இருந்து மீதியான பகுதிகளை நீங்க அப்போஸ்தலர் முடியும் வரைக்கும் 28 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே வசனங்கள் விருத்தி அடைந்தது, சீஷத்துவம் பெருகியது, சபை பெருகியது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் அங்கே கட்டப்பட்டது. முதல் பிரசங்கத்திலே அங்கே பேதுரு எழுந்து என்ன சொல்றார் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியார் ஆவியில் வார்த்தை விண்ணசை பெறுவீர்கள், பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இன்றைக்கு வரத்தை பெறாததுக்கு காரணம் நாங்கள் என்ன செய்யல, உண்மையான ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, இதுவரை நம்மிடத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கவில்லை, முழுமையை அடையவில்லை. அப்ப என்ன ஏதோ சடங்காச்சாரம் மாதிரி நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம் மொழிய இல்லை. நாங்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவோடு, அவரை முழுமையா நாங்கள் அறிகிற அறிவோடு அறிந்து கொண்டு நாங்கள் அந்த ஞானத்தின் மூலகமாயிருந்த அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானம் பண்ணுவோமாயிருந்தா நிச்சயமாக பாவத்தின் மறித்து நீதிக்கு பிழைத்து தன்னுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் புதுவில் அடைவது நிச்சயம் பிரியமானது. இதைத்தான் அங்கே பேதுரு எழுந்து முதல் பிரசங்கத்திலே அங்கே 3000 பேர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் உண்மையாய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இவருடைய முதலாவது மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இப்படிப்பட்ட அடியாளங்கள் வல்லமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நல்லொரு உபதேசத்தை பெற்றுக் கொடுப்பார் எதிரோ அவர்கள். அதே போலதான் இந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல நீங்க மனம் திரும்பி இருந்தா இன்னும் அவரை அறிகிற அறிவில முழுமையாக அறிந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணி அவரிடத்துல ஞானஸ்தானம் பெற்று, அவரிடத்துல நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று மாத்திரமல்ல பரிசுத்தாவியின் பலனை அடைந்து நாங்கள் அவருக்குள்ளே புத்து பலன் அடைவோம்னா நிச்சயமா கத்த எப்படி அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினாரோ அதே போல எங்களையும் பயன்படுத்துவார். எங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அவர் அந்த மாம்சமான சாவலை ஆவி ஊற்றுவேன் சொன்னதா அப்பர் இந்த கடைசி நாட்கள் ஆவியை ஊற்றி எங்கள் அவர் நாம் மகிமைக்கென்று ஒரு பாத்திரமாக எடுத்து இன்னும் பயன்படுத்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இன்னும் அவர்கிட்ட விட்டு கொடுப்போம் என்று சொன்னா குயவனுக்கு தெரியும் களிமண் எப்படி நாங்கள் பயன்படும். களிமண் கேட்க கூடாது, ஏன்னு உடைக்கிற, ஏன்னு உருவாக்குற, ஏன்னு பயன்படுத்து அந்த களிமண் பேசியிருந்தா நிச்சயமாக பாத்திரமா வரைந்திருக்கவும் முடியாது. எப்படி ஒரு மண் விட்டு கொடுத்ததோ அதே போல மண்ணான மனுஷனானும் நீங்களும் அவருடைய சித்தம் செய்ய அவருடைய சத்தம் கேட்டு உண்மையாய் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்களை அவர் பயன்படுத்த போதுமான இருக்க என்ன சொன்னா அழைச்சவர் உண்மைகளவராயிருக்கிறல்ல, அந்த அழைப்புக்கு நாங்கள் உண்மையா ஓடும்போது இங்கே சீஷர்கள் உண்மையாய் ஓடினார்கள், பயந்திருந்தது உண்மைதான், குடியிருந்தது உண்மைதான், ஆனால் அவருடைய அந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமில் கூடியிருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் கூடியிருந்தார்கள். ஒருமனப்பட்ட கூடியிருந்த இடமும் அசைந்தது, உள்ளமும் அசைந்தது, புது பலனும் உண்டானது, புது வழியும் பிறந்தது, புது பலன் கிடைத்தது. அந்த புது பலனை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் என்னையும் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒரு பெந்தெகோஸ்து நாள் அனுபவமாய் மாறட்டும். இது ஒரு நிருபமா இல்ல, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை ஆகட்டும். இது நாள்தோறும் இதை அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் நாள்தோறும் வெள்ளத்து மேல் பலனடைந்து நாங்கள் சீயோனை காணும்படியாக பிரியை நடக்கும். அப்படிப்பட்ட பலத்தை பெற்றுக்கொள்ள உன்னத பலன் ஊற்றப்படும் பொழுது அங்கே செழிப்பான வயல்வெளி உண்டாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று சயாதிகர் சொன்ன வாக்குதான் நிறைவேறும்படி உங்கள் சொந்த மொழி விளங்க செய்ய அந்நிய பாஷை நம் நாவிலே அமே அந்த பாஷைக்கு நாங்கள் செவிப்போம். புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஒப்பு கொடுப்போமா? சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மட்டு நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொன்னபடியே நடந்தது கேட்டால் சொந்த மொழியில விளங்க செய்கிறப்பா. ஒருவரும் ஆண்டவர் வந்து ஒருவரை திரும்பாத படிக்க அவர்களுக்குள்ளே கலக்கத்தையும் குழப்பத்தையும் மாற்றத்தையும் ஆச்சரியத்தையும் என்னமாய் முடியுமோ என்று சொன்ன கேள்விகளையும் விழும்ப செய்யப்பட்டதாக விழுப்புகளை காண செய்தீரியப்பா. அது வந்து பெந்த கொசை நாளாய் மாறியதே அந்த நாட்களும் ஆண்டவர் அப்படியாசைவங்கள் வீடுகளுக்குள்ள எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செவ ஜீவியத்துல நாங்கள் உறவாடுற நேரங்கள்ல உண்டாட்டும் ஆண்டவர் மற்றவர்கள் காணும்படி நீரங்களோடு இருக்கிறீர்ன்றத அட்டியாளங்க மூலம் வல்லமை மூலம் உங்களுடைய மகிமை வெள்ளியரங்க மாட்டுமையா மாம்சமான ஜாவர் மேல வேகமாய் காணும் என்று சொன்னீங்கள். அப்படியாக அன்று காண வைப்பீர், இன்றும் காண வைப்பீரா இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்த வெறும் பெந்தை கோசை நாளாய் நாங்கள் கடந்த ஞாயிறு கொண்டாடாம் இன்னும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை மாத்திரம் ஒவ்வொரு வேளையில் உண்மை தேடும் பொழுதெல்லாம் பெந்தை கோசையா மாறட்டும் ஆண்டவரே. நீர் ஊற்றப்பட்டு உம்முடைய நாமும் வழிந்தோடத்தக்க உம் பாதைகள் எல்லாம் அது ஆண்டவரே வெளியேறத்தக்கதா அப்பா ஊற்றாய் பெருக்கிறது நதி பாயும்படியாக கிரிய செய்யுங்காட கிருபை அழியுங்காட் அப்படிப்பட்ட பலன் ஊற்றப்படட்டும் ஆண்டவர். எங்களை மாம்ச பலவீனம் எதையும் மேற்கொள்ள முடியாத ஐயா உம்முடைய பலன் தான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் உம்முடைய வல்லமை தான் எங்களை பயன்படுத்த முடியும். அப்பா அவட நல்ல கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வேஷமும் இந்த கொசு நாள் இந்த நாள் என்று சொல்லி நாங்கள் நினைவுந்து ஹராதது கொடி நினைவெல்லாம் நீங்களா இருக்க நினைவெல்லாம் பேச்சா இல்ல அப்பா வெந்த கொசை நாளாய் ஒவ்வொரு நிமிஷம் மாறட்டும் அது பெந்த குசை நாள் என்று சொல்லும்படி அசைவு காணப்படட்டும் ஐயா. நீங்க வெளிப்படுங்க நீங்க வாங்கிப்படுங்க கொய்யவன் நீங்க களிமண் நாங்க உடகரத்தை சாத்தி ஒப்பு கொடுக்கும் அர்ப்பணிக்கிறோம் அணைந்திருங்கப்பா புதிய பாத்திரம் அன்று எப்படி புதிய பாத்திரம் வரைஞ்சு இன்று உங்களை வணையும்படியா அடியாரையும் கேட்டு ஒவ்வொரு நம்முடைய கரத்தில் ஒப்புக்கிறோம் அப்படியாக வரைந்து நீர் வகைப்படும் பாத்திரம் விளங்கச்சி நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன். நாம் ஒன்றையும் மையப்படுவதாக வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். பெற்றோருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நாம் ஒன்றையும் மையப்படுவதாக. சரியா 8:58 நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஆமீன். எங்களுடைய தேவன் வல்லமுள்ளவர். நாங்கள் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பெலத்தை அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற பெலத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் இணைப்படும்படியாக உம்முடைய வசனம் வார்த்தையில மட்டுமல்ல அது வல்லமை உள்ளதாகவும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததாகவும் இருக்கிறது. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய உள்ளான மனக்கண்களை திறங்கும்படியாக நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக அவர்கள் இந்த விதைக்கிற வசனங்கள் கேட்கிறவர்கள் மத்தியில 30, 60, 100 பலன் கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்துல வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி அவர் வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு அந்த பரலோக ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்துல நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இன்றைக்கு இரட்சிக்கப்படாதவர்கள், மலைகளில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள் உம்முடைய பெலத்தை வார்த்தையில இருக்கிற பெலத்தை அறிந்து கொண்டு உம்முடத்துல வருவார்களாக. ஒவ்வொருவரையும் விழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:7 பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டி ஆனவர் வாழ்ந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவனுடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கன் உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துதான் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்து இம்மானுவேலராக எங்களுக்கு வாசம் செய்கிறவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களை தேவனுக்கென்று நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்த பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக அவர் அடிக்கப்பட்டு எங்களை பரலோக பிரஜைகளாக தெரிந்து கொண்டார். எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இம்மைக்கு பின்பு மறுமையில தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயும் 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு 1000 வருடம் கிட்டத்தட்ட 100 வருடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று பார்த்தாலும் 10 ஜெனரேஷனாக நாங்கள் மரணம் இல்லாமல் அந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக நித்திய காலத்தில வாழ போகிறோம். சதா காலம் இறந்த காலம் முடிந்து விட்டது, நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவுடைய வருகை வரைக்கும் எதிர்காலம், அதன் பின்பு நித்திய காலத்திலே 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய நித்தியமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி, பாவத்தை நம்பி, பொய்யான எத்தனமான கிரிகைகளை, கையின் கிரிகைகளை நம்பி அந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த பூமியிலே 1000 வருட ஆட்சியில நாங்கள் ராஜாக்களாக, ராஜாவின் பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக இயேசுவோடு வாழ்கிற வாழ்வு, பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு. நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 பின்பு நான் பார்த்ததாவது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 1,000 1,000 இப்படியாக நம்ம அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிலுவையில, கல்வாரி சிலுவையில சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையை நாங்கள் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர் தான் ஐஸ்வர்யத்துக்கு பாத்திரர், வல்லமைக்கு பாத்திரர், ஞானத்துக்கு பாத்திரர், பலத்திற்கு எங்களுக்கு பலத்தை தருகிறவர். அவருடைய ஆவியினூடாக வசனங்கள் ஊடாக அந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க எங்களுக்கு பலன் வருகிறது. பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் தெய்வங்கள் என்று மனித கைவேல்களினாலான பொருட்களுக்கு நீங்கள் இதை கொடுக்க கூடாது. மகிமையை பாருங்கள், அது ஒரு கை, ஒரு தட்டான், ஒரு தொழிலானவன் கையினால செய்கிற சிலைகள், கையிலான உருவாகின அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் மகிமை கொடுத்த கூடாது. பாருங்கள், நாங்கள் எக்ஸோடஸ் 20:16 பாருங்கள், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக அவர் மாறுவார். பாருங்கள், அவருடைய இரக்கம் உள்ள தேவன், அழகுள்ள தேவன், 1000களில் சிறந்தோன், அழகுள்ளவர், அழகுள்ள தேவன். பாருங்கள், எங்களைப் போல எங்களுடைய தேவனும் இயேசுவும் எங்களை படைக்கும் பொழுது பரலோகத்துல ஒன்றாக இருந்தவர்கள் இந்த மனுக்குலத்தை படைக்கும் பொழுது பாருங்கள், லெட்டஸ் மேக் அவர் இமேஜ், அவருடைய அவர்கள் பிதாவும் இயேசுவும் லெட்டஸ் பன்மையில போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சாயலாக ரூபத்தின்படியும் நாங்கள் எல்லோருமே, நீங்கள் மதங்களில வாழலாம், பாவத்தில வாழலாம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ரூபத்திலையும் வடிவத்திலே நீங்கள் உங்களை கிரியேட் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து, சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், மழை எல்லாவற்றையும் அவர் தந்து, இறுதியாக மனிதனை படைத்து மனிதனுக்கு ஏற்ற மனைவியை கொடுத்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கும்படியாக வாருங்கள் வாழ்ந்திருக்க ஆசீர்வதித்தவர் தான் எங்களுடைய தேவன். ஆனால் மனிதனை நேசிப்பதை விட்டு தேவனை, முதலாவது ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். பெற்று இந்த தேவன் படைத்த 5 நாட்களுக்கும் படைத்த அந்த உணவை உடையை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வு, மனிதன் தோட்டத்தில பிசாசை நம்பினதன் நிமித்தம், லூசிபரசும் அவனுடைய தூதர்களை நம்பினதன் நிமித்தம் பாருங்கள், முதற் கொலை, ஆதியாகமன் 4 அதிகாரத்துல ஆதாம் அவளுடைய பிள்ளைகள் ஆகிய காயின் ஆபேலை கொலை செய்கிறான். இப்படியாக வாழ வைத்த தேவன் அவர் தொடர்ந்து வாழ வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று, சமாதானமாக வாழ வேண்டும் என்று படைத்த தேவனுக்கு பிசாசு, பாருங்கள், பிசாசை அவர்கள் நம்பி, மனுக்கு ஆதாம் அவள் நம்பி அவருடைய சந்ததியாகி இன்றைக்கும் பாருங்கள் பிசாசனுடைய மாயை வலையில விழுந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5:13 அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரங்களில் உள்ளவைகளும் அவற்றுள் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பாருங்கள், ஆதாம் அவள் பாவம் செய்தாலும் இயேசு எங்களுக்காக தேவனுடைய குமாரனாக வந்து எங்களுக்கு சிலுவையில மடித்து அந்த ஆதாம் அவள் இழந்த அந்த அதிகாரத்தை மீண்டும் எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சிலுவையில வெற்றி சிறந்து சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதுதான் மனம் திரும்ப வேண்டும். மனிதன் இந்த பாவத்தில இருந்து, மதங்களில இருந்து, பிசாசின் பிடியில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து, ஒவ்வொரு மாம்சத்துல மாம்ச இச்சைகள்ல இருந்து, குடிப்பழக்கம், இப்படியாக ஒவ்வொரு இச்சைகளில இருந்தும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பற்றியெல்லாம் விட்டு அவரிடத்துல வர வேண்டும் என்று பாருங்கள். தன்னுயிரை கொடுத்து தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட இந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பத்தோடு சிலுவையில மறித்து, இரக்கத்தினால கிருபையை கொண்டு இரக்கத்தினால அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். பாருங்கள், நாங்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவரிடத்துல போய் விழுந்து விட வேண்டும். கிருபை உள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, தாவீது இப்படித்தான் அவரிடத்துல விழுந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். பாருங்கள், அவர் இரக்கமுள்ள தேவன். நீங்கள் உள்ள உணர்வு பூர்வமாக நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒரு உணர்வோடு அவரிடத்துல போக வேண்டும். நான் ஒரு எனக்காக நீர் சிலுவையில மறித்தி நான் தான் தண்டிக்கப்பட வேண்டியவன். எனக்காக ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஆதாமவாளின் சந்ததிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அது ஒரு முடியாத ஆட்டுக்குட்டி அடிக்கிறதாக இருக்கிறது. பாவம் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு ஒரு பலியிட வேண்டும். இப்படியாக தொடர்ந்து பலிகளை செலுத்திவிட வேண்டும். இதற்காக தான் இயேசு ஒரே பலியாக மடித்து எல்லாருக்காகவும் ஒரே பலியாக அத்தனை பாவ சாபங்களையும் பிறந்த பிள்ளைகள் இயேசுடைய வருகை வரைக்கும் பிறக்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய பாவங்களும் அவர் யார் யார் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவி விட மொண்டு ஜோவாருண்டுகளின்படி என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று இந்த வசனத்தின்படி என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக நீங்கள் ரட்சிப்பை பெற்று அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது உங்களுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. நீங்கள் பரலோக பிரஜைகளாக மாறுகிறீர்கள். நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். இதற்காகத்தான் கவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 இயேசு பெருகவும் நான் செருகவும் வேண்டும். நான் ஒரு அப்பிரயோசனமான ஊழியக்காரனாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். எங்களை உயர்த்தாமல் இயேசுவை இயேசு பெருக வேண்டும். இன்றைக்கு இயேசு இந்த பட்டணத்துல பெருகினான் எழுப்புதல் இலகுவாக நாங்கள் செய்ய முடியும். எல்லாரும் இயேசுவை உயர்த்தும் பொழுது அவருடைய அவர்தான் எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடித்தவர் என்ற உணர்வோடு அவரை உயர்த்தும் பொழுது இந்த பட்டணம் நற்குணசாலிகளாக மாறும். ஒவ்வொரு தேசங்களிலேயும் நீங்கள் இயேசுவை தான் உயர்த்த வேண்டும். உயர்த்தும் பொழுது நாங்கள் செருகும் பொழுது அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறும். பாருங்கள் யோவான் 3:31 இருந்தும் யோவான் 3:31 உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் இருந்துண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இயேசு பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவராக வந்து மரியாளிடத்தில் கற்பந்தரித்து இயேசுவாக பரிசுத்தமாக கோலி பரிசுத்தமாக பவுலு பாவம் கூட இல்லாமல் வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் நாங்கள் கன துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். பாருங்கள் இந்த வேதாகமத்தை சுவிசேஷத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் இந்த வேதாகமம் நீங்கள் இன்னும் அந்த வசனத்தில் உள்ள வல்லமையை வெளிச்சத்தை காணவில்லை. இந்த ஒரு அத்தியாயத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் புதிய பாட்டிலே படிக்கலாம், பாருங்கள் யோவான் புத்தகத்திலே படிக்கலாம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது உங்கள் நீங்கள் அதை தியானித்து வாசித்து கொண்டு போடும் பொழுது ஒரு முறையில் நீங்கள் அந்த வசனத்தை அந்த வல்லமையை கண்டுகொள்ளாவிட்டால் திருப்பி திருப்பி வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பொழுது அந்த ஒரு பந்தியை வாசிக்கும் பொழுது அதுல 1-2 வேர்ஸ் உங்களோடு பேசும் அந்த வார்த்தை இந்த வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை என்னை தொட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எனக்கு அந்த பெலன் வருகிறது. அந்த உன்னதத்தின் பெலனினால நான் தரிக்கப்படுகிறேன். இந்த உணர்வு வரும் பொழுதுதான் உங்களுக்கு வேதாகம புத்தகம் வாசிக்கும் பொழுது அது தேனினும் இனிமையானதாக இருக்கும். உங்களுடைய ஔஷதமாக இருக்கும். பாருங்கள் டாக்டர் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு வந்தால் அது ஒரு மருந்தாக இருக்கிறது. உங்களுடைய எலும்பை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:5 எங்கள் சுவிசேஷம் உங்கள்

அவர் மறுமதில அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் பரிசுத்த ஆவியின் மேலனை அந்த வசனத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த உணர்வு வரும் வரைக்கும் நீங்கள் விட்டு விடக்கூடாது. அந்த வசனத்தின் அர்த்தத்தை மா ஆடு பாருங்கள் சாப்பாட்டை புல்லை சாப்பிட்டு விட்டு அசை போடும். அதே போலதான் நீங்கள் வார்த்தையை அசை போட வேண்டும். வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது. அப்ப வார்த்தை தான் கடவுள். அப்ப வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் என்றால் எல்லா வார்த்தைகளும் உண்மையாயிருக்க வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமானது, அவர் தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். இயேசு இயேசு வார்த்தைக்கு வார்த்தையை தான் வார்த்தையை போலதான் வாழ்ந்தார். இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும். நன்மை செய்கிறவராக, நற்கிரிய செய்கிறவராக, அன்புள்ளவராக, தேவனோடு ராம் முழுவதும் ஜபிப்பவராக, மற்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவராக, அதுதான் வேதாகமம். வேதாகமத்தை நன்கு ஆராய்ந்து படிப்பவர்கள், தியானித்து படிப்பவர்கள் அந்த வார்த்தையின் வல்லமையில வல்லமையை நாங்கள் காணுகிறோம். அதோடு அதை நாங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்வில கீழ்கை செய்கிறது, ஒரு சுகம் கொடுக்கிறது, அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. அவர்கள் சில மனிதர்கள் ஆறுதலாக பேசுவார்கள், தயவாக பேசுவார்கள். அதே மனிதர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள். இவர் ஆறுதலாக நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது அது சொல்லுகிறவர்களுக்கும் அந்த வல்லமை வெளிப்படுகிறது, கேட்கிறவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உணர்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம் பாருங்கள், நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது நாங்கள் அவருடைய நிலையில, அவருடைய துக்கத்தில, அவருடைய கவலையை நாங்கள் எங்களுக்கு அது நடந்ததாக நினைத்து நாங்கள் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு இல்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குற அதே நேரத்தில் அவர்களுக்கும் இறங்குவார். அவர்களும் இந்த அபிஷேகம் வரும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது, அந்த நோய்கள் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது. ஆவியானவர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் மேலையும் ஜெபிக்கிறவர் மேலையும் வல்லமையை ஊற்றுவார். அந்த கண்ணீரோடு வருகிற அந்த மகனுக்கும், அந்த மகனும் இறுதிய பூர்வமாக அழுது சில பேர் வருவார்கள் தங்களுடைய துக்கங்களோடு அழுது வரும்பொழுது கண்ணீரை கண்டால் இயேசு இறங்கி விடுவார். இறங்கி எப்பொழுதும் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் உணர்வு பூர்வமாக ஒரு கஷ்டத்துல வரும் பொழுது, துன்பத்துல வரும் பொழுது நாங்கள் ஜபிக்கும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் ஒன்றான மெய் தேவன். அவர் அனுப்பினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் யோவான் 17:3 பார்க்கும் பொழுது ஒன்றான மெய் தேவனாகி உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. பரிமைக்கு பின்பு மறுமையில நாங்கள் அவரோடு வாழப் போகிறோம். அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவரோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயும், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான். பிசாசங்களுக்கு எப்பொழுதும் பேட் தோட்ஸை தருவான், தேவனுக்கு பிரியமில்லாத தோட்சை எங்களுக்கு தருவான். அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை இருந்தால்தான் நீங்கள் அதை எதிர்த்து நிற்க முடியும். ரசித்த டெபில் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் இடம் கொடுத்தால், இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தால் அவன் உங்களுடைய வீட்டு வாசப்படியில வந்து படுத்து விடுவான். பாருங்கள் கொலோசியர் 3:3 நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்களுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து உடனே தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. எங்களுடைய உயிர் எப்பொழுது நாங்கள் புது சரீரத்தை இயேசு மீண்டுமாக வரும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த புது சரீரத்தை தருகிறார். பாருங்க அடுத்த வசனத்திலே கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட

மகிமையிலே மொழிப்படுவீர்கள். ராப்ஷருக்காக இயேசு எங்களை வந்து அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அபிஷேகம் பெற்று எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப எங்களுக்கு அவர் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை தந்து இயேசுவோடு அந்த பரலோகத்துல வாழுகிற வாழ்வை, இந்த மண் சரீரம் மண்ணுக்கு போகிறது, பரலோக சரீரத்தை எங்களுக்கு தருகிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிராராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொய் பேசுதல், இப்படியான விக்கிர ஆராதனைகள், இப்படியானவற்றை நாங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவையின் செய்கைகளையும் களைந்து போட்டு நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் பாவத்தில் வாழ்ந்தோம். ஆதாமவாளின் சந்ததியாக நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்களாக வாழ்ந்தோம். பிசாசின் பிள்ளைகளாக, இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இயேசுவுடைய மீண்டும் மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறி இப்பொழுது நாங்கள் சிரித்தவருடைய கொலோசியர் 3:10 உம்மை சிருஷித்த அவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவடையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கு. இப்பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசந்திக்கிறார், இயேசு எங்களுக்கு வளருகிறார். இயேசுவை போல எங்களை தேவன் மாற்றுகிறார். நாங்கள் இயேசுவை போல எங்களுடைய உபவாசம், ஜெபம், பரிசுத்தம் எல்லாத்தையும் நாங்கள் இயேசுவை போல மாற்றும் பொழுது அவரை போலவும் நாங்கள் அற்புதம் செய்ய முடியும். அதிலும் பெரிதான அற்புதங்களையும் செய்ய முடியும். 1 Cor 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில உண்டாயிருக்கிறது. இந்த வேதாகமம் வந்து படிப்பது, அவர் எங்களுக்குள்ள ராஜ்யத்தை அமைந்திருக்கிறார். நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். அது பேச்சில் அல்ல, அவருடைய பலத்தில தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஒருவர் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள் அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி போதிக்க வேண்டும். ஒருவர் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. 1 Peter 4:11 யோபு 9:4 பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ரோல் மைட்டிக்கோர், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? பாருங்கள், நீர் எனக்கு அடைக்கலமும், சங்கீதம் 61:3 நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறீர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். 1 Cor 2:4 உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. தேவனுடைய பலத்தில்தான் நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டியோம். எங்களுடைய மாம்ச பலத்தில, பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்லாமல் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. பாருங்கள், 1 Cor 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க அது எங்களுக்கு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழித்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. இந்த உலகத்தின் ஞானம் வித்தியாசமானதாயிருக்கிறது. இந்த உலகத்தின் உணவு, உடை, உறையுள், வேலை, இதுதான் உலகத்தின் ஞானமாக இருந்தேவனுடைய ஞானம். இந்த உலகத்தில உணவு முக்கியம் இல்லை,
எங்களுக்கு உணவு தேவைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைப்போம். எங்களுக்கு பலத்தை அந்த வார்த்தை கூடாக தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

எங்களை வாழ்ந்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்த தேவன் எங்களை அழைத்து செல்ல வருகிறார்.

0: ஆமாண்டவரே, கொண்டானமைத்தவனே, உடைய மகனை சிலுவையில் எங்களை மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டிருந்தேன். உம்முடைய ராஜ்யத்திலே எங்களை வாழ அழைத்தவரே ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, பாவத்தில வாழ்கிற மக்களுக்காக பரித்து பேசி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள, உம்முடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக் கொள்ள, இனி ஒரு காலம் அவர்களுக்கு ரட்சணிய நாள் இன்றைய நாளே ரட்சணிய நாளாக மாற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக கெழுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரே, எங்களுடைய இறுதிய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இறுதிய கதவுகளை நீர் தட்டி கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்து உம்மிடத்தில் எங்களுடைய கதவுகளை திறந்து உம்மை வரவேற்று எங்களோடு தங்கியிடும் என்று வருந்தி அழைத்த பொழுது நீர் எங்களுக்குள்ள வந்திருக்க பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள இருப்பது போல இன்றைக்கு தங்களுடைய இறுதிய கதவுகளை திறந்து உம்மை அழைக்கிற ஒவ்வொருவரோடு நீரிடப்படும்படியாக பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக உச்சந்தலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அபிஷேகம், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறைவதாக, துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக, உம்முடைய நோய்கள் எல்லாவற்றை நீர் அந்த சிலுவையில உம்முடைய தழும்புகளால் சுமந்து தீத்தீரே. ஒவ்வொருவரும் சுமூகம் அடைவார்களாக. உம்முடைய தழும்புகளை நோக்கி அந்த ஆடி படிந்த தழும்புகள், சவுக்கடிப்பட்ட தழும்புகள், முள்முடியால் வந்த தழும்புகள், இட்டியால் கொல்ல குற்றப்பட்ட தழும்புகள், சவுக்கடிப்பட்ட தழும்புகள், ஒவ்வொரு தழும்புகளாலும் என்னென்ன நோய்களோடு இருக்கிறார்களோ அனைவரும் குண்டமடைவார்களாக. உம்முடைய நாமத்தில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்மால எல்லாமாகும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். செங்கடலை இரண்டாக பிரித்தவர், ஜோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், எரிகோ கோட்டையை தகர்த்தவர், கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர், எங்கள் ஒவ்வொருவரையும் பரம கானான் தேசத்துக்கு நீர் அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். குற்ற குறைகளை மன்னியும், அறியாமல் செய்கிற பாவங்களை இன்றைக்கு கட்டிக்கப்படாத ஒவ்வொரு மக்கள் செய்து கொண்டிருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த காலத்தில் மன்னித்து அவர்கள் மனம் திரும்பி இந்த ரட்சிப்பை பெற்று இந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒரு பாவி இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எப்படி இளையகுமாரன் பாவம் செய்து திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் ஒரு கொழுத்த ஆட்டுக்குட்டியை அடித்து பண்டிகை கொண்டாடினது போல, ஒவ்வொரு பாவியும் இந்த சங்கமம் நித்திய வெளிச்ச ரேடியோ கூட ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பாவிகளும் பரலோகத்துல சந்தோஷமா அடைகிறது. பரலோகம் பரலோகத்துல ஒரு சந்தோஷமாக தேவனை துதிக்கிறார்கள். நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை கூடும் பொழுது அந்த உபத்திரவ காலம் குறைக்கப்படும். ஒவ்வொரு தேசத்திலேயும் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அந்த மெய்யான தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் 14 வசனத்தில் இன்றைக்கு மதங்களில வாழ்ந்தால் அது வறுமை, துன்பம், கவலை, நோய்கள் தான். இந்த தேவனை விட்டு விலகிற மக்களின் நாடுகளில வில்லேஜ் சில சிட்டிகளில வறுமை, துன்பம், இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆரம்பத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாடுகளாக, இந்த தேசங்களை இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அதிகளம் இருப்பதனால் அந்த தேசங்கள் இன்றும் வாழ்ந்திருக்க செய்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சேடமாக 5 கண்டங்களில் உள்ள தமிழ் மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. அவருடைய குற்றங்குறைகள் பாவங்களை மன்னித்து மத வழிபாடுகளை விட்டு, தவறான மதங்களை விட்டு, மதங்கள் பதங்கள் எல்லாம் பிசாசனுடைய கிரிகைகளுக்குள் இருக்கிறது. இயேசு, இயேசுதான் விடுதலையை தருகிற தேவன். கர்த்தரே, ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலையை கொடுப்பீராக, ஒருவரை முழுந்து கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். அங்கே பார்த்தாவது முத்திரையை உடைக்கவும் புத்தகத்தை திறக்கவும் அதிகாரம் உடைய பாத்திரர் தேவன் ஒருவரே. அப்படியாக எங்களே வந்து அதிகாரத்தை கொடுத்து நாங்களும் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாங்களும் அதாவது தேவனுடைய வல்லமையை பெற்று நாங்கள் எங்களுக்கு எதிரான காரியங்கள் உடைக்கவும் அங்கே அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளவும் அந்த பாத்திரனா இருக்கிறபடியால் உங்களையும் அவர் பயன்படுத்துவார். அவரை அறிகிற அறிவே அந்த நிச்சய ஜீவனை அடைய முடியும். ஒன்றான மெய்த்தவனை அறிகிற அறிவே. அப்படியான அறிவில் நாங்கள் வளரவும் இந்த வார்த்தைகள் ஆவியுள்ளது, ஜீவன் உள்ளது, வேலனை தருகிறது. அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் வார்த்தை வாழ்க்கையாக்கி கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையால் நமக்குள்ளே மகிமைப்படுவார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்படுது. அஞ்சாம் அதிகாரம் 7 ஒன்பதாம் வசனம் அடிப்படையில் காலமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்து உங்களை உங்கள் ஊழியங்களை கைட்டு எல்லா காரியங்களும் கத்திர நிறைவு ஆசீர்வதிப்பாரா கத்திர சித்தமெல்லாம் நாங்கள் இன்னொரு அழைப்புல சங்கீதம் சந்திக்கும் வரைக்கும் சமாதத்தை குருவோம். நன்றி பாஸ்டர். ஆமீன், காட் பிளஸ். பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. நீங்களும் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் பார்த்து வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு இந்த கடமையாயிருக்கிறது. ஆமையே, நாங்கள் இதுவரை நேரமணித்திய வெளிச்சத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. நாங்கள் முடிவாக நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த நாள் மாலை நேரமணித்திய வெளிச்சம் ஒளிபரப்பு யாவும் நிறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறது. நாங்கள் முடிவு சத்தி ஏறெடுத்து மறு ஒளிப்போடு இணைய போறோம். இந்த நிகழ்ச்சியில் யாவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கு நான் சுவாசிக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு சுவாசிக்கிறேன். அப்படியாத்தவன் பாராட்டின நித்திய வெளிச்சத்தின் நேரத்துக்காக என்று வாய்ந்தவனை சோசரித்து நாங்கள் நன்றி செலுத்தி செலிப்போம். நன்றி தாப்பனே, கோடி கோடி சோசரமுப்பா. நீ பாராட்டின இந்த நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்புக்காக நன்றி செலுத்துறோம். அவர்களை முன்குறித்துறோம், அவர்களை அழைத்து வந்து நாவத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க வணைந்தீங்கப்பா. அந்த வணைந்த தேவனுக்கு கொடி சோசரம் நன்றி ஆண்டவர். சங்க வானொலிக்கா நன்றி ஆண்டவர். இந்த வானொலி அனைத்திய வெளிச்சத்தின் நிறுத்தி அலங்கரித்தீரே, வானொலி ஆசிரித்தீரே, இணைப்போட சரியான உணர்ந்து தந்தீரே, எல்லாவற்றையும் ஒழுங்கு சுமையமா செய்து முடிக்க கிருப செய்தீரே. உமக்கு கோடி கோடி சோஸ்ரமா. தகப்பனே, வெற்றி எல்லாம் மறுவழிப்பு செய்ய வேண்டும் என தகத்தோடு பாரத்தோடு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறைய குடும்ப ஊழியங்களை ஆசிரியர் இல்லைகளை சாலப்படும் பாஞ்சியன் தாகத்தோடும் இந்த ஒளிபரப்பு செய்தார். ஒளிப்பதிவு செய்த அதை மறுவழிப்பு செய்யும் பொழுது இதெல்லாம் நேத்தியாசமே ஒளிபரப்பா கேட்க உள்ளவும் இல்லவும் ஐயா கழிவுறத்தக்கதாக உங்களுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள. அப்பா நீரே உண்மை தெய்வம் என்று அறிந்து கொள்ள அது மறுபடியே காண தீர்வு செய்யும் தாட்டிகளை உடைக்கிறோம். ஊழியத்தை ஆசிரிச்சு மறைமுகமாக இருந்து செய்ய அந்த ஊழியத்தை கனப்படுத்த வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி புகழ் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கதாவே இந்த நேரடி ஒளிபரப்பில் ஆரம்பிச்சபம் பாடலு கூட அடியாளை பயன்படுத்தினீங்க, வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்திலும் பயன்படுத்தினீங்க. வார்த்தையாயிருப்போம் நீங்க இம்மட்டும் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தையும் அடியாளை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டு குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிரியம் எல்லா கருத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அதே போல துதி பாடலுக்கூடாக நாமத்தை உயர்த்தின சகோதரி கிறிஸ்துக்காக நன்றி செலுத்துறேன். உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். சகோதரிய குடும்பத்தை ஊழியத்தை ஆசிரியன் எல்லைகளை விசாலப்படுத்து இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஒப்புகள் செபிக்கிறேன். அதே போல ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுக்கவும் துதி பாடல் பாடவும் இம்மட்டு நேரம் உணைந்திருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரம் விளங்கும் நீ சவரை கொடுத்தீரே. பாக்கியத்துக்கா தோழிக்கா நன்றி, இணைத்த கிருபைக்காய் நன்றி, இணைந்திருக்க கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்தும் சௌரியம் குடும்பத்தின் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதியும் கலிகை பிரியத்தையும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும். நாளை தினத்தை வழங்கத்தக்க வேலையின் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்தும் இரா இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன். அதே போல கத்தாவே நேரத்திலும் மூத்த ஊழியரும் இணைந்து கத்தா வானொலி ஆசிர்வதிக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதித்தார்களே. அவளியரை ஆசிர்வதிங்க, குண்டு அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க, உறவுகளை ஆசிர்வதிங்க, இருக்கிற இடத்த ரத்தத்தால் மூடி பாதுகாத்துருங்க, இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஊழியத்தில. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்தில் செபிக்கிறேன் அப்பா. அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிய வார்த்தையான நீங்க அலங்கரித்து கொடுத்தீர், அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளிலும் இணைந்து வார்த்தையை வெளிச்சத்தை கொடுத்து ஏவி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்துறோம். சௌரி இணைத்த கிருபைக்காய் நன்றி, தடைகளை உடைத்தமைக்காய் நன்றி அப்பா. சௌரி கொடுத்த வார்த்தை தாவிதை அடிப்படையாக வச்சு அவர் எப்படி ஒரு சாதாரண மனுஷராயிருந்தார், எப்படியாக அபிஷேகம் பெற்று ராஜாவோ உயர்த்தி அப்பா நீர் மகளை பண்ணி நீரே உயர்த்தி நீரே உடைய கரம். அந்த கிருபைக்கா நன்றி அப்பா, அந்த வார்த்தையை வெளிச்சத்துக்கா நன்றி, கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் சோஸ்ரமாண்ட. சௌரிய ஆசிரியம் மூடி எங்களை ஆசிரியம் எல்லைகளை விசாலப்படுத்தி இருக்கிற இடத்தரத்தால மூடி பாதுகாத்து வல்ல கருத்து ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல கத்தாவே அடிமை கொடுத்து அந்த வார்த்தையை வெளிச்சத்து நேரத்துக்காய் நன்றி ஆண்டு. நாள் இந்த பெந்தைக்கோசு நாளை குறித்து எங்க ஆடி அவரோட பேசினீங்க ஆண்டு அப்பா, விளங்க வச்சிங்க, விளக்கினீங்க, அந்த வெளிச்சத்தை காண வச்சிங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர். நாளிலும் அடியால் தொடர்ந்து பயன்படுத்த வேணுமா செபிக்க அப்பா, குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியங்க இல்லைங்களை விசாலப்படுத்துங்க. இன்று ஆண்டவரே மண்டைகளை வந்து ஊழியர் செய்யத்தக்க கிருபையும் வல்லமையும் சத்துவத்தையும் நடத்துகிறான். இயேசுவின் நாமத்தில நன்றி செலுத்தி நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து செபங்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தினால. அதே போல கத்தாவே வார்த்தை வெளிச்சத்துல வசதியை கொடுத்த பாசனத்துக்கு நன்றி செலுத்தும். கோடி கோடி சோஸ்திரம் புத்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் பாத்திராயிருப்போம் நீர் மாத்திரமே சப்பா, உம்மட்டுத்தான வல்லம் என்று விட்டுத்தலை வேண்டும். அதே போல இந்த ஜீவ புஸ்தகமாய் எங்கள் கரங்களுக்கு வேதாம் புஸ்தகத்தை நாங்கள் திறக்கோம் அப்பா, முத்திரையா இருக்கிற தடைகளை உடைக்கும் வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்கா வாழவும் அந்த வல்லமையில வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்து அந்த கிரியை மற்றொரு காண்பின்படியாக சாட்சியின் கிரியா மாற நீர் எங்களுக்கு பலனின் சத்துவத்தை வல்லமையும் கொடுத்திருக்கு. அந்த வல்லமையிலிருந்து பிரகாசிக்க நீ கிருபை செய், அப்படிப்பட்ட வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து அந்த உடைய கதை கனப்படுத்தும் ஆசிரியர் ஐயா, ஊழியங்களை ஆசிரியர் சபை ஊழியங்களை ஆசிரியர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும். நல்ல கருத்து ஒப்பு கொடுத்த இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன்ப்பா. மாடு ஒளிப்பு ஜாமியம் இடத்திற்கு தருகிறேன், எல்லா ஒளிப்பையும் ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பனே கடைகளை உதைத்து காய்த்து வாய்க்கு பண்ணும்படியா ஒப்புக்கொள் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அப்பா. நாளை ஒளிபரப்பு யாவையும் இடத்திற்கு தருகிறோம் கத்தாள், தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கத்தாவே ஆசீர்வதிங்க கத்தாள், விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிங்க, அநேகர் விடுதலை பெற்று வெளிச்சத்தை காண கண்களை திறவுங்க, பிரகாசமான மனக்கண் செவிகளை திறவுங்க, சிந்தைகளை ஒருமப்படுத்துங்க, உங்களுடைய நான் மயமைக்கண் எடுத்து பயன்படுத்துங்க பாத்துருங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொண்டிருக்கோம். ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசிரியங்க எல்லைகளை விசாலப்படுத்தும் வல்லமையா இன்னும் பயன்படுத்துங்கப்பா மினிஸ்ட்ரி ஊழியத்தை. இயேசுவின் நாமத்தில் ஆசிரியது செபிக்கிறேன்ப்பா. அதே போல மாலை நினைத்திய வெளிச்சத்தையும் ஆசிரியத்தை செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீர் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்து, ஊழியங்கள் பெருகட்டும், சபையா ஊழியத்தின் வாஞ்சிகள் நிறைவேறட்டும், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், உங்களுடைய சத்தம் தொண்ணிக்கட்டும் இத்திய வெளிச்சமா எல்லா இடங்களும் தேசங்கள் அப்பா, அவட எல்லா கருத்திலையும் ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து வீக்கிறனப்பா. இம்மட்ட நடத்தின வினேஸ்வரே நன்றி அப்பா, இனிமேல் நடத்தினம் கூடவே இருக்கிறீங்க அதுக்காய் நன்றி. தொடர்ந்து நம்ம வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம், சவாத்தோடு படுத்துக்கொண்டு இத்தனை செய்வேன், ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவேன்னு சொல்ல வார்த்தைக்கிறாங்க. நன்றி செலுத்தி நம்ம கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறன் செபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி,
2: என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
1: ஆமென்,
2: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
2: God bless you sister. கர்த்தருக்கே
1: ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி இயேசப்பா, நன்றி லஸ்லி பிரதர், நன்றி.

0: ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாகி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாகி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேவன் தாமே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஒளியங்களோடும் கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்க எல்லாரோடும் கூட தேவன் நிறைவா இருப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பாலிக பிள்ளைகள் ஜுவதிகள் பெற்றாருக்கு கீழ்படிய ஒரு பயபக்தி அவர்களுக்குள்ள வர வேணும்னு சொல்லி சிஸ்லி அம்மா நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, உங்க கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்க செய்திருந்த தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்கள் பெலம் உள்ள பிள்ளைகளாக, உற்சாகம் உள்ள பிள்ளைகளா, உறுதியுள்ள பிள்ளைகளாக இருக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்களை நீர் உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் உமது கரங்களால் பற்றி கொள்ளுங்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் வழி தவறி ஓரிடமும் போகாத வண்ணம் நீரே அவர்களின் கரங்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. அக்கினியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தாவிய அவர்கள் மேல் பொழிந்திரளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பி எல்லும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் என்னென்ன சமயத்தில் தவறி போனாலும் அவர்களை தவறி போக விடாமல் நீரே அவர்களை உயிர் கொடுத்து காக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் போகும் பாதைகளை உற்று நோக்குறவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பெலப்படுத்த வல்லமையாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பரிசுத்த ஆவிய அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே. அவர்கள் பிளப்பட செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, அவர்கள் மேலே உமது அக்கினியை ஊற்றும் தகப்பனே, உமது ஆவிய ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்களே சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக, எங்கு சென்றாலும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பன், மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஜெபிக்கும் போது நாடே சந்தோஷப்படும் தகப்பனே, இந்த உலகமே சந்தோஷப்படும் தகப்பனே. அப்பா கடைசி கால நேரங்களிலே அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையா ஓங்கி வளர செய்தும் தகப்பனே, தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா. அன்பான தகப்பனே, அவர்கள் மேல் நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக அப்பா தகப்பனே, நாங்கள் அறியக்கூடியதாக, நாங்கள் பார்க்கக்கூடியதாக மகிழ்ச்சியா இருக்க செய்தும் தகப்பனே. நீர் செய்ய வல்லவரான தகப்பன் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா தேசம் எங்கும் உமது நாமத்தை உமது சுவிசேஷத்தை அறிக்க இட வல்லமை செய்தும் தகப்பன். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே. அவர்கள் மேலே உமது அக்னியை போடும் தகப்பனே. ஆவியானவரே, ஒரு பெற்ற தாய் தகப்பன் அவர்கள் கலங்காத வண்ணம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர் மேலும் அது ஆவியை ஊற்றி அந்த பிள்ளைகளின் மன கலங்காமல் தாய் தகப்பன் இருக்கக்கூடியதாக அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பன். அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் அப்பா வீண் போவாத வண்ணம் உமக்கு செவி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் அவர்கள் மேல் இறக்க கண்களை வையும் அப்பா. இந்த தாய் தகப்பன் கலங்காத வண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பையும் அப்பா அவர்கள் நல்ல ஒரு வேலைத்தன்மையையும் அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவர்கள் தாய் தகப்பனே പരാമരിച്ച് പാക്കുന്നതൊക്കെ അവർക്ക് ഒരു വല്ലമ്മയെ കൊടുന്ന തകപ്പന്. അപ്പൊ പിതാവേ എൻ കുടുംബത്തെയും പിള്ളേകളെ എൻ കുടുംബത്തെയും ആശീർവദിക്കും തകപ്പനെ, അൻപാന തകപ്പനേ പിള്ളേകളിലോറും അവർക്കും ബാലിവ പിള്ളകൾ ഇരിക്കാറുകൾ തകപ്പനെ, അവരുടെയും ആശീർവദിയും തകപ്പനെ, അവർക്കും അഗ്നിയെ ഔഷധത്തെയാൽ നിരപ്പും തകപ്പനെ. അപ്പാ എല്ലോരും മനന്തിരുമിയും അത് നാമത്തെ ഉച്ചരിക്കുക അവരുടെ മേൽ വല്ലമ്മ പൊളിക്കുന്നതുക്കാകോ മക്ക് കോടാന കോടി നന്ദികളപ്പ. ആവിജാനവരേ മക്ക് നന്ദിയപ്പ. അപ്പാ തകപ്പനേ ദസംഗമ വാനലിയെ ആശീർവദിയും തകപ്പനെ, ദസംഗമ വാനലിയെ ജപിക്കുവത്ത അത്തനെ പേരെയും ആശീർവദിയും തകപ്പനെ. ഒവ്വൊരു തരാഹ പേര് ചൊല്ലി അപ്പാളയും തകപ്പനെ, അവരുടെ മേലെ ഒരു പുതുമയെ കാൺവിയും തകപ്പനെ. അപ്പാ നീ ഒരു പുതുമയെ ചെയ്യും തകപ്പനെ, ജപിക്കവാറവരുടെ മേലെ. ഈസപ്പാ ലേശിയണ്ണ കുടുംബത്തെ ആശീർവദിയും തകപ്പനെ, അവർക്ക് മത അൻപയും മാതൃവയും കാട്ടും തകപ്പനെ, അവർക്കൊരു പുതുമയെ കാട്ടും തകപ്പനെ. അൻപാന തകപ്പനെ ഘനാസിസ്റ്റർ കുടുംബത്തെ ആശീർവദിയും തകപ്പനെ. അന്ന പിള്ളികളെല്ലാം അപ്പാ അവർക്ക് ഏറ്റ തുണയെ നീരെ വകുത്തു കൊടും തകപ്പനെ, അവരെ പാതുകാത്ത് വളിനെടുത്തർക്കാകും വെക്കും. കോടാന കോടി നന്ദി അമ്മ, യേശു ക്രിസ്തു നാമത്തിനാൽ ജപിക്കറേ നല്ല പിതാവേ. ആമേൻ ആമേൻ.
1: ആമേൻ. അങ്കൽ ജപങ്ങളെ കേട്ടത് അവനക്ക് സ്തോത്രം. നന്ദി അമ്മ, കത്തറുങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് സകലതരന്മക്കേരുവ ചെയ്ത് മുടിപ്പാരാക. ആമേൻ
2: ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. നാങ്കൾ ഡൊണാൾഡ് ബ്രദർ അവർക്കെ വരവേറ്റുകൊണ്ട് പ്രൈസ് ലോർഡ്. ഡൊണാൾഡ് ബ്രദർ
3: പ്രൈസ് ലോർഡ്. പ്രൈസ് ലോർഡ്.
1: നിങ്ങൾ ബലവീനമാണ് ബാലിവജുവതികൾക്കായി അങ്ങ് മനം താക്കപ്പെട്ട് അങ്ങ് വ്യാധിയിലെ വേദനയിലെ തവിക്കിற இந்த பிள்ளைகளுக்காகவும் அதனால் பெற்றாருடைய கண்ணீர்கள் அதிகமாக இருக்கிறது. இதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
3: அன்பும் கிருபை என்ற இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. தேவனே, உம்முடைய வார்த்தையிலே தேவனே ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் கட்டுங்கப்பா. என் தேவனே ஓ நன்றி கத்தாவே, கத்தாவே. என் தேவனே, உம்முடைய வார்த்தையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சத்திய வார்த்தையிலே ஒரு குடும்பங்களை கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா. என் தேவனே ஓ நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பிள்ளைகள் தேவனே தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவனே கீழ்ப்படிவின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே, தாழ்மையின் ஆவிய கொடுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. தேவனே குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாபி, நன்றி என் தேவனே. சொஸ்தம் அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. உம்முடைய ஆவிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஊற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்தம் ஐயா, கட்டுன்றிருக்கிற வாலிப பிள்ளைகள் கட்ட அவிழ்க்கப்படுவார்களாக, சுகப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. அடிமத்தன ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. இவள் இந்த கிரிகள் சிற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வெளியேறுவதாக. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியையும் கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே வாலிப நோயோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜாவே. எல்லா சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல் தேவனே பிதாவே. ஓ தற்கொலை எண்ணங்கள் தேவனே பிதாவி, தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. பயத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக சிந்திய புறப்படுங்கப்பா. கத்ராய் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தி தேவனே இந்த பிள்ளைகள் இருக்க தேவனே கிருப செய்யுங்க. ஆவியானவருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொன்ன தேவனே, ஆவியானவரே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. விடுதலையின் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ சரத்துல சகல நோய் வியாதிகள் இந்த வாலிப பிள்ளையோட வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நோயில கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, சிந்தியலை குழப்புற ஆவியல் வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. நொறுங்குண்ட இருந்து எங்களுக்கு காயங்கட்டுங்க ஆவியானவரே தேவனே.
4: கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பெலன் சொன்ன தேவை. உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் விட்டு போன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஓ நன்றி அப்பா அபிதாவி. தேவனே பொறுப்படுங்கப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா அபிதாவி. நீங்கள் சிலுவையிலே பாவ சாப அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தீங்கள் என்று இயேசு ராஜா. தேவனே இந்த பிள்ளையுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் பலவீனங்கள் நோய்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க. நீங்கள் உடைய தழும்புகளாலே தொட்டு சுகம் கொடுங்க அப்பா இயேசுவே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ கழுத்துள்ள நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா அடிமத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்பண்களப்பா, உம்முடைய ஞானத்தினாலே இந்த பிள்ளைகள் நிரப்புங்க. ஒரு விசுவாசித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்தம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே பொறுப்படுங்க, பரிசுத்த தேவனே பொறுப்படுங்களப்பா அபிதாவே. உம்முடைய வார்த்தையை அன்னிப்பி குணப்படுத்துங்களப்பா. யார் யார் வாழ்வ பிள்ளைகள் நோய்களோடு வியாதிகளோடு இருக்கிறாளோ, தேவனே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அன்னிப்பி குணப்படுத்துங்களே இயேசுவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஓ பெலத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. பயத்தின் ஆவியில் வெளியேறுவதாக, பெலத்தின் ஆவி அன்பின் ஆவி தெளிந்த புத்தியினாலே தேவனே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. நிரப்புங்க ஆவியானவரே, ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க தேவனே. தேவனே நீங்க சொல்லாகும் கட்டிட நிற்கும் என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. வேதனையோடு கண்ணீரோடு பயத்தோடு தேவனே மனக்கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் உடைய வார்த்தை அனுப்பி தேவனே அவளை விடுதலை செய்யுங்க, குணப்படுத்துங்க, சமாதானம் கொடுங்கப்பா பிதாவே. அவளுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியே உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா என் தேவனே. இழந்ததெல்லாத்தையும் திருப்பி கொடுங்கப்பா. சுகத்தை திருப்பி கொடுங்கப்பா பிதாவே. சமாதானத்தை திருப்பி கொடுங்க என்றவனே. மன்னியுங்கப்பா இந்த பிள்ளைகளை, மன்னியுங்கப்பா தாயதே அப்பனே, மன்னியுங்க பிள்ளைகளை மன்னியுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனே விடுதலை செய்யுங்க. உடைய தேவ தூதரன் அனுப்பி உள்ள விடுதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விடுதலை செய்யுங்க, சமாதானம் கொடுங்கப்பா. பிள்ளைகள் இருக்கிற வீட்டு இல்லைகளிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம் தேவனுடைய சுகம் விடுதலை ரட்சிப்பு உண்டாவதாக. நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறப்பா பிதாவே. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நன்றி என் தேவனே சோஸ்தம் அப்பா. அதே போல தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி, ஆசீர்வதியுங்க அப்பா இந்த ஊழியத்தை. கடந்து போற ஒவ்வொரு வார்த்தை மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனே உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க தேவனே. அவள் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாவதாக. உடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு நிலைகளிலேயும் பூசுகிறேன் அப்பா. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம் சுகம் ஆறுதல் விடுதலை ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அதே போல் ஜஸ்டிஸ் புறப்படுங்க அப்பா, பிள்ளைகளை புறப்படுங்க தேவனே. கணவனை புறப்படுங்க அப்பா. நீங்கள் கொடுக்கிற வழிபாடுகளுக்கு நன்றி அப்பா. தீர்க்கசன் ஆவியினாலே நிரப்புங்க குடும்பத்தை அப்பா பிதாவி. ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பொறுப்படுங்க. ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியுங்க, வேலையிடத்தை ஆசீர்வதியுங்கப்பா. விசுவாசித்த ஞானம் விசுவாசித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் அப்பா. பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதிங்க, சமாதானம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் வினோ இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த திருமண பிரச்சனைகள், குழப்பங்கள், கலக்கங்கள், அந்த வாழ்க்கையை சரியா நடத்த முடியாத நிலைமைகள், இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமாண்டவரே, மகா அன்பம் இருக்கவும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நீங்கள் அனைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக யா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஜீவனை தந்தீங்களே, ஜீவனை காத்து கொண்டு வருகிறீங்களே ஐயா. இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜீவனை காத்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய வார்த்தைகளை அறிய உம்முடைய வசனங்களை கை கொள்ள வைத்திருக்கிறீங்களையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக மாட்டோம், உறுதியாக நம்பி இருக்கிறோம் என் கர்த்தாவே. தேவனே கர்த்தாவே, எங்கள் ஜபங்களை எதிரெடுத்து கேட்கிறவரையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கமபானின் ஊடாக எங்களையும் தெரிந்தெடுத்து ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக அப்பா எங்களை ஜபிக்க கூட்டி அமைத்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி ஞானத்தோடும் கருத்தோடும் அப்பா தகப்பனே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களாக தகப்பனே எங்களை நீங்கள் நடத்துங்காண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த ஜெபங்களை அப்பா இந்தெந்த மூலைகளில் இந்தெந்த தேசங்களில் இந்த வானொலி ஒலிக்கிறதோ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, ஒவ்வொருவரை நீங்கள் தொடுங்காண்டவர். ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவர் தகப்பனே, உண்மை அறியாத மக்கள் அறியும் பொருட்டு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கழுவும் காண்டவர், நீங்கள் பலப்படுத்துங்காண்டவர், நீங்கள் சுகப்படுத்துங்காண்டவர், நீங்கள் வழி நடத்தி கொள்ளுங்காண்டவர். உம்முடைய கரங்கள் அப்பா தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்காண்டவரே. அறியாத மக்கள் ஆண்டவரே, அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் அப்பா தொடட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிவிக்காண்டவரே. அப்பா தூதர் அப்பா ஊழியக்காரர்களை அனுப்புங்காண்டவரே. அப்பா மனித தயவை உண்டு பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அப்பா உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி உம்முடைய வருகையின் போது நான் அறியேன் மகளே மகனே என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்தோடு நடுக்கத்தோடும் உமக்கு உரிய பிள்ளைகளாக, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்காண்டவர், மாற்றி போடுங்காண்டவர். அப்பா இன்றைய நாளிலும் தகப்பனே வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்காண்டவர். கர்த்தாவே, இனி வரும் காலங்களில் இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் தான் அப்பா உம்முடைய நாமத்தை குறித்து சொல்ல போகிறார்கள், உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளா இருக்க போகிறார்கள். தேவனே, இந்த பிள்ளைகளை சத்ருவானவன் மேற்கொள்ளாதபடி, சத்ருவானவன் தீய பழக்கங்களில் அகப்பட்டு தவிக்க விடாதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இது உம்முடைய குழந்தைகள் ஆண்டவர், அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவர், அறியாமல் நடக்கிற குழந்தைகளை நீங்கள் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவர். தேவனே, இந்த பிள்ளைகளை எல்லா தீங்கினின்றும், எல்லா ஆபத்துகளின்றும், எல்லா சத்ருவானவன் சூழ்ச்சிகளின்றும் என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்துக் கொள்ளுங்காண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் என் தேவனே அப்பா காலங்களிலும் எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் அப்பா திருமணமாகாமல், அப்பா திருமண காலங்கள் திருமண வயதுகள் கழிந்தும் தகப்பனே, பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடும் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவர், ஏற்ற வேலைகள் ஏற்ற துணைகளை கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் தான் ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற வேளையில நல்ல துணைகளை கொடுத்து சமாதானமாக இவர்களாண்டவரே அப்பா, தகப்பனே கத்தாவே அப்பா, இந்த குடும்பங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பழகி பெருகவும் ஆண்டவர். தகப்பனே கத்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்காட. தனியோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு பிடிக்கவில்லை, தங்களுக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று தகப்பனே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகளின் இருதயங்களை தொடுங்காண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவரே. கத்தாவே ஆவியானவர் வருகிற காலங்களில் அந்த பிள்ளைகள் தனிமையாக இருக்காதபடி தங்களுடைய சந்ததிகளோடு வாழும்படியாக தகப்பன், இந்த பேர பிள்ளைகளோடு வாழும்படியாக தகப்பன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து காண்டவர். தனிமையாக இருக்காதபடி அப்பா நல்ல துணையை கொடுத்து ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்யும்படியான கிருபையை கொடுங்காண்டவர். பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிறீங்களாண்டவரே, பெற்றோர் வேதனையை காண்கிறீங்கள் ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் தூக்கமின்றி ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களே தகப்பனே. அப்பா இப்படியான காரியங்கள் நடக்காதபடி இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே, நல்ல புத்திய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரே வருங்காலங்களில் ஒரு சிறந்த சந்ததிகளை பெருக பண்ணும்படியான கிருபை அவர்களுக்குள்ள கொடுங்காண்டவர். தேவனே இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கத்தாவே எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைய காலங்களில் ஆண்டவரே திருமணமாகியும் பிரிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏற்ற துணைகள் சேராதபடியால் தகப்பனே இப்படியான காரியங்கள் இப்படியான வேதனைகள் நடக்கிறது ஆண்டவரே. குடும்பங்களின் பிரிவினைகள் தனிமை ஆண்டவரே. அப்பா இப்படியாக சத்ருவானவன் சூழ்ச்சிகளை போட்டுக்கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தனிமைப்படுத்தி ஆண்டவரே வேதனைப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி, குடும்ப பிரிவினைகள் வராதபடி, குடும்பத்தில சமாதான குலைச்சல் வராதபடி என் தேவனே. கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் காத்து நடத்துங்காண்டவரே. தகப்பனே யார் யாருக்கு நீங்கள் நியமித்திருக்கிறீங்களோ அவர்களே அவர்கள் தங்கள் துணையாக தேடிக்கொள்ளவும் ஆண்டவரே, சமாதானமாய் அவர்கள் வாழவும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்காண்டவரே. தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் சேர்த்தது யாரும் பிரிக்காதபடி அப்பா இந்த குடும்பங்களை பிரிக்காதபடி, பிரித்து சமாதானம் இல்லாமல் தனிமைப்படுத்தாதபடி தகப்பனே. கத்தாவே இந்த குடும்பங்களை நீங்கள் அணைகட்டி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களை காக்கட்டும் ஆண்டவர். அப்பா அன்றைய காலங்களில் என் தேவனே எத்தனையோ பாக பிரிவினைகள் அப்பா எத்தனையோ நடக்கிறது ஆண்டவரே. அப்பா நான் ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதி என்று எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவனே கத்தாவே நீங்கள் பிரித்தது ஒரு பெண் ஜாதியும் ஆண் ஜாதியும் என்று ஒவ்வொருவரும் அறியும்படியாகும். ஒவ்வொருவரின் இருதயத்தை புரிந்து கொள்கிற மனிதர்களாக தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றும் காண்டவரே. இப்படியான வேற்றுமைகள் பார்க்காதபடி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோட நடக்கவும் ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா சந்ததியாக ஆசீர்வதிக்கவும் சமாதானமாக நடத்தவும் ஆண்டவரே. கத்தாவே பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணைகளை அப்பா கொண்டு வரவும் ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. தகப்பனே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாண்டவரே, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகளாண்டவரே. எந்த ஒரு ஜாதியோ எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு ஜனங்களும் அறியும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாண்டவரே இப்படியான காரியங்களை பார்த்து ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கை அநியாயமாக போய்கொண்டிருக்கிறதே தகப்பனே. கத்தாவே இப்படியாக நடக்காதபடி தகப்பனே ஏற்ற நேரத்துல ஏற்ற வயதுகளில் ஏற்ற வேளையில துணைகளை சேர்த்து கொடுக்கவும் பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரே. இப்படியாக நடக்காதபடி என் தேவனே அப்பா பிள்ளைகள் தனித்து நிற்காதபடி தகப்பனே, சமாதானத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி கொடுக்க மாண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற துணைகளை கொடுக்கிற
6: தகப்பன் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் என்ன ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய திருப்பாதத்துல தருகிறேன் ஆண்டவரே. இவர்களின் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே, இருதயங்களின் எண்ணங்கள் இயக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்ட தகப்பன் ஆண்டவரே, இவர்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எந்த தீங்கும் எந்த ஒரு குறைபாடும் வராதபடி தகப்பனே, கர்த்தாவே ஆவியானவரே, இன்னும் அதிகமாக ஜனங்கள் பெருகவும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் பெருகி வழியவும் ஆண்டவரே, ஜபிக்க வரவும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் கூடி வரவும் ஆண்டவரே. இந்த சங்கம் வானொலியை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த சங்கம வானொலி குடும்பங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக வேதனை படுகிற இருதயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைவை கொடுத்து இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என் மகளோடும் கூட இருந்து என் மகளுக்கு ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நடத்துற கிருபைகளுக்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடான கோடி சோசுரம் ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: அமேன் அமேன். அங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் அவர் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஆலிவ உலகம் எழும்பி பிரகாசிக்க கத்தருக்குள்ளே நிலைத்து நிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாலிப பிள்ளை எழுதுவதற்காக ஜபத்திலே வழி நடத்து.
7: அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. தேவனே, இன்றைய நாள் வாலிபத்தின் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் வளர்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோராகிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ராஜா ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிற ஆண்டவரே கத்தாவே, ஜெபங்களையும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் கொடுக்கிற போற தேவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிந்து பேசுகிறதான உண்மையுள்ள ஆண்டவரே, ஜெபங்களை ஆண்டவரே நீர் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கத்தாவே ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கோடான கோடி நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபை போதுமானது அப்பா. பூமியிலே ஆண்டவரே அப்பா இந்த கண்டங்களிலும் ஆண்டவரே வளர்ந்து வருகிறதான ஆண்டவரே கத்தாவே குழந்தைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த 13-14 வயது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா கத்தாவே இயேசுவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே பூமியில் உள்ள சகல ஜாதி பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாக ஆண்டவரே கூட்டி சேர்க்க, ஆண்டவரே கட்டி அணைக்கப்பட, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே உம்முடைய தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே அப்பா கரடு முரடான பாதைகளை விட்டு ஆண்டவரே ஒழுங்கின்மையை விட்டு ஆண்டவரே செவ்வையான நேர்த்தியான பாதைகளிலே செல்ல என் தேவனே நீங்க ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரே இருக்கிறதான சகல ஜாதி பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஜன வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, கலர் வேற்றுமை, பாசை வேற்றுமை என்று இல்லாதபடி எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சந்ததி ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே கத்தாவே விளை தோங்க உதவி செய்யுங்கப்பா, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, சத்தியவாகிய சத்திய ஆவிய ஆண்டவருடைய ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த நாடுகளிலே, எந்தெந்த கண்டங்களிலே, எந்தெந்த ஆண்டவரே அப்பா அப்பா கிராமங்கள் பட்டணங்களிலே வாழுகிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெயில் நிரம்பாதபடி, ஆஸ்பத்திரிகள் நிரம்பாதபடி குடும்பங்கள் ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே, ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவரே செழித்தோங்க. என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே ஞானத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே சத்தியத்தினாலும் வேத வார்த்தையினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா இந்த பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுகிற ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாக தகப்பனே, ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாக, ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ள பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி, தீமை நினைக்காதபடி ஆண்டவரே, தீமையான பழக்க வழக்கங்களை பழக்காதபடி ஆண்டவரே, சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களிலும் இருந்து இந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி ஒருவரை ஒருவர் பாதுகாத்து வழிநடத்தப்பட என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே குளிக்க போகிற பொழுது அநியாயமாக மடிக்கிறார்கள் அப்பா, பாடசாலைக்கு போகிற பொழுது அங்கே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்பா, ஆண்டவரே வேலைக்கு போகிற பொழுது வேண்டாத காரியங்களப்பா, இப்படி வெளியாக வெளியாலே செல்லுகிற போது பிசாசானவன் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை தன்னுடைய வலையிலே இழுத்து ஆண்டவரே கட்டி வைத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்துக்குட்படுத்துகிற சகல காரியங்களை உம்முடைய கண்கள் காணுகிறபடியினாலே பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆண்டவரே ஆப்பிரிக்கா என்ற கண்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆண்டவரே பேர் பெயராக ஒப்பு

0: அவர் மன்னித்து பிள்ளைகளுக்காக ஆண்டவரே குடும்பத்தை ஞானத்தோடு கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாய் தகப்பனுக்கு கொடுங்க ராஜா. பெற்றோர்கள் பயப்படுகிற பயத்தின்படி ராஜா வார்த்தையின்படி நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் ராஜா. போதுமானவராக இருக்கிறீரப்பா, காத்திருக்கிறீரப்பா, ஏங்குகிறீரப்பா. இயேசுவே, அப்படிப்பட்ட தாய் தகப்பன் மனம் மாறி ஆண்டவரே அப்பா தகப்பனே பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்னித்து மறந்து ஆண்டவரே கர்த்தாவே புரிந்துணர்வோடு குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை கொடுத்து ராஜா நீர் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகள் அநேகம் ஆண்டவரே குடும்பங்களை இழந்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான ஆண்டவரே காரியங்களினாலே இழுபட்டு அதுக்குள்ளே சிதறண்டு போய் கட்டப்பட்டிருக்க இந்த சிறை இருப்புகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போட வல்லவரப்பா. சுவிசேஷம் சொல்ல போற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடும் மகிமையோடும் சென்று அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தை சத்தியத்தை பிரசங்கித்து சொல்லி அரவணைத்து ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி பக்கமாக சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நோயாளிகளாக இருக்கிற வாலிப பிள்ளைகளை வருகிறோம் ஆஸ்பத்திரிகளிலே, எத்தனையோ கண்டங்களிலே எத்தனையோ விதமான நோயாளிகள் வாலிப பிள்ளைகளாக ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களை இங்க நோக்கி பார்த்து எழுப்பி சுகப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உலகம் எங்கும் பூமி எங்கும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய சிட்டையின் மறைவிலே வைத்து பெற்றோராகிய நாங்கள் மனதார் என்ற நாளிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து கிருபையாய் நடத்த வேண்டும் என்று மனதார ஆசீர்வதித்து ஜெபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.
0: ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பு.
1: நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னாலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர். உம்முடைய சமூகத்திலே ஜபங்களை அங்கீகரித்தீரப்பா. இந்த வாலிப உலகத்தை மாற்ற உம்மால மட்டும்தான் முடியும் கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள்ல இருக்கிற காரியங்களை அறிகிற தேவன் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்தியறியும் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசு சுந்தர்த்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்தியரிக்கும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த வாலிப ஜுவதிகளுடைய ஆண்டவரே ஒவ்வொரு பாவங்களையும் பாவ இருகளையும் கர்த்தாவே பாவ கட்டுக்களையும் அகற்றி விடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே கட்டுக்களை அவுக்கிற தேவ நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்றும் ஐயா. ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடியதா ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கக்கூடியதாய் கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் நீராய் நீத்தியாய் மாற்றப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். என்று என் நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலி காலேஷியன் நாம் மனைவி பிள்ளைகள் அங்கு வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபையும் கொடுத்து கர்த்தாவே இன்றைய நாட்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமிய பொறுப்பேறும் ஏமியுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிகள் ஆண்டவரே. அந்தவரை பொறுப்பேற்று பிள்ளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரப்போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமே நீ பொறுப்பேறும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். இறக்கமுள்ள கர்த்தாவே நன்றி தகப்பனே, துதிக்கு பாத்திரவே சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை ஆசீர்வதித்து பழகி பெரியார் செய்த தேவனே உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் வார்த்தை கொடுத்த தாசர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை அவ்வளவு விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் புதிய காரியங்கள் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகள் இந்த வானொலி ஊழியத்திலே ஆண்டவரே கிடைக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சபைகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், எல்லோரையும்

0: கூட கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே சுவாமி உங்களுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதம் பெற உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம் தகப்பனே. இந்த நாளும் சௌதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க வேணுமாய், உங்களுடைய பாதத்தில் அவர்களை ஒப்படைத்து நாங்க தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பாசஜால் சௌதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம், இந்த சந்ததியை ஒப்பு கிடக்கிறோம், பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம் தகப்பனே, ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா. அதே போல தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சௌதரி டால் சிஸ்டருக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஊழியங்களை பொறுப்பேற்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சௌதரி ரஞ்சினி அலங்காரம் மணி குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம், அவர்களுடைய ஊழியங்களை பொறுப்பேற்க ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சௌதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம், அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய வேலைகளுக்காய் சோத்திரம் அப்பா, மீண்டும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பேஷன்ஸ் மத்தியிலே கத்தாவே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான் ஒரு கிருபையை கொடுக்க வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம், கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா நன்றி தகப்பனே சுவாமி, இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சௌதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே, பொறுப்பேற்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ராஜா உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சௌதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளும் தாயார் சிஷிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தகப்பனே, உங்களை கரம் அவர்களோடு கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். அதே போல சௌதரி ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேசத்திலே ஒரு அற்புத சாட்சியாய் நிறுத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சௌதரி தயாவுக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம், கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம், படிக்கிற பாடசாலைக்காய் நன்றி அப்பா, எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி பாசப்போ லூயிசரனுக்காய் நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அதே போல அவருடைய ஊழியங்கள் இன்னும் பலகி பெருக ஜபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையாக தந்தை இந்த தாய்மாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சௌதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம், அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். சௌதரி ஆயுரினக்காய் சோத்திரம் அப்பா, சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம், தருகின்ற சிந்தனை துளிகள் வார்த்தைகளுக்காய் நன்றி. அதே போல ஊழியர் சுசேஷரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் நித்திய வெளிச்சத்தில் இணைய போகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தெய்வ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம், தகப்பனை கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா, இந்த சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம். சாதர சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம், கணவரை பிள்ளைகளை ஆண்டவரை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் இந்த ஊழியர்களாசி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம், மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம், தேர பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம், மகளை ஒப்பு கொடுக்கிறோம், மருமகளை உங்களை கிருபையின் கருத்துக்களே தருகிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபையில காணப்படுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம், அந்த வேலை இடத்து ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த வேலை இடத்தில் வேலை செய்கிற உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம், சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு நாங்க நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே ஜோகலுக்காய் நன்றி அப்பா, பிள்ளையோடு கூட இருந்து அவனை ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஷியாமுடைய சரீர சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சுகம் பெற நீங்கள் உதவி செய்ய வேணுமா, இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவே. அதே போல இன்னும் ஆண்டவரே தக்ஷாவையும் பிள்ளைகளையும் கூட உங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சோதரருமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரும் எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைய ஜெபங்கள் எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும், அதே வேளையிலே ஜபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. சனி ஞாயிறிலே இதே வேளையிலே நடைபெறுகின்ற ஊழியங்களிலே கலந்து உற்சாகப்படுத்துங்கள். தயவு செய்து எடுத்து வருகிறவர்களையும் கேளுங்கள். ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, தேவசதிகளோடு இணைகின்ற அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். புதிதாக இணைகின்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். சனி ஞாயிறு இதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெறுகின்ற ஊழியங்களை கலந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. சகோதரி ஜானட் அவர்கள் இந்த நாளிலும் இணைந்து ஜபங்களை தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். சௌரி கலாசீலன் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை உயர்த்தி வருகிறார். அதே மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து கத்தருடைய கரத்திலே, பாதுகாப்பின் கரத்திலே, ஆசீர்வதிக்கும் கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையிலே திரும்பமாக திங்கட்கிழமை இதே வேளையில் சந்திப்போம். சனி ஞாயிறு இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மற்ற நேரங்களிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக 24 மணித்தியாலும் நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரங்களிலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக வாஞ்சியோடு ஜபித்தார்கள். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இந்த கால வேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜீவ வார்த்தை நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை நற்சிந்தனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே வாக்கு தத்துவத்தோடு கடந்து செல்ல இருக்கிறோம். ஜீவ வார்த்தையோடு, ஜீவ மின்னாவோடு, நற்சிந்தனைகளோடு, வாக்கு தத்துவங்களோடு இணைகிறோம். அந்த வழி இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைவோமா? ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்க்கியினுடைய எல்லையாகிய அதாரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயீமும் சுதந்தரித்தார்கள். எப்ராயீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்னே தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து எனோகாவிலிருந்து அதரோத்துக்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயீம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயீம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயீமருக்குள்ளே குடியிருந்து பகுதி.
1: ஏசாயா 22 அதிகாரம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனதின் நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் இடி உண்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டுபடிக்கு. உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அறுந்துவிடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானோருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் என் குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்ப. எபிரேயர் இரண்டாம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள். ஒரு காரியத்தை குறித்து அனுப்ப போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீது. என் சங்கீதத்துல என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேகமுறை சொல்லுவார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுற அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்துல நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம், தெரியுமா உங்களுக்கு? வெளியில அண்ணா ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம். நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடு புலம்புலோடு சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது. ஆனா உதடு அசையும், ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்றாரு. அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம், விண்ணப்ப நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசுனா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படி இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதல், ஒரு தேறுதல பதில கர்த்தர் சமூகத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தொருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்ருவாள். இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துரு தான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவங்க சத்துரு. ஆமே, அதுதான் இல்ல. ஏற்கனவே பகையாளினா அவன் பகையாளி தான், ஏற்கனவே விரோதமானவன் விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியத்து. ஆமென். பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்ரு. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல அது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க நன்மை செய்து திங்க அனுபவம் ஏதும் சொல்லதில்லை. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை அவர் நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும், சத்துருக்கு அவன் வெக்கப்பட்டு போயிருவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தேவ சமூகத்தை நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க சத்தியத்தை கேட்டார், உங்க பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிற, ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு செபிக்கிறாங்களோ அவர்கள் பெரிய இறக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 51:56. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும் தேவைகள் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனதளவில் சோர்வுற்றும் எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவு ஆகி போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன், கலங்காதே திகையாதே, நீ எனக்கு பிரியமானவள் பிரியமானவன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கர்த்தர் தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே 38 வருடமாய் வியாதியாய் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும் ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கின்றான். அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் 38 வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் அளிப்பார் என்று. ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்குள் உடனே உண்டாகவில்லை, நாளுக்கு நாள் வருடங்கள் அதிகமாக அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது. அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது. எப்படி என்றால், கர்த்தர் தன்னை வந்து சந்திப்பார், பதில் தருவார், விடுவிப்பார் என்று. ஜெபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் நம்பிக்கையிலும் வருவது. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கர்த்தரையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய் அழைக்காதவனாய் காணப்பட்டான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று. இவையெல்லாம் இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு, அவன் வெகுகாலமாய் காத்திருக்கின்றான் தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து, அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார். அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான். அவனின் காத்திருப்பின் ரகசியம் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார்கள், ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார். அவனோடு பேசினார், விசாரித்தார், விருப்பத்தை கேட்டார், அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்தார் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால், உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும் எத்தனை நாட்கள் வருடங்கள் ஆனாலும் உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் செய்வார், பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் பதில் தருவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பெதஸ்தாவில் இருந்த மனுஷன் தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் சுகத்தை பெற்று திரும்பிவிட்டார்களே, தனக்கு சுகமில்லையே என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான். 38 வருடமாய் பதில் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாமதமாகிறதே என்று தேவ சமூகத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விலகி விடாமல் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால், காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகின்றார், விசாரிக்கின்றார், விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்வோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களிலேயே வாசிக்கின்றோம், இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள் போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் 29 மே மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:2 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தால் விழுந்தாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி இந்த நாட்களை குறிக்கிறவர்கள் யார் என்றால், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு இந்த நாட்களில் நாங்கள் மனம் திரும்பாதபடி இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களை போய்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய சமூகத்திலே அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் செல்கிற வழியிலே இந்த ஆலயத்திலே இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது மட்டுமல்ல, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களை அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசியினுடைய ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்பீர்களா இருந்தால், நாங்கள் எப்படியாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையினால் நாட்களை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார்? யோவான் ஸ்நானன் கூட இந்த நாட்களே அதே காரியத்தை தான் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் இங்கே அந்த வார்த்தையை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் கண்டடைய முடியாது. மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களில் தடைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்போமா இருந்தால் நாங்கள் மாம்சத்திலே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதனைகள், அவருடைய ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே முதலாவது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களிலே ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறோம். நமக்கு சில வேளைகளில் நமக்கு தெரியாது என்ன காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் இந்த நாட்களே அக்கிரமம் தான் நாட்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இந்த நாட்களை ஒவ்வொருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவன் பாவங்களை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்பான். இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால் கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் துணிகரமான பாவங்களை இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே செய்கிறது மட்டுமல்ல அங்கே வெளியிடங்களிலும் ரகசியமான பாவங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது தேவனுடைய அக்கிரமங்கள் பாவங்களை
4: நீங்க செய்து கொடுத்திருக்கிறீங்க. மிக மிக ஆசீர்வாதமா இருந்த காரணம் என்ன சொன்னீங்க, எல்லோருக்கும் போய் சொல்ல வேணும். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். உங்களை போல அனைவர் வந்து சங்கம் வாழ்ந்து கலந்து கொள்ள வேணும். அருமையான செய்து கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
5: Thank you, brother.
6: Recording stopped.
5: Amen, amen. அருமையான வார்த்தை மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி. கடவுள் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது யாவரும்
6: அன்போடு
5: ஞான பிரகாசம் அவர்களை வரவழைப்பமாக கொழும்பிலிருந்து அவர் வந்து அதிகாலை நேரம் வந்து எங்களுக்கு அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போறார். ஓகே, ஓகே, ஓகே. ஆமே, நன்றி. எஸ், நன்றி. அதிகாலை நேரம் அவர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் சேர்த்ததுக்கு நன்றி சேர்த்துறேன். யாவரும் பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை அன்போடு வரவழைப்பமாக. கர்த்தரின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பிரைஸ்லா பாஸ்டர் வருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். பேசிய பாஸ்டர்,
7: thank you, God bless you, praise the Lord, praise the Lord. Uriya praseyodu aarambippom anbin paralogathaga ponem swami inda naalilum koolam nirithiya vilicha nerathodu aandavare engalai inaithu koduthadarkai umakku kodana kodi thosam namaskaram seiyirum swami aarambam mudal mudiyum varai swami iyarkai seerkaigalil uliya thaakkangal ondrum illadapadi சுவாமி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொண்டதற்காக தோசரம் தோசரம் தோசரம் செலுத்துகிறோம். மூத்த ஊழியராகிய

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: இயேசுவா 17 அதிகாரம். மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கீலேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவைகள். அவர்கள் ஆசாரியனாகிய எலேயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, எங்கள் சகோதரன் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத், பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாம். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீகேமின் முன் இருக்கிற மிக்மேத்தாவுக்கும் அங்கே இருந்து வலது புறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது. தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராயிம் புத்திரரின் வசமாயிற்று. அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்ராயிம் உடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும். தென் நாடு எப்ராயிமுடையது, வடநாடு மனாசேயினுடையது. சமுத்திரம் அதன் எல்லை. அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது. இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற 3 நாடுகளாகிய பெத்செயானும் அதன் ஊர்களும், இப்லேயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயினுடையவைகள். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக்கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்கள் பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் வெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்செயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயீமியரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனப்பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும்.
1: ஏசாயா 23 தீருவின் பாரம். தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கீத்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவுக்குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர் பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன்

தர்சீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களிகூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம். கிரீடம் தடுப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனயீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தர்சீசின் குமாரத்தியே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ. உனக்கு அணையில்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து, ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களிகூர்ந்து கொண்டிராய், எழுந்து கித்தூமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன் இருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரமனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். தர்சீஸ் கப்பல்களே அலருங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும். எபிரேயர் 3 அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பண்டைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே.

பின்னும் என்னுடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில். எபிரேயர் 4 அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அதன் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் மெல்கி செதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து
தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசெதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசெதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும்.

0: Recording in progress. பிரியமானவர்களே, இந்த நாளைக்கன்று தேவன் நமக்கு அளித்திருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தடைகளை உடைத்து சமாதானத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் சமாதானத்திற்காக தேடி ஓடுகிறவர்களாயும், சிலர் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பல தியாகங்களை செய்தும் பலவற்றை இழந்தும் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். பெயர், புகழ், பதவிகள் இருந்தும் அநேக சமாதானத்தை இழந்தவர்களாய், தேடியும் கிடைக்காதவர்களாய், கிடைத்தும் நிரந்தரமற்றதாய் காணப்படுவதால் இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்தினால் செய்வதறியாது தாவீது சொல்லுவது போல 55வது சங்கீதத்தில், புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று கூறுவது போல், அநேகருடைய இருதயத்தில் சமாதானத்தை எங்கு தேடியும் காணாதவர்களாய், சூழ்நிலைகளின் நெருக்கத்தால் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் வந்து தங்கும்படி இளைப்பாறுகிற இடம் நானே என்று கூறுகிறபடியினால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டு. இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களை இக்கட்டிலிருந்து காத்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், அபிமலேக்கின் ஆரவாரங்கள் துருகத்தின் வாசலில் உடைக்கப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே அபிமலேக்கை குறித்து பார்ப்போமானால், அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் விரோதமாகவும் பல செயல்களை செய்தவனும், முதியோருக்கு கீழ்ப்படியாதவனும், கொலைகாரனும், பண ஆசை கொண்டவனுமாக பல துர்க்குணங்களுடன் காணப்படுகிறவனாகவும் இருந்தான். அதோடு மட்டுமல்லாமல் அநேக பட்டணங்களை தீக்கிரையாக்கி ஜனங்களை அழித்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறவனாயும் இருந்தான். அப்படியாக அபிமலேக்கு தேபேசுக்கு போய் அந்த பட்டணத்தை பிடிக்கிற வேளையில், அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:51 வசனத்தை வாசிக்கையில், அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கொண்டனர் என்றும், அபிமலேக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்த பொழுது, அவனை ஒரு ஸ்திரீ உடைந்த எந்திரக்கல்லின் துண்டை எடுத்து தலையின் மேல் போட்டு மண்டையை உடைத்தாள் என்றும், இப்படியாக பலத்த துருகம் மக்களை காப்பாற்றியது என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட அபிமலேக்கை போன்று அநேக வழிகளில் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சரீரத்தின் சுகம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்று உங்களுக்கு உரியவைகளை அழிக்க நினைத்து பல வழிகளில் உங்களோடு போராடி வருகிறானே என்று மனமுடைந்து போயும், உதவி செய்வார் யாருமில்லையே என்றும், எங்கே செல்வோம், எப்படி தப்பிப்போம் என்று தினம் தினம் போராடி வருகிற உங்களின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். அவர் உங்களை விடுவிக்கும்படியாக துருகமாக உங்கள் நடுவில் காணப்படுகின்றார். நீங்களோ துரத்தப்படுகிற சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு ஓடி ஒளிந்து திரிய இடம் தேடாமல், இயேசுவே துருகமாக இருப்பதால், அவரின் சமூகமே பலத்த பாதுகாப்பாய் இருப்பதால், சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு பயப்படாமலும் கலங்காமலும் இயேசுவின் மகிமையான பிரசன்னத்திற்குள், அவரின் சமூகத்திற்குள் வரும்பொழுது, அபிமலேக்கு துருகத்தின் எல்லை மட்டும் வர முடிந்தது. எரித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் மட்டுமே யோசனை செய்ய முடிந்தது. அதை நிறைவேற்றவோ துருகத்தை நெருங்கவோ முடியாது போனது போல, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் ஆலோசனை பண்ணின திட்டங்களை அபத்தமாக்கி போடுகின்றார். அழிக்க நினைத்தவனுக்கு அழிவை தருகின்றார். உங்களுக்கு எதிராக வந்த தீமைகள் எவைகளாக இருந்தாலும், இன்றைக்கு அவைகளை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படி செய்து உங்களை தீமைகளில் நின்று தப்புவிக்கின்றார்.
1: உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து சென்றாலும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீங்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கலாம். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்லுவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக்கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனு குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம், பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து அனுப்ப போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீதின் சங்கீதத்துல. என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேக முறை சொல்லுவார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம், தெரியுமா உங்களுக்கு? சத்தம் வராது வெளியில. அண்ணால் ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம். நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடு புலம்புலோடு சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது. ஆனா உதடு அசையும், ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்றாரு. அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம். விண்ணப்பம் நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசினா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா, விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை ஒருவேளை நீங்க அப்படி இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதல், ஒரு தேறுதல பதில கருத்து சமூகத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தொருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவாள். இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துருதான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவள் தான் சத்துரு. ஆமே. அதுதான் இல்ல, ஏற்கனவே பகையாளினா அவன் பகையாளி தான், ஏற்கனவே விரோதமானவன் விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியோத்து. அமேன். பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்ரு. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால் என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல அது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க நன்மை செய்து திங்க அனுபவி எதுவும் சொல்றதில்லை. இந்த கத்துரி பிள்ளைகளை தேவ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை அவர் நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும். சத்துருக்கு அவன் வெக்கப்பட்டு போயிருவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தேவ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கத்து உங்க சத்தியத்தை கேட்டார், உங்க பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல தெய்வமே அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் பெரிய இரக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அவன் God bless you all.
4: கர்த்தரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 30ஆம் தேதி 5வது மாதம் 2026 சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119:165 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு டரில் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும், அவர்களுக்கு இடரில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த நாட்களில் இந்த பூமியிலே இடரல்கள் இல்லை என்பதை, சமாதானம் இருக்கிறது என்பதையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் இல்லாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள் சமாதான குறைவினால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இடர்களுண்டு. இந்த நாட்களிலே தங்களை தாங்கள் மாய்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த நகரமாக இருந்தாலும், எந்த பட்டணமாக இருந்தாலும், எந்த ஜனங்களாக இருந்தாலும், அவர்களுக்குள்ளே சமாதானம் இந்த கடைசி நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சத்ருவானவன் அவருடைய இருதயத்திலே களைகளை விதைத்து அவருடைய சமாதானத்தை இந்த நாட்களில் எடுத்து போடுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே, நாங்கள் வேதத்தை நேசித்து இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே என்ன செய்யும் என்றால், நம்முடைய இருதயத்திலே வரக்கூடிய சமாதான குறைவுகளை நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சமாதானத்தோடு இந்த பூமியிலே நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்றால், முதலாவது அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படியாக நேசிக்கிற வேளையிலே தான் நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் விடராதபடி இந்த நாட்களிலே சரியாக நாங்கள் நடக்க தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக நம்மோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் அநேக புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள், ஆனால் வாசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? இல்லை. சினிமாக்களை பார்க்கிறார்கள், சமாதானம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலே, வேதத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அப்படியே தியானிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிற வேளையிலே, இருதயத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இடறுதலுக்கே ஏதுவான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம், அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய அதாவது அபிஷேகம், அது மட்டுமல்ல அந்த நாட்களில் அவருடைய வல்லமையும் அப்படியாக இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் சமாதானம் இல்லாத நிமித்தம்தான் டிப்ரெஷர் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேறு காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறதையும் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்? குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. அதனாலே அந்த குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் இந்த நாட்களில் உண்டாகியிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் வேதத்தை நாங்கள் வாசிப்போமாய் இருந்தால், அப்படியானால் உண்மையாக அந்த வேதத்தை நாங்கள் நேசித்து வாசிப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இந்த நாட்களே அமைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற நாட்களே இடரலடையாதபடி இந்த நாட்களில் சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாட முடியும். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. வேத பாருங்கள், இந்த நாட்களில் இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் பரிசுத்த வேதாகம். எந்த புஸ்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயரை இந்த நாட்களிலே கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த புஸ்தகத்திலே அநேக காரியங்கள், இன்றைய நாட்களிலே அன்றன்றாடு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதையும், நடக்கப்போகிற காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளையும் இந்த நாட்களில் இந்த வேதத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களில் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புஸ்தகத்திலே வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன் இருக்கிறதையும் வல்லமை இருக்கிறதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம் என்று சொல்லி அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நிறைவாக்குகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசித்து நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதலாவது ஒரு சமாதானம் உண்டாகும், ரெண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இடரில்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வீக சமாதானமும் இடரலும் இல்லாதபடி இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி இந்த நாட்களிலே வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.

ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஓவாத ஜெப செய்தி நிகழ்ச்சி தொடர்கின்றது.

இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோர் 8 மணிக்கு துதி ஆராதனை பாடல் பிரதர் மகேந்திரன், 8:05 துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் ஜபம் சுவிசேஷர் வானரையா ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை சகோதரி மேகலா வாஸ் ஸ்ரீலங்கா, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை சகோதரி சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து ஜபம் சிஸ்டர் டோனி முதியோர்களுக்காக ஜபம் பண்ணுவார், அடுத்த ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவிலிருந்து ஜபம் ஜரீன். இன்றைய நாளிலே முதல் முதலியாக தேவ செய்தியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. இவரை பற்றி சில வார்த்தைகள் இவர் ஜெபக்குழு வைத்திருக்கின்றார், அநேகர் கலந்து கொள்கிறார், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அவர் முதல் முதலாக இந்த சங்கம வானொலியின் சங்கம அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தி முதலாவது செய்தி கொண்டு வருகிறார் நிறைவு ஜெபம் சிஸ்டர் மகேந்திரன் ஒளியிற்காக. ஆமே, இன்றைய நாளிலே முதல் முறையாக சிஸ்டர் ஆனந்தராஜா ஆந்திரா சுஜாதா கலந்துட்டார், அவரையும் ஆசீர்வதிப்பாராக.

Llevo un cebo. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மாலை மதிய இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரம்பமாகிற நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கம வானொலியில நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 210 நாடுகளிலே 1988 பேர் கேட்கிறார்கள் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த துதி சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஜெப செய்தியில நடக்கிற நிகழ்ச்சியை கத்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இதில் கலந்து கொண்ட பிள்ளைகள், மறு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, உமது பிரசன்னம் இந்த இடத்துல இறங்க வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் சங்கம வானொலி நிலையத்தை மூடட்டும். உமது பிரசன்னம் இங்கே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூடட்டும் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த உவாச ஜப வேலையிலே கத்தாவே, உமது பாதபடியிலே ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் ஜபிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் சுவாமி, அந்த ஆராதனை சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கிட்டு சேர நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே ஆண்டவரே. இன்னும் நாளை கத்தாவே நீரை ஆசீர்வதித்தார் 7 நட்சத்திரங்களையும் வலது கரத்தில் ஏண்டிக் கொண்டு 7 பொன்குத்தலக்கின் மத்தியிலே ஆவிக்கொண்டிருக்கிறேலும் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரும் நிரும்பினவரும் இருபுறவும் கருக்குள்ள பட்டியத்துரிய தேவகுமாரனே, ஆமென் என்ற நாமத்துக்குரியவரே, 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவிலையும் ஏந்தி கொண்டிருக்கிறதே தாவியின் திறவுகோல உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி துறக்கிற எங்கள் தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை ஆசுவைத்து தரும். ஆவியானவரே, நீரே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயாமே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மன

எங்களை தீபமாக எங்களை ஒளியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிடும் ஆவியானவரே. எங்களை தீபமாக எங்களை ஒளியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிடும் ஆவியானவரே. நிகழ்ச்சியின் நடுவீனிலே இப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே, நிகழ்ச்சியின் நடுவீனிலே இப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே, அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. உம்மை மகிமைப்படுத்த எங்களை தெரிந்து கொண்ட ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்த எங்களை தெரிந்து கொண்ட ஆவியானவரே, உம்முடைய நிகழ்ச்சியை இன்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே, உம்முடைய நிகழ்ச்சியை இன்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு

துதித்து உம்மை ஆராதித்து ஜெபிக்கிற வேளையிலே ஆவியானவரே, உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஜெபிக்கிற வேளையிலே ஆவியானவரே, எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே, எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே, அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே, உம்முடைய நிகழ்ச்சியை உலகமங்க

இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களை வெளிச்சத்தில் பிரகாசியும் ஆவியானவரே, இருளான தேசத்தையும் இருள் வாழும் குடும்பங்களையும் வெளிச்சத்தை பிரகாசிக்கும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. ஒன்றான மெய்த்தவன் நீர்தான், நீர்தான் என்ன உலகத்துக்கு அடுத்து காட்ட தடைகளை முறியடியும் ஆவியானவரே. ஒன்றான மெய்த்தவன் நீர்தான், நீர்தான் என்ன உலகத்துக்கு அடுத்து காட்ட தடைகளை

0: ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். அடுத்த நிகழ்ச்சி துதி ஆராதனை பாடல் ஜபத்தை கொண்டு வர சிஸ்டர் சுபா இளங்கோ, ஒன்டாரியோ, ஸ்ரீ ஒன்டாரியோ, கனடா. அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென்.
1: ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி பகுதியில வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் நீங்க தந்த நாள் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த பரிசு தோய்வு நாளுக்கு முன் ஆயத்த நாளா இருக்கிறபடி உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்த, மற்றவளையும் ஆயத்தப்படுத்த அப்பா. இந்த வெளியத்தின் தந்தியிலே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நீ சகலத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு நல்ல தகப்பனாயிருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இமைப்பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இறக்க எங்களை சேர்த்து கொண்டவர், அணைத்து கொண்டவர், அன்பின் கயிர்களால் எங்களை அணைத்தவர், உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தி அப்பா, எங்களை வழி நடத்தின கிருபைகளுக்காக, எங்கள் ஊழிய பாதையில், வாழ்க்கை பாதையில் எங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பன். நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். அண்ணலாய், அண்ணலாய்.

கொள்ளை ஆட்கொள்ளுமே, ஆவியானவரே ஆவியானவரே அனல் ஓட்டி எங்களை.

நாங்கள் வாழனும் வாழ்ந்தவர். இந்த மாதம் அல்ல, இனி வரும் மாதங்கள் எல்லாம் அனல் ஊற்றி எங்களை தட்டி எழுப்புற இந்த ஊதியத்துக்காய் கோடி கோடி சோஸ்திரம் செலுத்தும். அன்றியோடு சோஸ்தரிக்கிற உமக்கா உமக்கா அணிக்கிற வைராக்கியம் தகப்பன் நித்தியமான பாவ சந்தோஷங்கள் உதறி தள்ளிவிட்டு நித்தியமான உம்முடைய சந்தோஷத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க அப்பா அவட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட இன்னும் ஆயத்தப்பட அவற்றோட மாயத்தப்படுத்த கிருபதாங்க வல்லமை ஊற்றுங்க. அந்த பெந்தை கொஸ்தினால் ஊற்றின ஒரு அபிஷேகம் இந்த நாள் வந்து ஒரு விடுதலை ஒரு வெளிச்சம் அப்பா இன்னும் அதை ஆராதிக்க இன்னும் கட்டி சேரும் சலாக்கியத்தை கிருபாசனத்தில் நெருங்க கிருபிதான் கிருபிதான் அவையானவரை ஒற்றும் இந்த ஒரு அபிஷேகத்தை ஒற்றுமைய அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீச்சுவாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீச்சுவாலை

எங்களே ஜாலையே அப்பா என்று அசைவாடும் அனலாக்கும் எங்களே ஜாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் இயேசு, நெருப்பாய் இறங்கிடுவார்.

அசைவாடும் அனலாக்கும் இன்று அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையும் நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு அண்டு கேரி தாட்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத சிவநதி நமக்கு அண்டு நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் அழைத்து வக்கரம் நடத்தும் என் தேவனை அழைத்து

பாடும் அனலாக்கும் உங்களக்கினி ஜாலையேறி கரபஷே மகந்தேல அப்பா என்று அசைவாடு அகர்வத்தியில் அசைவாடிக்கொண்டிருப்பார். உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். நீ நல்லவர், பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் என்ற தூயாதி தூயவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், உண்மை சிவப்பு மாணவர், பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம் ஊற்றின்ற பரிமள தைலம், ரண வைத்தியரே, கீழாத்தின் பிசு தைலமே, காட்டுக்குள்ளே கிச்சடி மரம் போன்றவரே, உமை நன்றியோட அன்றியோட இவனைக்காக நன்றி செலுத்தும் இனியானவர்.

0: பொருட்படுங்க ஆலயசை, வல்லமையா எடுத்து ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துங்க. அங்க வந்தது நல்லது என்று சொல்ல முடியும். நிரப்புங்கப்பா, கணுக்கால அளவில், முழங்கால அளவில், இடுப்பளவில், நீச்சலாலும் சென்று நீந்து நீந்தி போகணும். உமக்குள்ள என்ன எழுமணுமோ அப்படியாக நீங்க எழும்புவ செய்யும். ஆலயசை இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி கன மகிமை மக்கொருவருக்கே தந்து உங்களை தாழ்த்தி உமையத்தை செபிக்கிறோம். செபத்தை கழுவி ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி.
1: ஆமென், ஆமென். இதுவரை தேதமும் துதி ஆராதனை பாடல் பாடினவர் சிஸ்டர் சுபா இளங்கோ, மிசிசாகா, கனடா. இதனை தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் ஜபம் அழைக்க போறோம் சுவிசேகர் வானர், ஜெர்மனி. அதனை தொடர்ந்து சிஸ்டர் மேகலா வாஸ் ஆராதனை செய்வார். இப்பொழுது நாங்கள் துதி ஆராதனை பாடல் ஜபம் செய்ய சுவிசேகர் வானர் ஜெர்மனியிலிருந்து இருக்கிற அழைப்போம். பிரைஸ் லார்ட் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க பிரதர், நீங்க வழிநடத்துங்கள். ஆமீன்,
2: ஆமீன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் இரக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே தேவரின், இந்த நாளிலும் தகப்பனே, நீர் தாமே கூட இந்த நடத்திவார அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இந்த நாட்களிலே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் துதிக்கு பாத்திராகிய கர்த்தராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், துதிக்கும் போது கட்டுக்கள் அவ்வளவும் நுகங்களுடையவும் தேவன் அங்கே நமக்கு கிருபை செய்கிற தேவனாயிருப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே துதிப்போம். ஹல்லேலூயா.

துதிக்கு பாத்திர தூயவரே, துதித்து பாடியே உயர்த்திடுவேன். பெரிய காரியம் செய்திடுவார் நம்பும் தேவன்.

துதிக்கு பாத்திர தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம்.

உலகமெல்லாம் மறக்குதையாவும் உணர்வு எல்லாம் எனக்கு இனிக்குதையா, இந்த உலகமெல்லாம் மறக்குதையாவும்.

உம்மன் பயிரூசி கையிலே எசையா, உம் நாமம் துதிக்கையிலே, ஓஹோ உம்மன் பயிரூசி.

உனக்கு உணவாகும் என் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும் என்

நாகேசரே, உம் வசனம் தியானிக்கின்றேன், என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தேர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே, உம் திருநாமம் இந்த உலகத்திலே எனக்கு

0: ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரம் அடியனை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே ஆண்டவரே, இம்மட்டும் நடத்துற இம்மானுவேலரே, இனியும் நடத்தி கொண்டு வருகிற எபினேசரே, உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையில தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும் ஐயா. சோர் மகேந்திரம் ஐயாவை ஆண்டவர் நம்முடைய நாமத்திலே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நாட்களே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. அவர் கையிட்டு செய்கிற காரியங்களை உம்முடைய கரந்தானே கூட இருந்து வழிநடத்தி கொள்ளும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த திட்டங்களை போட்டுக் கொடுத்த லெஸ்டி ஐயா அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஐயா. பிள்ளைகளை பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. அவளை வாழாக்காம தலையாக்கி அவள் கீழோங்காம மேலோங்கி நடக்க ராசியத்து வழிநடத்தி கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழையும் செலுத்தி ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் சமர்ப்பிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடியவர் சுசேகர் வானர், ஜெர்மனியிலிருந்து. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் சகோதரி மேகலா வா ஸ்ரீலங்காவில் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா அவை நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் அகிலா மகாதேவா, நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுது துதி ஆராதனை பாடலை கொண்டு வர்றார் சகோதரி மேகலா வாஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் லார்ட். சத்தம் கேட்க இல்லை சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். அவருடைய சட்ட மறைவிலே நாங்கள் மூன்று மலைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா. பிரைஸ் லார்ட் அகிலா மகாதேவா மோன்ட்ரியல் கனடா.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: ஆ, வந்துட்டீங்களா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். யார் பேசுறீங்க?
2: எஸ்தர் அகிலா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். மேகலாவா பேசுறீங்க?
2: இல்ல பிரதர், எஸ்தர் அகிலா, அகிலா மகாதேவா.
1: சரி சரி, முதல் தடவையாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கீர்கள். சங்கம வானொலியின் சார்பில் உங்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர். துதித்து ஆராதித்து பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் வருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதல் தடவையாக பகிர்ந்து கொள்ள தேவனினை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரிக்கர ஷக்கர பதிலரக்கரதிலரி, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கும் அற்புதங்களின் தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவோட வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஹலிலூயா. ஸ்தோதரம், ஸ்தோதரம், ஸ்தோதரம்.

ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் எண்ணமெல்லாம் உம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்

பலியாகியமை மீட்டீரே, பலியாகியமை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, இயேசு தேவனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம், நாம் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம். அழைத்தீரே உம் சேவைக்கு, உம்மை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நாம் மறப்போமோ, அதை நாம் மறப்போமோ, எஜமானனே, இயேசு தேவனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவோம், உம் அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவோம். எப்போது உமை காண்போம், நாம் எப்போது உமை காண்போம், ஏங்குதையா இதயம், ஏங்குதையா இதயம், எஜமானனே, எம் இயேசு தேவனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இப்பூமி அல்ல எங்கும் அப்பா நீராள வேண்டும், ஆமென். எங்கள் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், யுத்தம் எல்லாம் ஓயனும், வன்முறையெல்லாம் ஒழியனும், பஞ்சம் பசினி

0: எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானீர். யபஷக்குரபதிலர கஷந்தூர பதிலர கரஷந்தி. புதிய காலம் இது, புதிய நாள், புது அபிஷேகம் வாழ்வில் இறங்குதே. மகிமை நாசிகள் வாழ்வில் பெருகுதே. புதிய நாட்களின் ஆரம்பம் இதுவே. It's a new season, it's a new day, fresh anointing on our way, season of power, prosperity, it's a new season coming to us. Hallelujah, nandri seluthrom aandavare. Pentecost naalil ரெண்டாவது நாளாக தனித்தனியாக, குடும்ப குடும்பமாக, தேசம் தேசமாக, கண்டம் கண்டமாக, ஜாதி ஜாதியாக, இனமினமாக ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை கூறி, ஒரு யோனாவின் நாட்களிலே கத்தாவே இயேசப்பா 144,000 பேர் ஒரே நாளிலே உபவாசித்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பி தேசம் கவுக்கப்படாதபடி காக்கப்பட்டது போல, இந்த மனுக்குளமும் மனுஷ ஜாதியும் ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டிப்பின் மகிமேலே வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்க கத்தோட சமூகத்திலே வானவில்லை நாட்டி ஆண்டவரே பூமியின் மேல் கோபம் கொள்வதில்லை, ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை பண்ணின தேவனே, உம்முடைய சமூகத்திலும் இதோ உமது புதிய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய மகிமைக்குள்ளும் உம்முடைய நித்திய வழிக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். புதிய காலமாய், புதிய நாட்களாய், புதிய ஆண்டாய், புதிய மாதமாய், புதிய வருஷமாய், புதிய நூற்றாண்டாய் உம்முடைய சமூகத்தில் கனி கொடுக்கும்படி சகலத்தையும் புதிதாக்குறது உம்முடைய சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பழையன எல்லாம் ஒழிந்தன் எல்லாம் புதிதாய் நின்று வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வாழ்த்துக்களை நிறைவேற்றி தருகிற தேவனாய் எங்கள் தேவன் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி, நன்மைகளின் நாயகன், நன்மை சேர்வாய் சுத்தித்திருந்த தேவன், முடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், இதோ நாம் மனுக்குலமாய், நானாய், என் பிள்ளைகளாய், என் பேரப்பிள்ளைகளாய், என் மர்மக்களாய், உற்றார உறவினர்களாய், நண்பர்களாய், சொந்த பந்துகளாய், இனமாய், தேசமாய், ஜாதியாய், பாஷிக்காராய், கோத்திரத்தாராய், மாமிசமான யாபியராய், உண்மை தொழுது கொள்ளவும், உண்மை ஆராதிக்க, உண்மை சேவிக்கவும் இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. 2026 May 30, 8:36 காலை வேளையிலே பரலோகத்தின்தவனுக்கு மகிமையை செலுத்த, கனத்தை செலுத்த, புகழ்ச்சியை செலுத்த, கீர்த்தியை செலுத்த, ராஜ்யத்தை செலுத்த, வல்லமையை செலுத்த, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுகொள்ளும்படி கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம் ஜீவனதி ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். ஜீவனதி ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமன் வாழும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மேசியா இயேசுவை தரிசித்து ஆனந்தம், தரிசித்து ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் பேர் ஆனந்தம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம் நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாகும், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கல்லாகும். சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை, சந்திர சூரியரின் வெளிச்சமோ அங்கில்லை. இரட்சகர் இயேசுவே என்னாலும் வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில், சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால். கத்தரை பாடுவோம்.
1: ஆமென்.
0: பன்னிரண்டு முத்துக்கள் பரலோகில் ஜோலிக்கும், வச்சிர கல்லிந்திர நீளம் சந்திர காந்தம், மரகதம் கோமேதகம் பத்மராகம் சுபரத்னம், படிக பச்சை புஷ்பராகம் வைடூரியம் சுநீரம், சுகந்தி ஆனந்தம் சுகந்தி ஆனந்தம். கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்தில் சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால், கத்தரை பாடுவோம். வடதிசை நகரமே, வடிவான சிகரமே, உலகத்தின் தலைநகர முன்னத பட்டினம், மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே, மகிமய ஜோலிக்கும் மகாராஜ நகரமே. மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே, மீட்கப்பட்ட ஜனங்களே என்னாலும் வாழ்வார்களே. வடதிசை நகரமே, வடிவான சிகரமே, கத்தரை பாடுவோம் பரலோக தேசத்திலே சர்வவல்ல தேவனான இயேசுராஜ நாமத்தினால், கத்தரை பாடுவோம். தேங்க்யூ லார்ட், காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
1: இதுவரை நேரமும் அகிலா மகாதேவா மொன்ட்ரியல் கனடாவிலிருந்து பேச முதல் தடவையாக அவருடைய தொனி சங்கம வானொலியின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை எட்டினதுக்காக தேவனுக்கு சொல்கிறேன். கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மேகலா வாசை அழைக்க போகிறோம். அதற்கு பிறகு ஸ்ரீ ஆனந்தராஜா சுஜாதா கிள்ளோச்சியிலிருந்து வந்திருக்கிறாள், அவரை அழைக்க போகிறோம். ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்கா அவர்கள் வந்திருக்கிறார், அவரை அன்போடு அழைப்போம். மண்ணிலிருந்து ஓடி ஓடி வந்திருக்கிறேன், உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக எங்கள் இதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புவோம். எங்கள் இதயத்தின் ஆழத்தில இருந்து தேவனை இந்த வேளையில நாங்கள் துதிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை நடத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் அதை நான் காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நாங்கள் தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் துதிப்போம் இந்த வேளையில. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் இந்த நடுப்பகுதி மட்டும் நீங்க எங்களோட கூட இருந்தீங்கப்பா, எங்களை வழி நடத்தினீங்கப்பா, எங்களை காத்து கொண்டீங்கப்பா. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக அது இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் வாழ முடியாதே தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் கண் விழிக்கிற வேளையிலும், எழுந்திருக்கிற வேளையிலும், நடக்கிற வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையா இருக்கிறது. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் மகிமையும். ஆண்டவரே நீர் அற்புதமான தேவன், நீர் அதிசயமான தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமைக்கும் நீர் ஒருவர் பாத்திரராயிருக்கிறபடியினாலே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.

அடைக்கலம் ஆபத்து காலத்திலென் துணை. சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை, யாக்கோபின் தேவனே அடைக்கலம்.

அடைக்கலம் ஆபத்து காலத்திலென் துணை. சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை, அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தின் வலிமை நித்தம்.

0: தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பெலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்ற என்னை காத்த கண்மலை, காலை தோறும் புதிய தருகிறீர். காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர். வலப்புறம் நெடுப்புறம் நான் விலகிடா, வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பெலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காத்த கண்மலை. ஹாலெலூயா, ஹாலெலூயா. நன்றி தகப்பனே. நீரே எங்களுடைய பெலனும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் கோட்டையும், நான் நம்பி இருக்கிற துருகவமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் யாக்கோபின் தேவன் அல்ல கர்த்தாவே? நீர் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவன் ஆண்டவரே. முற்பிதாக்களின் தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபுக்கு அடைக்கலத்தை கொடுத்தவர் ஆண்டவர், ஈசாக்கை வழி நடத்தினவர், ஆபிரகாமை நீதிமானாய் ஆண்டவரே கண்டு கொண்டவர், எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் கண்டு கொண்டீரே. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியை துதியையும் காண எங்களை வழி நடத்த உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது, உம்முடைய இமைகள் எங்களை விசாரித்து அறிகிறது என்று. ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களா இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில நீர் உம்முடைய அசைவாடுதலையும் வழிநடத்தலையும் ஆண்டவரே நீர் நடப்பிக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி சோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாவற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹாலெலூயா.
1: படிங்க, படிங்க. கோ அஹெட்.

நிறையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை உங்க கைகள் கூட.

0: எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, நீ செய்து முடித்தவராயிருக்கிறீரே. அவை ஒவ்வொன்றுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலை முழுவதையும் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம், ஜபித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். எங்கள் மத்தியில உடைய அசைவாடுதல் இருக்கிறபடினாலே பரிசுத்தாவியானவர் எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவன் உள்ள தேவனாகி உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஆண்டவரே. இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா, நன்றி.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை ஜபத்தை எடுத்து சிஸ்டர் மேகலா வாஸ் நித்திய வளர்ச்சியத்திலே செய்து கொடுக்கிற ஒரு சகோதரி கத்திரன் சகோதரி ஆலோசிப்பாராங்க. தொடர்ந்து நாங்கள் ஆனந்தராசா சுஜாதாவை அழைக்க போகிறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனியில் இருந்து அழைக்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஆனந்தராசா சுஜாதா முதல் தடவையாக கிளிநொச்சி ஸ்ரீலங்காவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற சகோதரி வந்து ரேடியோவில் வியாதிப்பட்டவர்களாக ஜபிக்கிற ஒரு சகோதரி, ஒரு குழு கொண்டு வச்சிருக்கிறார் இலங்கையில் வியாதிப்பட்டவர்களுக்கு பாரப்பட்டு ஜபிக்கிறார், ரேடியோவில் ஊழியம் செய்கிறார். முதல் தடவையாக வந்து அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஆனந்த ராஜா சுஜாதா.
2: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வருக வருக என்று ஆசிர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு ஜெப வீராங்கனி, ரேடியோவில் ஜெபிக்கிற நீங்கள் இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே யாராவது வேதனையோடு துக்கத்தோடு எனக்காக யாரும் ஜெபிக்க மாட்டார்களா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் தருகிறேன் ஜெபியுங்கள். காரணம் தலைமை பீடம் எனக்கு 30 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறார், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபியுங்கள் சிஸ்டர். ஆமென்.
2: நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த நல்ல காலையும் இந்த நேரத்திலும் சுவாமி, மாலையாகவும் இந்த உலகம் எங்கும் சுவாமி இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் வேண்டுதல் செய்ய தேவனே, உம்முடைய திருமுகத்தை தேடி பார்க்க எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி சுவாமி. அன்பும் இரக்கம் நிறைந்த என் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய திருமுகத்தை இந்த இணைப்பினூடாக தகப்பனே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. பிதாவே, இந்த உலகத்திலே சுவாமி நீங்கள் அனைத்தையும் படைத்து எல்லாம் நன்றாக உள்ளது என்று சொல்லி எங்களை மனிதர்களை ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு உலகக்கு படைத்திருக்கிறீங்க ராஜா. ஆனாலும் நாங்கள் பாவிகள் சுவாமி. எங்கள் பாவங்கள், எங்கள் ஆதி பெற்றோர் செய்த பாவங்கள், சாபங்களினால் வந்த எங்கள் உடல் வியாதிகளுக்காக ஆண்டவரே இன்றைய நாளில் சுவாமி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்ய இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம் தகப்பனே. தேவனே, நீர் எங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர். உம்முடைய கிருபையினூடாக எங்கள் மீது வைத்த அன்பிற்காக சுவாமி, உங்கள் அன்பு சொந்த குமாரனை எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க தகப்பனே நீங்க அன்பின் குமாரனை எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, நீர் வைத்த அளவு கடந்த அன்பினாக சுவாமி, அவர் சிந்திய இரத்தத்தினால சுவாமி எங்களை மீட்டெடுக்க நீர் எவ்வளவோ உபாதைப்பட்டாலும் ஆண்டவரே, ஒரு பாவியாவது நான் என்னை நோக்கி பார்க்க மாட்டானா என்று ஏக்கங்களோடும் தவிப்புகளோடும் காத்திருக்கும் என் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி இந்த உலகத்தில் படைத்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களோ யார் யார் வேதனைகளோடு, பாரத்தோடு, வியாதிகளோடு எங்கெங்கு என்னை இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலை செய்ய யார் உண்டு என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு எங்கெங்கு இருக்கிற ஒவ்வொரு மானிட மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னென்ன விதம் விதமான பிசாசானவன் விதைத்த இந்த நோயை ஆண்டவரே எங்கள் சரீரத்திலே ஆண்டவரே சுமக்க முடியாமல் இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்க யார் வருவார் என்று ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களை உம்முடைய காக்கிறேன் சுவாமி. எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் சுவாமி அவர்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கும் வாதைகளை தேவனே நீர் காண்கிற தேவன், நீங்க அறிகிற தேவன். எங்கள் சரீரத்தின் பலவீனங்களுக்காக ஆண்டவரே அவன் படைத்திருக்கும் அந்த ஒவ்வொரு தீய சக்தியின் வியாதிகளை ஆண்டவரே நீங்க அறிகிற தேவன். உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் இயேசப்பா உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. எல்லாருடைய அவயவங்களில் இருக்கும் எல்லா நோய்களையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் புதுப்பிப்பீராக ஆண்டவரே. அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயவங்களும் உம்முடைய கரங்கள்னாலே உருவாக்கப்பட்டது சுவாமி. உம்முடைய கரங்கள்னால உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நீர் இந்த உலகத்திலிருந்து என்ன நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்தீரோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே உம்முடைய சித்தம் இந்த மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கெங்கெல்லாம் என்னென்ன நோயினால் என்னென்ன வியாதிகளினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. இதயமோ கண்ணோ எங்கள் எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரங்களினால் உம்முடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று வாக்களித்த தேவனே உம்முடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில இருந்து என்னை விடுதலையாக்க முடியும் இயேசுவால் தான் என்ற விசுவாசத்தை ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களில் நீர் ஆண்டவரே நீர் அறிய பண்ணும் சுவாமி. ஒவ்வொருவருடைய இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி பார்க்கின்ற கண்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற இருதயங்களை தூய்மைப்படுத்துங்க. உம்மை நோக்கி ஓடுகின்ற கால்களை துரிதப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய அணிப்பட்ட கரத்தால உருவாக்கப்பட்டது. அவைகளில் ஆண்டவரே எந்த நோயோ எந்த நோய் கொண்டரும் பாக்டீரியாவோ எந்த விஷப்பூச்சியோ எதுவாக இருந்தாலும் தொட முடியாத சுவாமி. உம்முடைய சரீரம் இது உம்முடைய ஆலயமாக இருக்கிறது தகப்பனே. இந்த ஆலயத்தை கெடுக்கிற எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் எந்த பிசாசின் வல்லமையா இருந்தாலும் எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் எந்த பெல்லி சூனியமோ எந்த மந்திரவாத கட்டுக்களோ எந்த பே பிசாசோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அடுத்து நீர் பயன்படுத்துவீராக சுவாமி. உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீறும் தொடும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. பிதாவே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நேசிக்கும் தந்தையாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி. ஒவ்வொரு வைத்தியசாலைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அங்கே நோய் வாய்ப்பு பட்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளை வைத்தியர்கள் தாதிமார்கள் ஊழியர்கள் மனமுவர்ந்து அன்புடனும் கரிசனையுடனும் சுவாமி சிகிச்சை செய்ய உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்தருளுங்க தகப்பனே. உம்முடைய புது புது கிருபையினால் அவர்கள் ஆண்டவரே அன்பாக ஆண்டவரே சிகிச்சை பெற்று ஆண்டவரே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் பல ஆண்டவரே கண்டுபிடித்த வியாதிகள் அநேகம் ஆண்டவரே. எனக்கு சரியான சிகிச்சை கிடைக்க முடியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க தகப்பனே. உமக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக நீர் இந்த உலகத்திலே நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கப்படுவதாக. தேவனே நீர் எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். ஆனாலும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் சுவாமி அந்த இரத்தம் வெளியேற பெற்றது. எங்களை மீட்பதற்காக நீர் சிந்திய இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் எங்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மீதும் தெளிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருடைய நிலைகள் வீடுகளில் தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஒவ்வொரு தூதர்களும் இவர்கள் இல்லங்களுக்கு சென்று பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு திராணிக்கு மேலான சோதனைகளை எங்களுக்கு கொடுத்து விடாமல் சுவாமி. தேவனே, பிசாசானவன் எங்களை சோதிக்கும் போதெல்லாம் உம்முடைய அனுமதியின்றி எங்களை தொட முடியாது கேட்டாவே. எங்களுக்கு ஆண்டவரே வரும் சோதனைகளில் இருந்து தப்பித்து, எல்லா தீமையில் நின்றும் தப்பித்து, உம்முடைய ராட்சியத்துக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய ராட்சியத்துக்கேற்ற பிள்ளைகளாக கட்டி எழுப்ப இந்த இணைப்பை இணைத்து நடாத்துகின்ற இந்த தலைமை ஐயாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருதரையும், அன்பான சகோதரர்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக, பிள்ளைகள் பிள்ளைகளாக தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த வாரம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வாரமாக ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இன்றைய நாளை நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த இணைப்பை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் ஜெபன் சேவ் ஆனந்தராசா சுஜாதா கிளிநொச்சி. இவரை பற்றி நான் சொல்ல வேணுமானால், இலங்கை ரேடியோவிலே வியாதியஸுக்காக ஜெபிக்கிற சகோதரி. அது மட்டுமல்ல, ஒரு சாட்சி, இந்த சகோதரி அநேக தெளிவான நம்பர்கள் எடுத்து குலுக்கி, ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்ய, வியாதியா இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்க ஒரு ஊழியக்காரரை தாரம்னு ஜெபிக்கும் பொழுது இந்த நம்பர் எடுத்தாலும் என்னுடைய நம்பர் தானா அதுல முதன்முதலா வந்தேன்னு சொல்லி என்னுடைய நம்பருக்கு கோல் பண்ணியிருந்தார். அப்படியே தேவன் சகோதரி வழிநடத்த கத்திரந்த சகோதரியை அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட்டை அடைக்க போறோம். அதன் பிறகு சிஸ்டர் டோலி முதியோர்களுக்காக இலங்கை, இந்தியா, கனடாவில் முதியோர்களுக்காக ஜோதிப்பார். அதன் பிறகு செய்தி ஆரம்பமாக போகின்றது ஃப்ரம் ஜெர்மனி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
3: Praise Lord Anna.
1: Praise Lord. இன்றைய நாளே ஜெர்மன் நாட்டிலிருந்து சங்கமா வாழ்வனின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தியிலே கலந்துள்ள 10 நிமிடங்கள் தருகிறேன் சுவாமி. காரணம் தலைமை பீடம் எனக்கு 10 நிமிடங்கள் கூட்டி தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்ப ஒப்பு கொடுக்கிறேன், வழி எடுத்துக்கலாமே.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். கத்ததாமே எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அப்பொழுது மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கின வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். இன்றைய நாளும் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீடுகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் வாஞ்சுகளை தேவனே நீங்கள் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் நீர் ஆளுக செய்யும் அப்பா. ஆளு

0: மாயங்கள் மாயமையின் அச்சாரமே ஆளுகை செய்யு மாவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. அன்ராஜா ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி வருகிறவரே, உயிருள்ளவரே, எங்களை காண்கிறவரே, காப்பாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, முந்தினோரும் பிந்தினோரும் மரித்திருந்து பிழைத்தவரே, நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்திலே ஆட்கொள்ள கத்தாவே நீர் வந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கான உம்முடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவே மாவியே மூனே கணுக்களே முருவக்குத்துறதாயும் பிரிக்கத்தக்கதாயும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் யோசனையின் சிந்தனையே ஆண்டவரே வகையறுக்கிறோம் உம்முடைய வார்த்தைக்காய் உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நீக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, எங்கள் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரனே, உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவே. உம்முடைய நாமம் வாழ்க வாழ்க வாழ்க என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏழு ஆவிகளே, ஏழு நட்சத்திரங்களே, உடைய பரிபூர்ணரே, எங்களை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரே தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் கண் நோக்கமாய் இருந்து எங்களை பல்கோம் பெருகோம் பண்ணி எங்களோடு உம்முடைய உடம்படிக்கையை திடப்படுத்துகிற எங்கள் தகப்பன் நீர் ஆண்டவரே. பரிசுத்தமானவரே, சத்தியமானவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே, உம்முடைய ஆளுக அதிகார வல்லமையை கட்டமிழ்த்து விடுகிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, திறக்க கூடாதபடி பூட்டுறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜா உண்மையுள்ளவர், சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர், எல்லா சிருஷ்டிப்புக்கும் அதிகமாய் இருக்கிறாமேன் என்று சொல்லுகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உமக்கே கனம், உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே வல்லமை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, எங்கள் மத்தியில நீ கூட இருக்கிறபடியா ஆண்டவரே. கத்தாவே தேவனே, சங்கம வானொலிக்காய், லேசியா நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே, மந்திரமான குடும்பங்களுக்காய், வான குடும்பங்களுக்காய் அப்பா, எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆண்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வதிக்கப்பட கத்தாவே. உம்முடைய மகிமை இறங்க கத்தாவே ஆண்டவரே. சுற்றிலும் அக்கினி வேலி போட்டு, ஆயுத வேலி போட்டு நீர் மகிமையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியா, எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். என் நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் புரோக்ராம்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகலதை நீர் தாங்கி தப்புவித்து நடத்தும்படி சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை இருத்தவர் சிஸ்டர் ஜெனத் ஸ்ரீலங்கா, அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு சகோதரி. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு தேவ செய்தி தொடரப்போன்றது. இப்பொழுது சிஸ்டர் டொலி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. சிஸ்டர் டொலி, பிரைஸ் லார்ட். மைக் ஆன் பண்ணுங்க.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே முதியோர்களுக்காக, இலங்கை நாட்டிலுள்ள முதியோர்கள், கனடா நாட்டிலுள்ள முதியோர்கள், இந்தியா நாட்டில் முதியோர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். அநேக முதியோர்கள் வேதனையோடு வலியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். இப்பொழுது ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நீங்க நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிற கிருபைகளுக்கும் உங்கள் நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கக்கூடியதாக ஆண்டவரே நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. இந்த வயோதிகர்களுக்காண்டி வாழ்கிற லைக் சீனியர் காண்டி வருகிறான் ஆண்டவரே அப்பா, இந்த முதியோர்களுக்காண்டி வருகிறான் ஆண்டவரே. இந்த காலை நேரம் இவங்களை இலங்க தேசத்துல, இந்தியா தேசத்துல, கனடா தேசத்துல, உலகம் எங்கும் இருக்கிற அப்பா, உலகம் எங்கும் உள்ள வயோதிபர்களை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர்கள் ஆண்டவரே, நீங்க வாக்கு தத்தன் பண்ணின உங்களோட வார்த்தையிலே இவங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து இவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜொபிக்கிறேன் அப்பா. அநாதியாக ஆண்டவரே சில பிள்ளைகள் அவர்களை தனிமையாக விட்டு விட்டு ஆண்டவரே அவர்கள் தவித்து அப்பா அவர்களோட மனத்தை உடைந்து போயிருக்கிற சீனியர்ஸ் உங்களுக்கு கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வயோதிபர்கள் ஆண்டவரே வயதின் நிமித்தம் அல்ல ஆண்டவரே, அவர்கள் பலவீனத்துல ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க ஒரு பெரிதான பலனை கொடுத்து உங்கள் சத்துவத்தை கொடுத்து வளர்த்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவடைய ராஜ்யம் பேச்சில அல்ல பலத்துல உண்டாக்குறது ஆண்டவரே. அந்த பலத்தை அவங்களுடைய பரிசுத்தமான பலத்தை அவங்களுக்குள்ள கொடுத்து ஆண்டவரே அவங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக, தனிமையின் ஆவியவன் மூலமாக தவித்து கொண்டிருக்காத வண்ணமாக ஆண்டவரே அவருக்குள்ள ஒரு புதி அவர்களுக்குள்ள ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க அப்பா வழி தப்பி போகாத இந்த இந்த சீனியர்ஸ் ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. அவங்களோட சித்தத்தின் உங்களோட சித்தத்தின் படி அவர்கள் நடப்பதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு உங்களோட வார்த்தையே அவருக்கு அவர்களுக்கு வெளிச்சமா இருக்க வேணும் ஆண்டவரே அப்பா. அவங்களை எல்லா விதமான பயத்திலே ஆண்டவரே சில வயோதிபர்கள் ஆண்டவரே எல்லா விதமான பயத்துல தாங்கி பேச முடியாமைக்கு இருக்கிற அந்த அப்பா வயோதிபர்களை ஆசீர்வதிக்கும்படியா

0: கண்களை திறந்து அவங்கள் தனிமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. அப்பா தனிமேல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு மனுஷ ஒவ்வொரு வியாதியில் உள்ளவர்களையும் அப்பா அந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே பேச முடியாமல் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலபத்தில் இருக்கிற வயோதிபர்களை உங்களோட கருத்தில் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, உங்களால் மட்டும்தான் இது செய்ய வேண்டும். மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா. உங்களோட கரத்தை நீட்டி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கூடாதது ஒன்றும் இல்லையா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால கூடாதது ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சுத்தமானான் சுத்தமாக என்று சொன்னாரே, சுஷ்டரோகி சுத்தமானான். அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே, இந்த வயோதிபர்களுக்கு ஆண்டவரே, உங்களோட சீனியர்ஸுக்குள்ள உங்களோட வல்லமை கிருபையும் பலனையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்த தகப்பன் இப்பொழுதும் ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ரோந்து போறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுறார் ஆண்டவரே. இவர்கள் உங்களுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு அவங்களுக்கு ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து எல்லா விதமான தீமையிலையும் நீக்கி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். முதலாவதுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது அப்பா எங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்களே யெகோவா ரஃபா ஆண்டவரே அப்பா, இங்க கூட ஒவ்வொரு நாளும் இருந்து இவர்களை நீ காத்து வருகிற தேவனாய் இருக்கக்கூடிய நன்றி. கண்மலையானவரே என்று காக்கும் எம்மை காக்கும் தேவனே, இவர்கள் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து விட்டு ஒரு புதிதான பலனோடு ஒரு புதிதான கிருபியோடு இந்த காலை நேரம் அவர்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய பிரசனத்தை பார்க்கக்கூடியதாக காணக்கூடியதாக உங்களோட சமூகத்தை ஆண்டவரே மோசைக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்களோ உங்களோட பிரசனத்தை அவர்கள் காணும்படியாக அவர்கள் ஆண்டவரே அவர்களோட மனக்கண்களையும் செவிகளையும் திறந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி இந்த காலை நேரம் வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். உங்களோட அபிஷேகத்தினாலே நாம் அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென். இதுவரை நேரமும் ஜெபித்தவர் சிஸ்டர் டாலி கல்கரி. இவர் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஊழியம் செய்கிற சகோதரி. ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், சோதரித்தோம், பாடல் பாடினோம், ஜெபித்தோம்.
2: Recording stopped.
1: மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது.
2: Recording in progress.
1: இன்றைய நாளே நாங்கள் செய்திக்கு கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளிலே முதல் தடவையாக ஜெர்மன் தேசத்தில் இருந்து சிஸ்டர் ஜானட் சுவிசேஷ வானொலியா வந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஸ்டுட்கார்ட் ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த அபிஷேக ஆறாம் நிலையத்தை செய்து கொடுக்க வந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் ஜெபக்குழு வைத்திருக்கிறார். அந்த ஜெபக்குழுவில் நானும் இருக்கிறேன் ஒரு மெம்பராக. அவரை நாங்கள் இப்பொழுது சங்கமா வானொலியின் சார்பாக ஆராதனை உபாச ஜெப செய்தி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் சார்பாக அன்போடு அதை வரப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகிலா. பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சங்கமன் தொலைக்காட்சிக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரன் ஐயாவுக்கும் பிரதருக்கும் எஸ்லி பிரதருக்கும் நான் முதலாவது நான் கிறிஸ்துவின் நாமத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாது எனக்கு இந்த வாழ்க்கை தந்தது வந்து இந்த குரூப்புக்கு வந்து போற அருந்ததி சிஸ்டர் அருந்ததி அம்மாக்கு இந்த இடத்துல நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நான் ஜெர்மன் தேசத்துல ஸ்டுட்கார்ட்ல இருக்கிறேன். எஸ் இருக்கிறேன், 33 வருஷமா இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறேன். அத்தை தாமி உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ.
1: ஆவியானவர் இவ்வளவு நேரம் வழிநடத்துறாரோ அப்படி வழிநடத்துங்க. நேரத்தை பார்க்க வேண்டாம். இப்பொழுது செய்திக்கு கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழிநடத்துங்க.
3: ஓகே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்திய தினத்திலும் ஆண்டவரே உமது வாக்கை பௌடியை முடித்த சமூகத்தில் நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் மத்தியில அவருடைய உருவியத்துக்குள் ஊடுருவி சென்று அப்பா தனிமையான இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் முதியோர்கள் மத்தியிலும்

0: தேவனை பேசுகிறாக அறிந்தவர்கள் மத்தியிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரை இந்த செய்தி யார் யாரெல்லாம் கேட்டறிய வேண்டும் என்று தேவரை உமது சித்தமாக இருக்கிறோம். இதாவே உமது சித்தத்துக்கு நேராக இந்த வார்த்தைகளை ஒரு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தடைகளை உடைங்க. பரிசுத்த ஆவியானவர் உமது அபிஷேகம், உமது வல்லமை, உமது அக்கினி, உமது தேவ பிரசன்னம் வார்த்தைகள் அணுக்களின் ஒவ்வொன்றோடும் நீங்க மாத்திரம் வெளிப்பட வேணுமாக ஜெபிக்கிறேன். தேவரே, என் திடத்தில் என்னுடைய சுயங்கள் வெளிப்படாதபடி அப்பா உமது கல்வார் சிலுவையின் மறைவில் என்னை மறைத்துக் கொள்கிறேன். உங்களை மாத்திரம் முயற்சி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டப்பட்ட பகுதி வந்து உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு இந்த சமூகத்துல நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10 குறிப்பெடுப்பதற்காக நான் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோ நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகழாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இதோட கர்த்தர் என்று சொன்னா, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாக இருந்தால் அவர் முதல் எங்களை பலப்படுத்த வேணும், அதுக்கு பிறகுதான் அவர் எங்களை சகாயம் பண்ணுவேன் சொல்லி இந்த வேத வசனம் எங்களுக்குள்ள குறிப்பிடப்படுறது. பாருங்க, பலன் என்றது சொன்னா 2 விதமான பலனை குறிக்கிறது. ஒன்று வந்து ஆவிக்குரிய பலன், 2வது சரீரத்துக்குரிய பலன். பாருங்க, பவுல் வந்து உபவாசம் இருந்து போஜனம் பண்ணி பலன் அடைந்தான் அப்போ சில 9 சொல்லி சொல்லுது. சோ அவன் அப்ப சாப்பிடும் போது நாங்க உபவாசம் இருக்கிறோம், களைப்படைகிறோம், சோர்வடைகிறோம், நாங்கள் சரீர பலத்துக்காக உணவு உட்கொள்றோம், அது சரீர பலனை குறித்து சொல்கிறது. ஆனா ஆவிக்குரிய பலனை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, நான் பார்க்க நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இலங்கை, இந்தியா, எத்தனையோ தேசத்து மக்கள் இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள், நாங்கள் சொல்ல முடியாது, நான் சமாதானமா இருக்கிறேன், நான் சந்தோஷம். வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கலாம், கார் வச்சிருக்கலாம், 2-3 வீடு வச்சிருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா வாழலாம், வெளிப்படை தோற்றங்கள் இல்லையா? ஆனால் வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அறிவார். இந்த கர்த்தரை ஆவியானவர் அவர் எங்கே உண்டு விடுதலை உண்டு. இன்றைக்கு என்னுடைய செய்து வந்து ஆவியில் பலன் கொள்ளுங்கள். இந்த கர்த்தர் நான் இருக்கு முதல் வந்த பாட்டுகள் எல்லாமே ஆவியில் அனலால் இருக்கள். கர்த்தருக்கே மகிழ் கர்த்தர் அந்த பாடல்களின் ஊடாக கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய வார்த்தை அடையாளப்படுத்துறவழியால் கர்த்தருக்கே மகிழ் உண்டாவதாக. சோ ஆவியில் பலம் கொள்ளுங்கள், அதான் இந்த நாட்டு செய்தி. பாருங்க, உலகத்துல வர பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எந்த மனுஷனுக்கு வந்தாலும் ஒரு மனுஷன் ஆவில பலன் வருகிறோம், எந்த மனுஷனுக்கு ஆவில பலன் வருகிறோ அவனாத்தான் உபத்திரத்தில் இருந்து ஜெயிக்க முடியும், பாடுகளில் இருந்து வெளிவர முடியும், நெருக்கங்களில் இருந்து அந்த மனிதனால் தான் வெளிவர முடியும். நாங்கள் மனிதர்களோட ஆலோசனை கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நாங்கள் ஆலோசனை கேட்கலாம், மனம் விட்டு கதைக்கலாம், அவர்கள் ஆட்கள் சொல்வார்கள், ஆனா தங்கிட்டு தங்கட வழிய பார்த்து கொண்டு போயிடுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நாங்கள் எப்படி மேற்கொள்றது, அதான் ஒரு கேள்விக்குறி இல்லையாக்கள். கர்த்தர் எங்களோட இருக்கிற நாங்கள் இதை நிற்கிறார்கள். இந்த எனக்கு பிரதர் மகேந்திரன் சொன்னார், இந்த குரூப்ல இந்த சங்கமம் தொலைக்காட்சியில 70% வந்து கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், 30% கர்த்தரை அறியாத பிள்ளைகள். கர்த்தரை அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறியாத பிள்ளைகளாயிருந்தும் சரி, உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், மரண வியாதிகள், கட்டுகள், நுகங்கள் 2 பேருக்குமே இருக்குது. 2 பேருக்கு 2 பாடாருக்கும் சேர்ந்ததாக இருக்கு இந்த செய்தி. பாருங்க, எங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும்போது நீங்க சோர்ந்து போறீங்களா இல்லையா, உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு சோதித்தறியுங்கள் என்று சொன்னா, ஒவ்வொருக்கும் பாடுகள் வரும், வேலிடத்துல நெருக்கம் வரும், பேங்க் பிரச்சனையில நெருக்கம் வரும், ஊழியத்துல நெருக்கம் வரும், புண்ணியங்களால பாடுகள் வரும், வியாதிகள் வரும், நிறைய காரியங்கள். இந்த பூமியில நாங்க வாழ மட்டும் எங்களுக்கு ஒவ்வொருத்தரவங்க ஏதோ ஒரு வழியில மாறி மாறி எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் வாய்ப்புல கேட்கிறோம். சோ அப்ப இதை நாங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, ஆவில பலன் கொண்டால் அன்றி நாங்கள் இந்த பிரச்சனையில இருந்து வெளிப்பட முடியாது. இதுக்கு உதாரணம் வந்து, நான் ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறேன், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறேன். வாழ்க்கையில வந்து ஒரு உபத்திரவம், பாடுகள் நிமித்தம் நான் தனிமையாக்கப்பட்டேன். ஆனா பிள்ளைகளை நிமித்தம் நான் அதனுடைய ஆவியானவர் என்னை கைப்பற்றி நான் அவருக்குள்ள என்னை முழுமையா ஒப்புக் கொடுத்தபடியால் தேவ ஆவியில் பலம் கொண்ட பாத்திரமாக என்ன சொல்றது, கத்தரை அவர் இந்த கரம் பிடித்தபடியால் அவரே பயப்படாதே, நான் உனக்கு துணையாறு, இந்த கரம் பற்றி தேவன் இந்த வழி நடத்துறபடி அன்றைக்கு நான் உங்கள் மத்தி இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என் வார்த்தை வந்து நாங்கள் பலிபிடங்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், ஜெப குழுக்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், மீட்டிங்ஸ்ல கொடுக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையானது உங்களோட வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேணும். வார்த்தை வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருந்தால் தான் அங்க பரிசுத்த ஆவியோட தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை, தேவ வல்லமை அந்த இடத்தில் கடந்து வர முடியும் என்றா அவர் சொல்றார். என்று தாமஸ் சொல்றார், உபத்திரப்பட்டது நான் நல்லது, நான் முதல் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவிகளை தேவன் வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்கிறது வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும், ஆனா வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்குள்ள காணப்படாது. அதைத்தான் கத்த இந்த நாள் எங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ள ஆவில பலன், உபத்திரவம் பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் ஆவில பலன் கொள்ள வேணும். ஆவில பலன், இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுவாங்க, ஒரு நாள் நான் ஒரு பிரச்சனை வந்தா நான் கலங்குவேன், ரெண்டா நாள் யோசிப்பேன், கத்தட்ட ஜெபிப்பேன், தேவ ஞான மந்திய போட்டு குழப்புவேன், ஆனால் மூன்றாவது நாள் அந்த பிரச்சனைக்கு மேல ஏறி நான் நடந்து செல்லுவேன். பிரச்சனை என்ன தலையை மீற நான் ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரும் ஒரு கிருபை. எனக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய லைஃப் அந்த ஒரு சேலஞ்ச், சவால்களை நான் அனுதினமும் சந்திக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறபடியால் நான் எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் அசைக்கப்படுவதும் இல்லை, எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் நான் மனம் அடிவடைந்து போவதும் இல்லை. என்னால் எந்த இடத்துலயும் சொல்ல முடியும் என்ற கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். எங்களை கேட்கிறேன். சோ இதால நான் உங்களுக்கு சொல்ல வாழ்ந்தா, ஆவில பலன் கொள்ளுங்கள். நீங்க எப்படி ஆவில பலன் கொள்ள முடியும், ஒரு கேள்வி, எப்படி நாங்கள் ஆவில பலன் கொள்ள முடியும்? அதுக்கு முதல் நாங்கள் சிம்பிள் காரியத்தை பார்ப்போம். பாருங்க, நீதி போலீசல் 20:27 சொல்றது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆவி நமக்கு சுவாசமாக இருக்கிறது, சுவாசமான யாவரும் கர்த்தரை துதியுங்கள்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், தீபம் என்ன, ஒரு பாதைக்கு வெளிச்சம், அது ஒரு வழிகாட்டி. பாருங்க, நாங்க நடந்து போற பாதையில வந்து இவன் இருக்கும் போது ஒரு வெளிச்சம், ஒரு வார்த்தையின் வெளிச்சம், தீபம். அந்த தீபம் வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தரும் போது நாங்க கால்கள் இடராமல், கண்ணீருக்குள்ள விழு விடாமல் நாங்க கடந்து சென்று கொண்டிருக்க முடியும். சோ அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த மூன்று பகுதிகள் இருக்குது. சோ ஆவி வந்து எப்போது கர்த்தரோட மேல் நோக்கி பார்க்கும், ஆத்மா என்ன செய்யும், ஆவியோடும் ஆத்மாவோடும் அது இணைந்து செயல்படும். சரீரம் வந்து உலக பிரகாரமாக அது இருக்கும். பாருங்க, அதான் பேதருக்கு வந்து மாம்சம் உலகம் பிசாசு மூணு அடிக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாம்சத்தாலேயும் போராட்டம் இருக்குது, உலகத்தோடையும் போராட்டம் இருக்குது, பிசாசோடையும் போராட்டம் இருக்குது. சோ அப்ப பாருங்க, நாங்க ஒரு மனுஷன் கத்த சோழாண்டா, நாங்க கத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியான முத்திரை மீட்பு நாளுக்கு எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியை கத்தர் வைத்திருக்கிறார். ஆனா எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியாவோடு இணைந்திருக்க வேணும், இசைந்திருக்கும் கத்தர் விரும்புகிறார். வார்த்தையால என்ன, கிரியைகளால இணைந்திருக்க வேணும். தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் என்னோட ஆவியோடு இசைந்திருக்க வேணும். உங்கள் ஒவ்வொருவோடு இசைந்திருக்கும் போதுதான் இது நடக்கும். எங்களை வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகளோடு எங்களுடைய உருவங்கள்ல ஆத்மால பதியும் பொழுது அந்த ஆவியின ஆத்மாவும் ஆவியில் இணைக்கப்படும் போது அந்த ரெண்டும் இணைக்கப்பட்டு எங்களுடைய உருவத்தின் உள்ளான மனிதன்கள் வந்து அந்த வார்த்தைகள்ல கேட்கிற வார்த்தைகள் 30-60 பெருகி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சத்து, எங்களுக்கு ஒரு கண்ணீர் கேட்கிற வார்த்தை வந்து ஒரு மனுஷனோட பேசுவது போல வார்த்தை எங்களை எப்பிக்கும், பாதுகாக்கும், என் காவிகளுக்கு தீபமாயும், பேதைக்கு வெளிச்சமாக இருக்கின்ற சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல அது எப்படி எங்களுக்கு தீபமாயிருக்கும், எப்படி பேதைக்கு வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னார். வயதுகளால் கட்டு போட்டுதான் எடுத்து போறதால கிடையாது. அந்த ஆவி, என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு விசந்திருக்க வேணும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாத இருக்க இன்றைக்கு உங்களுக்கு உபவாசத்தினால் இல்லையா கேட்கிறேன். என்னுடைய ஆவி கர்த்தர்ல களி கூறப்படும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாமல் இருக்கணும். என்னுடைய ஆவி தாழ்மையா இருக்கணும், எளிமையாக இருக்கணும். ஆவியில் எழுத உள்ளவர்கள் பாக்கியவர்கள் சொல்லி மத்தியில் எழுதப்பட்டவங்களுக்கு தெரியும். ஆவியிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த ஆவி கர்த்தருடைய வார்த்தையை வந்து வாங்கி, அப்படியே மேக்னெட்டா வாங்கி, அது ஆத்மாவும் ஆவியும் ஒன்றோடு இணைக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையின் விழுதுகள் 30, 60, 100 பெருகும். இங்க பாத்தீங்க என்று சொன்னா, வரலாற்று ஆசை புத்தகத்துல பாத்தீங்க என்று சொன்னா, ஏனோக்கு எல்லா போன்றவர்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் 100 அவங்களுக்கு மேல பதிங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை என்ன சொன்னா, வார்த்தை வந்து ஒரு மனுஷனை பலப்படுத்தும், வார்த்தை பலப்படுத்தும். துணி வந்து சத்துருடையின் கிருகளை முழுகடிக்கும். ஜெபம் வந்து தேவன் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்பவரே, 3 பவர் அதிகம். ஆனா ஒரு மனுஷன் சோர்ந்து போகாமல் பலமாக பிரச்சனை கடந்து போவதற்கும், ஒரு பிரச்சனை வந்தா ஏன் வருகிறது, இதற்கு வருகிறது, இதனால் வந்தது, இதனால் இந்த குழப்பம் வருகிறது, இதை நான் எப்படி உடைப்பேன், இதை எப்படி கடந்து செல்வேன். சொன்ன சில பிரச்சனை கடக்கும் போது அது எங்களுக்கு எதிராக வந்த அப்ப சில பிரச்சனைகள் நாங்கள் மோதாம அதை சுற்றி கடந்து போக வேணும். நாங்கள் நேருக்கிறேன் போனோம்னு சொன்னா விழுந்துருவோம். அதை கடந்து அப்ப வேறு ஞானம் சகலும் எங்களுக்கு வார்த்தையெல்லாம் அடக்கப்பட்டிருக்குது. தேவ தேவங்களுக்கு ஞானம் உள்ள குருதேவத்தை எனக்கு மூலிகம் கட்ட கட்டளிட்டு தந்திருக்கிறார். அவர் தேவ பிரசனம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். எங்கள் மத்திய அவர் ஆளுக செய்த தேவனாக இருக்கிறார். நான் என்ன இதுல சொல்ல வாரன்னு சொன்னா, அதாவது சொல்லுவாங்க இல்ல, நாடக மேடையெல்லாம் வாழ்க்கையாகாது, புரியுதா? லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு வாழ்க்கை வந்து, நான் உங்களோட நிஜ பிராக்டிக்கல் லைஃபோட உங்களோட பேசிக்கொண்டு போவேன். இந்த வாழ்க்கை வந்து ஒரு கடந்து முடான பாதை. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கடந்து முடியாது ஃபைட்டிங். ஆனா ஃபைட் மனுஷனோட ஃபைட்டிங் இல்ல, கர்த்தரோட போராடி இந்த அளவு கர்த்தனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஆழங்கள் பரிசுத்த ஆவியாக மாத்திரம்தான் தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும். மனிதர்கள் தேவனுடைய மனிதர்கள் வந்து மாற்றி பார்ப்பார்கள். கர்த்தர் மாத்திரம்தான் இந்த இருதயத்தையும் உள்ளாத உணர்வுகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது கர்த்தராவியான ஒருவர் மாத்திரம்தான். அப்ப கர்த்தருக்கு தான் உங்களை உண்மை நிலைமைகள் தெரியும். அவர் உங்களை உற்று நோக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம கர்த்தர் நோக்கினான் வசனம் இருக்குது. அதே மாதிரி கர்த்தர் உங்களை நோக்கிற தேவனாக இருக்கிறார். சோ ஆவியில் நாங்கள் என்ன சொன்னு சொன்னா, நாங்கள் ஆவியில பலன் கொள்கிற பாத்திரமாக நானும் நீங்களும் காணப்படுவோம். அப்ப நாங்கள் வசனத்தை கேட்கும் போது கர்த்தருடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தங்க தீபமாக இருக்கிறபடியால் தீபம் வந்து வழிகாட்டியா இருக்கிறது. நாங்க தங்கி இருக்கிற கூடாரம், இந்த கூடாரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியான எப்படி இருப்பார், பரிசுத்த ஆவியார் எண்மையா இருக்கிறார், திரியா இருக்கிறார். அப்ப நாங்கள் எப்போதும் ஜபத்தோடும் துதித்தலோடும் வேத வாசிப்போடும் இணைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள அண்ணலாக மாற்றுவார். பாருங்க, ஒரு பக்கத்துல ஒரு திரியும், ஒரு எண்ணெயும் எப்பவும் ரெடியா இருக்குன்னு வாய்ங்களேன். எனக்கு போல பக்கம் தெரியும், திரி இருந்த எண்ணெய்னா திரி எனக்கு எழுதியாது. அப்ப நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கும். நாங்க ஆவியில் அனலாக இருக்க வேணும், ஆவியில் அனலாக இருக்கணும். கிருப வரங்களை அனல் முற்ற பாத்திரங்களாக நானும் நீங்களும் காணப்பட வேணும்னு சொல்லி கிருபன் இந்த நாட்கள்ல விரும்புற பாருங்க. இதுக்கு உதாரணமா நீங்க எரேமியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, எரேமியா சொல்ற, தேவ வசனத்தினால் என் எலும்புகள் கட்டி எரிந்து என் இதயம் ஆயிற்று சொல்ற. பாருங்க, தேவ வசனத்தால் என் எலும்புகள் பற்றி எரிந்தது, என் இதயம் அனல் கொள்வோன்னு சொல்றேன். குரான நான் நோச்சு பார்த்தேன், நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய நோச்சு பாருங்க, நோச்சு பார்த்தேன்னு சொன்னா, ஹார்ட் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஒரு இருதயத்துக்கு அதாவது ஒரு சரீரம் இயந்திரத்துக்கு இருதயம் முக்கியமானது. இருதயம் பாம்பு நின்று சென்று சொன்னால் குருதி சுற்றோட்டம் தலைக்கு போகாத ஆக்கள் கோமாக்கு போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு திறமை நடக்கும் என்று சொல்லி. அப்போ ஒரு சரீரம் முக்கியமான இருதயம் என்றால் அதன்தான் அதுதான் குணத்தை வாங்கி சுத்திகரித்து குருதி சுற்றத்தோட நந்தரத்தம் அதை பிரிச்செடுத்து நாங்கள் சுவலமா வாழ்றதுக்கும் லேப்டாப்ப உங்களுடைய வாழ்க்கை சீராக போறதுக்கு காரணம் வந்து இருதயம் தான். சோ அதே மாதிரிதான் உங்களோட ஆத்மா வசனம், உங்களுடைய ஆத்மா ஆவியோடு இணைக்கப்பட்டு ஒன்றாக செயல்படும் போது அது என்ன நடக்கலாம், இருக்கிற முழுக்க சுத்திகரிக்கப்படுகிறது. வார்த்தையின் சுத்திகரிப்பு கண்கள். அப்ப நாங்கள் எங்களை சுத்திகரிக்க சுத்திகரிக்க சுத்திகரிக்க என்ன நடக்கலாம், அந்த வார்த்தையின் முழுகுகள், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லா இடங்களும் ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி இனிமையாக்கு எப்படியோ அன்னல் குண்டலை போல இருதயம் பற்றி எரிய வேணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தினால் எழுப்பு உண்டாக்கப்பட வந்து கர்த்தர் விரும்புகிறார். ஆவியோட எழுப்புதல் இந்த காலத்துல வரணும் என்று சொன்னார். ஆவியில் எழுப்புதல் வரணும்னா வசனத்தில் அத்தனை எழுப்பு உண்டாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையே வசனத்துக்குள்ளால கட்டப்பட வேண்டும். ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக அது அமைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, யோவான் 17:10 சொல்லப்படுவது, உங்களுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவியில் பலம் கொள்ளும் போது பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படியும். அப்போ 10:38 சொல்லி கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 37:5-6 பார்த்தீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் எலும்புகளை பார்த்து வார்த்தையாள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்போ என்ன நடக்குது, ஒவ்வொரு எலும்பும் தரி தரும் எலும்போடு அது என்ன செய்யுது, போய் இணைக்கப்பட்டு எலும்புகளுக்கு மேல என்ன நடக்குது, எலும்புகளுக்கு மேல நார்கள் உருவாகி தசைகள் உண்டாகி அது தோளால ஊடப்படுகிறது. அப்ப வார்த்தையால ஊடப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசனமாக அந்த வார்த்தையை அவர் ஊடும் பொழுது சொல்லும் போது அவர் சொல்லும் போது அவர் கட்டளையிடும் போது அந்த ஆவியின் ஜீவனம் உள்ள வார்த்தை உலர்ந்த எலும்புகளை ஒன்றாகி ஒரு சேவையாக மாற்றுகிறது. அதுதான் ஆவியில் பலம் கொள்ளுதல். ஆவியில் பலம் கொள்ளுதல். நாங்கள் எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு எதுவும் வியாதி வேணாம், நாங்க பெரிய பெரிய பாசத்துக்கு ஜெபிக்கலாம், ஜெபிச்சு விடுதலை ஆகலாம். ஆனால் அந்த விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளணும் என்று சொன்னா அது என்னுடைய கைகள்லாம் இருக்குது. கர்த்தர் உங்களோட தனிப்பட்ட ரீதியா அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது கடைசி காலமாக நானும் நீங்கள் இருக்கிறோம். எங்கள்கிட்ட கையில பைபிள் இருக்கிறது. கர்த்தர் ஆவியானவர், அவர் எங்கு உண்டு விடுதலை உண்டு. நண்பான இந்த சகோதர சகோதரிகளை நோச்சு பாருங்க, கர்த்தர் வார்த்தையாலாம் சகலத்தை உருவாக்கினார். கேட்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது, அது தேவனோடு இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும் கேட்கிறேன். சோ அந்த வார்த்தையின் ஜீவன், அந்த வார்த்தை தான் இயேசு. எங்களுக்காக பிறந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக மறித்தார், உயிர்த்தார், உயிர்த்த வல்லமை நாவி அவர் உயிர்ப்பித்தார் என்று சதா காலத்தில் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. நாங்கள் ஆவியின் பலம் கொண்ட பாத்திரமாக மாற்றப்பட வேணும் என்று சொன்னா நாங்கள் வசனத்துல நோச்சு பாருங்க, நிறைய பார்த்திருக்கிறேன். விசாரத்துக்கு சர்ச்சுக்கு போனா பிரச்சனை கிடையாது, ஆனா இவன் ஒருவன் வசனத்துல கட்டப்படுறானோ, இவன் வசனத்துல வளர்றானோ அவனைத்தான் அவன் குருதப்பானேன். வசனத்தை கேட்டா அவன் தன்னை அடிக்க வந்துடுவான். ஏசப்பா வசனத்தை வச்சுத்தான் அவனை எல்லாம் ஜெயிச்சு கொண்டு போறான் வாழ்க்கையில உலகத்துல. அப்ப வசனம் வந்து எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கணும். அதுக்கு வழிகாட்டி நாங்கள் எப்பவும் பரிசுத்த ஆவியில் எழுதியான நாங்கள் எப்பவும் நிரப்பப்பட்ட பாத்திரம் காவிரி சொல்றான். என் பாத்திரம் உங்களுடைய எழுதினால ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிகிறது. உங்களோட அபிஷேகத்தால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தரின் மேப்பை நான் தாழ்ச்சி அடைந்து அவன் எப்பவும் எல்லா வாழ்க்கையில் இழக்கிறான். இழந்தாலும் அவன் தன் மனசி தன்னுடைய படை புள்ள எல்லாத்தையும் இழந்தாலும் அவன் தனக்குள்ள வந்து தன்னை தானே பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டான்டா. தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையில பலப்பட்டு விருத்தி அடைந்தான். தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையை அன்னை போவேன், நான் ஜெபிப்பம் துதக்கு எல்லாமே வாஞ்ச கட்டத்துல. ஆனா வார்த்தை என்று சொன்னா எனக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச ஒரு ஆசை வார்த்தை என்று சொன்னான். எங்களுக்கு வார்த்தை வந்து எனக்குள்ள நான் சோர்ந்து இருக்கும் போது அதுக்காக சொல்ல மாட்டேன், எனக்கு கலக்கம் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும், சவால்கள் வரும். ஆனா இந்த வார்த்தையை வச்சு அட்டுப்பெண் திருப்பேன். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய துரோகமே, என் அடைக்கலமே. இந்த வீதம் சொல்லுகிறது. ஒரு சிஸ்டர் படிச்சா, நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க என் தேவன் தலையாட்டுவார். என்ன காரியம் அனலான தேவன் உறங்க வேணும் என்று சொன்னா நாங்கள் எந்த ரெடி எந்த டைம் நாங்கள் ரெடியாக இருக்க வேண்டும். என்ன இந்த அபிஷேகத்தால நானும் நீங்களும் இப்போ நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இருந்தா நிச்சயம் நம்ம சத்துருக்களை ஜெயம் கொள்ள முடியும். திரும்பாது பாத்தீங்கன்னு சொன்னா துதியின் தேவ பிரசன்னதாக நிறைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தாவிது பாருங்க, சங்கீதம் 63:2 சொல்லப்படுது. பரிசுத்த தலத்தில் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் காண்பேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை எங்கும் துதிக்கும் என்று அவன் தாவிது பாடுகிறான். பாருங்க, நாங்க அதாவது தேவ பிரசன்னம், நாங்க செபிக்கும் போது தேவ பிரசன்னம் கட்டாயம் தேவை, அதே மாதிரி துதிக்கும் போது தேவ பிரசன்னம் தேவை. தேவ சேவைகள் போகும்போது அது மாமிசத்துல அந்த தேவ சேவைகள் வருகிறா, அல்லது பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் அந்த தேவ செய்தி எடுக்கப்பட்டதா அந்த கண்டர் என்று சொன்ன தேவ பிரசன்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரியவன் சகலவற்றை மாறாந்து நிதானித்த கலவன்களும் வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் தனி அறையில, நாங்கள் ஜெப அறையில, என்னோட ஜெப குழுவுல, நாங்கள் கத்தட்ட சமூகத்துல, சபையில, நாங்கள் கத்தரை நோக்கி, பருவத்தை நோக்கி நாங்கள் ஜெபங்களை எடுக்கும் போது தேவ பிரசன்னம் வானம் திறக்கப்பட்டு தேவாந்த அக்னி பரிசுத்தான வல்லமை அட்ட அபிஷேகம் எங்கள் மீது அனலாக கடந்து வர வேணும். இட்ஸ் அ பிராக்டிக்கல் லைஃப். நான் இதுவும் இல்லாத ஒன்று சொல்றேன், வினாந்தாத்தான் முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நொறுங்குண்ட நறுங்குண்டவர்களை அதை ஆட்சி தேற்றவும், கட்டுகளை கட்டுக்களை கவிழ்க்கவும், காயம் பட்டவர்களை ஆட்சி தேற்றவும் தான் அவர் உலகத்துக்கு வந்தார் கேட்கிறேன். ஆனா நோச்சி பாருங்க, இன்றைக்கு நடக்கிற ஊழியர் நாங்கள் ஆவியில பலம் கொள்ளுறோம், நான் ஆவியில பலம் கொள்ள ஒரு பாத்திரமா இருந்தாத்தா இந்த குடும்பத்துல இருக்க சிறையிருப்பை நான் திருப்ப முடியும். இந்த குடும்பத்தை நான் சாட்சியாக நினைவு கொள்ளணும் என்று நான் ஆவியில பலம் கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேணும். நான் கட்டுக்களை விட்டு தலை நிமிந்து சவாலை சந்தித்து தேவ தேவோட பாத்தியால உலகத்தை ஜெயிக்கத்தக்க ஒரு பாத்திரமா இருந்தா இந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்த தேவன் எங்களுக்கு வல்லமையை தர முடியும். என்ற குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. உங்களுக்கே தெரியும், நானே கட்டுங்களால் இருந்தால் எப்படி என்னால் இந்த குடும்பத்தை கட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவன் கட்ட வீட்டை கட்ட அப்படி கட்டுவதன் பாது குருதான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நானும் நீங்களும் இந்த உபவாச நாட்கள்ல தேவன் ஒண்டி ஒன்று தான் விரும்புறார். நாங்க மேல சார்ந்து வாழலாம் குல சொல்லுங்க, அது ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் ஒரு மனுஷன் தனியாக ஒரு மனுஷனை நிறுத்தி தனிமையில ஒரு மனுஷனை வைத்து உருவாக்கினார், அதாவது தேவ சித்தமும் சித்தமும் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவனை தனிமையில தனியாக வைத்து தேவனை உருவாக்கி கொண்டு வர ஒரு கிருபை கட்டணக்கு வைத்து தந்தபடியா தேவனை உருவாக்கி கொண்டு வருகிறார். அது அவருக்கே ஒரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, ஒரு ஒரு ஊழியக்காரர் இருந்த அவருக்கு பேர் வந்து சொல்லி லண்டன்ல, அவர் என்ன சொன்னா மரிச்சவர்களை அவர் உயிரோடு எழுப்புறாள். 21 பேரை வந்து அவர் உயிர்த்தளிப்பினார். அவர் 21 பேரை வந்து அவர் உயிர்த்தெழுப்பப்படும் போது அவர் பெரிய ஊழியக்காரன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஒரு பாலிமண்ட வீட்டை போய் அவரை அந்த பிசாசு வீரத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. அவர் போற சொல்லிக்கிறார், இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த வாலிமண விட்டு போ என்று சொல்லி அவர் ஆதாட்டம் போது அவர் பிசாசான மட்டும் போகல. அப்படி ஒரு காட்சிக்கு செத்தாக்களை எல்லாம் உயிர்த்தெழுப்புறாங்க. திருப்பி தங்கிடத்துக்கு வந்த அவர் புதிய பள்ளிகூட அந்த இடத்துல அவர் செய்தி கொடுக்கணும். அவன் அந்த கிரவுண்ட் எல்லாம் அந்த ஸ்டேடியம் எல்லாம் மக்கள் உண்டு குடித்தாங்க பிரசங்கத்துக்கு. ஆனா இதரால பிரசங்கம் செய்ய முடியவில்லை. மனதுக்குள்ள மனம் குழம்பி இருந்தது. சஞ்சய் தேவரேன், எனக்கு எவ்வளவு ஒரு எனக்கு ஆசிரியத்தை தந்துடுங்க, நான் செத்தாக்களை கூட உயிர்த்தெழுப்பினேன், ஆனா இந்த பிசாசு பிடிச்ச வாலிபரை என்னால் உயிர்த்தெழுப்ப முடியலை என்று சொல்லி அவருக்குள்ள கதறல் கதறல். என்ன சார் உடனே என்ன சார் அந்த ஸ்டேஜ்ல முழங்கால் போட்டு ஜெபிக்க வலிக்கிறார், அந்நிய பாஷங்கள் ஜெபிக்கிறார், அந்நிய பாஷ அக்னியாக மாற்றப்படுகிறது. அந்த நீர் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதுக்கு சத்தம் கேட்டு மைக்கில் அதை ஜெபிச்சு கொண்டே இருக்க தன்னை மறந்து அப்ப ஜெபிக்கும் பொழுது அந்த மைக்கிலுக்கு சத்தம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அதிர தொடங்கிக்குது. அந்த பக்கத்து போது அந்த மகன்கள் அந்த அந்த பிசாசு பிடிச்ச வீட்டுல அந்த மகனுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும் போது அவன் கதவை திறந்து கொண்டு ஓடுறான். வீட்டை விட்டு அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் ஓடுறான். ஓடும் போது தாய் பொறுப்புல எல்லாம் கத்த அழுவோ இந்த புள்ள கதவு உடைச்சு கொண்டு ஓடுறான் என்று சொல்ல, இதை உடனே பாசரை கேள்விப்பட்டு பாசரம் என்ன சார் கழுவிடத்தை வந்து இறங்கி அந்த சிமித் வேகமான பின்தொடர்ந்து ஓடுவாங்க. அவங்களோட பதையெல்லாம் ஓடும் போது பார்த்தா ஒரு மனசாத்துல வருவான், அழிக்கவும் சொல்லவும் திருடவும் அவங்க வேலை. அப்படி சொபிக்கு அதுக்கு விளங்கிட்டது, இனி நான் வந்து உயிரிழப்பில் இருக்கேன், நான் வந்து என்ன இவன் அழிக்கத்தானே வந்தான், அப்ப இவனையும் கொண்டு போவோம். உடம்பு ஓடுவான். ஓடும் பொழுது ஒரு ஏழு வரை ஏழு வரைத்த அந்த அந்த வாலிபன் என்ன செய்யறான், அந்த வாலிபன் அதுக்குள்ள பாய எக்கணிக்கும் போது ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஜேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கல, பிசாசை நீ ஒட்டு ஓடு, நீ ஒட்டு போ, கத்துறேன். கத்தின உடனே அந்த மகன் மயங்கி விழுகிறான். அந்த ஆள் தண்ணீர் கிளம்புகிறது, ஆள் ஏறி கிளம்புகிறது. ஜூனியர் ஒரு கதை, ஒரு உடல் ஒரு ரெக்கர்ட் டான்ஸர். அதே மாதிரி கர்த்தர் எங்கள் கையில வந்து சுவாசில அதிகாரம் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு வந்து வியாதிகளை சுத்தமாக்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, இதோ நான் இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன், இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன், தேள்களையும் சர்ப்பங்களை நிற்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு ஏதன் சொல்லுகிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தணும். யோசிங்க, இந்த விடுதலையின் கூட்டம் இது ஒரு உபவாச கூட்டம். நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து சோர்வோட வந்து சோர்வோட திரும்ப முடியாது, விண்ணப்பத்தோட வந்து என்ன சொல்லுவாங்க கருவியோட வந்து காய்ச்சலோட திரும்ப முடியாது. நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதி கருந்தே ஆக வேணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு ஆக வேணும் என்று அப்போ ஒரு தாக்கை பாருங்க. அந்த விக்கி அந்த ஊழியக்காரனுக்குள்ள டாக்கெட், அந்த டாக்கெட் நான் இந்த பிசாசு பிடிச்ச வாலிபனை விரட்டாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு டாக்கெட் நாங்கள் ஊடும் போது 10-11 இந்த ஊழியம் செய்யாது. இந்த தகுதி செய்தார், நீங்க சதை வச்சிருக்கலாம், பெரிய பெரிய மினிஸ்ட்ரி வச்சிருக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக ஜீவன சாட்சியாக கிறிஸ்துவின் ஜீவன் நாங்கள் அதிகாரம் கொடுக்கும் போது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். அதாவது என்ன சொல்ல, பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். தேவன் அதாவது அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுது, நகையாக இயேசு கிறிஸ்துவர் அவர் மீது பரிசுத்த அந்த அபிஷேகம் அந்த வல்லமை அவர் மீது இருந்தவர்களால் அவர் நன்மை செய்பவராக சுட்டித்துன்னு வந்து வேதம் சொல்றது. இன்னைக்கு பாருங்க, பணிப்பிடத்துல நான் யாரையும் தப்பா சொல்லல, மனவேதையில கரைக்கிறேன். பணிப்பிடத்துல எனக்கு தெரியாது, இன்னைக்கு எல்லா இடமும் நான் கேட்டுக்கிறேன், எல்லா இடமும் பிரிவின சரிவுக்குள்ள பிரிவின கோபங்கள் இன்னும் பார்க்க நீங்க பெருசா வரப்பார் எவ்வளவு பிரச்சனை இல்லாம. ஏன் இந்த பிரச்சனை மாம்சத்தால நாங்கள் எந்த கீழே ஒரு பிரச்சனை ஜெயிக்கொள்ளவே முடியாது. ஆவியில் பலம் கொண்டாத்தான் நிச்சயமாக நாம ஜெயிக்க முடியும். நாங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டமோ தேவனங்களை தலை நிமிர முடியும். மாமிசங்களை பிரிவினைகள் எல்லாம் கொண்டு வர சத்துருவின் கிரியைகள் சொல்ல நல்லா இருக்கும். ஒரு சில சொல்ல நல்லா இருக்கும், எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க சதை வச்சு பார்த்தா தான் தெரியும் என்று சொல்லுவீங்க. சதை வச்சு பார்த்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சத்தியம் ஒன்று இருக்குது, உங்களுக்குள்ள பவர் சொல்றான் வந்து நான் அனுகிரகம் தாக்குறேன், அனுகிரகம் நான் உண்மை அடிக்கிறேன், சிவரையில் அடிக்கிறேன் என்று சொல்றான். ஆனா பவுல் நெச்சுங்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கான் அந்த படிப்புக்கும் அவனுக்கு இந்த தைரியத்துக்கும். ஆனா என்ன சொல்றான், கத்தருக்காக தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். இந்த அப்பத்தான் எவ்வளத்துக்கு ஒரு பாத்திரம் உடைக்கப்படுகிறோம், எவ்வளத்துக்கு ஒரு ஒரு பாத்திரம் ஜென்ம சுவாமங்களை உடைக்கிறோம், ஒரு பாடம் மாமிசக்கிரிகளை உடைத்து தேவ சாயலாக தேவ ஆவையின் பலம் கொண்டு எழும்புறோம். அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து நிச்சயமாக மெய்யாவை மெய்யாவை கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாமிசக்கிரிகள் வாக்குவாதங்கள் பிணக்குகள் மன கஷ்டங்கள் குரோதங்கள் இதெல்லாம் சுற்றுவாந்த காரியங்கள், அது நமக்கு வேண்டாமே. அது வியாதியா நமக்குள்ள இருக்கிறார். ஏன் நம்மால் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க முடியாது? யோசிங்க, வாழ்க்கை ஜெயிக்க வேணும், ஜெயிச்சாக வேணும். ஜெயிக்கலாம் பார்ப்போம், அப்படியெல்லாம் கதை கிடையாது. ஐ ஹவ் டு ஃபைட் மை லைஃப், நான் ஐ ஹவ் டு வின் மை லைஃப். யோசப்பா சொல்றார், உலகத்தில் உபத்திரவோ அவர் வந்து உலகத்துக்கு வந்தார், தாழ்மையை தெரிந்து கொண்டார், மதித்தார், எல்லாமே சேவங்களும் எத்தவரும் வாழ்ந்தார். ஆனா உலகத்தில் உபத்திரவம் உண்டு, எனக்கும் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனா திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றேன். பார், வார்த்தையால் உலகத்தை ஜெயித்தார். நானும் நீங்களும் வார்த்தையால விசுவாச விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறபடியா நாங்கள் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று இயேசு இந்த நாட்கள் எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க, ஏசப்பா நானும் நீங்களும் இன்றைக்கு செபிக்கிற பிள்ளைகள், குதிக்கிற பிள்ளைகள், பிள்ளைகள் கழிவிடத்தை நீங்க ஊழியர்களாக்கல ஊழியக்காரா இருக்கீங்க. நாங்களாம் ஆவி கூட்டு யுத்தம் செய்யற பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவி குதிரைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய யுத்த குதிரைகள். காலில பாருங்க, ஏசப்பா தனாந்திரத்துல அவன் காய்ச்ச பாரத்துக்கு வர முதலே அவன் மீது கொம்பின் மீது அபிஷேகம் ஊட்டப்பட்டு ஏசப்பா அவனை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். அவருக்கு கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் பழக்கி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் பாருங்க, அந்த காலத்துல வந்து பரிசுத்த ஆவியால் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பரிசுத்த ஆவியானால் ஒரு ஆளுக்குள்ள இறங்கி தன்னுடைய தேவையை செய்து போட்டு பரிசுத்தாக போயிடுவேன். ஆனா இந்த காலத்துல எங்களுக்குள்ள எப்பவும் இதற்கான மனசான எப்ப நாங்க அதை ஏற்றுக்கொள்றோமோ, நாங்க எப்ப ஆவியும் ஜலத்தினாலும் நாங்க இயேசுவே மெய்யான தேவன் சொல்லி நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச போகிறவங்க போறாங்க இருக்க போவேன். அவர் உங்களுக்கு பாருங்க, ஆடி மாசத்துல பாருங்க, சிம்சான்ஸ் வந்து கலசத்தால விதங்கம் போடும், கடலாயில ஒரு தாடி எலும்பு எடுத்து அட்டிக்கிறார். அட்டிச்ச உடத்துல 1000 பேர் கொல்லப்படுறாங்க. 300 நரிகளை வச்சு கொள்றான் பாருங்க, பிளீஸ் இந்த காரியத்துல. அப்ப பாருங்க, கலசத்த ஆவியான வல்லமை நாளோட நீண்டு நிற்கிற மாதிரி கிடையாது. அதனுடைய பேரருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியான இறங்கும் போது அவனோட பகிர்ந்தவன் சுடிதான பயந்தவன் அவனுக்குள்ள இறங்கும் போது அவன் கடல்ல தொடர்பு கத்துறான். அவங்க மன்னன் திரும்ப கூட அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டிய நாட்கள் அவன் நானும் நீங்கள் இருக்கிறார். ஏனும் தாவோண்டு ஊழியம் செய்ய வேண்டாம். ஆவில அனலா இருங்கள், ஆவில அக்கினியா இருங்கள், கிருப வரங்கள் அண்ணல் ஊட்டுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தானுங்கோ, ஒரே ஒரு வாழ்க்கை. ஜீவன மரணம் தேவன கரத்துலான் இருக்குது. ஊழியம் வந்து வரும்போது ஜீவன கத்தருக்காக ரத்த சாட்சியா கொடுத்துட்டு வாங்க. கத்தரை கத்தர் பார்த்து கொள்வார். பேருக்கு ஊழியம் நமக்கு வேண்டாம், ஊழியம் வேண்டாம். இருக்கிற வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போவோம். அதான் கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது காரியம், கர்த்தர் உங்கள் மத்தியில பேச ஒரு காரியம் என்று சொன்னான். மூன்றாவது காரியம், எங்களோட உள்ளான மனிதன் தள்ளப்பட வேணும். தேவ ஆவியினால் உள்ளான மனிதன் தள்ளப்படுதல், இதுதான் கடைசி காரியம். பாருங்க, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாதியாவிலும் பூமி எங்கிலும் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள். நிச்சயமே மெய்யாகவே மெய்யாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரும் மீது இந்த வார்த்தை வந்து பதியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பரிசுத்தாவின் தேவ அன்பு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த அன்பு உங்களை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக மறித்தார், எங்களுக்காக பாடுகளை சுமந்தார், எங்களுக்காக அவர் எங்களுக்காக என்ன செய்தார். பரலோகத்தில் எங்களுக்கு நான் போகிறேன், நான் போனால் தான் ஒரு கேட்டவாளை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க வரும்போது நான் உங்களுக்கு அவைகளை நான் தயார்படுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நிச்சயமாகவே ஒரு அவரோட வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற பாத்திரமாக இருக்க வேணும். பரிசுத்தாக உங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலன் அடைய வேணும். எப்படி பலன் அடைய வேணும்? உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், எங்களை நெருக்கி வருகிற எல்லா காரியங்களும், எங்களுக்கு எதிராக வர சகல சத்துவத்தின் சத்துருக்களின் வல்லமைகளை நாங்கள் விதித்துக் கொண்டு எழும்புகிற பரிசுத்தாவோட பலம் முதல் எந்த குடும்பத்துல ஊற்றப்படும் போது, என் மீது ஊற்றப்படுது. உங்களோட குடும்பங்கள்ல நீங்க ஒரு ஆள் தான் கத்தரோடு இருக்கலாம், பிள்ளைகள் கத்தரோடு இல்லாம இருக்கலாம், அல்லது மனைவி கத்தரை ஏற்றுக்கலாம், கணவன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு பாத்திரம் கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுத்து முழுமையாக தன் ஆவி ஆத்மா சரத்தை கர்த்தருடைய ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் உங்களுக்காக என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நீங்க ரட்சியம் என்று கேட்கும் போது நிச்சயமாவே கர்த்தருடைய காரம் அந்த குடும்பத்தை சந்திக்கும். பரிசுத்தாவின் அக்கினை ஒரு மனிதன் மீது ஒரு பாத்திரத்துக்கு இது ஊற்றப்படும் போது இருதயத்துல பரிசுத்தாவியாக சுட்டரித்து அந்த அபிஷேகம் அந்த குடும்பம் முழுமையை நிறவும். அந்த குடும்பம் மூலமாக அந்த பட்டணம், அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்த்து மூன்றால பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் தமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை போல் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாக தொழிந்து வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் சம்பூர்ணமாக அவர்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள், நானும் நீங்களும் கர்த்தரை நாங்கள் முழு விருதியத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் தொடர்ந்து கொள்ள வேணும். ஆவியில பலம் கொண்ட பாத்திரங்களாக இருக்க வேணும். பாருங்க, சங்கீதம் 91:16 இருக்குது. 13 சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் பழு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அது என்ன, சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மேல் நடந்து நோச்சு பாருங்க. இதுக்கு உதாரணமா தானியல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தானியலை கொண்டே சிங்கத்தின கூண்டுல போடுறாங்க. ஆனா அதுக்கு முதலே சிங்கன் தானியல் இருந்த அந்த அமைச்சரவைய பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அரச சபையில வந்து அவனுக்கு எதிரியல்ல, அவங்க எல்லாரும் கூட வேலை செய்யற பிரைம் மினிஸ்டர்கள், கூட வேலை செய்யற ஆளுநர் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய குணங்கள் வந்து ஜென்ம சுபாவம் வந்து சிங்கங்கள், மனித சிங்கங்களோட தானியல் இருந்து அவங்களோட குணாதிசயங்களை அறிந்து அவங்களை பெற்று அவன் பழக்கு வைக்கப்பட்டவையால் அவனை கொண்ட நிஜமான ஒரு சிங்கத்துல கூட்டுல போடக்கு அவன் சிங்கத்தின வாயதேவன் கட்டுகிறார். அதான் தானியல் விசுவாசித்தாவி. நானும் நீங்களும் ஒரு பிரச்சனையை கண்டாங்க கடந்து போகத்தான் வேணும், அல்லது அதை பிரச்சனையை விதித்து போடத்தான் வேணும். நாங்கள் ஏதாவது பிரச்சனையை கடக்க வேணும், அதுக்கு மேல நடக்க வேணும், அதுக்கு பிறகுதான் மிதிக்க வேணும். இங்க கடக்க முடியாமல் அதுக்கு மேல நடக்க முடியாமல் இருந்தால் உங்களால் பிசாசுகளை விதித்து ஜெயம் கொள்ள முடியாது. நானும் நீங்களும் வேத வசனங்களை போதிக்கிற நாங்கள், ஜெபக்குழுக்கள் ஊழியங்கள் செய்கிற நாங்கள், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் சாட்சியாக இருக்கோம் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாங்கள் சிங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மீது நீ நடந்து பால சங்கத்தை வலு சர்ப்பத்தை நாங்கள் மிதித்து போடுகிற பாத்திரமாக மனித சிங்கங்களோடு தான் நன்று வேல் சில படிகார் அவனுக்கு விரோதமாக அவனை கொண்டே தானியம் கொண்டு போய் அவனை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேணும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த சிங்க கூட்டுக்குள்ள போட்ட போதும் அந்த சிங்கத்தின் ஆவி கட்டப்பட்டுவதை அவன் ஜெயம் கொண்டான். கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக. ஆம் அன்பான சகோதர சகோதரே, இன்றைய நாளுக்கு அவன் கொடுக்கிற வார்த்தை ஆவியில் தளம் கொள்ளுங்கள், வசனத்துக்கு இடம் கொடுங்கள், வசனத்தை அபியாசப்படுத்துங்கள். வசனம் உங்களுடைய இருதயத்தை அனலாக மாறட்டும், அக்னியாக மாறட்டும், 7 மடங்கு அக்னி ஜுவாலையாக மாறட்டும். ஒவ்வொருவரும் ஏனோக்கும் போல அப்பா எளிதா போல அக்கினி அனலாக மாற்றுங்க. வார்த்தையால் வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயங்கொள்கிற பாத்திரங்களாக மாற்றுங்க. உங்களுக்குள்ள வார்த்தை பிசாசுகளை அதட்டும், நோயாளிகளை சொத்தமாக்கும், பயன்படட்டும். நிச்சயமாக நிச்சயமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருடன் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் ஒரு வசனத்தை கூறுந்தை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதம் கூர்மையுமான கற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி இது ஜபத்தை குறிக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவர்களா? இந்த கடைசி காலத்தில் நானும் நீங்களும் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்ற பிள்ளைகளா இருக்கிறவர்களா? உலகத்தில் எத்தனை சவால்கள் நீங்களை சந்தித்தாலும், எத்தனை உபத்திரவம் பாடுகள் இழப்புகள் வந்தாலும், நாங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் தேவன்ற ஜபத்தின் ஆவி ஜப ஆவியின் வல்லம் அக்னியாக மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் விண்ணப்பங்களை விதித்து எங்களுக்கு எதுக்கு ஜபிக்க வேணும் தெரியாத போது நாங்கள் பரிசுத்த ஆவியான சூழ்நிலைக்காக எங்களை உங்களோட அவர் ஜபித்து நாங்கள் எடுக்கிற காரியங்கள் காரண சித்தியோ கத்தரால் வரும் என்று அவர் வார்த்தையின்படி தேவன் நாங்கள் எடுக்கிற காரியம் ஒவ்வொன்றிலும் ஜெய கொடுக்கும் தேவனே எங்களோடு கூட இருந்து அவர்கள் ஆசீர்வதித்து அதை எங்களுக்கு பக்திக்க பண்ண போவதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமே, இந்த தினத்திலும் இந்த வார்த்தை பொதிய எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு தந்த மகேந்திரன் பிரதருக்கும் எஸ்வி பிரதருக்கும் இந்த சங்கமன் தொலைக்காட்சிக்கும் மிக்க மிக்க நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.
1: ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல சொல்லுறார். பரலோகத்தில் வானத்தில் உண்டான சத்தங்கள் என்ற பேர்ல உங்களை மெசேஜ் ஆயத்தம் என்ன சொல்ற அடுத்த முறைக்கு வானத்தில் உண்டான சத்தங்கள், கடைசியாக ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள் ஆயின என்கிற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று முடியுது வெளிப்படுத்தல. அதுக்கு முதல வேதம் உருவான நாட்கள்ல இருந்து வானத்தில் உருவான சத்தங்கள், எலியாவோட பேசினார், இயேசுவோட பேசினார், இப்படியாய் ஆண்டவர்
0: சொன்னீங்கல்ல
1: வார்த்தையை ஆயத்தப்படுத்துங்க சிஸ்டர். தேங்க்யூ.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் கேட்டா நீங்க சொன்ன மாதிரி கூட வார்த்தையின் படியே ஆக கடவுள் ரொம்ப நன்றி சிஸ்டர், அப்படியே செய்து கொள்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: ஆமேன் சிஸ்டர். எனக்கு இந்த இப்ப இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே வானத்தின் சத்தங்கள் இன்னைக்கு காலம்பரை கத்தர் எனக்கு கொடுத்த பாட்டு வந்து இதுதான். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விந்தினாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவன் என்றாரு, மகிமனின் பாசம் பெரியது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்த்திடுவோம், குறுகிட

0: ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நன்றி சிஸ்டர், உங்களோட வார்த்தை மெய்யாம என்னையும் தொட்டுச்சு. ஏன்னா சில நேரம் தாங்க அந்த கஷ்டங்கள் அந்த தண்ணீரை நடக்கும் பொழுது தவிக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தமான ஆவியங்களுக்கு கொடுத்துருக்கிற நீங்கள் கூறினபடி நாங்கள் அதுக்கு மேலாக நாங்கள் நடக்கின்றோமோ, நடந்து அதை கடந்து செல்லும் பொழுது தான் அந்த வார்த்தை எங்களுக்குள்ள போய் அது உருவாகிறது. அருமையான வார்த்தையில கொடுத்தீங்க சிஸ்டர், காட் பிளெஸ். என் பேர் வந்து டாலி, நான் கனடா அல்பர்டால இருந்து பேசுறேன், கல்கரியில இருந்து. உங்களோட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்துல இருந்து அப்படியே துணித்து கொண்டே இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்த மறுபடியும் சங்கம வானொலி ஒளியில் வந்து நான் அதிகமாக உங்களோட வார்த்தையில் பகிர்ந்து கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கத்தர் உங்களை அழைத்த அழைப்பின்படி இன்னும் அதிகமாக அவரோட வார்த்தைகளை கொடுத்து அவரோட துணி அவரோட சத்தத்தை கேட்பதற்கு கர்த்தர் உங்களை இந்த மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் தடவைதான் இருக்கேன், ஆனா பரிசுத்தாமியா நிலத்துல அவர் சொன்னதான பரிசுத்தாமையா இந்த பாத்தி அவர் தண்டகாயில பொறுப்படுத்திட்டாரோ அதாக நடந்த விஷயம். இனியா உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்னை உற்சாகப்படுத்துறது இன்னும் நான் ஆவிய சத்தியங்களுக்குள்ளாக ஆவியோட இதய துடிப்பை கேட்டு அந்த இதய ஒழிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வார்த்தை உங்கள் மத்தியில் ஒழிப்புதலுக்கு நேராக தேவனை கொண்டு செல்ல தேவன் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடும் கத்தர் இதை காலத்து தேவாசி நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் நன்றி பிரதர், சங்கமன் தொலைக்காட்சிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. நன்றி.
2: ஆமென். இனி யாராவது இவருடைய செய்தி தொட்டால் அல்லது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டாம் சொல்லலாம். முடிவு ஜெபத்துக்கு போகும் உங்களை அழைக்கிறேன்.
3: அப்பா சொல்லாம நான் எந்த பாடலுமே துதிக்க எடுக்கிறதே இல்லை. நான் இந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு இணங்கவே பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துறேன். இந்த பாடும் பெறும்போது அப்ப இந்த பாடல் எனக்குள்ளே தந்தவர் ஆவியானவர். இந்த பாடலை பாடும் பொழுது ஆவியானவர் நிரப்பினா அந்த வார்த்தையும் ஆவியானவர் உருவனப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை ஆவியில பெலன் கொள்ள செய்வேன் சொன்னார். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் உங்கள் ஊழிய பாதையிலும் சரி என் வாழ்க்கை பாதையிலும் சரி வந்திருக்கு, ஆனால் நான் அவரை கடக்கவும் நடக்கும் மிதிக்கவும் வந்து பெலனை தந்திருக்கேன். இன்னைக்கு இன்றைக்கும் தட்டி என்னை எழுப்பி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஆவியில இந்த பேசுல வார்த்தை எங்களுக்கு அது மாத்திரமில்லை, இது ஒரு அபிஷேக ஆராதனை. இந்த ஆராதனை அநேக ஆத்து மக்களை அபிஷேகித்து ஒரு எழுப்புதல் கூட இந்த அபிஷேக ஆராதனை கொண்டு செல்ல போறார். இது தேசம் எங்கும் ஒரு எழுப்புதலை காண செய்கிறார் கர்த்தர். அந்த எழுப்புதலுக்கு ஒரு அடித்தளமாக இது ஒரு பவுண்டேஷன் ஆயிருக்க போது அதுக்காக நான் இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். அப்படி ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார், இந்த வார்த்தையை அப்படி கொடுத்து எங்களை தட்டி எழுப்பியிருக்கிறார். அந்த கிருபைக்காக வார்த்தை கொடுத்த சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்தனா ஒன்று மகிமைப்படுவதாக சங்கம் வாழ்வழிக்கும் மகிந்தனையாக்கும் நிலசிப்பதற்கு நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் இந்த வானொலியை ஆசீர்வதித்து கதை நடத்த ஜெபிப்போம். கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக நன்றி. ஆமென்.
2: ஆமென். இதுவரை நேரமும் சிஸ்டர் சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா, வேறு யாராவது சொல்ல போறீங்களா? முடிவுத்தை நடக்க போகிறேன்.
4: பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியில முதல் தடவையா என்ன பங்கு கொள்ள வைத்த தேவனுக்கு ஸ்தோத்ரன். நான் மொன்ட்ரியல் கனடாவில் கியூபெக் ப்ராவின்ஸில் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ற பேர் எஸ்தர் அகிலா, எஸ்தர் ஞானஸ்தான பெயர், அகிலா மகாதேவா இந்த ஃபேமிலி நேம், ஃபர்ஸ்ட் நேம் அகிலா. கத்துடைய நான் மைமைப்பட இதுவரை சங்கம ஊழியத்தில் நான் அடிக்கடி ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்கைப் ஊடாக ஜாயின் பண்ணி ஊழியம் செய்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை இந்த ஆராதனை துதியில தான் பங்கு கொள்ள வச்சதுக்காக இந்த காலை வேளையில கத்தரை மைமைப்படுத்த தந்த கிருபைக்காய் சோதரன். கனடாவின் எல்லா ப்ராவின்ஸையும் இந்த சமர் நாட்களில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, யோனாவின் நாட்களில் ஒரு யோனாவுக்கூடாக பட்டணம் கவுக்கப்படாதபடி எழுப்புதல் கண்ட அந்த எழுப்புதலை போல பூமி அனைத்திலும் எழுப்புதல் உண்டாக இயக்கழுகள் செயற்கழுகள் பஞ்சங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றிலும் இந்த நீங்களாகி வெளிப்புதலா இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாக ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேறப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவளும் அழைக்கப்பட்டவள் உண்மை உள்ளவளாய் சகல ஜனங்களும் மாறிப்போக பிதாவின் சமூகத்திலே திறப்பில் நிற்போம் என்று அறைகூவலை அழைத்து கர்த்தருடைய நாமத்திலே ஜெயித்து ஜெயம் கொள்ள தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் இந்த இறுதி நாட்களில் நிறைவேற்றப்பட பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக சகல ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒருவனு கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால யாரும் கெட்டு போவதுடைய சித்தம் இல்லை. நானும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள் என் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் யாரும் கெட்டு போகக்கூடாது, இணைந்திருக்கிற யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் ஜெயங்கொள்ள வேணும். மகிமை மேல் மகிமையடைந்து மர்மமாகி மணவாளுடைய மணவாட்டியாய் அவரோடு கூட உரிமை பொழுதுல எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு கூட ஆமீன் கத்ரா இயேசுவை வாரம் ஊழியத்தை தரிசனத்தை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். கத்தருடைய நாமத்திலே ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் தொடர்ந்தும் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்னை சந்திக்க வைத்ததுக்காக நன்றி பிரதர் மகேந்திரன். எனக்கு உங்களை தெரியும். கத்தருடைய நாம் மயமப்படுவதாக. காட் பிளஸ் யூ பிரதர்ஸ் வெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, காட் பிளஸ் யூ. இன்னும் 566 தேசத்திலும் எல்லைகள் விரிவாக கத்தருடைய நாளே நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.
2: ஆமென், ஆமென். சிஸ்டர் அருந்ததி தான், சிஸ்டர் மேகங்களை அறிமுகப்படுத்தினவர் சிஸ்டர் அருந்ததி தான். சிஸ்டர் அகிலாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார், அதுக்காக நான் நன்றி சொல்வேன். பிரஸ்டோ சிஸ்டர் அருந்ததி, ரெண்டு ஒரு வார்த்தை பேச முடியுமா? பரவாயில்ல, ஓகே. நாங்கள் முடிவு ஜோதி எடுப்போம். இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே
5: மூவர் உண்மையாவே இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது, பெலனா இருந்தது. எனக்காக நீங்க ஜெபித்தீங்க சுகப்பட்ட நேரத்துல, பிரதரும் சிஸ்டர் எல்லாரும் ஜெபித்தீங்க. தேங்க்யூ. கத்தர் என்ன பெலப்படுத்தினார் இந்த நாள்ல. இவட வார்த்தை அதாவது உள்ளான மனுஷன்ல பெலன் அடைய வேண்டும். ஆகவே நாங்கள் என்னதான் வேதத்தை வாசித்தான்னு சபைக்கு போனான என்ன காரியம் இருந்தாலும் எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் பெலன் அடையும் போதுதான் நாங்கள் ஆவிக்குரிய அந்த யுத்தத்துல பெலனாய் வெற்றியாய் ஓட முடியும். அதை கர்த்தருடைய வார்த்தை கூடாக சிஸ்டர் பயந்து கொண்டா. அதே போல் கூரிய ஆயுதம், நாங்கள் கூரிய ஆயுதம் எங்களுடைய ஜபங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லத்தக்கதான ஜபமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஜபங்களுக்கு தேவன் உத்தரவையும் அருள முடியும். அவிதமான ஜபமும் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலனடைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கூட ஆசீர்வதித்திருப்பார் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட மகளுக்காகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
2: ஆமென். இன்றைய நாளில் செய்தி அனைகரை தொற்றிருக்கின்றது. சிஸ்டர் அகிலா அவர்கள் ஜெர்மனிலே முதல் முதல் தடவையாக அகிலா முதல் தடவையாக இந்த ஓகே முதல் தடவையாக அகிலியா அகிலியா ஜெர்மனி ஓ என்ன அணைய அகலியா இருக்கிறப்ப எனக்கு அப்செட்டா போச்சு. அகலியா ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியிலே உவாச ஜெபத்தில் செய்து கொடுத்த அந்த செய்தி அநேகரை தொட்டு, அது மட்டுமல்ல இது செய்தி மறு ஒழிப்பை போகும்போது அநேகர்கிட்ட ஆசுவாதத்தை பெற்றுக்கிறோம். அப்படியாக இன்றைய நாளிலே தேவன் இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தியை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. நாளைய நாளிலே பாச செல்வராஜ் பற்றிக்கிறோம், பாச சாமுவேல்ஸ் செல்வராஜ் நாளைய நேரத்திலே செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி. அதான் இன்றைக்கு புதிய நாகம் சிஸ்டர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா, சிஸ்டர் அகிலா மகாதேவா, சிஸ்டர் அகிலா எல்லோரும் முதல் தடவையாக இந்த சங்கம வானொலி தேவன் கலந்து கொடுத்த காரணம் இந்த சங்கம வானொலி உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்யும் பொழுது தேவனுடைய சத்தம் உலகமெங்கும் தெரிக்கும் பொழுது ஓடோடி வருவார்கள், ஓடோடி வந்து இதை கலந்து கொள்வார்கள். நேரம் அருமத்தியாலம் கூட காரணம் தலைமை பூடம் சொல்லிவிட்டார் ஐயா அருமத்தியாலம் கூட எடுங்கள். அப்படியாக தேவனுடைய நாளை வலியுறுத்த நாங்கள் முடிவு ஜோத்தை எடுப்போமா? ஆமா, இல்லை ஒரு முடித்த அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியிலே நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கு சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஜபித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி அந்த புரசனத்தை பரலோகத்தை உணர்ந்தீர் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டோட இன்றைய நாளே புதிதாக கலந்து கொண்ட சிஸ்டர் ஆனந்தராஜா அவர்களையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக மாற்றினீரே நன்றி. சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா, சிஸ்டர் அகிலா, சிஸ்டர் அகிலா மகாதேவ் கொண்டு வந்து நிறுத்தினீர் சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே ஐயா, அந்த உபவாச ஜபம் நாளே தினத்திலும் இதே நேரத்தில் நடக்கும்போது சுவாமி இதே பிரசனத்தை நாளைய தினத்திலும் நீ ஊற்றப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுத்த தாசர்கள், தாளந்த கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகள், 210 நாடுகள் கேட்கிற பிள்ளைகளையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த துதி ஆராதனை செய்திகள் மறு ஒளிவல்பிலே போகும்போல் சுவாமி அன்னிகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்குள்ள கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. முதன் ஒன்றானமே தேவனை மையப்படுத்த வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை ஒடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து நாளையத்தில் நடக்கிற துவாச வாரால பா செய்து கொடுக்கிற பாச சாமுவேல் ராஜையும் ஆசீர்வாதத்தின் நடத்த வேண்டும் உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். பிரசன்னல் லெசன் பிரதர்.
6: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான அபிஷேக ஆராதனைக்குள்ளாக கடந்து சென்றோம். அருமையான ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் இந்த நேரத்தையும் எங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் ஒரு மணித்தியாலமாவது ஜபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் 2 மணித்தியாலமாக இந்த நேரத்திலே ஜபித்து ஆசீர்வதித்து இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். அது மட்டுமல்லாமல் வானொலி 24 மணித்தியாலமாக நடைபெறுகிறது. 16 மணித்தியாலம் லைவ் ஆக போகிறது. அந்த வகையிலே வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கால வேளையிலே எங்களுடன் சகோதரர் மைந்தன் அதிகால வேளையிலே அவருடைய அதிகால வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை வழி நடத்துகிற ஊழியர் நாளைய நாளிலும் நடத்துகிறார். அதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே 7:30 மணிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே 7:30 மணிக்கு அபிஷேக ஆராதனை, அதை தொடர்ந்து இதே நேரம் 2 மணித்தியாலங்கள் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுடன் கடந்து செல்கிறோம். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இணைய முடியும், கேட்க முடியும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் 10 மணி வரை தொடரும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். தொகுத்து வழங்கிய சவரம் மாய்ந்தனையா. அதே வேளையிலே இதே நாளிலே இணைந்த ஊழியர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தருடைய ஊழியங்களுக்கு இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சகோதரர் மகேந்திரனையா, சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் கால வேளையிலே சகோதரி அகிலா அவர்கள் மொன்றியலிருந்தும், சகோதரி சுபா இளங்கோ டொரண்டோவிலிருந்தும் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். அதே போல மாலை வேளையிலே சௌரி அருந்ததி கூட கால வேளையில் இணைந்தார்கள் டொரண்டோவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் தேவ ஊழிய சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சௌரி ஜெனட் அவர்களும் அதே வேளையிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். மாலை வேளையிலே சௌரி அகல்யா அவர் அருமையான வார்த்தை கூடாக வழிநடத்தினார். எல்லோரையும் வார்த்தைகளுக்கூடாக பலப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று நாங்கள் பலம் கொண்டு திடங்கொண்டு ஊழியங்களை செய்ய, அதே வழியிலே குடும்ப காரியங்களையும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் தந்த அதிகாரங்கள், எங்களுக்கு தந்த அதிகாரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல எந்தெந்த நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அதே வேளையிலே மறுவலே பேசலுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கிட்டத்தட்ட 1998 பேர் எங்களுடைய செய்திகளை கேட்கிறார்கள். 120 நாடுகளிலிருந்தும் கேட்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்து இலங்கையிலிருந்து விசேடமாக இன்றைய நாளிலே இணைந்த சகோதரி சுயாதா ஆனந்தராஜா அவர்களையும் நாங்கள் முதல் முதலாக வாத்துகிறோம். இரவு நேரத்தில் இணைந்தார்கள், அவர்களுக்கு இரவு நேரமாக இருக்கிறது. அப்படியாக எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். சுயசின் வாணர் அவர்கள் மாலை வழியில் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார், அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லா காரியங்களையும் விட்டு ஊழிய கர்த்தருடைய ஊழியத்துக்காக நேரத்தை செலவழிக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். அவர் உங்களை தேடி உங்களையும் எங்களையும் தேடி சந்தித்து ரட்சித்து ஆசீர்வதித்து சிங்கத்தின் பலன் எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காலை வேளையில் நீங்கள் எந்த நேரமும் எங்களுடன் ஊழியம் செய்ய நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தருவோம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அந்த காரியத்துக்கூடாக இந்த ஊழியம் நடைபெறுகிறது. அந்த வகையிலே கர்த்தர் வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலும் இதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆலயத்துக்கு போகின்றவர்கள் நாங்கள் தடை செய்யவில்லை. ஆலயத்துக்கு போகாதவர்கள் அல்லது ஆலயத்துக்கு போய் வந்தவர்கள் உங்களுடைய நேரத்தின்படி இணையுங்கள். வானொலிக்கூடாக இணைய முடியும், ஸ்கைப் மன்னிக்க வேண்டும், ஜூமு கூட இணைய முடியும், ஃபோனுக்கூட இணைய முடியும், வாட்ஸ்அப் கூட இணைய முடியும், ஐஎம்ஓ கூட, டெலிகிராம் கூட, வைபர் கூட இணைய முடியும். கனடா அமெரிக்கா டோல் ஃப்ரீயாக இருக்கிறது, நீங்கள் ஃபோன் கூட இணைந்து கேட்க முடியும் அல்லது நீங்கள் ஊழியங்களை செய்ய முடியும். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளை கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே உங்களுடன் புதிதாக இணைகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுடனும் மீதியாக நாளைய நாளில் இணைகின்ற ஊழியர்களுடனும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல்.
2: ஆமென். நாங்க எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோமா? எல்லோரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய

0: நல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். நதிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்பிக்கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை காலை வழியிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம். இந்த செய்திகளை நாங்கள் அனுப்பி தருகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாரா. ஆமென். God bless you all.
1: ஆமென்.
0: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் உபவாசத்துடனும் இந்த வேளையிலும் இணைந்தோம். உலகருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இதன் மறுவொழியை நீங்கள் கேட்கின்ற பொழுதும் தெளிவுபட ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் உதவி செய்வாராக. எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. துதிகள், ஜபங்கள், பாடல்கள், தேவ செய்திகள் அந்த வகையில் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தந்த இந்த ஊழியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சடமாக தொகுத்து வழங்கி சகோதர மைந்தனியாக அதிகால வழியில் இணைந்தார். இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்றது எங்களை ஊழியர்கள் ஊழியர்களுக்கு தெரியும். முன்னதாக நாங்கள் இந்த காரியங்களை ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே ஆர்கனைஸ் பண்ணி ஒருவருடன் பேசி யார் யார் சாட்டர்டே யார் யார் சண்டே செய்வீர்கள் என்ற அந்த காரியத்தோடு நாங்கள் நடத்தினோம். அந்த வகையில் இணையுங்கள், கர்த்தர் தாமையும் வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. ஆமேன்.
2: முதலையில் விழாமல் காத்திடு.
3: Recording stopped.

0: ஏதோ உம்மால் கூடாததேதோ பூமி நரகம். தகப்பனே, ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்த எல்லா காரியங்களும் எல்லாம் நன்மைக்கு நடுவரே நீர் சொல்லியிருக்கிற ராஜாவே. கர்த்தாவே, நாங்கள் இன்னுமாய் துயரப்படுகிறோம் ஆனால், கர்த்தாவே, இன்னுமாய் வேதனைப்படுகிற ஜனங்கள் ஆனால், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் தேற்றுகிற தேவன் நடுவரே நீர் சொல்கிறீர் தகப்பனே. மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி நன்றி நன்றி. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட ராஜாவே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுவாமி நீர் இருக்கிறதுனால நன்மையும் கிருபையும் ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் தகப்பனே நிரந்தரே கொடுத்து கொண்டிருக்கிறதோவனா இருக்கிறீர் ராஜாவே. ஹல்லேலூயாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகரலம் அசிக்கந்தரலமே நன்றி செலுத்துகிறோம் ஜுனலதேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதிய மந்தமும் ஆனவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமை நோக்கி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாலை பொழுதும் ஆண்டவரே நேரம் பாராதபடியால் உமை நோக்கி கூப்பிடுகிற உள்ளங்களுக்கு கர்த்தாவே நீர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். கர்த்தாவே, அவர்களுடைய இருதயங்களை நீர் காண்கிற தேவன் ராஜாவே. அவையானவரே சுவாம், ஒரு கடல் அலையை போல் இறைச்சலை கொண்டு வருகிறதான போராட்டங்கள் இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி ஒரு அமைதியை உண்டு பண்ணுகிற தேவன் ராஜாவே. நீர் ஒருவராயிருக்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ராஜாவே, கர்த்தாவே, எங்களுக்கு ஏக்கமும் ஆண்டவரே சுவாமி எல்லாம் நீராயிருக்க வேண்டும் தகப்பனே, இனியமாயிருக்க வேண்டும் ராஜாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் கர்த்தாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லாரையுமே அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலதான் இன்றைக்கு மீட்டெடுத்திருக்காரு, நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல எத்தனை ஜனக்கோடி மக்கள், ஒரு நாளைக்கு எத்தனையோ வீதத்துமான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நோயால் அழியிறாங்க, குடும்ப பிரச்சனைகள்னால அழியிறாங்க, தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் இருக்கிறதான எல்லா மன போராட்டங்கள்னால அநேக பேர் தற்கொலையினால எத்தனையோ பேர் அழிஞ்சு போறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. இந்த நாளிலும் கூட அநேகருடைய சிந்தனையில, நிறைய பேருடைய சிந்தனையில, அதிகமான ஒரு சிந்தனையால அநேகமான ஒரு போராட்டங்களோடு நிறைய பேர் இருக்கலாம். இன்றைக்கும் சிந்தனையோடு சத்துருக்கள் போராடாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது அந்த சிந்தனைகளோடு போராடுகிறது தான் அந்த சத்துருக்கள் அழிந்து போவான். வார்த்தை இருக்கிற இடங்கள்ல சத்துருக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில நுழையறதுக்கு. ஆமே. கர்த்தர் ஆதியில ஆதாம கூட மண்ணினால வார்த்தைகளை சொல்லித்தான் அவர் உருவாக்குனாரு. நம்மளையும் தாயின் கருவுல தோன்றும் போல பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். எல்லாமே இந்த உலகம் தோற்றதுக்கு முன்னதிலிருந்து இதுவரைக்கும் அவர் வார்த்தையினாலதான் எல்லாவற்றையுமே உருவாக்கினாரு, நடப்பித்தாரு, எல்லாரோடையும் பேசினாரு. ஆமென். ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் அதிகமாய் இடைப்படுவார். ஆமென். இயேசு நல்லவராய் இருக்கிறாரு. நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க எந்த வேலைகள் செய்தாலும் நாங்க எந்த இடத்துல இருந்தாலுமே நாங்க ஆவியானவரோட எந்த நேரமான ஒரு ஒரு தொடர்போடு நாங்க இருக்கவே வேண்டும். அந்த நேரம் சத்துருக்கள் எந்த விதத்திலையும் எங்களுடைய சிந்தனைகளோடு போராட முடியவே முடியாது. இது நான் சொல்லல, வார்த்தை சொல்கிறது அப்படி. ஆகவே நாங்க ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையில நாங்க எழுந்து நாங்க காலையில எழும்புறது மட்டும்தான் எங்களுடைய வேலையா இருக்கக்கூடாது. எழுந்து நாங்க அந்த நாள் முழுதும் நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம். ஆனாலும் கூட ஆவியானவர் எங்களோடு கூட நாங்கள் செபிக்கும் போது மட்டும்தான் ஆவியானவர் எங்களோட இடைப்படணும் அப்படிங்கிறது இல்லை. நாங்க வேலை செய்யும் போது நாங்க இன்னொருத்தரோட பேசும் போது ஆவியானவர் நாங்களோ எங்களோட அந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி ஆவியானவர் எங்களோட இடைப்படுகிறார் இடைப்படுவாரு. அநேகருக்கு அந்த அந்த தொடுதல் அந்த அந்த தொடர்பு இருந்திருக்கும். ஆகவே நாங்கள் இந்த வேர்ல்டு கூட ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நிறைய காரியங்கள், நிறைய கண்ணீர்களுக்கு உட்பட்டதான காரியங்களா இருக்கலாம், வேதனையான காரியங்களா இருக்கலாம், ஆனாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார் அதெல்லாம் ஒரு வழியாய் நடத்திடும் பாதைகளுக்காகத்தான் அந்த மாதிரியான எல்லா காரியங்களும் நடந்திருக்கு. ஆகவே கர்த்தர் உயர்த்தும் அளவு மட்டும் இந்த உலகத்துல கர்த்தர் வந்து எல்லா மனுஷரையுமே ஊழியத்துக்கு என்னவோ கர்த்தருடைய சேவை செய்யறதுக்கென எல்லாரையுமே அழைத்தது இல்லை, அழைக்கல. ஆமென். கர்த்தர் தெரிந்தெடுத்த ஜனங்களா இருக்கிற நாங்கள் இயேசுங்கிற நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் தான் இயேசுட இயேசப்பாவோட அந்த ஊழியங்கள். அவர் பின்னுக்கு அவர் சொன்னாரு, அநேகருக்கு போய் எங்கள் போய் சுவிசேஷங்கள்ல சொல்லுங்க, என்னத்த இயேசப்பா பத்தி ஆவியானவர் அவருடைய கடைசி வருகையை பற்றி எல்லாம் சொல்ல சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட நாங்க வந்து முக்கியமா எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் கர்த்தர் இடைப்பட எங்களை நாங்க துதிக்கிற நேரம் கூட அநேகருக்கு தெரியாது, எங்களுடைய அந்நிய பாஷையை தெரியாது. ஆகவே நாங்க அந்த அந்நிய பாஷையோட தான் ஏசப்பாவோட நாங்க துதிக்கிற நேரம் அதிகமாய் ஆவியானவர் அந்த நேரம் தான் இடைப்படுவாரு. உள்ளத்துல அதிகமாய் இடைப்படுவார், உள்ளத்துல நீங்களும் ஆவியானவரும் பேசுகிற அந்த தொடர்பு தான் அந்த அந்நிய பாஷை. ஆகவே யாருமே துதிக்கும் போது பாடல் தெரியாவிட்டாலும் கூட நாங்க அந்நிய பாஷைகளால ஆவியானவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். அவரோட ஒரு தொடர்பு, அது யாருக்குமே அதோட அர்த்தம் தெரியாது, ஆனாலும் உங்களுக்கும் ஆவியானவருக்கு மட்டும்தான் அதை பத்தின தெரியும். நம்ம ஆகவே இந்த வேலையில கூட நாங்கள் கர்த்தர் எங்களை வந்து காண்கிற தேவன். அவர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஒரு பரிகார பலியானார் அப்படிங்கிறத நாம் அறிவோம். நாம நாங்க எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், எத்தனையோ விட முடியாத அடிமைத்தனங்கள்ல இருந்திருப்போம், ஆனாலும் கூட அது எல்லாவற்றுக்குமே நாங்கள் இம்மட்டுமாய் செய்து கொண்டிருக்கிற பாவம் வரைக்குமே அவர் வந்து அந்த கடனெல்லாம் தீர்த்துட்டு தான் போயிருக்கிறாராம. ஆகவே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரு. ஆமென். ஆகவே இந்த வேலையிலும் கூட நாங்கள் சாட்சி வேலைக்காக கடந்து செல்வோம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. உமக்கு நன்றி ஜீவனுள்ளதேவனே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஹலிலூயா. அன்பும் இருக்கும் உருமை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலையில கூட ராஜாவே ஆண்டவர் அநேக துதிகளினாலும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திருந்தோம். கர்த்தாவே சுவாமி, உங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்ததான காரியங்கள் எல்லாம் நன்மைக்கான நீர் சொன்னீர் கர்த்தாவே. அப்படியாகவே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் அனைவரும் நீர் அனுமதித்தீரோ அந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கென நன்மையாய் முடிய கர்த்தாவே நீர் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி. மட்டு மாய துதிகளை கூட அசைவாடின தேவனே கர்த்தாவே, இந்த வழியில கூட அந்த வேற எடுக்க போறதான நிறைய மிகுதியான எல்லா காரியங்கள் சாட்சி வேலை வேதாக மாறுத்து எல்லாவற்றும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே நீரே எல்லாவற்றும் வல்லமே வளர்த்ததுக்களை சொல்லிக்கிறேன். நல்ல தகப்பனே. ஆமா ரகிஷா,
1: ரகிஷா
0: வீடியோ ஆன் பண்றீங்களா? சரி, இப்ப நீங்க சாட்சி நடத்துங்க. ஆன் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணுங்க. இப்ப நீங்க எல்லாம் எத்தனை பேர் எல்லாருமே இருக்கிறத எல்லாரும் பாப்பாங்க தானே, பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணிட்டு சொல்லலாம், பிரச்சனை இல்லை.
1: ஒரு கணம் கண்களை மூடி, கர்த்தர் இந்த கிழமை முழுவதும் எங்களுக்கு செய்த அனைத்து சாட்சிகளுக்காகவும் அனைத்து காரியங்களுக்காகவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். ஹாலேலூயா, நம்பிந்தவன் இருக்கும் பல தகப்பனே சப்பா, நாளை இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒப்புல தினம் கூட ஆண்டவரே சுவாமி, இந்த ஜபத்தின் நேரத்திலும் கூட கர்த்தர் எங்களை ஆண்டவரை மட்டுமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய மாதா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒப்புல தினம் கூட சாட்சியின் வேலைக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே. நீ சுவாமி ஆண்டவரே சுவாமி, இந்த கிழமை முழுவதிலும் கர்த்தர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த உங்களுடைய மகா சாட்சிகளை ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய நாமே மகிமை பெறும்படியாக ஆண்டவரே அந்த இடத்தில் கூறுவது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் உக்கத்தில் பேசுவான சாட்சிக்கும்படியாக சாட்சி நேரத்தை பிரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே, சாட்சிகள் இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தில்
2: உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக நான் சாட்சி சொல்லணும். என்னன்னா, கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி மட்டும் எங்களை கண்ணீர் வழி போல பாதுகாத்தாரு. நாங்க வந்த ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பிரச்சனை ஒவ்வொரு இடத்திலேயும் தேவன் தாம் எங்களை கண்ணியமணி போல பாதுகாத்து எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அன்றாட தேவைகளை சந்திச்சாரு, உழைப்புகளை ஆசிரிச்சு கொடுத்தாரு. அது போல இந்த வீட்டுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்க இருந்த எங்களால முடியாம இருந்த ஒவ்வொரு பொருட்கள் ஏனென்றால் உபகரணங்கள் வாங்க இருந்த தேவை என்று சொல்லி நான் நினைச்சது, அதனால நான் நினைக்காத வண்ணம் எனக்கு அதை அந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு என் கனவுண்டாக. அப்படியாய் தேவன் தாமே எங்களை அதிகமாய் எங்களை நேசிக்கிறபடினால் அவருடைய கிருபை எங்களுக்கு இந்த இடத்துல விளங்குறபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோமே. பரிசுத்தமான இந்த அனைத்து தினத்திலும் இந்த ஆராதனை நடக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒருவர் இருவர் மத்தியில நான் வாசம் பண்ணி சொன்ன தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறபடினால் அவரை எங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புத அடையாளம் அதிசயங்களுக்காக கர்த்தருக்கு கோடி முறை நன்றி செலுத்தின சாட்சியை
1: செலுத்துகிறார். பெரிய காரியங்களை செய்கிறதவனா இருக்கிறார். தேவைகளை எப்பொழுது எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்பது அவரை தெரிந்தபடினால் அனைதினமும் எங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறதவனா இருக்கிறபடினால் அவருடைய நாமத்தை உறுத்துவோம். இன்னும் இன்னமாக சாட்சிகள் இருப்பின் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
2: ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த காலையெல்லாம் கண்ணி நிமைக்கு முடிக்கான் மணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்ட தேவனுக்கு கூட அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லுகிறேன். என்ன சொன்னா, நாங்க வேர்வலை பிரதேசத்துல இருந்து வந்திருக்கிறோம். என் சகோதரி இடத்துல இப்போ இன்றைய நாளில் இருக்கிறோம். என்னுடைய மூத்த சகோதரி அப்போதும் கூட எங்களுக்கு மிகுந்த நாட்கள் நாங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு மிகுந்த தடைகள் இருந்துச்சு, நீ வர கிடைக்கல. ஆனாலும் இந்த நாள்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் நான் நன்றி சொல்லுகிறேன். மன மகிழ்ச்சியோடு இன்றைய நாள் அவருடைய சமூகத்துக்குள்ள முந்தி இருந்த இடத்துல இது ஒரு வீடாக இருந்த இல்லறமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இது ஒரு தேவ சமூகமா இந்த இடத்துல கூடுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மகா கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சார். அது போல நான் ஆண்டவருக்கு நன்றி சார். இன்னொரு பெரும் காரியம் நடக்கப்பட்டது இன்றைய நாளிலும், இன்னைக்கு நேற்றைய நாளில வீட்டுல நாங்கள் என்னுடைய இடத்துல 7 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டி கொடுத்துட்டு நாங்க அந்த காணி வாங்கி போனதுல இருந்து அந்த வீட்டை எடுத்து போனது அந்த இடத்துல மரம் தென்ன மரம் வந்து எங்க வீட்டு மேலேயே வளர்ந்துருந்தது. வெட்டிக்க தடைகளா இருந்துச்சு சரியான வரைக்குமே. எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் வெட்ட முடியாது, வெட்டி எடுக்க முடியாது, பாயம் வெட்டுனா உங்க கூரையில விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க. இனி நாங்க அதுல இருக்கிற அந்த காய்களை பிக்க முடியும் பறிச்சிக்க முடியாமையும் சில நேரம் அதனால மற்றவர்களுக்கும் அது பிரச்சனையா இருந்துச்சு அது எங்களுக்கும் ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. ஆனாலும் கூட நடந்து சொல்லுகிறேன் நேற்றைய நாள்ல அந்த தடையை கட்டாவே திருவையால் நீங்க போனது சிந்தன இப்ப நாங்க ராத்திரி வேலை நித்திர செய்யாலும் நான் அனுதினமும் ஒவ்வொரு மாலை ஜெப்பத்தில் நாங்கள் தொப்புப்படுப்பேன் ராத்திரி முழுவதும் இந்த திரை பிள்ளைகளையும் உங்களையும் தேவை பாதுகாக்கணும். ஏன்னா எங்க கூரைக்கு மேல நாங்க படிக்கிற படுக்கரைக்கு மேலதான் அந்த மரம் இருக்கும். இனி ஆண்டவர் தாம் எத்தனையோ காற்று மழை புயல் வந்திருந்தது ஆனாலும் கூட இந்த பாதிப்புகள் நடக்க விடாப்படுகிற பாதுகாத்துக் கொண்டார் ஆண்டவருக்கு நன்றி. அந்த நேற்றைய நாளின் அந்த மரத்தை எடுப்பதற்கு கற்று உதவி செய்தார் ஆண்டவர் மனிதனை கூட்டி சேர்த்தார். நீ ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த தெரியாதான காரியத்தை செய்து எங்களை ஆண்டவரை மட்டும் நடத்தி பாதுகாத்தார் மாற்றமில்லை. இதை நாடு வந்த பயணங்களை கற்று நன்றி. அதே போல இந்த மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த மாதம் இன்னைக்கு 30ஆம் தேதி வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு 5 குழந்தைகளோடு கூட தாயாரை கணவரை நியமாய் பாதுகாத்த கத்திற்கு சுகங்களையும் சமாதானத்தை கொடுத்த கத்திற்கு கூட சூத்திரம் நன்றி.
3: எனக்கு இந்த மாசமே எத்தனையோ இதுங்கள்ல இருந்து ஆண்டவர் நுச்சு எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. எந்த கஷ்டமும் இல்லாம இந்த இடுப்பு வலி நினைக்கிறேன் ஏழாம நம்ம உச்சம் கஷ்டத்துல சேச்சு குவாரணைக்கல்ல எனக்கு ஒரு தடையா இருந்துச்சு. அது எந்த நாளும் நான் வந்து கூட அந்த சேச்சில சொல்லுவேன் எந்த நாளும் எனக்கு நடக்க கூட ஏழாத முடிக்கு அவ்வளவு ஆண்டவர் சாத்தம் எங்களை வேலை செய்த இடத்துல சத்துரு அந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு சேச்சுக்கு போறது கூட வசதி இல்லாம செய்யற வேலைகள்லாம் எனக்கு நடக்கும் நான் எப்படா போறதா இருப்பமானு கூட இருந்தேன். ஆனா ஆண்டவருக்கு நான் போன கிழமை மொத்த கிழமை ஆண்டவரே இந்த வழிகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா என்ன சொல்ல வழி மருந்துகள் எனக்கு பாக்கிறதுக்கு நினைவு வர மாட்டேங்குது எவ்வளவு மருந்து பண்ணதான் நான் குடிக்கிறதும் இல்ல. ஆனா இதெல்லாம் நோந்தி வரத்தான ஒரு நேரம் நினைவு வர என்ன ஆயுது எனக்கு பயமா கூட இருக்கும் அப்பயே நினைப்பேன் என்னத்துக்கு நான் பயப்பட என்ன பார்த்தாரு என்ன என்னோட அப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்தாருன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவு வந்து எங்க இந்த மாசத்திலேயே எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சிருக்கு. ஒன்றும் சொல்லி உணவுகள் குறைப்பாடு இல்லை எல்லாம் இருக்கு. என் கணவருக்கு நான் இந்த பயணம் வருஷம் கும்பிடுறதுக்கு வருஷத்துக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு ஆண்டவர்கிட்ட நல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். அதையும் நான் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடியத செஞ்சேன். அதுக்காக ஆண்டவர் எனக்கு எல்லா வேலைகளையும் எல்லாத்துலயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சாரு. அதுக்காக அந்த இது நாளைக்கு எங்க பேரனோட்டு பிறந்த நாள் 13வது வயசு பிறக்குது. அவருக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றது எனக்கு அந்த நான் ஒரு விண்ணப்பம் வச்சேன் போனதை வைக்கணும்னு என்னோட நல்லா சம்பந்தப்பட்டவங்க அவங்க ஒரு ஆண்டவோட பிள்ளைங்க தான். அந்த பொடிய பொடியனுக்கு அவர் பேர் வந்து சனா பிரிப்பு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து நல்லா படிச்சிருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ வேலைங்களுக்கு போறாரு இன்னும் சரி போகலை. அதனால அதுக்காக ஒரு விண்ணப்பத்தை வைக்க சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொல்வேன்.
1: எங்களுடைய வாழ்க்கை தந்தால் எங்களுடைய நாமத்தை உயர்த்துவோம். இவ்விதமாக இவ்விதமாக உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் சாட்சிகளை கூறி மகிமைப்படுத்துங்கள்.
0: மைக்கு கொஞ்சம் மெட் பண்றீங்கன்னு மைக் ஓகே. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இந்த மாதம் முழுதும் நாங்கள் நினைக்காத வண்ணமா எதுலையுமே இந்த குறை இல்லாத படிக்கு கர்த்தர் வழி நடத்தி வந்தாரு. என்னை மறந்த கணவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே பாதுகாத்து வழி நடத்திருக்காரு. அதோட இந்த மாதம் வந்து ரொம்ப இந்த மாதம் சொல்ற வெயிட்டா இருந்த மாதம் ஒண்ணு எனக்கு தாங்கி கொள்ளாத நான் இவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு வெயிட் ஒண்ணு தூக்குனது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில மனதளவுல ஒரு அந்த மாதிரி ஒரு வெயிட் ஒண்ணு நான் இந்த மாதம் நான் உணர்ந்தேன். ஏன்னா அந்த வேலை கொஞ்சம் சரி எனக்கு ஃப்ரீ இருக்கல. என்னடா வெளிநாட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு காரை கட்டி சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் வந்து இந்த 3 வருஷம் நான் வந்திருக்கேன், இந்த 3 வருஷமும் நான் இங்க வந்து வேலை செஞ்சு ஒரு கார் ஒண்ணு எடுத்தேன், அது எடுத்தேன், இது எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஜோக்குக்கு சொன்னா சொல்லலாம், நான் இந்த நாட்டுக்கு வந்து நான் நோயை தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. யோசிப்பேன், நான் ஒரு நேரம் யோசிப்பேன், வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து யோசிப்பேன், எனக்கு இருக்கிற வருத்தத்தை யோசிப்பு, அம்மா அப்பா இவ்வளவுதான் கஷ்டம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க தானே. இப்ப அதெல்லாம் நினைக்கிற நேரம் உண்மைக்குமே அவங்க அப்படி கஷ்டப்பட்டு அவ்வளவு நின்று கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் எந்தலையுமே எந்த கூடாத படிக்க எங்களை இவ்வளவு நாளைக்கு பாதுகாத்தாங்க, தேவையில்லாம செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த வர்ற அந்த வேதனைக்கு அந்த என்ன சொல்றது வலிக்கு கூட அழுகையும் வராது, அந்த அளவுக்கு கல்லு மாதிரி பாரம் ஆகிரு எனக்கு. அப்ப நான் ஜபிக்கும் போது ஏசப்படுத்தினேன், ஏசப்பா எனக்கு இந்த பாரம் வந்து இப்ப எல்லாமே போயிட்டாங்க, ஆனா ரிலீஸ் ஆகிருக்கான நான் பாரமா இருக்கேன்னு ஏசப்பா, என்னத்தினால என்னால தெரியல, ரொம்ப பாரமா இருக்கிறேன், கொஞ்சம் எனக்கு லேஸ் ஆகணும், கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகணும் ஏசப்பா அப்படின்னு. அப்ப எனக்கு சிந்தனை கூடாக ஒரு போராட்டம்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து என்ன சொல்றது கூட யோசிக்கிறது மாதிரி, அது அப்படி தலைக்குள்ள இருந்து ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா, நாங்க தைரியமா சொல்லுவாங்க, ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சோம்னா அதுக்கு மேல இன்னொரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிந்தனையோட எனக்கு நிறைய போராட்டத்தோட தான் இருந்தேன் நானு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு, எனக்கு ஃப்ரீயா ஜபிக்கவே முடியாம அப்படித்தான் இருந்தேன் நானு. அப்ப நான் அதுக்காகவே ஜபிச்சேன், அப்ப எனக்கு கொஞ்சம் இதுல இருந்து ஒரு ரிலீஃப் ஒன்னு கிடைக்கணும், எனக்கு இதை நல்லா ஒழுங்கா ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதுக்காக ஜபிச்சேன். அதுக்கு பிறகு இப்ப வந்து நான் எனக்கு நல்லா அந்த கொஞ்சம் அந்த பாறை வந்து எனக்கு கொஞ்சம் இறங்கி இருக்குது. மனசளவுலயும் சரி வேலை செய்யறதுக்கு எஸ்எப்ப நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கிறார். அது போல நான் வேலை செய்யற இடத்துலயும் போராட்டங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் கடைசியில வேலை செய்யும் போது எங்களுடைய எம்ப்ளாயிஸ் ஏதாவது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு, இருந்துகிட்டே இருந்துச்சு. நேத்தும் இந்த மாதம் முடியுது, இப்ப திங்கட்கிழமை இந்த சைப்ரஸ் நாட்டுல ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே, அப்ப அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே லீவு. அப்ப எங்களோட மேடம் வந்து மேடம் சார் எல்லாம் பேசிட்டு கேட்டாங்க, உங்களோட சேலரி கூட நான் சேலரி வந்து போடவா எப்படி போடணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாதான் எனக்கு தோணும் எனக்கு இந்த வேலையிலயும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்ப அந்த ஒரு போராட்டத்தான் இருந்துச்சு. ஆனா எதுலயுமே ஒரு ரொம்ப நெருக்கமா இல்லாம நான் ரிலீஃபா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். பதினால எசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அது போல வீட்டுக்கு இந்தியா தேசத்துல இருந்து அந்த பாஸ்டர் வந்து கேப்ரியல், ஆனா அந்த பாஸ்டர் வந்து எல்லாருமே ஏசி அப்படின்னா போட்டிருந்தாங்க, ஏசி போட்டுருவாங்க, இவருக்கு என்ன இவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னா சொல்லி ஏசி போடுவாங்க. ஆனா உண்மைக்குமே அவர் மாதிரி ஊழியர்கள் வந்து எலும்பி கடைசி காலத்துல கடத்தல் எழுப்புன்னு சொன்ன மாதிரி அநேகர் எழுப்பி இருக்கிறாரு. அது போல அவர் இந்த நாட்டுக்கு வர்றது கூட ஸ்ரீலங்காவுக்கு வருவார்னு நாங்க எதிர்பார்க்கல, அவரும் வந்திருக்கிறாரு. அவரோடையும் பேச கிடைத்தார், கிருபை செஞ்சாரு. அவரும் அடுத்த கிழமைகள்ல இலங்கை ஜீவிக்க சபையில கிளை சபையில ஆராதனை செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆகவே இந்த காரியங்கள் கர்த்தர் அவர் தேவை எல்லாவற்றையுமே சந்தித்து கொண்டிருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி முறை நன்றி செலுத்தி சர்ச்சையை சொல்ல முடிக்கிறேன்.
1: அண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தினே, அவர்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அவர்களுடைய பாதைகள் மத்தியிலும் அவர்களை பாதுகாத்தீரே. அண்டவர் பிசிக்கல் லைஃப்ல இருக்கலாம் அவங்களை பாதுகாத்து கொண்டிருந்த அவங்களை தேர்ச்சியில் அவர்களை பலப்படுத்த நன்றி செலுத்திக்கிறோம். இன்னும் ஆண்டவரே திரளான சாட்சிகள் ஆண்டவரே
0: சித்தி வார்த்தைக்காக ஜெபிக்க முடியுமா?
2: ஆராதனை கூட சுவாமி நேரங்களும் ஆண்டவரே சுவாமி கடந்து வந்த எல்லா நிமிஷங்களும் பார்த்து வார்த்தை நேரமா இருக்கிறபடியால் அந்த வார்த்தை நேரத்தை சம்பூர்ண வரத்து போய் ஜெபிக்கிற ஆண்டவரே பார்த்தை பகிர்ந்து கொடுக்க போறவர்களை ஆசீர்வதிங்க, அந்த பொருளுக்கு பயன்படுத்தி பாவித்தருளுங்க. பாவரசு தாவியானவர் தாமியா நடத்தப்பட்டு செப்பிக்கிற ஆண்டவரே தூக்க முடியும் ஆண்டவரையும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதி நடத்தும்படி எல்லாம் வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபம் நடத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஆமென் ஆமென். அது சின்ன எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஆனா அதுல மெயினா மெயின் விஷயம் ஒண்ணு, கதைகள்ல கேட்டிருப்போம், அவரை பத்தி கேட்டிருப்போம், அப்படித்தான் வெறுப்படித்தான் அப்படின்ட்டு எல்லாத்து தெரிந்த நோவா அப்படிங்கிறவர் முடிஞ்ச வீடியோ ஒன் பண்ணி வைங்க. அப்ப எனக்கும் கொஞ்சம் எல்லாரோடையும் பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். நோவா எல்லாருக்கும் தெரிந்த நோவா தாத்தா, அவரை பத்தி தான் இன்னைக்கு நான் அவரை பத்தி தான் இன்னைக்கு சொல்றதுக்கு நடத்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச நோவா வந்து அவரோட இந்த பைபிள்ல நோவா அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்னு பேலைய கட்டின நோவா, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் பெண் நோவால் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சோ நாங்க இன்னைக்கு பார்க்க போறது நோவா. நாங்க வேதாகமத்துல ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்துல ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தெரியும் நோவாவுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க, மூன்று மருமக்கள் இருந்தாங்க, மருமகள் மூணு பேர் இருந்தாங்க. அப்ப அந்த அவங்களோட கதை தெரியும் இல்லையா, பேர் அவர் பேலை கட்டினாரு, பேல இவ்வளவு அளவு இவ்வளவு அளவு எல்லாமே தெரியும் இல்லையா. ஆனா அந்த இந்த நோவா வந்து ஏசப்பா வந்து ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த பேல ஒண்ணு கட்ட சொல்லி சொன்னாரு இல்லையா. ஏன் சொன்னா அந்த அப்படின்னா நோவாவுக்கு வந்து சரியா எத்தனை வயசு நாங்க பார்ப்போம், மத்தேயு 24:37 எடுத்துக்குவோம். எடுத்தவங்க வாசிங்க 24:37.

0: நான் வாசிக்கிறது இல்லாட்டி யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்ப இது வந்து எழுதிட்டு போயிட்டாரு, இத சொல்லிட்டு போயிட்டாரு. மனுஷகுமாரன் வரும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. இப்ப நாங்க எடுப்போம் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்துல 11:12.
1: பூமியானது தேவனுக்கு முன்பாக தீட்டிட்டதாயிருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வலியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
0: இருந்தார்கள் தான் போட்டிருக்கு இல்லையா? இப்ப நாங்க பார்த்த இந்த மத்தையும் அதிகாரத்துல 37 வசனமும் இந்த 6 அதிகாரத்துல 12 வசனமும் இதுக்கு இடையில ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இது வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா பாவம் தான் இருக்குது. ஏசப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, அவ் மனுஷகுமாரன் வரும் வரைக்குமே இந்த உலகத்துல பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரியா சொன்னாரு இல்ல? அப்புறம் நோவா இருக்கிற காலத்துல, நோவா இருந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இந்த மாதிரி பாவமான காரியங்கள் அவர் இருந்த அந்த பூமியில அவர் இருந்த இடத்துக்கு இருந்துச்சு. ரொம்ப சீர்கட்டு போய் இருந்துச்சா அந்த பூமியோட நிலைகள். இதுக்கு இடையில நோவா அப்படிங்கிறவர் வந்து நாங்க பார்க்கலாம் அதே 6 9 வசனத்துல பார்த்தோம்னா அந்த ரெண்டு இதுல அவர் சொன்ன அத்தகைய சூழ்நிலையிலும் நோவா எப்படி இருந்தார் அப்படின்ட்டு அந்த 9 வசனத்துல போட்டிருக்கு.
1: நோவா தற்காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
0: ஆமா, இது ரெண்டு கடையில அந்த ஒரு வசனம் ஒண்ணு வர காரணம் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மலைகள் எங்களுக்கு தெரியும் தானே. சாதாரணமா நாங்க இருக்கிற இடத்துல பரப்பில கந்தனா அரப்புல கந்தையில மலைய பார்த்தா எங்களுக்கு பாக்குற இடத்துல கிட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் கிட்ட போனா இன்னும் பெருசா இருக்கும், உயரமாவும் இருக்கும் இல்ல. அந்த அதையும் விட அந்த மலைகளை தாண்டி அதுக்கும் மேல தானா அந்த பேலை இருந்துச்சான். அப்ப நினைச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு ஜல பிரளயம் வருவதற்கான காரணம் என்ன சொன்னா மக்கள் வந்து கடவுளோட வழியை விட்டு விலகி தீய செயல்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதனால ஏசப்பா கோபம் அடைஞ்சிருக்காரு இல்லையா? கோபம் அடைஞ்சு அவர் எடுத்த முடிவு தான் என்னதுன்னா இந்த பூமிய பெரிய ஒரு வெள்ளத்தினால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செஞ்சாரு. ஆனா இந்த 9 வசனத்துல நாங்க பாக்குறோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் இல்ல, கீழ்படிஞ்சும் இருந்தாரு, ஏசப்பாவோட சஞ்சலித்து கொண்டும் இருந்தார், அதாவது பேசி கொண்டும் இருந்தார், அவரோட ஒரு தொடர்போட இருந்த. சரி, அப்படியும் இருந்தார். அதனால நோவாவுக்கும் நோவாவோட குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையா, எதுவுமே வரல இல்ல. தெரியும் நோவா வந்து எத்தனை நாள் அந்த பேலையிட அளவு கூட அதுல போட்டிருக்கு நினைக்கிறேன். எத்தனை தசனம்

0: அந்த பேழை வந்து கூட எந்த மரத்துல செய்யணும் அப்படிங்கிறது வரைக்குமே எல்லாமே சொல்லித்தான் இருக்குது. கொப்பேர் மரத்துல செய்யணும் அப்படின்னு கூட சொல்லி இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இவ்வளோ ஏசப்ப இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு இவங்க பாவம் செய்யறாங்க இப்படித்தான் நடக்குது, இதனாலதான் நான் அந்த பூமியவே நான் ஒரு வெள்ளத்தை அனுப்பி நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லியும் ஏசப்பா மேல ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்காத படிக்க இப்ப ஸ்ரீலங்காவில வெள்ளம் ஒண்ணு வருது. அதான் பேர்வலை பக்கம் இல்லாட்டி கழுத்துற பக்கம் வெள்ளம் ஒண்ணு வந்துருக்கு. சரியா இப்ப வந்த வெள்ளம் மாதிரி தான் நான் இப்ப இது கொஞ்சம் பெரிய இப்ப இந்த நோவா காலத்துல வந்த மாதிரி பெரிய வெள்ளம் வந்துருக்கு. வந்தோடனே இப்ப ஏசப்பா வந்து சொல்றாரு, யாருக்கிட்டே ஒருத்தர் கிட்ட சொல்றாரு, இந்த என்னது இந்த மாதிரி ஒரு பேலையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மத்தவங்கள இருந்து என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே பேர் வழியில கடல் வேற இருக்குது, இதுக்கு மேல வந்தா சரி நாங்கெல்லாம் போறது போறது தானே, நாங்க எப்படி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க யோசிச்சிருப்போம். அப்ப அந்த இடத்துல நோவா வந்து ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஏசப்பா அவரோட அந்த நோவாவோட குடும்பத்தை எந்த ஒரு இதுலயுமே எந்த ஒரு யுத்தமே இல்லாத படிக்கனு அந்த ஜலப்பிரயத்துல கொஞ்சம் சரி அவங்களுக்கு எதுவுமே ஆகாத படிக்கு அந்த பேலைய கீழ் பூசி செய்ய சொல்லி சொன்னாரு. அப்ப நாங்க அந்த அந்த பேலை வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது, நிறைய பேர் போயிட்டு பாக்குறாங்க, நம்ம போன்களையும் பார்த்தா யூடியூப்ல எல்லாம் அடிச்சு அப்படி பாக்கலாம், சில பேர் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெருசு அந்த பேலை. அப்ப நாங்களா இருந்தா கட்டியிருப்போமா? அடுத்த இந்த கிட்டத்துல கூட ஒருத்தர் வந்து ஒரு அப்பிரிக்காவோ யாரோ தெரியல ஒரு கருப்பு மனிதர் ஒருத்தர், அவரு கூட அந்த ஏசப்பா வந்து என்ன சொன்னார் அப்படின்னு அவரோட பேசினார் அப்படின்னு சொல்லி அவருமே பெரிய ஒரு பேலையை கட்டினாரு. ஆனா கடைசியில அவரையுமே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கதை நமக்கு தெரியும். அப்ப நோவாவும் நோவாவோட மனைவி நோவாவுக்கு பிறந்த சேம் காபெத் மூணு பிள்ளைங்க, அவங்களோட மூணு மருமக்கள்கள் மூணு பேர். இப்ப மொத்தம் எட்டு பேர் இருக்கிறாங்க. எட்டு பேரோட ஏசப்பா சொன்னாரு என்னது, எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடி ஆணும் பெண்ணும் நீ கொண்டு போ அப்படின்னு சொன்னாரு. இல்ல அவர் வந்து சொன்ன அந்த அதே சொன்னபடியே ஏசப்பா எல்லா அந்த சாரி நோவா வந்து எல்லாரையும் உள்ளுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. பெத்த நாள 40 நாள் நான் பார்க்கலாம், நாற்பது நாள் அவர் வந்து பேலைக்குள்ள இருந்தாங்க, அவங்க குடும்பமா பேலைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தப்ப 40 நாள்னா 40 நாளுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமா இருந்திருக்கும். ஏன்னா ஏசப்பா அத கூட நீ இதெல்லாமே செத்துக்கிட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு இருந்தோமே அதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம்னு சொல்லணும்னா, அந்த நோவாட மனைவி அவங்களுக்கு வந்து சரியா இன்னுமே பைபிள் எந்த இடத்துலயும் நோவாவுக்கும் நோவாட மனைவிக்கு பேர் ஒண்ணு குறிப்பிட்டாதான் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு புக்ல சொல்றாங்களா பேர் வந்து நாமா அப்படின்னு, யாசேர் புத்தகத்தின்படி நோவாட வைஃப் பேர் வந்து நாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. இன்னொன்னு புக் ஆஃப் ஜூப்ளியஸ் அப்படிங்கிறதான ஒரு புத்தகத்திலையும் 4:53 எம்சரா அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப எங்களுக்கு தெரியாது அவரோட வைஃப்ட பேரு. ஆனா நோவாட மனைவி பத்தி நிறைய இடங்களை குறிப்பிடலையா, அவங்க வந்து முக்கிய கதாபாத்திரம் இல்ல, முக்கியமான ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. ஆனா 6:18 மனைவியை பற்றி போட்டிருக்கு, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பிள்ளைகள் பிரவேசியுங்கள். அந்த நேரம் மனைவியை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 7:7 சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டர் அனைவரும் பேலைக்குள் பிரவேசியுங்கள், அந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்புறம் 7 சொல்றாரு, ஜல பேலத்துக்குள் தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேலைக்குள் பிரவேசித்தார்கள். அது 2வது நோவாட மனைவியை பத்தி போட்டிருக்கு. 3வது போட்டிருக்கு 8:18 போட்டிருக்கு, அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். இந்த 3 வசனத்துல மட்டும்தான் நோவாட வைஃப் பத்தி போட்டிருக்கு, பெயர் போடாம மனைவின் மட்டும் போட்டிருக்கு. ஆனா இப்ப அவருக்கு வந்து அந்த ஜல பிரளயம் அந்த வெள்ளப்பெருக்கு ஒண்ணு வர்ற நேரம், அவருக்கு வர்ற நேரம் 600 வயசுதான் வந்துட்டு, அந்த வெள்ளம் வந்து வந்து வத்தி போனது வந்து அவர்கிட்ட 601வது வருஷம், 8வது 7வது அதிகாரத்துல 11வது வசனம் நினைக்கிறேன். 7:11 வாசிங்க பாப்போம். ஆமா, 7வது வசனத்துல 7வதுல 11வது வசனம். இல்ல இல்ல, 7வது அதிகாரத்துல 11:12.
1: அவர்களோடு ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும், 7வது அதிகாரம் 14 தானே,
0: 11, 11
1: வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி தேதியாகிய நாளிலே மகா அலத்தின் ஊற்று பெண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திரவுண்டன.
0: அன்னைக்குதான் இந்த 7வது அதிகாரத்துல 11வது வசனத்தின்படி அவருக்கு 601 வயசு, அவருக்கு 601 வயசுன்னா 600 வயசு. அப்புறம் 7ஆம் அதிகாரத்துலதான் போட்டிருக்கு, சரி 7, 8, 8ஆம் அதிகாரத்துல 13 போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஆமா, 8ல 13 போட்டிருக்கு. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியில பூமியின் மேல் இருந்த ஜலம் வச்சு போயிட்டு, அப்ப 600 கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிருச்சுன்னா அந்த ஜலப்புறையும் வந்துட்டு போறதுக்கு ஃபுல்லா நிக்க. அப்ப அது வந்து நின்றுக்கீங்க, ஒரு இடத்துல நின்றுச்சாங்க, அரராத் மலை அப்படிங்கறதான ஒரு இடத்துல தான் அந்த பேலை வந்து நின்றுருக்கு. சரி, அப்ப எல்லாருக்குமே தெரியும் அந்த நோவாட் கதையில வந்து ஒரு புறா வந்து ஒலிவ் காய் புறா வந்து ஒலிவ் எல்லாம் வந்து கொண்டு வந்தோன்னா அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சு. இப்ப இதுல முக்கியமா சொல்ற ஒரே ஒரு கருத்துனா, அவர் வந்து குடும்பத்தை கட்டுனாராம். அவர் வந்து நோவா வந்து தன் குடும்பம் நோவா வந்து குடும்பத்தை கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு 40, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி 40 நாள் அவரு பேலைக்குள்ள இருந்தாரு. பேலைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் கூட்டி வெளியே கொண்டு கூட்டிட்டு வந்தாரு, உள்ளுக்கு திரும்ப கூட்டிட்டு வெளியே கொண்டு போனாரு அப்படி இப்படின்னு அந்த கதையும் தெரியும். ஆனா உண்மைக்குமே நோவாட்டு கதையில நோவா வந்து ஃபுல்லாக அவருடைய குடும்பத்தை தான் கட்டி இருக்காரு அப்படின்னு சொன்ன, இவ்வளவு பெரிய ஒரு ஒரு வெள்ளம் ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவரோட மனைவி தான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. நோவாட மனைவி தான் நோவாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. அந்த பேலை கட்டுனதுல இருந்து அவர் போயிட்டு ஏசப் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு. வேற யாராவது இருந்தா என்ன சொல்லிருப்போம், நாங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஒரு வேலையில இவ்வளவு பெரிய பேலை கட்டணும், இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, இப்படி பொருளாதார பிரச்சனை இருக்கு எங்களுக்கு, இதுல பேலை கட்டணும் அப்படின்னு தான் நாங்க கேள்வி கேட்போம் இல்லையா. இப்ப இருக்கிற இதுல சொல்றேன் நானு, அந்த நேரம் நோவாடு காலத்துல இவ்வளவு பெரிய பினான்சியல் பிரச்சனை எல்லாம் இருக்கல அவருக்கு. ஏன்னா அவருக்கு பினான்சியல் பிரச்சனை இருக்கல, லோன் இருக்கல, அப்புறம் அவருக்கு என்னது கேஸ் பிரச்சனைங்க இருக்கல, ஃபேன் வசதி அந்த எலக்ட்ரானிக் பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் இருக்கவே இல்லை இதுல. அப்ப அதனால அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க சரியா ஒரு ஒரு ஸ்டார்ட்ல இருந்து அந்த பேலை கட்ட சொன்னதுல இருந்து முடிஞ்சு அவங்க வெளியே போகும் வரைக்கும் நோவாட மனைவி வந்து அவர் கூடவே இருந்து எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ணி அந்த பேலை கட்டுனாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அதுலயும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க சொல்றாங்க என்னன்னா, அந்த பேலை சாரி நோவாட 3 பிள்ளைங்க சேம் காம் ஆபேத், அவங்க கூட சொல்லியிருக்கலாம் நீங்க கட்டுறதா இருந்தா நீங்களே கட்டுங்க, எங்களுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது ஏதாவது அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனாலும் நோவா வந்து அவங்கட்டு மகன்களையுமே நல்ல முறையா வளர்த்து கீழ்ப்படிவா வளர்த்தனாலதான் அவ்வளவு பெரிய பேழை நோவாவுக்கு மட்டும் கட்ட முடியுமா இருந்திருக்குமா? இல்லைன்னா ஒரு மகன்க இருந்திருந்தாங்க, மகன் இருந்த அந்த மூணு பேர் இருந்தனாலதான் கட்டுறதுக்கு இன்னுமே ஈஸியா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்ப இந்த வார்த்தையில வந்து நோவா அவரோட குடும்பம் ஒவ்வொரு வகை விலங்குகளும் ஜோடி ஜோடி ஆணும் பெண்ணுமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 21:6 21:6 சொல்றது, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள், எல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லியும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? 6:21. இப்படி 40 நாள் இரவும் பகலும் இடைவிடாமல், 7:12 போட்டிருக்கு, 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. எங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சாலே வெள்ளப்பெருக்கு வந்துடும், எங்களுக்கு போறதுக்கு தட்டுப்பாடு இருக்கும். அதுவும் இல்லைன்னா மிச்சம் எது போனா என்ன சொல்றது, கரண்ட் கூட ஒரு இடங்களுக்கு எல்லாம் போயிடும். ரொம்ப மழை வந்துருச்சுன்னா இயற்கை பேரழிவுகள் வரும், என்னென்னவோ எல்லாம் சேதங்கள் எல்லாம் வரும். அதுலயும் 40 நாள் அவங்களுக்கு அந்த பாதிப்பு கூட இருக்கல, அந்த நேரம் அவங்க அழகா அந்த 40 நாள் அதுக்குள்ள இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னா 9:17, அந்த பூமியின் மேலு அந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாவே வத்தி போன பிறகு ஏசப்ப வந்து நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை சொன்னாராம். 9:17. சொன்னாரா, இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார் அப்படின்னு இருக்குது. அப்ப ஏசப்பா சொல்லிட்டாருன்னு வாக்கும் பண்ணிட்டாரு, இனிமேல் நானு வெள்ளத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வாக்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கு அடையாளமா வானவில் ஒண்ணும் இருந்திருக்கு. ஏது பிரச்சனை என்னாச்சு? கேக்குறீங்கன்னு விசுவாசிக்கிறேன், கேப்பேன், திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேப்பேன். அப்ப அடையாளமா வானவில்லன் வச்சிருக்கிறாரு. அப்ப இத பொறுத்த சொல்ல போனா அவரோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு அவர் காத்துக்கிட்டு வர்றதுக்கு முதற்காரிய நோவா வந்து ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு, நீதியும் உத்தமனமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பைபிளே போட்டுதான் இருக்கு. அதனால நாங்க இனி வரும் காலத்துல கூட நாங்க எங்களுக்குன்னு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டுல தலை வந்து ஆண்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள இதுல வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னா தலையில நான் சொல்றேன், பெண்கள் தான் ஆவிக்குரிய ரீதியில ஒரு என்ன சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ரொம்ப பலன் உள்ளவர்கள். பெண்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, கணவன் ஏதாவது இல்ல நான் ஜபிக்கிறதுக்கு ஏதாவது அப்படி இப்படின்னு எது சொன்னாலுமே இல்ல, பெண்கள் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க வாங்க ஜபிங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக ஜபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக ஜபிக்கணும், நமக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு, இத்தனை தேவை இருக்கு, இதுகளுக்காக ஜபிங்க அப்படின்னு பெண்கள் தான் மனைவிகள் தான் வழி நடத்துவாங்க. போஸ்ட் பண்ணுவோம், போஸ்ட் பண்ணி சரி நீ வந்து ஜெபி இல்லாட்டி உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நோவாவோட காலத்துல இருந்தது மாதிரி இந்த காலத்துல நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஜலப்பிரளயம் ஒண்ணு வரணும் அப்படிங்கிறது இல்ல, ஜலப்பிரளயத்தை போல எது வந்தாலுமே குடும்பமா நாங்க மொத கடவுள்கிட்ட பாதத்துல கீழ்படிஞ்சு எந்த விஷயம் நாங்க செய்ய போகணும் அப்படின்னா கடவுள் பாதத்துல கீழ்படிஞ்சு அவர்கிட்ட வார்த்தையை கேட்டு நோவா நோவாட மனைவி வந்து நோவாவுக்கு எல்லா விஷயத்தையும் கேட்டு அன்னைக்கு அவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து அவர்கிட்ட வார்த்தையை கேட்டு அந்த பேழைய கட்ட முடியதா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல நமக்கு எந்த பிரச்சனையும், நம்ம எதிர்கால நம்ம செய்யணும் இல்லாட்டி போனா செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். ஆனா செய்யறதுக்கு அஞ்சு கையில அஞ்சு விரல்ல ஒரு இப்ப ரெண்டு கையில ஒரு கை தான் தாங்களா இருக்குது, இன்னொரு கை இல்ல அப்படிங்கறது மாதிரி இருந்தாலுமே ஏசப்பாவோட நாங்க பயணிக்கும் போது எல்லாத்தையுமே சரியா செய்யறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு கட்டாயம் கிருபை செய்வாரு. நாங்க இன்னொரு ஆக்கள்கிட்ட முன்னுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு இன்னொரு எப்படி சொல்ல, நம்ம நம்ம வாழ்ற சமுதாயத்துல நமக்கு முன் இருக்கிறவங்க வந்து அந்தஸ்தாலையோ இல்லாட்டி போனா வேற விஷயங்களால அவங்க பெருகி இருக்கலாம், இல்ல நமக்கு நமக்கே காட்டலாம் அவங்க இப்படித்தான் அப்படித்தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஏலும் அவங்க ஜெபிக்கிறாங்க அவங்களால என்ன ஏலும் ஜெபிக்க மட்டும்தான் ஏலும்னு அப்படித்தான் சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் நம்ம நம்முடைய தேவன் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் வந்து நமக்காக எதையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நோவாட்டு குடும்பத்தை காப்பாத்தினது போல நம்மோட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பாதுகாக்க அவர் வல்லவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் செய்கிற தேவன் எங்களுக்காக. இன்னும் ஏசப்பா சொன்னது போல அதே மத்தேயு 24:37 வசனத்துல மனுஷகுமாரன் வரும் மட்டுமே அந்த பாவங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலக்கெடுவுலையும் பாவங்கள் இருக்குது, பாவமான மனிதர்கள் பாவமான காரியங்கள் அதெல்லாம் இருக்கிற சமுதாயத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லையா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையும் கூட நோவாவை போல ஒரு நீதிமானாய்

போன சனிக்கிழமை சக்தி எந்த நாளைக்கும் அந்திக்கு குடும்ப ஜபத்துல திறந்து திறந்து பாக்குறது அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய பேத்துக்கு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும் கடவுள் அறியாத ஜனங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இந்த வார்த்தை இல்லைன்னா நமக்கு 100%க்கு 100% ஒரு ஆசீர்வாதம் பெறவே முடியாது. நான் சொன்னா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா கடைசிய சொல்றேன், இந்த நோவா கதையில இந்த பைபிள் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ஏசப்ப சீஷர்கள் உட்பட நிறைய பேர் ஏசப்பாவுக்கு ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்தவங்களும் அவருக்கு பிறகு இருந்தவங்களுமே எல்லாத்தையும் பத்தி இந்த பைபிள போட்டிருக்கு. ஆனா அந்த பைபிள் அதே போட்டிருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விதைக்கிறவனுடைய உவமை என்னத்துல லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், 8 எடுத்தவன் வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம்.

லூக்கா 8:16 வசனத்துல போட்டிருக்கு. விதை தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஐ மீன் விதை வந்து தேவனுடைய வசனம். விதைக்கிறவர் தான் மனுஷகுமாரன். விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஏன் சொன்னா விதைக்கிறவனுக்கு அடுத்த உவமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னது எல்லாத்துக்குமே தெரியும், விதைக்கிறவனுக்கு அடுத்த உவமை என்னது, வழி அருகே ஒரு விதைகள் விழுகுது, கட்பாறை நிலத்துல விழுகுது, அப்புறம் முட்கள் பாதையில விழுகுது, அப்புறம் நல்ல நிலத்துல விழுகுது. வழி அருகேனா அந்த வார்த்தைகளை கேட்டு பாதிக்கு பாதி கொஞ்சம் காதுல போட்டு சம்பது. கட்பாறைனா பாரத்துல கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த வார்த்தைகள் வந்து தங்களுக்குள்ள வேர்க்கொள்ளாதபடினால கொஞ்ச காலத்துல விசுவாசிச்சு சோதனை வந்த பிறகு ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேதனை சோதனை ஏதாவது போராட்டம் வந்துருச்சுன்னா அது பிறகு அவங்க அதுல இருந்து பின்வாங்கி போயிருவாங்களாம். முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்ட விதைகள் வந்து வசனத்தை கேட்பாங்களாம். ஆனா கேட்டோன்னு அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பத்தியும் அந்த உலகத்தை பத்தி இருக்கதான ஒரு காரியங்கள்ல அவங்க நெருக்கப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்காது, வெளிப்படாது இந்த பலன்கள். அந்த மாதிரி வசனம் இருந்தாலும் வெளிப்படாது. நல்ல நிலத்துல விதிக்கப்பட்டவங்க வந்து நன்மையான உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து அந்த வார்த்தைகளை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதுதான் சொல்லுது 1:30, 60, 100 பங்கு பலன் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க 100%, 100% நாங்க பலன்களை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நாங்க எங்களுடைய வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை வேதாகம வார்த்தைகளை நாங்க கட்டாயம் எங்களுடைய காதுகளை நாங்க எடுக்கிறது மட்டுமல்ல உள்ளத்துக்குள்ள நாங்க எடுத்து அதை நாங்க கிரியை செய்யறவங்களா இருக்கணும். 100% ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். நாங்களும் நல்ல பார்த்தது போல நோவாவுடைய வாழ்க்கையில நோவா எப்படி எவ்வளவு பெரிய அந்த பேரழிவுலையும் கூட அந்த குடும்பத்தை பாதுகாத்தாரு, பாதுகா கேசப்ப கருபை செஞ்சாரு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாத பிடிக்கு அவங்கள நல்லபடியா அவங்க அந்த பேழையில இருந்து வெளியே வர மட்டும் பாதுகாத்தாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ ஜல பிரளயம் வெள்ளத்தை போல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் முடியும் போது இன்னொரு பிரச்சனை இன்னொரு அப்படி மாறி மாறி வந்தாலுமே, தாங்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் வேதனைகள் வந்தாலுமே ஏசப்பா அவை எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். அதை விசுவாசத்தோட நாங்கள் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்க வார்த்தைகளை கொண்டு அதை நாங்க என்ன சொல்றது அந்த வார்த்தைகளை நாங்க மனதுக்கு எடுத்த ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, அதே போல இனியும் என்னோட வாழ்க்கையில நீங்க செய்யுங்க அப்படிங்கிற விசுவாசத்தை நான் வச்சிருக்கேன் ஏசப்பா, நீங்க என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபிக்கும் போது கட்டாயம் கர்த்தர் கிரியைகளை செய்வோர் ஆசீர்வதி பெறாம. ஆகவே இந்த வழியில கூட நாங்க பார்த்துதான் இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிச்சு முடிவுக்கு வருவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்பு மறக்கமா கிருபை நிறைந்த நல்ல தகப்பன். இந்த வழியில கூட ஆவியானவர் சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள்

பார்த்தோம், கர்த்தாவே ஆறாம் அதிகாரத்துல சுவாமி நோவாவை பற்றிய தான வார்த்தைகள் எவ்வளவா இருக்கிறது. ராஜாவே, நோவானவரே, நோவா வாழ்ந்த காலத்துல சுவாமி நீதி முத்தமன்மானா இருந்தார் என்று சொல்லி இருக்கிற தகப்பனை, அப்படி ஆயி தகப்பன் அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே சுவாமி அந்த ஜல பிரளயம் வந்தும் கூட ராஜாவே ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாத படிக்கு ஆண்டவரே சுவாமி மனைவி தன் கணவனுக்கும் பிள்ளைகள் தன் தாய் தந்தைக்கும் இருவருக்கும் ஆண்டவரே சுவாமி உதவிகளை செய்து அந்த பேழையை கட்டி அந்த 40 நாளும் ஆண்டவரே அந்த பேழைக்குள் இருந்து வெளிவர மட்டும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத படிக்கு வர கர்த்தாவே நிற்கிறவை செய்தீங்க. அதன் பிறகு அந்த ஆண்டவரே சுவாமி அந்த சேம் காம் யாவேத் வழியாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே சுவாமி பல்கி பெறுகிற அளவு காண ஆண்டவரே தகப்பன் ஒரு ஆசீர்வாதங்கள் நீர் கொடுத்து ராஜாவே அப்படியாகவே நீர் சாதிக்கிறனால நன்றி சுவாமி.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரமாவே ஆண்டவரே சுவாமி. அப்படியாகவே ஆண்டவரே தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன், காத்த தேவன், கர்த்தாவே, இனியும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கூட நீர் அப்படியே செய்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அந்த வேலையிலும் கூட நாங்க லெசி அங்கிள், லெஸ்லி அங்கிள்

மன்னிக்கவும், இங்கே சர்ச்சில் பின்னக சர்ச்சில் மணி சத்தினதுனால மியூட் பண்ணிட்டேன். வார்த்தைக்காக ஜெபிச்சாச்சு. யாருக்காவது விண்ணப்ப ஜெபங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஜெபிப்போம்.

0: விண்ணப்பத்துக்கு ஜெபிக்கவா இல்ல விண்ணப்பத்துக்கு?
1: விண்ணப்பங்கள் எப்படினாலும் விண்ணப்பங்கள் இருந்தா அதுக்காக ஜெபிங்க. விண்ணப்பங்கள் என்ன இருக்குன்னு கேளுங்க. கமலக்கண்ணா விண்ணப்ப ஜெபம்னு சொன்னாங்க, முதல்ல ஜெபிக்க சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்போம். ஷேன் சொல்லி யாரோ ஒரு பேரும் சொல்லியிருந்தாங்க, சித்தி அவங்களுக்காக ஜெபிங்க. அவர் வந்து நல்லா படிச்சிருக்கிறாராம், ஆனா அவருக்கு வேலை இல்லையா, வேலை ஒண்ணு கிடைக்கணும்னு சொல்லி அவருக்காக ஜெபிங்க சித்தி. நீங்க மத்தது
0: ஒன்னு இருக்கு சொல்லி அவங்களோட பேரன் பதிமூணு வயசு மகனே
2: அவங்களுடைய பேரன்
1: அவங்க ரெண்டு பேர்த்துக்காக சித்தி ஜெபிங்க.
2: இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அதே போல தகப்பனே சுவாமி, இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, எங்கள் கமலா சகோதரி அந்த தாயார் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு சுவாமி, விண்ணப்பங்கள் வைத்தார்கள் ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு விண்ணப்பம் ஆண்டவரே சுவாமி உணர்ந்திருக்கிறவராயிருக்கு சுவாமி, இந்த விண்ணப்பத்திலே ஆண்டவரே சுவாமி சொல்லப்படுற அந்த மகன் ஆண்டவரே நல்ல ஆண்டவர் படிப்பினையும் ஆண்டவரே உள்ள மகனாக இருந்தும் ஆண்டவர் தொழில் வாய்ப்புகள் இல்லாதபடி இருக்கிறபடி நான் மகனுக்காய் செவிக்கிற இசப்பா ஆண்டவர் தாமே மருத்துவமனை கொண்டிருக்கிறார் கொட்டுக்கும்படி ஆண்டவரே உங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு வைக்கிற இந்த விண்ணப்பத்தை கத்தாவே நாங்கள் வாரக்கிழமை சாட்சிகளை கேட்க தாமே கிருபை செய்யும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தை கொடுத்து அந்த மகனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். இப்படியாக சுவாமி அப்பியான கருத்துல வைக்கிறப்பா ஆண்டவரே சுவாமி, தாயனுடையமாக ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த மகனை ஆண்டவரே சுவாமி ஒப்புக்கொடுக்கிறேன், அந்த திரு மகனை 13 வருஷம் நாளும் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த மகனுடைய பிறப்பின் நாளாயிருக்கிற இந்த நாளை தாமே பொருட்படுத்த ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே அந்த மகனை ஆண்டவரே சுவாமி தாயின் கர்ப்பத்திலே துவக்க முதல் இம்மட்டுமாக ஆண்டவரே சுவாமி நீரை வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரே சுகங்களோடு சமாதான நன்மைகளையும் பெருகப்படுத்தி ஆசீர்வைத்து ஆண்டவரை இம்மட்டும் வழிநடத்தினீர் சுவாமி இந்த மகனை ஆண்டவரே, இன்னும் இன்னுமாக ஆண்டவரே இந்த பிள்ளையை கரம் பிடித்து வழிநடத்து இயேசப்பா, படிப்பிலும் சரி கல்வியிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் குறைகள் என்று நிறைவாய் ஆண்டவரே, உங்களுடைய ஞானம் ஆண்டவரே மகனுக்கு கிடைக்க வேண்டி ஜெபிக்கிற கர்த்தாவே சாலமோன் மன்னினர் போல் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த சாலமோனின் ஞானத்திலும் ஒரு துளி ஞானம் இந்த மகனுக்குள் வழிநடத்தி இந்த 13வது வருஷத்திலும் இன்னும் மேலும் முன்னேறி செல்ல ஆசீர்வதிக்க இந்த பிள்ளை காண்டவரே சுவாமி, அப்பெற்றோர்களுடைய அன்போடு ஆண்டவரே சுவாமி தகப்பனே சுவாமி கூடவே கத்தர் ஆண்டவரே இந்த பாட்டியார் ஆண்டவரை வழிநடத்திருக்கிற ஒரு அன்பாக ஆண்டவரே, அப்படின்னா அவர்களுடைய ஜெபங்கள் இந்த மனைகளுடைய ஜெபங்கள் மகனை தாங்கி வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே சுவாமி ஆவி ஆண்டவரே இந்த மகனை ஆண்டவரே சுவாமி பரிசு தாவினாலே நிரப்பு வழிநடத்துங்க, அதே போல அந்த பிள்ளையினுடைய ஆண்டவரே சுவாமி போக்கிலும் மரத்திலும் உடைய தேவ தூதர்களை பாதுகாத்து வசித்தும்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற அந்த வருஷம் ஆண்டவரே அப்பா, இந்த 13வது வருஷம் இன்னைக்கு நாள் தொடக்கம் ஆண்டவரே சுவாமி, என்பாய் தொடர்ந்து போகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நன்மையிலே குறைவுபடாதபடி இந்த மகனை ஆசீர்வதித்தபடி எல்லாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்தை நான் ஜெபம் பண்ணிக்கிறது ஒரு நம்பிதாவே ஆமென்.
1: கமலக்கடை முடிஞ்சு தானே பேசுறது, திக்கி திக்கி தான் கேக்குது அது தனக்கு. இந்த அந்த இன்னொரு விண்ணப்ப ஜெபம், நானும் ஒரு விண்ணப்ப ஜெபம் வைக்கிறேன், அந்த பாஸ்டருக்காக ஜெபிப்போம். பேரு கப்ரியல், அவர் இந்தியாவில இருந்து வர்றாரு, இப்ப அவர் ஏழாம் தேதி அங்க வீட்டுக்கு வர்றாரு, அதுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். மத்தது ஜான்சனுக்கு ஒரு இந்த என்ன சொல்றது இன்னொரு ஆப்ரேஷன் ஒன்று செய்ய இருந்துச்சு. இப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு டேட் வந்து அடுத்த மாதம், அதாவது இப்போ வர்ற மாதம் 10ஆம் தேதி ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம் கர்த்தர் வந்து அந்த காரியங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னு நாங்கள் ஜெபிப்போம். அந்த பிளேட் ஒன்று போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளேட் போட்டால் வரால குளிர் நேரம் கூட தாங்க முடியாதான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதனால் கர்த்தர் அந்த காரியங்களை வந்து இல்லாதபடிக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லதுக்காக ஜெபிப்போம்.
2: ஆண்டவரே சுவாமி, இப்படியாக ஆண்டவரே சுவாமி மகள் ஆண்டவரே சுவாமி இப்ப கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சுவாமி ஆவியானவரே மகன் ஆண்டவரே சுவாமி கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் இருந்து உங்க பாதப்படியில வைத்து ஜெபிக்கிற ராஜா, அப்படியாக தகப்பனே சுவாமி ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே தகப்பன் அந்த மகள் தந்தது போல தன்னுடைய கணவருடைய ஆண்டவரே சுவாமி அந்த பாதத்தை அந்த ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட் மூலமாக ஆண்டவர் ஏற்பட்ட அந்த வேதனை இயேசப்பாதை நீங்க முற்றும் மாற்றினவராயிருக்கிற சுகத்தை கொடுத்துட்டீங்க நாங்க விசுவாசிக்கிற சப்பா. அந்த போதும் தகப்பனே சத்துரு ஏதேனும் ஒரு காரியத்தை திட்டங்களை வைக்கிறானா அவனுடைய திட்டங்கள் வாய்க்காதே போகும்படி இயேசுவின் நாமத்தினால் இது நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ராத்திரி பொழுது நேசப்பா அந்த விண்ணப்பங்கள் ஆண்டவரே நாங்க ஒப்புக்கொடுக்கிறது ஒரு விண்ணப்பத்தின் கத்தாவே சாட்சிகள் பெருக ஆண்டவரே. இந்த மகனை இப்போது தொடுங்க ஆண்டவரே, மகன் ஜோசனை வச்ச தலைமுதல பாதம் மட்டும் தொட்டு அந்த பாதங்கள் இருக்கிற ஆண்டவரே சுவாமி அப்பா வைத்திருந்தால் சொல்லப்பட்டது ஆண்டவரே அந்த இடத்துல மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சை பண்ண வேண்டும் ஆண்டவரே சுவாமி. ஏற்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை பண்ணி ஆண்டவரே அந்த இடத்துல ஏதேனும் ஒரு காரியத்தை கொடுத்து ஆண்டவரே சுவாமி திட்டம் ஆண்டவரே தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர் உங்க வார்த்தை சொல்லு ராஜா. தலையிலிருந்து ஒரு தலைமயிர் விழுந்தாலும் அது நான் அறியாத படிக்க நடக்காது என்று சுவாமி அப்படின்னா தகப்பனே சுவாமி அந்த மகனுக்கு ஆண்டவர் எதை செய்ய வேண்டதே செய்யக்கூடாது தகப்ப தாமே அறிந்திருக்க அந்த சரீரத்தை சம்பூர்ணம் கருத்துல வை ஜெபிக்கிறேன். அந்த பாதத்துக்கு இதுக்கு பிறகு ஆண்டவரே எந்த ஒரு தொந்தரவுகளும் ஆண்டவரே சத்துருனால் ஏற்பட விடாத படிக்க ஆவியானவரே சம்பூர்ணமாக ஆண்டவரே சுவாமி அந்த வைத்தியரினால் சொல்லப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அப்பா நன்மைக்கு ஏதுவாக மாற திருவை செய்ய ஆண்டவரே வைத்தியரை கண்டு வியக்கும்படியான அற்புதத்தை செய்கிறதவ நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. என் எல்லாங்கள் இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புக்கொள்ளத்தை ஜெபிக்கிற அந்த மகனுக்கு பூர்ண சுகத்தை விடுதலை சமாதானத்தை பெற்றுகிறேன் ஆண்டவரே சுவாமி. அவருடைய சரீரம் கண்டு நாணப்பட்ட வேதனை நோவுகள் போதும் ராஜா. இதுக்கு பிறகும் பெயர்பட்டு ஆண்டவரே மகனுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள் வராதபடி கேசப்பா ஆண்டவரே இந்த சத்திர சிகிச்சைங்கிற வார்த்தையை மாற்றி போட்டு இப்போது நலமான சுகம் அந்த கால்கள் நல்ல நிலைமைக்கு மாறியிருக்குன்னு அந்த வைத்தியர்களை மீண்டும் சொல்லும்படியாக ஆண்டவர் தாமே அற்புதம் செய்வீர் என்று முழு நம்பிக்கை விசுவாசத்திற்கு மகளுடைய ஜெபங்களை ஒருவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் மறு உத்தரவை கொடுப்பீர் என்று எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தகப்பனே அப்பா நீங்க செய்வீங்கன்னு முழு நம்பிக்கை விசுவாசத்திற்கு உங்க மீது மாத்திரமே நம்பிக்கை வைக்கிறேன் இயேசப்பா எல்லாமே இயேசுவின் நல்லமத்தினால் ஜெபமடி ஜெபம் நல்லபிதாவே. அப்படியா காண்டவரே சுவாமி மகளுடைய ஆண்டவரே நம்ம விருப்பமா காண்டவரே ஆண்டவர் இலங்கை தேசத்தை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே இந்தியா தேசத்து பாஸ்டர் ஆண்டவரே சுவாமி இந்த போதகரை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அவரை பொறுப்படுங்க அவர் தேவைகளை சந்தித்து மட்டும் நடத்தியிருக்கிற சுவாமி. அப்படியா காண்டவரே வந்திருக்கிற நோக்கம் ஆண்டவரே அந்த ஜெப காரியங்கள் அவருடைய பயணங்களை கத்தர் வாய்க்க செய்து இன்னும் ஆசீர்வதிக்க வழிபடி ஜெபிக்கிற தகப்பனே சுவாமி அவருடைய தேவைகளை கத்தர் சந்திக்க வழிபடி ஜெபிக்கிற சப்பாதி போல அந்த பயணத்தில் ஆண்டவரே இந்த தடைகளும் ஒரு இன்னல் இந்த இடத்துக்கு போகணும் நினைச்சிருக்காரோ இந்த இடத்துல பிரேயர் பண்ண ஆயத்தமாக வர கிழமைகள் இருக்கோ ஆண்டவர் சுவாமி இந்த ஆண்டவரே சுவாமி அப்பா இந்த அரப்பிளாக்க அந்த பிரதேசத்திலேயோ ஆண்டவரை வேறுகளை பிரதேசத்துக்குள்ள வந்து ஆண்டவரே சுவாமி அந்த ஜெபத்துகளை ஆண்டவர்களுடைய கருத்துக்கு ஒப்புக்கொடுத்துக்கிறோம் ஆண்டவரே. அது ஆண்டவரை உங்க சித்தப்படி அந்த தாசன் ஆண்டவரை இங்க வருவதற்கு தேவன் திருவை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரை. இந்த இலங்கை தேசத்தை வந்தடைந்த தாசன் ஆண்டவரே இந்த சமூகங்களுக்கு வருவதற்கு தேவன் தாமே திருவை செய்த அந்த பாதை வழிகளை எல்லாம் ஆண்டவரை கோணலான வழிகளை தேவன் நேராக்குகிறவராயிருக்கு சுவாமி. செவ்வாய்ப்படுத்தும் தூதர்களை கொண்டு ஆண்டவரை குறித்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு சத்துருவின் தடைகள் வராதபடிக்கு சகலவற்றையும் சீர்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி எல்லாங்களின் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்திலே ஆண்டவரே இந்த போதகரைய சம்பூர்ண உங்க கரத்துல ஜெபிக்கிறோம். அவரோடு வந்த ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம். யார் வந்தார்கள் அவர் எங்க போ வந்திருக்கார்களோ அந்த பயணத்தை எல்லாம் கொடுக்கிறோம். நிறைவேறுபடுத்த ஆசீர்வைக்கு நடத்தும்படி எல்லாங்களின் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்தினால் ஜெபம் பண்ணிக்கிற ஜீவன் நல்ல பிதுவா பிதா வேணுமாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி ஒப்புக்கொடுத்தது போல அந்த விண்ணப்பங்கள் போலவே ஆவியானவரே நம்முடைய சமூகத்தை ஒப்புக்கொடுக்கிறப்பா ஆண்டவரே சுவாமி மரணதா என்று சொல்லப்படுகின்ற தேவ சமூகம் ஆண்டவரே சுவாமி அப்பா மகள் விசுவாசராயணி அவர்களோடு கூட ஆண்டவர் கணவருமாய் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜெப காரியங்களை இன்னும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆண்டவரை அப்பா தங்களுடைய ஆண்டவர் மாமிசமான காரியத்திலே வெற்றிகளை விட என் தேவாதி தேவனுக்கு செய்கிற ஊழியத்தின் வெற்றிகளை ஆண்டவர் உடைய நாமம் மகிமைப்பட சாட்சி பெருகும்படி இவர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தி பாவித்தருளும்படி அப்போ ஆவியினாலே நிரப்பு இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புப்படுகிற தேவர்களை சந்திக்கும் மகளுடைய வழிகளில் இருக்கிற எல்லா தடைகளை முறைகளை மாற்றுகிற தேவன் இருக்கிறேன். விசுவாச நம்பிக்கையோட இந்த ராத்திரி பொழுதுபோல அன்பு தரத்தில் ஆணி பாய்ந்த தரத்துல தகப்பனே சுவாமி எசப்பாத மகனை மாண்டவர் தள்ளுமுள்ள தரத்துல ஒப்புப்பட்டது இயேசுவே ஆவியானவரே இந்த மகளை அபிஷேகித்திருக்கிறீர், அந்த வழிகளில நடத்த போகிறீர், ஆண்டவரை தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர், ஆண்டவரை உமக்கு நன்றி நன்றி எசப்பா, தடைகள் வருவது ஆண்டவரே சுவாமி அப்பா சாதாரணமாய் ஆனால் அதை யார் உண்டு பண்ணுகிறார்களோ அவர்கள் கையோடு சொன்னீராண்டவரே, அப்படின்னா இதர்கள் படுத்துகிறவர்களுக்கு அது பாக்கியோவாய் போகும் ஆண்டவரை, இருந்த போது தச்சாவே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சமாதான பாதைகளில் நடக்க திருவை செய்க, அந்த சமூகத்துக்குள் வருகிற எல்லா ஆண்டவரை ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையும் ஆசீர்வதிக்க, அதன் வருகிற ஆண்டவரே சுவாமி சகோதர சகோதரி குடும்பங்கள் பிள்ளைகள் யார் வருகிறார்களோ வருகிறவர்களுடைய ஆண்டவரே சுவாமி வழிகளை கட்ட செவ்வாய்ப்படுத்துகிறார்கள். இப்படியாக ஆண்டவரை அன்பு கரத்துல எங்கள் ஆண்டவரே சுவாமி கத்தாவே ஆண்டவரே சுவாமி சைபரஸ் நாட்டுல இருக்கிற எங்கள் மகள் ஆண்டவரே சுவாமி சலாயனியுடைய ஆண்டவரை மரணாதா என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரனும் ஆண்டவரின் மகளுமாய் கூடி செய்கிற அந்த ஊழிய பயணத்தை கத்தரை வாய்ப்பு செய்தா சீர் வரிக்கும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்து நான் தேவன் நிற்கிற ஜீவன் நல்ல பிதாவே சோத்திரம் ஆண்டவரே ஹாலேலூயா நன்றி நன்றி சோத்திரம்
1: எத்தனை விண்ணப்பங்கள் ராஜாவே சுவாமி வைத்தது ஆன ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஆனவரை விண்ணப்ப ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆனவரே அதே போல விசேஷமா நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். வைத்தியசாலையில இருக்கிறதான மனிஷாட அப்பாவுக்காக ஜெபிப்போம். அவருக்கு அவர் இன்னும் ஐசியூல தான் இருக்கிறாரா நானும் பேசினேன். அப்ப அவருக்கு சாப்பாடு கூட சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் அவங்க மகளோட பேசினேன், மலிஷாவோட நான் பேசினேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சுகமாக்கும் என்பதை கொண்டு நான் சாட்சியோடு கூட அந்த மகளோட நான் பேசினேன். வார்த்தைகளை நான் சொன்னேன், அநேக காரியங்களை நான் சொன்னேன் சொல்லி சொன்னேன். நீ போய் பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் போய் அப்பா இருக்கிற இடத்துல இருந்து எஸ்ஓவி நாம் தேசப்ப உங்களுக்கு எனக்கு தெரியாது நீங்க யாரு, நீங்க எப்படி சுகமாக்குவீங்கன்னு தெரியாது, நீங்க வார்த்தையால தான் சுகமாக்குவீங்களா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் கண்டதில்லை எஸ்ஸப்பா, எங்க அப்பாவை நீங்க சுகமாக்குங்க அப்படின்ட்டு நானே சொல்லி கொடுத்தேன், எப்படி சொல்லணும்னு கூட தெரியாதனால நான் சொன்னேன். அப்ப அந்த எல்லாத்தையுமே நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு. நான் செபிக்கு நாங்க எல்லாரும் செபிப்போம். அந்த நான் சொன்ன காரியங்கள் நான் நிறைய சாட்சிகளோட கூட தான் சொன்னேன். அவங்க அப்பாவோட பேசுறதுக்கான வழி இல்லை இன்னும். அப்ப அதனால அவங்க அப்பாவுக்கு சுகமாகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ நேர்ந்து கயிறு கட்டிருக்காங்களே, ஏதோ நேர்த்தி கடன் போட்டிருக்கதா சொன்னாங்க. இப்ப அதனால செபிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக எந்த ஒரு சத்துருக்களுக்கும் யாரையும் தோட எந்த ஒரு அதிகாரம் இல்லை. ஏன்னா நாங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் அவங்ககிட்ட ஒரு காரியம் ஒண்ணு நடந்துகிருக்குன்னு அது ஒரு பெரிய தடையாவே இருக்கும். நான் சொன்ன அதெல்லாம் நீங்க நிப்பாட்டுங்க, எதுவுமே செய்ய வேணாம். நீங்க ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு இந்த நீங்க அப்பாவுக்காக நீங்க இந்த ஜெபங்களை கலந்துக்கங்க, அப்பாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொன்னேன். சத்துருவான் அந்த பிள்ளைய அந்த வார்த்தைகளை கேட்க விடாத படிக்க போராட்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால நாங்க ஜெபிப்போம். அவங்க அப்பாவுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கணும், அது இயேசு கிறிஸ்துவனால தான் கிடைக்கணும். சாட்சி எங்களுக்கு வந்து கிடைக்கணும், இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்களே வந்து சொல்லத்தக்கதாக இயேசப்ப கிரிய செய்யணும், அற்புதங்களை செய்யணும். இயேசப்ப லாசருவ கூட அந்த 4 நாட்களுக்கு பிறகு எப்படி உயிரோட எடுத்தாரோ, உயிரை கொடுத்து எடுத்தாரோ, அதே மாதிரி ராஜாராம் மக்களுக்கும் அதே மாதிரி சுகத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அவருக்காக அஞ்சோடு பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் கண்டிப்பா அதுக்கான பலன்களை நமக்கு காண செய்வார். நாம ஆகவே அவருக்காக ஜெபிப்போம். அன்பு மறக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, சிசுமாவியானவரே ராஜாராம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உண்மை அறியாத ஆண்டவரே சுவாமி, அனைவரே ஒருத்தர் தகப்பனே கர்த்தாவே சுவாமி, குடிக்கும் அதுக்கும் ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கை அனைவரே சுவாமி ஆண்டவரே பாதியாகவே கெடுத்து விட்டார் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, மது போதை ஆண்டவரே தகப்பனே, இவ்வளவு வாய் ஆண்டவரே சுவாமி, தன் உடலை கெடுக்கும் என்பதை கூட ஆண்டவரே சுவாமி அறிஞ்சிருந்த குறைச்சாவே, அதுக்கெல்லாம் ஆண்டவர் அடிமையாகி தகப்பன் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை நாமத்தினால எந்த பொழுது ஐசியூல இருக்கிற அவர் நம்ம கருத்துல போடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமம் அன்றே இயேசு என்கிற நாமம் சுகத்தை கொடுக்கும், வல்லமைக்கும், ஜெயிக்கும் என்கிறதில் நாங்கள் அறிவோம் சுவாமி. அப்படியாகவே நீ ரெண்டு பேரும் தகப்பன அவருக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. கர்த்தாவே, அவருடைய மகளோடு நான் பேசின பொழுது ஆண்டவரே சத்ருவான ஆண்டவரே தகப்பன அந்த வார்த்தைகளை கீழே விடாதபடி அநேகமான ஆண்டவர் போராட்டங்களை போட்டு கொண்டிருந்த நானாலும் கூட அவருடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை செய்தீங்க. சப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரே அவருக்கு எதிராக எலும்புகிறதான எல்லா சத்துருக்களின் சூழ்ச்சிகள் போராட்டங்கள் இயேசுவை நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அந்த வீட்டில் ஒரு விடுதலை ஒரு வீட்டுல ஒரு லட்சிப்பே சுவாமி கர்த்தாவே நீர் கொடுங்க. ரசாவே நீர் கொடுங்க தகப்பன, நீர் கொடுங்க தகப்பன. நிறைய மருத்துவோடு செபிக்கிறோம் கர்த்தாவே, அவர் சுகமாகிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாங்க கேட்க கர்த்தாவே அவளோடு இருக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, நாங்க பெருமையான ஒரு தகப்பனே நாங்க வந்து வைக்கல. ஏசப்பா நீங்க எங்களுக்கு பதில் கொடுப்பீங்க விசுவாசத்தோட நாங்க வந்து விண்ணப்பத்தை வேறெடுக்கிறோம். நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். அனைவரும் நீங்கள் சுகமாக்குவீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ரச்சாவே, அப்படியாகவே நெசைகிறதுனாலே உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த தனி மயிலாண்டு சுவாமி அவர்கள் இருக்கிற அந்த வீட்டு எல்லைகளை அப்படி கல்வாத இடத்துல அப்படி பார்த்துட்டு கொள்ளுங்க கர்த்தாவே. அனைவரே சுவாமி நந்துவே நம்முடைய கருத்துல போயிருக்கிற மனுஷ ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அந்த படிக்கிற பிள்ளைகள் அந்த எல்லாம் பாலியல் பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றுவரே ஒரு தாயும் மனுவர் பக்கத்துல இல்ல, தந்தையும் பக்கத்துல இல்ல ஆண்டவரே சுவாமி. அன்றுவரே சுவாமி அன்றுவரே நீர் அந்த பிள்ளைகளுக்கு தாயும் தந்தமே அன்றுவரே சுவாமி அன்றைய பக்கத்துல இருந்து ராஜாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே சுவாமி. அன்றுவரே யாரா இருப்பினும் கூட ராஜாவே நீர் அதே என்று தகப்பனை பாராதது. இயேசுவே நாமத்தினால பிள்ளைகளை சுற்றிலும் நம்முடைய அக்கினை தள்ளல போட்டு முடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வழக்கிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய தோதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நல்ல செய்திகள் ஆண்டவரே சுவாமி வந்து கிட்டி செய்யற கதாவே நீர் கிருபி செய்த கதையை செவ்விக்கிறேன். அப்படி செய்யறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி செவ்விக்கிறேன். இயேசுவே நாமத்தினால் செவ்விக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி நன்றி நன்றி. அது போல சுவாமி ஆமையானவரை தகப்பனே ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களுக்காக செவ்விக்கிறேன். எங்க தேசத்துல குடும்பங்கள் ஆண்டவரே தாய் தந்தை அது போல நிறைய சகோதரன் அன்றுவரே என்னுடைய சித்தி குடும்பத்தை ரெண்டு பிள்ளைகள் ஐவரையும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. கர்த்தாவே சுவாமி நாளைக்கு நடக்க இருக்கிறதான அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய கருத்துல போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்துல நடக்கிற ஆராதனை ராஜாவே. கர்த்தாவே சுவாமி அன்றுவரே தகப்பனே ராஜாவே நீர் மீன்களே ஆண்டு தகப்பனே எப்படியெல்லாம் அன்றுவரே சுவாமி ராஜாவே அந்த வெளிய வலைக்குள்ள அந்த தகப்பனை நீர் கொடுத்தீரோ அதே போல ராஜாவே. ஆண்டவரே இயேசு ஜீவிக்கிறார் சபைக்கு அந்த ஆலயத்துக்கு ராஜாவே. ஆண்டவரே நீர் அன்றுவர் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தாவே அவர்களுக்கு இந்த மாய பலனை கொடுங்க ராஜாவே. சுவாமி ஆண்டவரே சரியான சத்தியம் ஆண்டவர் தகப்பன் ஒருத்தருக்குடாக போய் சேர்ந்து கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க கர்த்தாவே ராஜாவே நீர் கிருபை செய்வார் ஜீவிக்கிறேன் தகப்பன கர்த்தாவே. நீர் சொன்னீர் சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை என்று தகப்பன. அப்படியானால் ராஜா சுவிசேஷங்களை சொல்ல ஆண்டவரே தடையாக இருக்கிறதான எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீர் எடுத்து போட்டு ராஜாவே சுவிசேஷங்கள் சொல்லவும் ஆண்டவரே சுவாமி சத்தியத்தை நாங்கள் பரவவும் கர்த்தாவே நீர் கடைசி நாட்களில் அன்று வாலிபர்களை மூப்பர்கள் எழுப்ப என்று சொன்னது போல ராஜாவே அதிகமாய் எழுப்பி கொண்டு இருக்கிறேன். நாங்கள் அதை காண்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் எழுப்புங்க சப்பா, இன்னுமாய் தொட்டுங்க. அடையானே செய்யறதுக்காக நன்றி தகப்பன. ஆண்டவரே சுவாமி நாளைய தினத்துல அன்று தகப்பனே நடக்கிற ஆராதனையில போதும் ரெண்டு கடத்துல போடுற வளமையை வழி நடத்துங்க கர்த்தாவே. அவரோடு கூட அனுவரே சுவாமி நீர் இடைப்படத்தக்கதாய் செபிக்கிறேன் சுவாமி ராஜாவே. அனுவரை வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் வந்த வண்ணமே செல்லாதபடிக்கு உடைய கிருபையும் அனுவரே உடைய சுகத்தையும் உடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று செல்ல கர்த்தர் கிருபை செய்யாமல் செபிக்கிறேன் சுவாமி. அப்படி செய்கிறதுனால உமக்கு நன்றி அனுவரே. அந்த எள்ளி உடைய கல்வாரி ரத்தினுடைய பாதத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆராதனைகளுக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளத்தக்கதாய் செபிக்கிறேன். நாளைக்கு அந்த இடத்திலும் கூட ஒரு அக்கினை அபிஷேகம் அனுவரே சுவாமி அனைவரும் உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்துல அனைவரும் தகப்பன வர்ற கருத்தா கிருபை செய்யுங்க. அந்த போல செய்ய பிரதேசத்துல நல்ல தினத்துல சொல்ல ஆராதனை நடக்கிறது எல்லா காரியங்களும் நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே. வர்ஷிப் பண்றவர்கள் அனைவரும் இப்போ வார்த்தைகர்கள் வார்த்தையை சொல்ல போயிருக்கிறவங்க எல்லாவற்றும் உடைய கருத்துல போயிருக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தரும் கூட உம்முடைய நாமம் வெளிப்படணும், உடைய நாமம் மேன்மைப்படணும் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது போல லெஸ்லி அங்கிள் நம்முடைய திருக்கருத்துல போயிருக்கிறேன் சுவாமி. தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கத்தின் வானொலி ஆண்டவர் தகப்பன் அவர் செய்கிறதான அந்த மகா பெரிய ஊழியை தம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்தவர்கள் ராஜாவே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இந்த பூமி எங்கும் கூட தகப்பன எல்லா இடங்களிலும் கூட எல்லா எல்லைகளிலும் கூட கர்த்தாவே பிரசங்கிக்க ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரை தகப்பன ஆண்டவரே ஒருவராய் நீர் தேர்ந்தெடுத்திருக்கமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே சாட்சிகளாய் மாறுக்கிறதுக்கு பேசுறீங்க ஆண்டவரே. அந்த வானொலி ஊடகமானவர் இன்னுமாய் வளரட்டும் தகப்பன், இன்னுமாய் ஆசீர்வாதம் அடையட்டும் பிரச்சோ. அநேகர் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல ஆண்டவர், அநேகர் வார்த்தைகளை கேட்டு செல்ல, சாட்சிகளை கேட்டு செல்ல தன்னர் கிருபை செய்யமன் சுபிக்கிறேன். ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவையில் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜாவே. மாவட்ட திருக்கத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜாவே சுவாமி. இது போல கமலம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன ஐயா. அது போல லிஷாத்துல இருந்து ராதா, அது போல ராஜாவே சுவாமி நாளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறதான அவருடைய பேரை நம்முடைய கருத்துல போடுக்கிறேன் சுவாமி. அவர்கள் கூட ஆசீர்வாதம், இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரும் நம்முடைய கல்வாரி ரத்தத்தை நம்முடைய பதத்துக்குள்ள தேவையில எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. அவர்கள் எழும்பி அனைவரே சுவாமி அனைவரே தகப்பன எழும்பும் போது அவர் ஒரு புது பலன் அடைந்து புது கிருபையினால புது சுகத்தோடு புது பலத்தோடு எந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க ராஜாவே. இது போல அவையானவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி, வேலைகளுக்கெல்லாம் ஆண்டவரை செல்கிறதான ஒவ்வொரு நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை. போக்கிலும் வழக்கிலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க தேவைகளை சந்திங்க ராஜாவே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே. அவர்களுக்காக யுத்தம் பண்ண நீர் ஒருவர்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலி

வாசிப்பானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒவ்வொரு நாடாவிற்கும். மேலும் உங்கள் ஜப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94. செல்போன் 9840132790 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்டவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும், அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும், அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், சபைகளின் கட்டிடங்களை கட்டவும், ஏராளமான பணத்தை தாராளமாக அருளிச் செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் பொருத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும், போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற தடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகவும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும், கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியல்ல, இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர்கள். விசேஷமாக உம்முடைய கரம் இதோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826.

இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட, அதிலே இருக்கின்ற மகிமை, ஒரு சந்தோஷம் நமக்கு எதிலே கிடைக்க? Where it can be possible you to and I to be get, there is no any way in this world except His presence. This is the presence of God. அவரை நாம் துதிப்போமா?
1: துதிகளின் பாத்திரன்னே திருசித்தம் போல் நடத்தி துஷனை

நான் நம்பியிருக்கிற நம்முடைய துருகம் அவரே, நான் நம்பியிருக்கிற துருகம் அவரே, நான் நம்பியிருக்கிற கேடகம் அவரே,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.